குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேல் சிறைத்துறை அதை மறுக்கிறது. உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை 50 படகுகளில் சென்ற 430 பேரை அனைத்துலக கடல் பகுதியில் இஸ்ரேல் கைது செய்தது. அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். அவர்களை கேலி செய்து இஸ்ரேலிய அமைச்சர் வெளியிட்ட காணொலி உலக அளவில் கண்டிக்கப்பட்டது. பலர் மருத்துவமனையில் இருப்பதாகவும், குறைந்தது 15 பேர் பாலியல் புகார் கொடுத்திருப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். ஜெர்மனி அந்நாட்டவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னது விவரம் தரவில்லை. இத்தாலி கடத்தல், பாலியல் தாக்குதல் ஆகியவை குறித்து சட்ட ஆலோசனை நடத்துகிறது. பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பல்லாயிரம் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் டாக்காவில் சுமார் 5000 பேர் திரண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முனீர் ஹுசேனை காவல்துறை வாகனத்தில் இருந்து கைப்பற்ற பொதுமக்கள் முயன்றனர். வாகனத்தை அவர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டனர். அப்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தை சந்தித்த பிரதமர் தாரிக் ரஹ்மான் உடனடியாக நீதி கிடைக்கும் என்று உறுதி தந்தார். பங்களாதேஷில் கடந்த மாதம் மட்டும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை குறித்த புகார்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியிருக்கிறது. மிகவும் மெதுவாக செயல்படும் பங்களாதேஷ் நீதித்துறையில் பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்று மனித உரிமை அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றன. சிங்கப்பூரில் போக்குவரத்து குற்றங்கள் புரிவோரை அடையாளம் காண்பதற்கு போக்குவரத்து காவல்துறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சோதனை செய்கிறது. ட்ரேஸ் எனும் கருவி பொதுமக்கள் அனுப்பும் காணொலிகளை ஆராயும். எத்தகைய குற்றம் எந்த நேரத்தில் நடந்தது என்பதை விரைவாக கண்டறியலாம். உடனே நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அது உதவியாக அமையும் என்று காவல்துறை சொன்னது. மின்தூக்கியில் ஆளில்லாமல் சொந்தமாக சென்று சுத்தம் செய்யும் புதிய தானியக்க துப்புரவு இயந்திரம் யூனோஸ் வட்டாரத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறது. மரின் பரேட் பிரெடல் ஹைட்ஸ் நகரமன்றம் அதனை அறிமுகம் செய்திருக்கிறது. அந்த இயந்திரம் சொந்தமாக மின்தூக்கியில் சென்று வீடமைப்பு வளர்ச்சிக் கழக பிளாக்குகளின் பொது நடைபாதைகளை சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 2000கள் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று உலக அளவுல எந்தெந்த நாட்கள் அனுசரிக்கப்படுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இப்போது உங்களுக்காக பாடல்கள் சாமி திரைப்படத்திலிருந்தும் பீமா திரைப்படத்திலிருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் மகத்தி வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: இடமாக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nielsen.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: கூட ஒரு டீ போடு.
4: டீயாலே போடுவோம்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
6: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
7: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
8: நர்சஸ் சர்வர்ஸ் எவ்ரிதிங் ஃபார் அவர் எனிமல்ஸ்.
9: நம்மள நிக்கே படிக்க டீ கடை

0: நீங்கள் சர்வம் திரைப்படங்கள்ல இருந்த யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்களை கேட்டீங்க. இப்போது உங்களுக்காக ஒரு தகவல் நேர்களை, இன்று உலகளாவிய ஆமைகள் தினமா இது? அமெரிக்க ஆமை மீட்பு என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தினால ஆரம்பிக்கப்பட்டது. அது ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, வேகமாக அழிந்து வரும் கடல் ஆமைகள் மற்றும் நில ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும், அவற்றுடைய வாழ்விடங்களை மீட்டெடுப்பதற்காகவும், மனிதர்களால் இந்த ஆமைகளுக்கு ஏற்படும் ஆபத்துகளை பற்றி விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த நாள் தொடங்கப்பட்டிருக்கு. ஆமைகளை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தோம்னா, சில நன்னீர் ஆமைகள் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் போது தங்களுடைய மலக்குடல், அதாவது வயிற்று பகுதி வழியாக சுவாச வாயுவை உறிஞ்சி சுவாசிக்குமா. ஆமைகளுடைய ஓடு அவற்றுடைய உடலில் ஒரு பகுதி. அது 50 மேற்பட்ட எலும்புகள் மற்றும் விழா எலும்புகளின் இணைப்பால உருவாக்கப்பட்டதான். அதனால ஆமையால ஓட்ட விட்டு எப்பயுமே வெளியே வர முடியாது. மனிதர்கள் மற்றும் பல விலங்குகள்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தாய்கிட்ட இருக்கும் போதே அந்த உயிரினத்துடைய பாலினம் தீர்மானிக்கப்பட்டுரும். ஆனா அந்த ஆமைகள் பாத்தீங்களா, முட்டையிட்டதுக்கு அப்புறம் மணலுடைய வெப்பநிலை பொறுத்தே அந்த குஞ்சு ஆணா பொறிக்குதா இல்ல பெண்ணா பொறிக்குதா அப்படின்னு தீர்மானிக்கப்படுமா. வெப்பம் அதிகமா இருந்தா பெண் குஞ்சுகளும், வெப்பம் கம்மியா இருந்தா ஆண் குஞ்சுகளும் பிறக்குமா. இது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான தகவல்ல. இப்படிப்பட்ட ஆமைகளை நாம காப்பாத்துறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதை குறைக்கணும். சரியா நேயர்களை, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் மதுரை திரைப்படத்திலிருந்தும் குருவி திரைப்படத்திலிருந்தும் வித்யாசாகர் இசையில் கேட்டு மகிழுங்க.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9 கேட்டாலே பரவசம்.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: என் பெயர் குகன். மூத்த விரதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும் பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திருமணங்களையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
4: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை எண்1 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
5: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
6: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633338888 6333888.

0: சென்னை நோக்கிச்செல்லும் PIE ஜூரோங் கேனல் டிரைவ் வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் BKE மண்டா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: இன்று கேன் திரை திருவிழா 2026 ஆண்டிற்கான கடைசி நாள், 23 தேதி மே மாதம். இந்த திருவிழா 1946 ஆண்டுல செப்டம்பர் 20 தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிழால இருக்கிற சிவப்பு கம்பளத்துல யாருமே செல்ஃபி, அதாவது சுய புகைப்படம் எடுக்க கூடாதாமா. சுய புகைப்படம்னா நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க கூட எடுக்கிறோம்ல, ஃப்ரண்ட் கேமரா வச்சு அந்த ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடாதான். ஏன்னா ஒண்ணு, இது ரொம்ப பெரிய ஒரு பிரசீஜியஸான திருவிழா என்பதனால ஒரு மரியாதைக்காக செல்ஃபிஸ் எடுக்கக்கூடாது. இன்னொரு காரணம், நிறைய பேர் அங்க நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு ஒரு நட்சத்திரமும் கடந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் என்ற காரணத்தினால அங்க செல்ஃபிஸ் எடுக்கக்கூடாதான். அந்த சிவப்பு கம்பளமே ஒரு ஒரு நாளும் மாற்றப்படுமா நேயர்களே? அது ஒரு ஒரு நாளும் மாத்தப்பட்டாலுமே அதை மறுபயணிட்டு செஞ்சிருவாங்களாம். அதனால இது அவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இல்ல. ஆனாலும் அது ஒவ்வொரு நாளும் மாத்துறதுக்கு எவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த ஒரு திருவிழால நாய்களுக்காக ஒரு விருது இருக்குதாமா, பாம் டாக் விருது என்ற இந்த ஒரு விருது 2001 ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்டுதான். ஒரு நிஜ உயிர் வாழ்ற இல்ல கேலி சித்திர நாய்க்கு இந்த விருது வழங்கப்படுமா? நாய்களுக்கெல்லாம் இந்த திருவிழால விருது கொடுக்கறாங்களா? அப்படின்னா நானும் இந்த திருவிழாவுக்கு ஒரு நாள் போய் ஆகணுமே. அதுக்கு நீ நான் நாயின்னு சொல்ல வரல, நான் மனுஷிதான். தொடர்ந்து உங்களுக்காக பாடல், பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து ARM அவனுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நோக்கி செல்லும் இசிபி ஃபோர்ட் சாலை அருகில் வாகனம் முற்றப்படுவதாக இருக்கிறது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். ஏ நோக்கி செல்லும் சிடிஇ பேடல் சாலைக்கும் அங்மோக்கியோ அவென்யூ 5க்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்,
3: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 968
3: கேட்டாலே பரவசம்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது பரமேல தொண்ட.

நேர்களே, 9 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கத்துல உங்களுக்காக புதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம கலந்துரையாட போறோம் ஒரு தலைப்பை பத்தி. அந்த தலைப்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் டியூட் திரைப்படத்துல இருந்து சாய விங்கர் இசையில், காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட்.

சரி, நேரம் கிடைக்காம இப்ப தலைப்பு திறந்து வச்சிடறேன். தனிமையில் இனிமை காண முடியுமா? இதுதான் தலைப்பு. என்ன கேட்டீங்கன்னா என்னால் நிச்சயமா முடியாது. நான் வந்து கடந்த ஒரு வாரமா ஒரு மலையாள படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா யாருமே கூட வரலங்கிறனால அந்த படத்துக்கும் நான் போல, படத்தையும் சினிமால இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தனியா படத்துக்கு போறதுக்கே பிடிக்காது. கிட்டத்தட்ட எனக்கு தனியா எது செய்யறதுக்குமே பிடிக்காது. தனியா சாப்பிடறதுக்கு பிடிக்காது. தூங்கும் போது கூட என் தம்பிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இல்ல எங்க அம்மா என் பக்கத்துல படுத்து என்னுடைய தலையை வந்து கோதி விட்டதான் எனக்கு தூக்கமே வரும். இல்லைனா எனக்கு தனியா இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும். அது தனிமையில் இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சி. அதனால எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்காது. தனியா படம் பார்க்க மாட்டேன், தனியா உடற்பயிற்சி கூடத்துக்கு

அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, பழகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தனியா இருக்கிறது ஒரு பிரச்சனையா தெரியல, அதை என்னால நம்பவே முடியல. தனிமையில இருக்கிறத சில பேர் விரும்புறாங்களா? உங்கள சில பேர் அந்த தனிமையில இருக்கிறத விரும்புறீங்களா? ஆனா அப்படி தனிமையில இருந்து ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம கூட யாராச்சும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய அந்த அனுபவங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678898 கேட்கறதுக்கு நான் தயாராயிருக்கேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள். சிறை திரைப்படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் நவீன் கன்ஸ் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: முதல்
2: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
3: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
2: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
2: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரிகாப்பில்.
4: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888
6: நான் கேட்ட தலைப்பையொட்டி நேர் ஒருவர் தன்னுடைய ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு, வாங்கி கேப்போம்.
7: காலை வணக்கம்மா, இப்போல இருந்து சந்திரன் பேசுறேன். கேட்டீங்களா தனிமை? எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமையில அதான் எங்களோட உற்ற தோழன் தோழி இருக்காங்களே, ஒளி 96.8, அவங்க இருக்கிற வரைக்கும் தனிமைங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த சந்தோஷத்துல பொழுது ஓடிடும், வேலையை பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு இருக்கும் போது தனிமையில தனிமைங்கிற ஒன்று தோன்றவே தோன்றாது. நன்றி, வணக்கம்.
6: நீங்க எந்த அளவுக்கு ஒளிய விரும்புறீங்க அப்படின்னு கேட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. தொடர்ந்து பாடல்கள் உங்களுக்காக. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல இருந்து, ஜி வி பிரகாஷ் இசையில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல இருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி, எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம், இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு இப்போதே பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா காப்பில். May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-APW என்ற பக்கத்துக்கு போங்க. மேல் விவரங்களுக்கு 6333-3888 என்ற எண்ணுக்கு இப்போதே தொடர்பு செய்யுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
0: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில், கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் இசையில் கேட்டு மகிழுங்க.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். எம்சிஇஏ நோக்கி செல்லும் ஏஒய்இ கிளெமெண்டி சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

பேர்களை குணா என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்களுடைய மனைவி இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நினைவுகளோட தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தனிமை வந்து எனக்கு நிறையவே இருக்குது. நான் வந்து தனிமையில இருந்தேன்னா ஒரு லாங் டிரைவ் போவேன், என் தனிமையில எனக்கு துணையா இருக்கிறது வானொலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு நேரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமையில இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி. ஆனா நம்ம தனியா வெளியே போக பழகணும், அப்பதான் நமக்கே அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லில்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமையில இருக்கிறதே மத்தவங்க கூட இருக்கிறத விட சிறப்பு. ஏன்னா வேற யாரு கூடயாச்சும் வெளியே போய் நான் செலவு பண்றதை விட நான் தனிமையில இருந்து அந்த ஒரு காசுல நான் சேரிட்டியாவது செய்வேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தனிமையை விரும்புறாங்க போல் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் மத்தவங்களோட நம்ம பழகி பேசுறது மாதிரி வராதுல. ஆனா அதே தனிமைய வானொலி போக்குதுன்னு நீங்க சொல்றதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் லவ்வர் பந்து திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டான் இசையில், ராயன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் 9-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். 1, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிடக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333-3888 6333-3888.
5: ஒலி 9-6 போக்குவரத்து நிலவரம்.
6: உடலத்தை நோக்கி செல்லும் BKE KJE PIE அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE CTE City அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. BKE நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. PIE நோக்கி செல்லும் KJE சுங்கை தேங்கா அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உலகெண்ட காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. ஃபிஃபா உலகெண்ட காற்பந்து போட்டிகள் 2026 ஆட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோர். ஃபிஃபா உலகெண்ட காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீவாட்சில் நீங்கள் ஃபிஃபா உலகெண்ட காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா கோப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
1: இது உங்க ஒலி ஊடக
2: ஆரியேட்டு யாரும் பார்க்கலையே.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
4: நினைச்சு தீ மொழி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
3: ஒலி 9-6-8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்.
5: கேட்டாலே பரவசம்.
6: நேர்களே, 10 மணி ஆக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்று என்னுடைய குரல் சரியில்லை. இப்போதுதான் எனக்கு உடல் நலம் சரியா இல்லாம இருந்து நான் குணமாயிட்டு வரேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல இருந்தும், யூப் திரைப்படத்துல இருந்தும், ஜிவி பிரகாஷ் இசையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை ஒலி என்பது அறியிட்டு கேட்டாலே பரவசம்.

0: காலை மணி 10 மீடியகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்க மத்திய வங்கியின் புதிய தலைவர் கெவின் வாஷ் சீர்திருத்த பாதையை பின்பற்றப் போவதாக கூறியிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் அவர் இன்று பதவியேற்றார். திரு வாஷ் அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவர். முன்னைய மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பவல் திரு டிரம்போடு அடிக்கடி மோதி வந்தார். புதிய வங்கி தலைவரால் அமெரிக்க பொருளாதாரம் பீடு நடை போடும் என்று திரு டிரம்ப் குறிப்பிட்டார். திரு வாஷ் இதற்கு முன் வங்கி வட்டியை குறைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். திரு டிரம்ப் வட்டியை குறைத்து பொருளாதாரம் வளமுறை செய்ய வேண்டும் என்று பலமுறை சொல்லிவிட்டார். விலைவாசியை காப்பதும் விலைகளை காப்பதும் மத்திய வங்கியின் முக்கிய கடமைகள். அமெரிக்கா வட்டியை குறைத்தால் உலக நாடுகளும் குறைப்பது வழக்கம். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்கச் சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேல் சிறைத்துறை அதை மறுக்கிறது. செவ்வாய்க்கிழமை 50 படகுகளில் சென்ற 430 பேரை அனைத்துலக கடல் பகுதியில் இஸ்ரேல் கைது செய்தது. பலர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் குறைந்தது 15 பேர் பாலியல் புகார் கொடுத்திருப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். அமெரிக்காவில் நிரந்தர வாசத்துக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் விசா கிடைக்கும் வரை சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற புதிய விதிமுறை அறிமுகமாகிறது. தற்போது கிரீன் கார்டு நாடுபவர்கள் விசாவுக்கு விண்ணப்பம் செய்துவிட்டு முடிவு தெரியும் வரை அமெரிக்காவில் தங்கலாம், வேலையை பார்க்கலாம். இனி அது முடியாது. விசா விண்ணப்பித்துவிட்டு பதில் வரும் வரை சட்டவிரோதமாக அமெரிக்காவிலேயே தங்கியிருப்போர் எண்ணிக்கை குறைக்கப் போவதாக அமெரிக்கா சொல்கிறது. 100,000+ பாதிக்கப்படலாம், குடும்பங்கள் பிரியலாம், வேலை பறிபோகலாம், விண்ணப்பம் செய்வது இனி சிரமமாகலாம். அமெரிக்கா 2024 சுமார் 1.5 மில்லியன் பேருக்கு நிரந்தரவாச தகுதி தந்திருக்கிறது. சிங்கப்பூர் தொடர்ந்து சீனாவோடு உறவை கட்டிக்காக்க வேண்டும், ஆனால் அது சிங்கப்பூரின் சொந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் கூறியிருக்கிறார். குவாங்ஸி வட்டாரம், ஷாங்காய் நகரம் ஆகியவற்றுக்கு அவர் 5 நாள் பயணம் மேற்கொண்டார். திரிலி ஷாங்காய் மேயர் கோங்ஜெங் வழங்கிய தேநீர் விருந்தில் நேற்று கலந்து கொண்டார். தேசிய அளவில் உறவை பலப்படுத்தும் அதே நேரத்தில் சீனாவின் பல்வேறு நகரங்கள் மாநிலங்களோடும் ஒத்துழைப்பை சிங்கப்பூர் தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக திரிலி சொன்னார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஸ்வீடனில் நேட்டோ கூட்டணி அமைச்சர்களை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெரிய முன்னேற்றம் என்றும் சொல்ல முடியாது, முன்னேற்றம் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்றார் திரு ரூபியோ. ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் பேச்சு தொடர்வதாக சொன்னது முக்கிய அம்சங்களில் இன்னமும் கருத்து வேறுபாடு தீரவில்லை என்று அது குறிப்பிட்டது. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் கரிபிய பஹாமஸ் தீவில் நடக்கும் அவரது மூத்த மகன் கல்யாணத்துக்கு போக முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இது முக்கியமான நேரம், இப்போதைக்கு தலைநகர் வாஷிங்டனை விட்டு நகர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட நாட்டுப் பணி முக்கியம் என்றார் அவர். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி காபாட் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஈரான் தொடர்பாக அவருக்கும் அதிபர் டிரம்புக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவியது. 45 வயது திருவாட்டி காபாட் கணவரை பார்த்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக சொன்னார். கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரோடு இருப்பதே சரி என்று திருவாட்டி காபாட் அதிபர் டிரம்புக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டார். அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக கூறப்படுவதை வெள்ளை மாளிகை அவதூறு என்று சாடியது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 6 மாணவர்கள் மாண்டனர், மேலும் பலர் காயமுற்றனர். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா கூறியது. மாணவர் விடுதி இருந்த பகுதியில் உக்ரைன் 16 ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். அவர் மாணவர் விடுதிக்கு பக்கத்தில் ராணுவ தளம் எதுவும் இல்லை என்றும் ரஷ்ய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். உக்ரைன் மாணவர்களை தாக்கியதை மறுக்கிறது. ரஷ்யாவின் வானூர்தி கட்டுப்பாட்டு தளத்தை நோக்கி தாக்கியதாக அது சொல்கிறது. அனைத்துலக மனித அபிமான சட்டத்தை மதித்து நடப்பதாக உக்ரைன் கூறியது. பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 1000 மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் டாக்காவில் சுமார் 5000 பேர் திரண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முனீர் உசேனை காவல்துறை வாகனத்திலிருந்து கைப்பற்ற பொதுமக்கள் முயன்றனர். வாகனத்தை அவர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டனர். அப்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கை கலப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தை சந்தித்த பிரதமர் தரிக் ரஹ்மான் உடனடியாக நீதி கிடைக்கும் என்று உறுதி தந்தார். பங்களாதேஷில் கடந்த மாதம் மட்டும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை குறித்த புகார்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியிருக்கிறது. மிகவும் மெதுவாக செயல்படும் பங்களாதேஷ் நீதித்துறையில் பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்று மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: ஒலி 9:06 இணைந்திருக்கிறீங்க நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிக்க நான் வந்துட்டேன், கிருஷ்மிதா. 10 2 வரைக்கும் நீங்க என்னுடன் இணைந்திருக்க போறீங்க. இது ஒலியின் லாசம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட சேர்ந்து ஒரு குட்டி வந்து பேச போறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்னென்ன கதைகள் தான் பேச போறாங்க என்பதை இன்னும் சற்று நேரத்துல நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்காக விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 9:06 ஒலியின் லாசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: வணக்கம் நேயர்களே, ஒலி 9:06 இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா நான் மட்டும் இன்னைக்கு படைக்க, என்னுடன் சேர்ந்து ஒரு குட்டியும் வந்திருக்காங்க. வணக்கம், உங்கள் பெயர் என்ன? வணக்கம் வணக்கம், உங்க பேரை திருப்பி சொல்றீங்களா?
2: வணக்கம், என் பேர்
1: ஆஷினியா. சரி, காலையில சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஆமா, காலையில சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பலரும் வந்து காலை உணவை வந்து இப்போ தவிர்க்கிறாங்க. நிறைய பள்ளிக்கு வந்து வேகமா செல்வதனால காலையில சாப்பாடை வந்து பலரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒண்ணு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமா பெண்களா இருக்கிற நாம் வந்து காலையில சாப்பிடுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்து பள்ளி விடுமுறை ஆரம்பிக்க போகுது இல்லையா? இன்னும் ஒரு வாரத்துல?
2: ஆமா,
1: ரொம்ப சாரத்துல. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
2: ஆமா.
1: சரி, என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க?
2: நான் வந்து மலேசியாக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் என்னோட குடும்பத்தோடு. அது மட்டும் இல்லாம என்னோட பள்ளி நண்பர்களோட வெளியே போறது போன்ற பிளான்ஸ் வச்சிருக்கேன்.
1: பள்ளி நண்பர்களோட எங்க போலான்னு இருக்கீங்க?
2: அவங்களோட மலேசியா வேற நாட்டுக்கு என்னோட பள்ளி நண்பர்களோட என்னோட பெற்றோர்களோட போலாம்.
1: ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி போலான்னு இருக்கீங்க. உங்களோட முகத்திலேயே அந்த ஆர்வம் தெரியுது. ஆமா, கண்டிப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய வீட்டுப்பாடம் இருக்கும், அந்த நேரத்துல நம்மளால வெளியே போக முடியாது. ஆனா அந்த விடுமுறை நேரத்துல தான் நம்மளால வந்து கொஞ்சம் சந்தோஷமா மூச்சு விட முடியும் இல்லையா? சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு என்கிட்ட பகிர்ந்து கொள்றீங்களா? உங்களுடைய இலவச நேரத்துல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க?
2: என்னோட ஓய்வு நேரத்துல வந்து எனக்கு திரைப்படங்கள் வந்து பார்க்க பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஓய்வுகள் ஓவியங்கள் வந்து வரைய மிகவும்
1: பிடிக்கும்.
2: எப்போதுமே ஓவியம் வரைவேனா.
1: உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? எந்த ஒரு நிறத்தை வைத்து நீங்க ஓவியங்களை வரைய ஆர்வமா இருப்பீங்க?
2: எனக்கு நீலம் தான் பிடிக்கும்.
1: நீல நிறம். சரி, அப்ப நீங்க நிறைய அந்த ஆகாயம் அது போன்ற ஓவியங்கள் நான் வரைஞ்சிருக்கீங்களா? சரி, படங்கள் பார்க்க பிடிக்கும் சொன்னீங்க. உங்களுக்கு என்னென்ன படங்கள், யார் யார், எந்த ஒரு நடிகரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல அண்மையில ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா? விஜய் அவர்கள். சரி சரி, ஓகே. இப்பொழுது உங்களுடைய பொழுதுபோக்கை என்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. புறப்பாடு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டிருக்கீங்களா? இல்ல ஏதாவது பள்ளிய தாண்டி படிப்பதை தாண்டி உங்களுக்கு ஓவியம் வரைவதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. பாட்டு பாட பிடிக்குமா இல்ல வேற என்னென்ன பண்ண பிடிக்கும் உங்களுக்கு?
2: என்னோட இணைப்பாட வகுப்பு, என்னோட இணைப்பாட வகுப்பு வந்து நெட்பால். நான் நெட்பால் தான் வந்து
1: மறப்பதற்கு நம்ம விளையாட்டுல ஈடுபடுவது ஒரு ரொம்ப ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம்தான். அதை நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, இப்பொழுது நீங்க எங்க கிட்ட என்ன பகிர்ந்து கொள்ள போறீங்க, கதை சொல்ல போறீங்க அப்படின்னு?
2: மாலாவும் செல்வியும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் தான் கல்வி கற்றுக்கொண்டு வந்தார்கள். செல்வி வந்து படிப்பில் வந்து சிறந்து விளங்கினான். மேலும் அவர் வந்து எல்லா போட்டிகளிலும் ஆர்வமாக கலந்து கொண்டு எப்போதுமே வந்து பரிசுகள் வெல்வார். இதனாலே வந்து அவனோட பள்ளி ஆசிரியர்கள் எப்போதுமே அவளை பாராட்டி கொண்டே இருப்பாங்க. அவளுக்கு மாறாக அவளோட நெருங்கிய தோழி மாலா படிப்பு வந்து பின்தங்கி இருந்தா. அது மட்டும் இல்லாம அவ போட்டிகள் அவ்வளவாக வந்து ஆர்வம் காட்ட மாட்டார். ஆனா மாணவருக்கு தன் இல்லத்தில் வந்து செல்வியின் மீது ஒரு பொறாமை இருந்தது. சோ ஒரு நாள் வந்து வகுப்பாசிரியர் செல்வியிடம், இந்த பெருப்பான மாணவியும் எனக்கு தெரியும், அதனால உன்னை நம்பி நான் என்கிட்ட இந்த முக்கியமான ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன், இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வகுப்பு நேரம் என்கிட்ட அந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்துரு என்று சொன்னாரு. அதுபடியே அவ உடனே அந்த புத்தகத்தை எடுத்து, அது நீல நேரத்துல இருக்கும், அந்த புத்தகத்தை எடுத்து தன் பள்ளி பையில வந்து எடுத்து வச்சா. பள்ளி மணி வந்து ஒழித்த பிறகு செல்வியும் தன் வகுப்பு மாணவர்களும் பள்ளி நிலையத்திற்கு வந்து சென்றாங்க, பணப்பையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மாணவர்கள் வந்து ஒரு வகுப்பு பாடங்கள் இருந்தனால அதை முடித்து விட்டு இடைவேளைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தா. அவ வந்து சிறிய எண்ணத்தோட அந்த நீல நேரத்தோட முக்கியமான புத்தகத்தை எடுத்து யாரும் கண்காணாத இடத்துல வந்து ஒரு ஒழித்து வைத்து, அந்த காட்சியை வந்து பக்கத்து வகுப்பு மாணவனான சுரேஷ் கண்டான். ஆனா அது அவ்வளவாக அவன் வந்து பொறுப்பாடுத்தாம, ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை, அதனால அவசர அவசரமா அவனும் பள்ளி நிலையத்துக்கு வந்து சென்று விட்டான். இடைவேளை முடிந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் மீண்டும் வகுப்புக்கு வந்து செல்வியிடம் அந்த புத்தகத்தை பற்றி கேட்ட போது, செல்வி உடனே அவனோட பள்ளி பையில அந்த புத்தகத்தை வந்து தேடினான். ஆனா அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த புத்தகம் அவளோட பையில் இல்லை. அவ ரொம்பவே பதற்றம் அடைய ஆரம்பித்தாள். அப்ப உடனே வந்து ஆசிரியர் வந்து அவளை ரொம்ப சினம் கொண்டார், அவளை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சித்திரத்தை பார்த்து மாலா அங்கே மிகவும் மகிழ்ச்சியுடன் ரசித்து
1: கொண்டிருந்தாள்.
2: செல்வி உடனே அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு யாராவது திட்டினா அவளுக்கு ரொம்பவே மன கஷ்டமாயிடுச்சு. அதனால அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாதான் வந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து இனிமேலாக இந்த பொருளை பத்திரமா வச்சிரு, எல்லாத்தோட கவனமாக இரு என்று அறிவுரை கூறிவிட்டு அவர் வந்து சென்று விட்டார். இப்ப பள்ளி முடிந்ததுக்கு அப்புறம் வழக்கத்துக்கு மாறாக மாணவன் வந்து செல்வியோடு பேசாமலே வீடு திரும்பினார். செல்வி வந்து அதுக்கப்புறம் தான் செல்வி வந்து வகுப்பாளருக்கு சென்றார். அப்ப சுரேஷ் அவரை பார்த்து ஏன் செஞ்சு முகம் வாடி இருக்கிறது என்று கேட்டான். கேட்ட போதுதான் தெரிய வந்தது செல்வி நடந்தது எல்லாத்தையும் சுரேஷ் விட்டு சொன்னான். அப்ப சுரேஷ் நான் இன்னைக்கு இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி மாலை இடமோ ஒரு நீல நேரத்துல இடமோ ஒரு புத்தகத்தை உன் பள்ளி பையில இருந்து எடுக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கு அந்த விஷயத்தை கேட்ட உடனே செல்வி வந்து மணந்தோடு இருந்துட்டு, என்னோட உயிர் தோழியா இந்த மாதிரி எனக்கு வந்து துரோகம் செஞ்சால் வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு முன்னாடி வந்து மாலை வந்து மிதிவண்டியிலதான் வீடு திரும்பினார். அப்ப மிதிவண்டி வேகமா ஓட்டிட்டு இருக்கும்போது அவள் வந்து கீழே விழுந்து விட்டாள். எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விட்டாள். கீழே விழுந்த பிறகு அவ செல்வி இருந்தாலும் அவள் என்ன துரோகம் செஞ்சாலும் செல்விக்கு மாலை இன்னுமே ஒரு நிறைய தோழிதானே. அவ அதெல்லாம் மறந்து விட்டு உடனே ஓடி சென்று அவளை தூக்கி விட்டு முதலுதவி செய்து உதவினார். அதுக்கப்புறம்தான் வந்து மாலை தன் தவற்றை உணர்ந்து உண்மையை கூறி தன் மன்னிப்பும் கேட்டார். இப்ப இந்த கதையில வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நன்மை இப்ப நம்மை துன்படுத்தும் ஒருவரை நம்ம வந்து தண்டிக்காமல் அவருக்கு நன்மை செய்வதுதான் சிறந்தது. இதனால் அவர் தன்னுடைய தவற்றையை உணர்ந்து நாணயம் நாணல் கொல்ல மாறுவார் என்று இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்கலாம்.
1: ரொம்ப அழகா கதைய சொன்னீங்க அஷினியா, ரொம்ப அழகா தமிழும் பேசுறீங்க. தொடர்ந்து நீங்க வந்து தமிழ் பேசணும், இது போன்ற நிறைய கதைகளை வந்து உங்க பள்ளியில பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளணும், சரியா? இந்த ஒரு திருக்குறள்ல இருந்து நம்மளால நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள முடிந்தது. முக்கியமா செல்வி அந்த ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு ஒரு நல்லவங்களா இருக்காங்க இல்லையா, மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் கூட அவங்க மற்றவங்களுக்கு வந்து தீங்கு எதையும் நினைக்காம நன்மையே வந்து நினைக்கிறாங்க. அது போலதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஏன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் நன்னயம் செய்துவிடல். அந்த நாணம் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க வெக்கப்படும் அளவுக்கு நம்ம வந்து நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடம் என்ன?
2: எனக்கு பிடித்த பாடம் வந்து இப்ப வந்து எப்படி சொல்ற, உங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், எப்படி வந்து நம்ம நண்பர்கள் நம்மளோட நெருங்கிய நண்பர் எப்படி நம்ம துரோகம் செய்ய வேண்டும் என்று அந்த பாடம் தான் நான் கற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் தீங்கு செஞ்சு தீங்கு யாருக்கும் செய்யக்கூடாது அந்த
1: நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நண்பனுடைய எப்படி ஒருத்தவங்க வந்து நல்ல நண்பன் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும், அவங்க வந்து கவலையில இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட தயக்கம் கொள்ளாம அவங்க வந்து உதவி செய்வாங்க, அவங்கதான் வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, எனக்கு இந்த திருக்குறளை கேட்கும் போது என்னோட நான் வந்து பள்ளி பருவத்துல படிக்கும் பொழுது முதல் முதல்ல பகிர்ந்து கொண்ட ஒரு திருக்குறள் இதுதான். சின்ன வயசுல நான் முதல் முதல்ல கற்றுக்கொண்டு ஒரு அஞ்சாறு வயசுல இந்த திருக்குறளை பற்றி தான் நான் சொன்னேன். ஆனா நான் வந்து மிருகங்களை வைத்து சொன்னேன். ஒரு முயலும் கருப்பு பூனையும் இருந்தது. அந்த கருப்பு பூனை வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால முயலுக்கு வந்து அதுடன் சேர்ந்து நட்பு கொள்ள பிடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கருப்பு பூனை எவ்வளவு முடிந்த அளவுக்கு அந்த முயல்கிட்ட பேச முற்பட்டுச்சு. ஆனா அந்த முயல் வந்து நீ என்னோட நண்பன் இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு முயல் வந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த நேரத்துல முயலோட மற்ற நண்பர்கள் வந்து முயலுக்கு உதவி செய்யல. ஆனா யாரு செஞ்சாங்கன்னா அந்த கருப்பு பூனை தான் வந்து முயலுக்கு உதவி செஞ்சுதான். இதுல இருந்துதான் நான் கற்றுக்கொண்ட முதல் முதல கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நம்ம நன்னையும் செய்துவிடணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். ரொம்ப அழகாக கதையை சொன்னீங்க. எங்க கூட இன்று படைத்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஷினியா. தொடர்ந்து நீங்க வந்து தமிழ் பேசணும், இன்னும் நிறைய கதைகளை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்றேன். ரொம்ப நன்றி. அடுத்து நீங்களே உங்களுக்காக தமிழன் படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது. டி இமான் அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். இது ஒளி ஒன்பதாறு எட்டின் ஒளியின் உள்ளாசம்.

0: வாகனத்தை ஓட்டிக்கிட்டு ஜேபிக்கு போற தானே?
1: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போறேன்.
0: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
1: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ICAவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரிபார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
0: மை ICA செயலி வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடியை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
1: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீர சட்டி, புட் இந்த அடுப்பு,
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
4: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவும் கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
7: என் பெயர் குகன். மூச்சு விரதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயில் அரங்கில் கலந்துகிட்டதாக எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம் கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
0: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில்.
8: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
9: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633338888 633388.

தவறியில் இணைந்திருக்கிற நேயர்களே, பலரும் இப்பொழுது ஒரு 10:30 ஆகிவிட்டது. உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. ஆமா, சனிக்கிழமை தான் நம்மளால தூங்க முடியும் இல்லையா? வேற எந்த நேரத்துல நம்மளால ஒழுங்கா தூங்க முடியும்? தூங்கி எழுந்து வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்களை நம்ம கேட்க போறோம். உங்களுக்காக சிற்பி அவர்களுடைய இசையில இருந்து, மேட்டுக்குடி படத்துல இருந்து மனு மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது வெளிவன்மதாரியேற்றின் ஒரு நல்லாசு.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
1: அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
2: ஓடி போயிட்டாங்க,
3: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
4: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை கிஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க கிஷ்டாராக்கு வாங்க.
6: உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீங்கள் FIFA உலகக்கிண காற்பது போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா கோப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
7: ஒரு விஷயம் நமக்கு புரியுது நேயர்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த கூட எவ்வளவு அழகாக நம்மளால மிகைப்படுத்தி வர்ணிக்க முடியும் இல்லையா? அதுதான் தமிழுடைய அழகு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில இன்னொரு பாடல் வரவிருக்கிறது. அதை தொடர்ந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்விய கேட்க போறேன். அந்த கேள்விய தயவு செய்து உன்னிப்பா கவனித்து கேளுங்க, ஏன்னா நீங்க விடைகளை சொல்ல போறீங்க. உங்க விடைகளை கேட்பதற்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஒலி 9 ஏற்றேன், ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: தமிழின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தானியா. நான் ஒளி 9.8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீக்குதாளி கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Star Avenue மிரிகாப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வட்டி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
4: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333388 633388.

0: கேட்பது கேட்க கேட்க ஆனந்தம்.
1: ஒளி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிற நேயர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டோம். இப்பொழுது 70களில் வெளிவந்த ஒரு சில பாடல்களையும் நம்ம கேட்க போறோம். ஆனா அதற்கு முன்பு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய வினா, உங்களுடைய கருத்துகள், எண்ணங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமா, கம்போங் கதைகள் அதை பற்றி தான் நம்ம பேச போறோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த அடுக்குமாடி கட்டணங்கள்னா இல்ல, கம்போங்களை தான் நம்ம வாழ்ந்தோம், கூட்டு குடும்பங்களா நம்ம வாழ்ந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தது, அந்த கதைகள்னா கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. அந்த ஆர்வத்தை தூண்டுனவர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் வேலைக்கு வரும்பொழுது வாடகை வாகனத்துல வந்தாதான், நான் டாக்ஸில தான் வந்துகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது கிராப் ஓட்டுநர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு கம்போங்களை வாழும் பொழுது பள்ளிக்கு செல்வாரு, பள்ளிக்கு சென்று முடித்து வீட்டுக்கு வந்த உடனே நீச்சல் அடிக்க போவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த காலகட்டத்துல நீச்சல் குளம் தான் இருக்குதா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆறுல தான் அவரு நீச்சல் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்தது. இது போன்ற கதைகள் உங்ககிட்ட இருக்குதா? அப்படி இருந்தா 9678 9688 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கதைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல அதிக அளவுல ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு மன உளைச்சல் இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நேயர்களே. அதற்கு காரணம் கைத்தொலைபேசி இல்லாதனாலையும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9688 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒளியின் லாஸ்.

0: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரிசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானல்ஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுறதுனா காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: ஸ்ட்ராங் டீ.

0: எனக்கு பிடித்தமான ஒரு சில 70களில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் 90களில் மற்றும் 80களில் பாடல்கள் வந்திருந்தாலும் என்னோட மனதை கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னா அது 70களில் வெளிவந்த பாடல்கள் தான். அது ஏன் அப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படிதான். இந்த பாடல்கள் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, கம்பம் கதைகள் அதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. 9678898 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சிலர் ஒரு குரல் பதிவனா அமைச்சிருக்காங்க. லீலாவதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: சுஷ்மிதா குரல் உறக்கொண்டு சனிக்கிழமை போனதை பார்த்துட்டு இருப்பேன். கேள்வியை இப்போ கேட்டீங்களா, என்னது அந்த காலத்து வாழ்க்கை அப்படின்னு. ஆமாம், நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போவோம். நடக்கிறதுனா ஒரு 6-7 kilometers நடப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நடந்து போவோம். அப்புறம் வரும்போது அந்த செமட்ரி இருக்கும், செமட்ரி அதில் போய் எல்லாம் வச்சுருக்காங்க, பூ இருக்கா அது இருக்கா இருக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் ஒரு ஆறு இருக்கு, சின்ன ஆறு, அதில் வந்து மீன் ஓடும், அழகான ரெயின்போ ஃபிஷ்னு இருக்கும். அதை இறங்கி அதில் பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக்காக ஒரு குவளை இருக்கும், அந்த பால் குவளை ஏதாவது அதில் போட்டு அப்புறம் அதை விட்டு கொண்டு வந்து எங்கள் அப்பா அவர் குளம் மாதிரி வச்சுருப்பாரு, அதில் விடுறது, அதை விட்டு அதில் பார்த்துக்கிட்டு இருக்கு, அது அதை காணும். அப்புறம் மலையில் நனையிறதுனா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். மலையில் நல்லா நனைஞ்சிட்டு வரும், தொப்பறையாக ஷூ எல்லாம் தண்ணி மட்டு எல்லாம் அதில் இருக்கும். அப்படி வாழ்ந்து காணும் நம்மலாம். நம்மலாம் குவார்டர்ஸ் தான் குடியிருந்தோம், அந்த பேரக் மாதிரியும் பக்கத்தில் வீடெல்லாம் நம்ம பின் வாசல் மின் வாசல், அவங்க வீட்டில் போய் விளையாடுறது, நடுவில் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும் அங்கே விளையாடுறது. ஏன்னா சீனவங்க மலாய்க்காரவங்க தமிழவங்க யூரேஷியன் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அது குவார்டர்ஸ்ல பியூபி குவார்டர்ஸ்லாம் இப்போ எல்லாம் நெய்பர்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். டாய்லெட் வந்து ஷேர் டாய்லெட், அப்படின்னாக்கா சென்டரில் டாய்லெட் இருக்கும், ஒரு 3 cubicles இருக்கும், 2 showers இருக்கும், அதே மாதிரி மென்ஸ் சைட் ரெண்டும் ஷேர் பண்ணுறது. அப்போ நம்ம வந்து அங்கே போய் குளிக்கணும், காத்திருக்கணும், டவலையும் சோப்பையும் வந்து நோண்டிட்டு இருப்போம் அங்கே, எப்படா நம்ம டேர்ன் வரோம்ன்னு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். ஏன்னா கேணி தண்ணி எடுத்த காலம் அதெல்லாம், இப்போ ஸ்டாண்ட் பைப்பில் தண்ணி எடுத்தது அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் படம் எடுக்காமல் போயிட்டோமே, ஏன் எங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போதும் மறந்துடுது. அந்த நினைவுகள்லாம் அப்படியே இதில் வண்டியில் இருக்குது, அதெல்லாம் நினைவுகள்.
0: உங்களுடைய காலகட்டத்திற்கே என்ன கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது மிகை ஆகாது. உங்களோட சேர்ந்து பயணிப்பது போல எனக்கு இருந்தது. உங்களுடைய கதைகள்லாம் கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. இந்த அனுபவங்கள்லாம் நான் பெறல, ஆனா கேட்பதற்கு ஏதோ நானே இதெல்லாம் செஞ்ச மாதிரி இருந்தது. பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க, பலரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க, அதை நான் பகிர்ந்து கொள்றேன். இது ஒலியின் உள்ளாசம் தாங்க.

மக்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: வந்திருக்கிறீங்க நீயர்களே. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது கதைகளை பற்றி பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பலரும் ஆர்வமாக உங்களுடைய கதைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்து யாரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: கலை வணக்கம் கிருஷ்ணிதா, நான் இந்தியா திருப்பூரில் இருந்து பாலசுப்ரமணியம். நீங்க இந்த அந்த காலத்து கதையை கேட்டீங்க, அதே மாதிரிதான் எங்களுக்கும் எப்படின்னா, நாங்க இருந்ததால அந்த கிராமத்துல அங்க வந்து அமராவதி ஆறுன்னு ஒண்ணு நதி ஓடிட்டு இருக்கும். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா நிறைய டைம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல, ஆத்துல தான் போய் குளிச்சுட்டு இருப்போம். அங்க என்னடா ஸ்கூல் ஆளுகளை காணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா இங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து அந்த வாத்தியார் பெரம்பு, அப்பெல்லாம் அந்த பெரம்புங்கிற ஒரு குச்சி இருக்கும், அடி எப்படி விழுந்துறீங்களா, அந்த அது ஈரத்து ஈரத்தோட இருப்போம். வந்த பிடிச்ச அடி சரியான அடியா இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். ஏன்னா ஆத்துக்குள்ள போய் அந்த முழிச்சுக்கிட்டே போய் தொட்டு விளையாடுறது, அது மறக்க முடியாத நினைவு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாடகை வீடுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு ஒற்றுமைங்கிறதெல்லாம் இப்ப இல்ல, தனி வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை இல்ல. அந்த வாடகை வீடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறது, அது இந்த மதங்கள் வந்து பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மதங்கள் சார்ந்த விழாக்களுக்கும் போது எல்லாம் கூப்பிடுவாங்க, வீட்டுல நல்லது கெட்ட செஞ்சா கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்பவுமே குறைஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அத நான் ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி.
0: ஆமா, ரொம்ப அழகாக பகிர்ந்து கண்டீங்க. அந்த காலகட்டத்துல ஒரு ஒற்றுமை இருந்தது கூட்டு குடும்பங்களின் மூலம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஒரு அஸ்திவாரமாகவே இருந்தது பல உறவுகளுக்கு. ஆனா இப்பொழுதும் அந்த ஒற்றுமை இருந்து கொண்டுதான் இருக்குது, எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுக்குமாடி கட்டடங்கள்லயும் நம்ம உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா நம்ம போய் அவங்க கிட்ட உணவை கேட்கறதா இருக்கட்டும் இல்ல கொடுப்பதா இருக்கட்டும், அதெல்லாம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்துல நடக்கிற மாதிரி இன்று நடக்குதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இல்லதான். ஆசிரியர்கள் அடிப்பதை பற்றி நம்ம பேசணும். இந்த காலகட்டத்துல ஆசிரியர்கள்னா அடிச்சா அவ்வளவுதான். பத்மாவதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொம்பும் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, அண்டை வீட்டார்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் நட்புறவுடன் என்னுடன் பகிர்ந்து கொண்டாங்க. நிறைய விளையாட்டுகளை விளையாடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து, அண்ணன் தம்பி அப்படின்னு பாக்காம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜெயா அவர்களும் பகிர்ந்து கொள்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அண்டை வீட்டார் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மலை பெண்மணி. அந்த மலை பெண்மணி அந்த மலை அண்டை வீட்டார் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா சமைத்த கறிய வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு உரிமையா கேட்பாங்க. அதை கேட்பதற்கே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தயக்கம் இல்லாம அந்த உரிமையுடன் நடந்து கொள்வது இப்பொழுது குறைந்து கொண்டேதான் வருது. இப்பொழுது அதிகமாகவே ஒரு ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்குது. அது போன்ற கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் கம்பும் வாழ்க்கையாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு தருணம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க ஜெயா அவர்கள். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே. இது போன்ற கதைகள் கேட்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய முகத்துல ஒரு புன்முறுவலை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்னுடைய குரல்லையே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலிவன்மதாரி எட்டின் ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: கண்டிப்பாக அடுத்த முறை இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். அப்பொழுதுதான் பலரும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய எண்ணங்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்றீங்க. ஏன்னா கேட்பதற்கு நான் சொன்ன மாதிரி என்னுடைய முகத்துல அது ஒரு பெரிய புன்னகைய கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சின்னசாமி, தேவியானி மற்றும் சூசாமா இவங்க எல்லாரும் அவங்களுடைய கதைகளை பகிர்ந்து கொண்டாங்க. ஆனா நேர பற்றாக்குறையினால அவங்களுடைய கதைகளை என்னால பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனா முக்கியமாக எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய கம்பத்து வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்றிலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்றைய வாழ்க்கையில இன்றைய ஒரு விரைவான ஒரு சூழல்ல அந்த ஒரு மகிழ்ச்சி ஏன் பலர்கிட்டையும் இல்ல, அதுக்கு காரணம் வந்து கை தொலைபேசியா அப்படின்னு பலரும் கேட்டிருக்காங்க. சற்று நேரம் நம்ம நின்று வாழ்க்கையில இருக்கும் அந்த நல்ல தருணங்களையோ நம்மளை சுத்தி இருப்பவர்களையோ நம்ம பாராட்ட கத்துக்கணும். அவ்வாறு நம்ம செஞ்சா நம்ம வாழ்க்கையோ இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கம்பத்து வாழ்க்கையில இருக்கும் சந்தோஷத்தை நம்மளால அடைய முடியும் என்பதை நான் இந்த ஒரு கலந்துரையாடல் மூலம் தெரிந்து கொண்டு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் தோணுச்சு. அதனால பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 9.8 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9.8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளி படைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
3: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 மிரக்காப்பில்.
4: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633-33-888
6: 6-33-888.
7: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போட தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
1: ஒலி 9.6 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 70களில் வெளிவந்த ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டோம். பலரும் உங்களுடைய கம்பத்து வாழ்க்கை அது எவ்வாறு இருந்தது என்பதையும் பகிர்ந்து கொண்டீங்க. அதை கேட்பதற்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 12 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. ஆனா அதற்கு முன்பு 80களில் வெளிவந்த ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், மனதை நெகிழ வைக்கும் ஒரு பாடல், KJS அவர்களுடைய குரல்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 9.6 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: நண்பகல் மணி 12 மீடியா காப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்துவது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிரமாக யோசித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இரு நாட்டுக்கு முக்கியமான நேரம் இது என்று இது நாட்டுக்கு முக்கியமான நேரம் என்று சொல்லிய திரு டிரம்ப் அவரது மூத்த மகனின் திருமணத்துக்கு கூட போகவில்லை. கத்தாரும் பாகிஸ்தானும் நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டுவரும் கடைசி நேர முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஆயினும் பேச்சுவார்த்தை குறித்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. தற்காலிக சண்டை நிறுத்தம் தடுமாறுகிறது. அதிபர் டிரம்ப் மூத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களோடு சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அணுவாயுதம்தான் முக்கிய சிக்கல். அணுவாயுதத்தை தயாரிக்க பயன்படக்கூடிய பதப்படுத்தப்பட்ட யுரேனியத்தை ஈரான் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திரு டிரம்ப் கேட்கிறார். கொடுக்க முடியாது என்று ஈரான் சொல்கிறது. அணுசக்தியை மக்கள் தேவைக்காக பயன்படுத்துவதே நோக்கம், அணுவாயுதம் நோக்கமல்ல என்று ஈரான் கூறுகிறது. யுரேனியம் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் ஈரான் அணுவாயுதம் தயாரிக்கக்கூடும் என்று அமெரிக்காவும் மத்திய கிழக்கில் இருக்கும் அதன் நட்பு நாடுகளும் அஞ்சுகின்றன. இதற்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அதிபர் டிரம்புடன் பதற்றமாக பேசியதாக தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்கா பேச்சை விரும்புவதாகவும் இஸ்ரேல் போரை விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிபர் டிரம்புடன் பேசிய பிறகு திரு நெட்டன்யாகு மிகுந்த பதற்றத்தில் இருந்ததாக ஆக்சியன் செய்தித்தளம் கூறியது. ஈரானின் ராணுவ வலிமையை முற்றாக முடித்துவிட திரு நெட்டன்யாகு எத்தனிப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துல்சி கவார்ட் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஈரான் தொடர்பாக அவருக்கும் அதிபர் டிரம்புக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நிலவின. 45 வயது திருவாட்டி கவார்ட் கணவரை பார்த்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக சொன்னார். அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக கூறப்படுவதை வெள்ளை மாளிகை அவதூறு என்று சாடியது. அமெரிக்க மத்திய வங்கியின் புதிய தலைவர் கெவின் வாஷ் சீர்திருத்த பாதையை பின்பற்றப் போவதாக கூறியிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். திரு வாஷ் அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவர். முன்னைய மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பவல் திரு டிரம்போடு அடிக்கடி மோதி வந்தார். அதிபர் சொல்வதை அவர் கேட்கவில்லை. புதிய வங்கி தலைவரால் அமெரிக்க பொருளாதாரம் பீடு நடை போடும் என்று திரு டிரம்ப் குறிப்பிட்டார். திரு வாஷ் இதற்கு முன் வட்டியை குறைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். திரு டிரம்ப் வட்டியை குறைத்து பொருளாதாரம் வளமுறை செய்ய வேண்டும் என்று பலமுறை சொல்லிவிட்டார். விலைவாசியை காப்பதும் வேலைகளை பாதுகாப்பதும் மத்திய வங்கியின் முக்கிய கடமை. அமெரிக்கா வட்டியை குறைத்தால் உலக நாடுகளும் அதை பின்பற்றுவது வழக்கம். அமெரிக்காவில் நிரந்தரவாசத்துக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் விசா கிடைக்கும் வரை சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று புதிய விதிமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிரீன் கார்ட் நாடுபவர்கள் விசாவுக்கு விண்ணப்பம் செய்துவிட்டு அது நிராகரிக்கப்பட்ட பின் அமெரிக்காவில் தங்குகின்றனர். இனி அது முடியாது. விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் தங்குவோரின் எண்ணிக்கை குறைக்கப் போவதாக அமெரிக்கா சொல்கிறது. 100,000 பாதிக்கப்படலாம், குடும்பங்கள் பிரியலாம், வேலை பறிபோகலாம், விண்ணப்பம் செய்வது இன்னும் சிரமமாகலாம் என்று குறை கூறப்படுகிறது. அமெரிக்கா 2024 சுமார் 1.5 மில்லியன் பேருக்கு நிரந்தரவாச தகுதி தந்திருக்கிறது. கொங்கு குடியரசு, உகாண்டா, தென் சூடான் ஆகியவற்றுக்கு சென்ற நிரந்தரவாசிகள் 21 நாளுக்கு நாட்டுக்குள் வரக்கூடாது என்று அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இபோலா நோய் பரவும் என்ற அச்சத்தால் அமெரிக்கா அந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதற்கு முன் இபோலா வட்டாரத்துக்கு சென்றவர்கள் நாட்டுக்குள் வர அமெரிக்கா 30 நாள் தடை விதித்தது. ஆனால் குடிமக்களுக்கும் நிரந்தரவாசிகளுக்கும் தடை இல்லை. இப்போது நிரந்தரவாசிகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. அண்மையில் மாலத்தீவில் மாண்ட 5 இத்தாலிய முக்குளிப்பாளர்கள் திரும்பி வரும்போது தவறான பாதையில் சென்றுவிட்டதாக நம்பப்படுகிறது. நீருக்கு அடியில் இருக்கும் குகைக்குள் சென்ற அவர்கள் திரும்பும்போது பாதையை தவறவிட்டு வேறு பாதையில் போய்விட்டதாக பின்லந்து புலனாய்வாளர் கூறுகிறார். போதுமான உயிர்வாயு இல்லாததால் அவர்கள் மாண்டனர். காப்பாற்றிச் சென்ற பின்லந்து மீட்பு படையினர் முக்குளிப்பாளர்கள் 5 வெளியேற பாதை இல்லாத ஒரு குறுகலான இடத்தில் கிடப்பதை கண்டனர். பிரிட்டனின் டெய்லி மெயில் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டது. சிங்கப்பூரில் HIV நோய் கண்டவர்கள் கூடுதல் மத்திய சேமி நிதி மருத்துவ சேமிப்பை பயன்படுத்தலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தற்போது மாதம் 550 வெள்ளி வரை பயன்படுத்தலாம். இனி அது 850 வெள்ளிக்கு உயர்த்தப்படுகிறது. சிங்கப்பூரில் அனைவரும் ஒருமுறையாவது HIV சோதனை செய்வது நல்லது என்று புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் தொற்று நோய் அமைப்பு பரிந்துரைக்கிறது. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு 166 பேருக்கு HIV ஏற்பட்டது. சிங்கப்பூரர்களும் நிரந்தரவாசிகளும் அதில் அடக்கம். ஆண்டுக்கு ஆண்டு எண்ணிக்கை மாறுபடுவதாகவும் நிலைமையை அணுக்கமாக கண்காணிப்பதாகவும் அமைப்பு கூறியது. ஆரம்பத்திலேயே சோதிப்பதற்கு நடவடிக்கை தேவை என்று சுகாதார துணை அமைச்சர் ரஹாயு மசாம் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் சைலண்ட் ஹீரோஸ் அமைப்பு முன்னுதாரணமாக விளங்கும் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறது. 81 பள்ளிகளைச் சேர்ந்த 194 மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். ஜாலான் புக்கிட் மேராவில் இருக்கும் ஸ்பிரிங் சிங்கப்பூர் அரங்கில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தகவல் மின்னலக்க மேம்பாட்டு கல்வி மூத்த துணை அமைச்சர் ஜஸ்மின் லாவ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அமைதியாக சாதனைகள் புரியும் மாணவர்களை அங்கீகரிப்பதாக சைலண்ட் ஹீரோஸ் அமைப்பு சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
2: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Stars Avenue மிரிகாப்பில்.
2: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 6333-888.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கே,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

சனிக்கிழமை பொழுது அருமையாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நீங்க வானொலி பக்கமா இணைந்திருக்கிறீங்க இல்லையா. அண்மையில பலருக்கும், எனக்கு தெரிந்த பலருக்கும் காய்ச்சலாக இருக்கிறது. அதனால தயவு செய்து நம்ம எல்லாரும் நம்ம உடல் நலத்திற்கு முக்கியத்துவத்தை செலுத்தணும். முடிந்த அளவிற்கு தண்ணீர் அருந்துங்கள். இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அருந்தினாலே போதும், நம்ம உடல்ல இருக்கிற பாதி பிரச்சனை பாதி பிணிகள் வந்து சென்றுவிடும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. முக்கியமாக நம்ம விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளணும். உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா தயவு செய்து ஒரு முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு காய்ச்சல் இருக்குது அப்படிங்கறதுனால மற்றவர்களுக்கும் அதை நம்ம பரப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா. முக்கியமாக நல்ல உறக்கம். நல்ல உறக்கம் இருந்தாலே போதும், நம்ம உடல் சோர்வாக இல்லாம ஒரு ஆரோக்கியமான நிலையை அடையும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை, தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒலி 9 ஏற்றின் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து உங்களுக்காக சண்டை கோழி படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

0: பத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஇ பாசிரிஸ் டிரைவ் 8, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தளத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஏ நோக்கி செல்லும் ஏ பினாய் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தளத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ புக்கிட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஹே, நீ உன் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு ஜேபிக்கு போற தானே?
5: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போற.
4: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
5: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ஐசிஏவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரிபார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
4: மை ஐசிஏ செயலி வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடிய இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
5: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
6: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானல்ஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
7: இது ஒரு

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: வார இறுதி

பொழுது அது ஆண் ஆமையா பெண் ஆமையா என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை. இந்த சுற்றுச்சூழலின் வெப்பநிலை தான் ஒரு ஆமை பெண் ஆமையா ஆண் ஆமையா என்பதை தீர்மானிக்கும். அதோட ஆமைகள் அதிக காலகட்டத்திற்கு நீண்ட காலகட்டத்திற்கு வாழும் ஒரு மிருகம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. கிட்டத்தட்ட 188 ஆண்டுகளுக்கு ஆமைகளால வாழ முடியும். இப்படிப்பட்ட ஆமைகள் இன்று உலகத்துல நம்முடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆமைகளை காப்பாத்தணும் இல்லையா? ஆமைகளுடைய பிறப்பு எண்ணிக்கை இன்று குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் வெப்பநிலை, பருவநிலை மாற்றம் மற்றும் வெப்பமயமாதல். அதனால மனிதர்களான நாம் மிருகங்களை காப்பாற்றணும். முடிந்த அளவிற்கு சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும். முதல் படியாக நிகழி பொருள்கள் இருக்கின்றன இல்லையா, அதை நம்ம குறைந்த ஒரு குறைபாட்டுல பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒளி 9.6 FM ஒளியினுள் நாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்கு
2: வந்திருக்கோம். எவ்ரிதிங் ஃபார் அவர் எனிமல்ஸ்லாம் நித்யா படைக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்.

0: வேட்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூத்து விருதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி பதிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 Star Avenue மிரிக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333388.

உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொண்ட ஒரு சில நல்ல நல்ல பாடல்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மனதிற்கு இதமான ஒரு சில பாடல்கள் தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக ஒரு மணி செய்திகள் வரவிருக்கின்றன. ஆனா அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு பாடல், சத்தியம் படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில என் அன்பு என்ற பாடல். இது ஒளி 96.8 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
1: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள் 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
4: எப்படி சீதா, உன் கையில செய்யற சப்பாத்தி மட்டும் இவ்வளவு மென்மையா ருசியா இருக்கு, என்ன ரகசியம்? அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் ரகசியம். உயர்தரமான முழு கோதுமையில தயாரிச்சிருக்காங்க, இதுல மைதாவே கிடையாது. 8 மணி நேரம் ஆனாலும் கூட சப்பாத்திகள் மென்மையாவே இருக்குமா? ஆமா ஜெயா, உண்மை சொல்லுனா இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சோடியம் சேர்க்கப்படல, ஆரோக்கியமானதும் கூட. எல்லா பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும் அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் இனி நம்ம தேர்வு.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளமை போலின்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசையினை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயக துதியாக கே ஜி ஜேசுதாஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இதை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக லூகாஸ் சேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது லூகாஸ் சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது பக்தி பாமலைகள் வரிசையில் சீரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் மது பாலகிருஷ்ணன் குழுவினர்.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலை மது பாலகிருஷ்ணன் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய

தந்தை இறைவ நல்ல பையையும் சொன்னான் வழி மாறி விதியை நோக்கு யார் சொன்னது.

ஆதி தந்தையாதம் நபியின் ஒரு பாபமே, அழுது புலம்ப வைத்ததுவே இறை கோபமே. அங்கிருந்தும் நாம் புரியும் பெரும் பாபமே, ஆராய்ந்தால் நமக்கென்ன

கேட்டது இஸ்லாமிய கீதம் பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில். இனி தொடர்கின்றது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பேழையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாடிய

டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து ஞானலிங்கம் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேனியல் ஜவஹர் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக டானியல் யாவக்கர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபலதியின் வணக்கம் தபலதியில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக வாணிஜ்யராம் குழுவினர் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பு. வணக்கம். தமிழொலியில் பக்தி பாமாலை ஒலித்தோய கேட்டீர்கள். வணக்கம். தமிழொலியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக

0: நற்சிந்தனை நேரம் புலந்து மெலந்த புத்தம்பது காலை பொழுதில் வணக்கம் தமிழொலியில் வரும் நற்சிந்த நேர நிகழ்ச்சி கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் மே மாதம் 23rd 2026 சனிக்கிழமை. இன்றைய நாள் மட்டுமல்ல, எதிர்வரும் அனைத்து நாட்களும் இனிமையான மகிழ்ச்சியான சிறப்பான நல்ல நாளாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த வேளையில் உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு, பிரான்சிலிருந்து 2 தசாப்தங்களை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான TRT தமிழொலியின் ஒலிபரப்பை பிரான்ஸ் வாழ்நேர்கள் ஃப்ரீ புக்ஸ் என்கின்ற டெலிகம் சேவை ஊடாகவும், பிரான்ஸ் தவிர்ந்த ஈனி நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேய நெஞ்சங்கள் www.trtamilali.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும், மற்றும் யூரோபெட் செய்மதி அலைவரிசை யூரோபெட் 9 வகை ஃப்ரீக்வன்சி 11727 வெர்டிக்கல் 3x4 ஊடாக எமது நிகழ்ச்சிகளை துல்லியமான டிஜிட்டல் ஒலிநேயத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நற்சிந்தனைகளோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் அழைப்பு கழுத்துங்கள் 01 48 32 15 40, வைபர் இலக்கம் 03 65 0 77 4 27. இன்றைய நச்சிந்த நேர நிகழ்ச்சி வானொலியில் ஆரம்பித்து வைக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயராக இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்றும் போல் இன்றும் முதல் நேயராக இணைந்திருக்கிறீர்கள். பொங்கல் ராஜா அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா? நல்ல நலமாக மகிழ்வாக இருக்கிறேன். உங்களுக்கு காலப்பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் மௌனமாக இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு மனத்துமையோடு இறைவனை வழங்கி வழிபட்டு இறை ஆட்சியுடன் நலமாக வாழ்வோம். முதுமையிலும் இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து வாழவும் வேண்டும். இறைவன் நல்லவன் கெட்டவன் என்று பார்ப்பதும் இல்லை. இறைவன் எல்லோருக்கும் தந்தையானவன். இறைவன் எல்லா உயிர்களையும் சரி சமனாகத்தான் பார்ப்பார். நம் செயல்பாடுகள் சரியில்லை என்றால் துன்பம் வேதனை சோதனை நோய்கள் வரத்தான் செய்யும். நோய்கள் துன்பம் வேதனை சோதனை வரும்போது அதை சகித்துக் கொண்டும் மன வலிமையோடும் வாழ வேண்டும். இறைவனை குறை சொல்லியும் வாழக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் தான் இளமையிலிருந்து முதுமை வரை நல்வழி நடத்தியும் செல்கிறார். யாரை மறந்து வாழ்ந்தாலும் இறைவனை மறந்து வாழக்கூடாது. நாங்கள் செய்யும் அனைத்தும் இறைவன் அறிவான். அதனால் இறைவனிடம் மன துணியோடு நல்லதை செய்து கொண்டு வாழும் போது இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தீய சக்தியில் அணுகாமல் இறைவன் பாதுகாப்பான். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழ்ந்தாள். தாயோ அல்லது தந்தையோ செய்யும் நன்மைகள் பிள்ளையை போய் சேரும். நாங்கள் செய்த தானம் தர்மம் முதுமையிலும் வாழ வைக்கும். புற்புறவில் இப்புறவில் என்ன செய்தோம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இறைவன் அறிவான். இறைவன் அனைத்தையும் மன்னித்து வாழ வைத்தாலும் கர்மாவினைகளும் காலமும் சும்மா விடாது. தப்பு தவறுகள் பாவங்கள் தீமைகள் மென்மேலும் செய்து கொண்டு மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்தினால் இதை வைத்துத்தான் கர்மாவினைகளும் தண்டனை தருகிறது. தப்பு தவறுகள் செய்தால் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். வாழும் காலம் வரை யாரையும் குறை சொல்லி வாழக்கூடாது. குடும்பம் ஒரு கோயிலாகும். இல்லறம் நல்லறம் ஆவதும் இருவரிடத்தில் தான் உள்ளது. அப்படி முடியவில்லை என்றால் தனித்து நின்று நம்மை படைத்தை இறைவனோடுதான் போராடி வாழ வேண்டும். வாழ்க்கை அனுபவத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. வாழும் வாழ்க்கையில் மிக மிக அவதானமாக செயல்பட்டு அமைதி பொறுமையோடும் இறைவிடம் சரணடையும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இறையாசியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோ அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம். சுரேஷ்.
0: நன்றி பொங்கல் ராஜா. உங்கள் நச்சிந்தனைக்கு நன்றி. நேரம் காலை பொழுது 8:05 ஐக்கியராஜ்யத்தில் 7:05 இங்கே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு நச்சிந்தனையாளர் வணக்கம்.
2: வணக்கம் சுரேஷ்.
0: வணக்கம். குணநாயகி பசுதி அவர்கள் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. நலமா?
2: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல நலமாக இருக்கிறேன். நன்றி. இணைந்து
2: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இந்துட்டுவாள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நம்பி காதில் வேண்டுதலை சொல்வது சரியா? நந்தீஸ்வரர் காதுகளில் நாம் சொல்லலாமா? நம் நாட்டில் சிலை வழிபாடு மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதனை நாம் அறிவோம். எத்தனையோ அற்புதங்களை கண்ட சித்தர்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் நமது சிலை வழிபாட்டிற்குரிய கற்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலை வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுத்து வைத்த கற்கள் பாறை என்று மட்டும் அவர்கள் நினைக்கவில்லை, அவர்கள் ஒளியும் ஒலியும் சேர்ந்தது என்று அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆம், சிலை வழிபாட்டுக்கு கற்களை தேர்வு செய்வதில் மிக வலிமை படைத்தவர் கருவூரர் சித்தர். ஒரு கல்லை பார்த்து அதில் 32 லட்சணம் அமைந்து இருந்தால் அவை வழிபாட்டிற்கு உகந்தது என்று முடிவு செய்வார் கருவூர் சித்தர். பாறையின் உள்ளே தேரை இருப்பதை அறிந்தால் அவைகள் ஒச்சம் என்று ஒதுக்கிவிட்டு விடுவார். சிற்ப சாஸ்திரம் முழுமையாக இவரின் ஆசைப்படியே இருக்கும். இவரின் ஆலோசனைப்படியே சிற்பிகள் கற்களை தேர்ந்தெடுத்தனர். சித்தர்கள் மலைகளில் பூமியில் உள்ள வித்தியாசமான பாறைகளை தெரிவு செய்து அவைகள் சிற்பிகள் மூலம் லிங்கமாக நந்தியாக உண்டாக்கி வழிபாடு செய்தார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் ஒரு கோவிலை கட்டிய பின்பு அந்த கோவிலை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள சாதுக்களை சித்த நெறியில் உள்ளவர்களை அழைத்து வந்து கோவிலை ஆராய்ந்து தவறுகள் இருந்தால் சொல்லும்படி கேட்பார்கள். 32 லட்சணமும் அருமையாக ஒன்று சேர்ந்த ஒரு நந்தி சிலைக்கு மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்தால் உயிர் உண்டாகும் என்று அந்த சித்த நெறியில் இருந்தவர் அறிந்திருந்தார். அந்த மன்னன் கட்டிய கோவிலில் 32 லட்சணமும் அருமையாக ஒன்று சேர்ந்த ஒரு நந்தி சிலையை கண்ட அந்த சித்த நெறியில் இருந்தவர் கருவூர் சித்தரை நினைத்து அந்த நந்தி சிலையின் காதுகளில் மந்திரம் சொல்ல நந்தி அசைந்து எழுந்தது. மன்னன் வியந்தான். மக்கள் அதிசயப்பட்டனர். இதன் பிறகு உயிர் பெற்ற நந்தி கோவிலை விட்டு வெளியே சென்றது. வேடிக்கை பார்த்த மக்கள் பரவசம் அடைந்து உயிர் பெற்று எழுந்த நந்தியின் பின்னே சென்றனர். பசி எழுத்த நந்தி வயலில் விளைந்திருந்த பயிர்களை உண்ணத் தொடங்கியது. அதுவரை விபரீதத்தை உணராத மக்கள் பயமடைந்தனர். நந்தி பிறகு தோப்புக்களில் நுழைந்து விட்டது. நந்தியினால் பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட மக்கள் அரசனிடம் முறையிட்டார்கள். பிரச்சனை உணர்ந்த அரசன் சித்தரிடம் உயிர் பெற்றெழுந்த கல் நந்தியை மீண்டும் கல்லாக்கிவிட வேண்டும் என்றார். சித்தர் உயிர் பெற்ற கல் நந்தியை பிடித்து வர சொல்லி அதன் காதுகளில் மந்திரம் சொல்ல அது மீண்டும் கல்லானது. புறகானதன் கால்களின் குழம்பில் ஒரு நகத்தை பீர்த்து எடுத்தார். 32 லட்சணத்தில் ஒன்று குறைந்தபடியால் அந்த நந்தி நிரந்தரமாக கல்லாகி போனது. நந்தி மீண்டும் உயிர் பெறாது என்று கூறி உறுதி கொடுத்து புறகந்த சித்தர் வனம் சென்றார். அவர் நந்தியின் காதுகளில் ஏதோ சொன்னார். நாமும் அப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்து மக்கள் நினைத்து இன்றும் நந்தியின் காதுகளில் குறைகள் தேவைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் அர்ச்சகரை தவிர மற்ற எவரும் தொடக்கூடாது என்பது ஆகம விதியாகும். இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்கிறேன் என்று நம் மெச்சில்படும் விதமாக குறைகள் சொல்வதும் முற்றிலும் தவறானது. எந்த கோயிலிலும் இப்படி செய்யக்கூடாது, இது தவறு என்று சொல்வது இல்லை. அதனை தொடர் சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சேர்ந்து நாம் நிற்க கூடாது. நமது வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். சுரேஷ், நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி ஒலிக்கும் உங்கள் அபிமான TRT தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலியின் நற்சிந்தனை நேரம். இங்கே தொடர்ந்து நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நற்சிந்தனையாளரை வரவேற்றுக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம்.
3: காலை வணக்கம் ஜினேஷ், யோகரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: அன்பு வணக்கங்கள். நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நல்ல நலமாக இருக்கிறோம். உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் 100வது அதிகாரம் பண்புடைமை. பெண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எவரிடத்திலும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் சிறப்பினை எளிதில் பெறலாம். அன்பு உடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. யாவரிடத்தும் அன்புடைமையும் உயர்ந்த குடியில் பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒருவனுக்கு பண்புடைமை என்று உலகத்தார் சொல்லும் நன்னெறியாகும். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் விருத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பது ஆம் ஒப்பு. ஒருவன் நன்மக்களோடு உறுப்புகளால் ஒரு ஒத்திருத்தல் சிறந்த ஒப்புடமையாகாது. தெரியத்தக்க பண்புகளால் ஒத்திருத்தலே பொருத்தமான ஒப்புமையாகும். நயனோடு நம்பி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் அறத்தையும் விரும்புதலால் பிறர்க்கும் தமக்கும் பயனுடையவராய் வாழ்பவரின் பண்பினையே உலகத்தார் பாராட்டுவர். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புளபாடு அறிவார் மாட்டு. விளையாட்டின் போதும் பிறப்பினை இகழ்தல் ஒருவனுக்கு துன்பம் தருவதாகும். ஆதலால் பண்புடைமையாரிடம் பகைவரிடத்தும் அந்த இகழ்ச்சி தோன்றாது. இனிய பண்புகளே உளவாகும். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அழுது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையாரிடம் உலகியல் என்போதும் தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கன நடவாவிட்டால் அது மண்ணில் புகுந்து மறைந்து போவதாகும். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். நன்மக்கட்குரிய பண்பு இல்லாதவர்கள் அறத்தின் கூர்மை போன்ற உரிய அறிவுடையவரானாலும் ஒவ்வொரு

களம் தீமையால் தெரிந்து அற்று பண்பில்லாதவன் பெற்ற செல்வமானது சிறந்த பால் அது வைக்கப்பட்ட பாத்திரத்தின் குற்றத்தால் தன் இயல்பு திரிந்து கெடுவது போல ஒருவர்க்கும் பயன்படாமல் கெட்டழியும். நன்றி அன்னை.

0: முப்பிக்கு வரும் என்று உணர்வேனோ, தன்னை நொந்து அழுவேனோ, உன்னை நொந்து அழுவேனோ, தையலற்கு அழுவேனோ, தவம் என்று தவம் என்ன என்று அழுவேனோ, மெய் வளர்க்க அழுவேனோ, தரித்திர திசைக்கு அழுவேனோ, இன்னும் என்ன புறவி வருமோ என்று அழுவேனோ, எல்லாம் உரைக்க வருவாய் இதனே சிவகாமி நீதனே, எனக்கு இருந்ததில்லை வாழ் நடராஜனே, என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சி தம்பலம். நன்றி வணக்கம் சுரேஷ்.
1: பேபி அஸ்ஸலாமு அலே. நன்றி, உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. நேரம் காலை பொழுது 8:14 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனையோடு இங்கே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய என்னும் ஒரு நேர் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நலமே, நீங்களும் நலத்தோடு இருப்பீர்கள். அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். நலம் தானே சண்முகநாதன்?
2: நன்றி. இனிய காலை வணக்கங்கள் என் புறவழி. நீங்கள் நிரம்பால செல்லாம்பிள்ளை பரிசியோட முத்துக்குமார சுவாமியின் பாடங்களை பற்றி பிரார்த்தி செய்ய வேண்டும். செல்லாம்பிள்ளை சத்தியசாய் பகவானின் தெய்வீக நமதம். சனிக்கிழமை கோபம் என்பது நம்மில் பெரும்பாலோர் அனுபவிக்கும் ஒரு பொதுவான உணர்ச்சி. அதை முறையாகவும் முழுமையாகவும் சரி செய்ய நாம் ஏன் விழிப்புடன் இருக்க வேண்டும்? எப்படி? பகவான் என்று நமக்கு அன்புடன் வழிகாட்டுகிறார். கோபத்தை பொறுத்தவரை ஆன்மீக சாதகர் தன்னை கோபமூட்டக்கூடிய மிகச்சிறிய விஷயங்களில் கூட விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் கவனக்குறைவாக இருந்தால் அவரால் சிறிதளவும் முன்னேற முடியாது. அத்தகையவர்கள் மென்மையான அன்பு குணம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது தீய குணங்கள் குறையும். சில சாதகர்களிடம் உள்ள தீய குணங்களை யாராவது கண்டுபிடித்து சொல்லும்போது அவர்கள் இன்னும் அதிகமாக கோபமடைகிறார்கள். இது நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. ஆன்மீக சாதகர் எப்போதும் அகநோக்குடன் இருக்க வேண்டும். அவன் தன் மனதை வெளிநோக்கி எளிய விட்டால் அவனால் தன் தவறுகளை ஒருபோதும் அடையாளம் காண முடியாது. கர்வம் அகநோக்கத்தை தடுத்து மனதை சிறவழித்து சிறக்கிறது. சாதகர் வெற்றி பெற விரும்பும் போது யாராவது அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினால் அதை மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர் தன் தவறுகளை திருத்திக் கொள்ளவும் அவற்றை மீண்டும் செய்யாமல் இருக்கவும் முயல வேண்டும். இதுவே தியான பாதையில் விரைவாகவும் வேகமாகவும் முன்னேறி ஆனந்தத்தை பேரின்பத்தை அனுபவிக்காத வழியாகும். கோபம் தணியும் போது உங்கள் சாதனா சரியான பாதையில் செல்வது என்பதற்கு அதுவே அறிகுறியாகும். என்று பகவான் நடைமுறையில் கூறியிருக்கான மட்டுமே உங்களை சேர்ந்த கிரியங்களை நேசிக்கும் சண்முகநாதன். வணக்கம் நேரே. வணக்கம் சுரேஷ்.
1: மிக்க நன்றி, உங்கள் நற்சிந்தனைக்கு நன்றி. சண்முகநாதன் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்திருந்தார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நற்சிந்தனை நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சுரேஷ். நான் திருமதி ராணி சம்பந்த ஜெர்மன்ல இருந்து
1: மகிழ்வோடு உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். நலம் தானே?
3: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றி. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நிலம்.

மாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 23ஆம் தேதி பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் சனிக்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 28 இறைவசனங்கள் 16-20 மற்றும் 30-31 வரை. உரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாள்களுக்கு பின் பவுல் ஜூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். ஜூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு ஒப்பிடுதல் அவசியமற்றது. வளரும் போது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது மனித மனதின் பழக்கமாகிவிட்டது. பிறரோடு ஒப்பிடுவது மனக்குறையையே ஏற்படுத்தும் அல்லது தேவையற்ற ஆரோக்கியமற்ற போட்டி மற்றும் பொறாமையை விதைக்கும். ஒவ்வொருவருக்கும் கடவுள் தனித்தன்மையை தந்துள்ளார். ஒவ்வொருவரையும் கடவுள் தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கின்றார். ஒவ்வொருவரையும் தனியாக அழைக்கின்றார், தேர்ந்தெடுக்கின்றார், கொடைகள் தருகின்றார், வழி நடத்துகின்றார். எனவே பிறரோடு நம்மை ஒப்பிடாமல் நமக்கு தரப்பட்டுள்ள அழைப்பையும் பொறுப்பையும் உணர்ந்து பயணிப்பதே சிறந்தது. ஜோவானை பற்றி அவருக்கு என்ன நிகழும் என்ற கேள்விக்கு, அவரை பற்றி நீ கவலை கொள்ளாதே, நீ என்னை பின்செல் என்று சொல்வதன் பொருள் இதுதான். புனிதர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களே. செயல் ஒருபோது நம்மை பிறரோடு ஒப்பிடாமல் நம் அன்பை மகிழ்வோடு ஒப்புக் கொடுப்பார். நன்றி. வணக்கம் சுரேஷ்.

0: தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி ஒலிக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒளிபரப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது. வணக்கம் தமிழொலியின் நற்சிந்தனை நேரம். இங்கே தொடர்ந்து வைப்ரோடாக ஏ நடேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நிச்சயமாக அன்பு வணக்கங்கள். மிக நலமாக இருக்கிறேன். நீங்க நலம் தானே?
1: மிக்க நன்றி. நான் நலமா இருக்கிறேன். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரு குடும்பமும் சந்தோஷமாகும் யாவரும் சுகவளத்துடன் இருக்கிறேன் வேண்டிக் கொண்டு நன்றிமந்தி தியானடேசன். இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரத்தின் ஆறாம் நாள் சனிக்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் விவிலியத்தில் சொல்லப்படுகின்றது. நட்பின் மகத்துவத்தை மதங்களும் எடுத்து சொல்கின்றன. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமில்லை என்று ஜீசஸ் கூறுகின்றார். அவரின் சீடர்களும் அவர் வழியை பின்பற்றி அவருக்காக தங்கள் உயிரியை தானம் செய்து அவரின் உண்மையான நண்பர்கள் என்று செயலில் காட்டினார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என அழைக்கப்பட்டார். தன் நண்பிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுமாய் மோசையிடம் பேசுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீது மற்றும் சவுல் அரசன் மகன் போல் ஜோனாத்தின் நட்பு மிக உன்னதமானது. இரும்பு இரும்பால் தீட்டப்படுகின்றது, ஆனால் மனிதனும் தன் நண்பனால் தூண்டப்படுவான் என்று பழமொழி நூல் சொல்லுகின்றது. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பது நட்பு என்று சிறந்தன் என்றார். சிறந்த நட்பு என்பது நட்பு என்பது என்றார். சிறந்த நட்பு என்பது முகமலர நட்பு செய்வது அல்ல, மாறாக உள்ளமல நட்பு செய்வதாகும் என்கின்றார்கள். நட்புக்கு அழகு உள்ளத்தால் ஒத்திருப்பதே ஆகும். அன்பு மட்டும் இல்லையென்றால் மனிதனுக்கு ஆறுதலே இருந்திருக்காது. அன்பு இல்லையென்றால் மனிதனுக்கு ஆறுதல் திட தேவையே இருக்காது என்றான் கவிஞன் ஒருவன். உன்னால் உணவுகளை தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நண்பர்களை நீ தேர்ந்தெடுக்கலாம். நல்ல நண்பர்களை கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் தோல்வியை அடைய மாட்டான். ஆம், நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நிரம்பற்ற வீணைக்கும் சமம். ஆழமான அன்பு அழுத்தமான நண்புக்கு அணிகலன். சேர்த்து அமர்ந்து திரைப்படம் பார்ப்பதும் தேநீர் அருந்துவதும் கடற்கரை மணல் கனவுகளை பகிர்ந்து கொள்வதும் பழக்கத்தை வளர்க்கலாம். ஆனால் வெற்றில் மட்டுமே ஆழமான நட்பு அரும்பிவிடாது. இந்த சுயநல பொழுதுபோக்குகளில் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் இதயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. நல்ல நண்பர் வாழ்க்கையில் கிடைப்பது அரிது, ஆனால் நல்ல நண்பர்களை தேடுவோர் முதலில் அவர்களை அவர்கள் நல்ல நண்பர்களாக தங்களை நிரூபிக்க வேண்டும். இதைத்தான் அமெரிக்க அறிஞர் எமர்சனும் ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ முதலில் ஒரு நண்பனாக இருப்பது ஒன்றே வழியாகும் என்றார். உண்மையிலே வாழ்க்கையில் உங்களால் கொடுக்க முடிந்த ஒன்றே ஒன்று உங்களை மட்டும்தான். நண்பர் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம். விவிலியத்தில் சீரா புத்தகம் அது ஆறாம் அத்தியாயத்தை வாசித்து வாருங்கள். அதிலே நம்பிக்கையை பற்றி நட்பை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். இறைவனுக்கு அஞ்சுவரும் இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். எனவே நாம் நம்பிக்கைக்குரிய நண்பர்களாகவும் நலம் அளிக்கும் மருந்தாகவும். நன்றி. வணக்கம் சுரேஷ்.
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நேயர்களின் உள்ளங்களும் எல்லவரடி இனிய தமிழால் உலகெங்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்பிலே காலை நேர ஒலிபரப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியிலே யாராவது நற்சிந்தனை தர விரும்பினால் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பழமையான தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 மற்றும் வைபர் இலக்கம் கூட இருக்கின்றது 03 65 07 77 427. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பகுதியாக காட்டலையில் டாக்டர் ஜி விக்னேஷ்சங்கர் அவர்களுடைய உளவியல் தகவல் இது உங்களுக்காக.
2: அதை விட்டுட்டு இந்த உலக காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் விடாதீங்க, கவலைப்படாதீங்க. அது எந்த அளவுக்கும் உங்களுக்கு பயன் தராதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. அதாவது நீங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழி என்ன தெரியுமா? இனி என்னுடைய வாழ்க்கையில இறைவனை தவிர வேற எந்த விஷயத்திற்காகவும் நான் கண்ணீர் விட போறது கிடையாது. இனிமேல் நான் எந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோட பக்தி வைராகியத்தோட கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற இந்த ஒரு வழிமுறைய உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க கடைபிடிச்சு பார்க்கும் போது அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல அனுபவ ரீதியா உங்களால உணர முடியுங்க. அது என்ன தெரியுமா, காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் திறந்த மனநிலையோட ஏற்றுக்கொள்றதுங்க. எதையும் மாத்தணும் நினைக்க வேணாம், பிரபஞ்சம் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் ஓபன் மைண்டடா இருக்க போறேன், அக்செப்டன்ஸ் மனநிலையில இருக்க போறேங்கிற ஒரு தன்மையில நீங்க செயல்பட்டு பாருங்களேன், பல அற்புதத்தை கண்கூட நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு காலையில எழுந்தவுடன் வீட்டுல குழாய் ஓபன் பண்றீங்க, தண்ணீர் வரல, பொதுவா அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணிடும், டென்ஷன் ஆயிடும். டென்ஷன் ஆகாதீங்க, இறை நாமத்தை அந்த நேரத்துல உங்களுக்குள்ள சொல்லுங்க, அந்த காரியத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையில ஈடுபடுங்க. அதே மாதிரி காலையில சாப்பிடும் போது பிடிக்காத உணவு அன்னைக்கு சமைச்சிருப்பாங்க, டிஃபன் உங்களுக்கு பிடிக்காது, நார்மல் ஆர்குமெண்ட்டுக்குள்ள போயிடுவீங்க, இதை ஏன் சமைச்சிங்கன்னு வீட்டுல கேட்பீங்க, ஆனா அன்னைக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாதீங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கொடுக்குற உணவை சாப்பிடுங்க, நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. டூ வீலர்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது டயர் பஞ்சர் ஆகலாம், அப்படி பஞ்சர் ஆச்சுன்னா டென்ஷன் ஆக வேணாம், ஏன் இப்படி எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷனுக்குள்ள போக வேணாம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு பஞ்சர் பார்த்துட்டு உங்க ஆபீஸ்க்கு போங்க. அடுத்து ஆபீஸ் போறீங்க, ஆபீஸ்ல உயர் அதிகாரி உங்களை கூப்பிட்டு காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு, அந்த நேரத்துல இறை நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லுங்க, அந்த சூழ்நிலைய மாற்றி அமைக்கணும்னு நினைக்காதீங்க, இறைவன் இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்காரு, இதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிற தன்மையில அந்த சூழ்நிலையை கடந்து போங்க. இப்படி காலையில இருந்து இரவு வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் திறந்த மனநிலையோட நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இறை சக்தி பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்த்துங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய ஃப்ரீக்வன்சியோட நீங்க டியூன் ஆகுறீங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைய திறந்த மனநிலையோட நீங்க வாழும் போது பல நாள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள்லாம் கூட நீங்கி பல அற்புதங்களை நீங்க கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நான் திறந்த மனநிலையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எந்த சிச்சுவேஷனை நான் ஜட்ஜ் பண்றது இல்லை, எந்த மனிதனை நான் ஜட்ஜ் பண்றது கிடையாது, அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றல் அற்புதமா என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்குங்க. 2009 ஒரு டென்னிஸ் காம்படிஷன்ல கேரலின் ஓசினியாக்கிங்கிற ஒரு பெண் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹோல் பாடி கிராம்ப் அவங்களுக்கு ஏற்பட்டதுங்க, உடல் முழுவதும் சுளுக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்குங்க, கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியல, அவங்க அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹோல் பாடி கிராம்ப் இன்ஜுரியா டென்னிஸ்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதனால ரெஃபரி கேரலின் கிட்ட போய் கேக்குறாரு, உன்னால எந்திரிச்சு விளையாட முடியும்னா சொல்லு, அப்படி இல்லைன்னா உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு. ஆனா கேரலின் அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த சிச்சுவேஷனை திறந்த மனநிலையோட அக்செப்ட் பண்ணிட்டு விடாமுயற்சியோட துணிச்சலை எழுந்து நின்று விளையாடுறாங்க. ஏன்னா அது மூணாவது முக்கியமான செட்டுங்க, ஆளுக்கு ஒரு செட் ஜெயிச்சிருக்காங்க, இந்த மூணாவது செட்ல இவங்க ஜெயிச்சாதான் அந்த மேட்ச வின் பண்ண முடியும், அதனால துணிந்து போராடுறாங்க, வலியோடையும் வேதனையோடையும் அந்த மூணாவது செட்டை விளையாண்டு அவங்க ஜெயிச்சு அன்னைக்கு அந்த மேட்ச அவங்க வின் பண்றாங்க. எப்பேற்பட்ட மனநிலை பாருங்களேன், இந்த பெண்ணுக்கு உடல் முழுவதும் சுளுக்கு ஏற்பட்டு வலியில கீழே விழுந்து கிடக்குறாங்க, வேற யாராவது அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியா மனசை விட்டுருப்பாங்க, நான் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பெண் பாத்தீங்கன்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்றாங்க, அந்த வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு அந்த மூணாவது செட்டை விளையாண்டு ஜெயிக்கிறாங்க. இறைவனும் நம்மள இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாருங்க. இந்த வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த போராட்ட குணம் நமக்குள்ள இருக்கணுங்க, அந்த நம்பிக்கையோட இருக்கணும், நிச்சயமா அந்த சூழ்நிலை என்னால கடந்து வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்கு வேணுங்க. அந்த நேரத்துல நம்ம இறை சிந்தனையை கொண்டு வரணுங்க, இறைவன் என் கூட இருக்காரு, அப்படி இருக்கும்போது எதனால என்னால எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம ஒரு அடி இறைவனை நோக்கி எடுத்து வச்சுன்னுவீங்களேன், இறைவன் நமக்காக 100 இறங்கி வருவாருங்க. இறைவனுக்கு தெரியுங்க இந்த வாழ்க்கை ஒரு குருச்சேத்திர போர் மாதிரி அப்படின்னு, தனியா நம்ம கஷ்டப்படுறது அவர் விரும்பல, எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூட இருந்து வழி நடத்தினாரோ அதே மாதிரி இறைவன் நமக்கு ஒவ்வொரு நொடியும் வழி நடத்துறதுக்கு காத்துட்டு தாங்க இருக்காரு. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிங்க, அதுவும் குறிப்பா உங்க மனதனுடைய இயக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
0: ஒளிபரப்பாகிய அந்த சிந்தனை பதிவோடு நிறைவு காண்பதென்றே வணக்கம். தமிழின் நற்சிந்தனை நேரம் மீண்டும் நற்சிந்தனைக்காக நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நற்சிந்தனையாளர்களுக்கும் நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுச் செல்வது வணக்கம் தமிழின் நற்சிந்தனை நேரம். நேரம் இப்பொழுது சரியாக 8:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழில் தொடர இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இன்று மே மாதம் 23 திகதி 2026 சனிக்கிழமை 12 ராசிகளுக்குரிய பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு பலனோடு இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார் இந்தியாவின் புகழ்பூத்த ஜோதிடர் மகேஷ் செய்யர் அவர்கள். இப்பொழுது அவரையும் அன்பு வணக்கம் கூறி கலையத்தோடு இணைத்துக் கொள்கின்றேன்.
3: மேஷ ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்துல பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். பதவி இழந்தவங்களுக்கு திருப்பி பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன விஷயங்களில் கூட அப்படி சட்டுன்னு நம்ம வந்து எந்த ஒரு வார்த்தையிலும் பேசிடப்படாது. இவங்க பெரியவங்க, இவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒன்றுக்கு 100 முறை யோசித்து பேசுறது நற்பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். நிறைய காசு தான் செலவாகுது, வருது செலவாகுது, வருது செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நிறைய சுமயோஜித யோசனைங்க உங்களுக்கு கை கொடுக்கும். சில விஷயங்களில் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் இப்படி கடந்து போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுங்க, பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்துருக்கிறவங்க அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். வண்டி வாகனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, இப்போ கூட இருக்கிறவர் தான் என்னை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து திருப்பி நான் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே இப்போ அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருப்பியும் ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம், நல்ல முயற்சிக்கு நல்ல முன்னேற்றங்களும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்த நம்பிட்டு வாழ்க்கையில் ஐயோ நம்பிட்டேனே சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவீங்க. இவங்களை நம்பி நான் காசு கொடுத்தது தப்பு, இவங்களை நம்பி இவங்களை இன்னொருத்தங்களை அறிமுகப்படுத்தி வச்சது தப்பு. கடைசியில் என்ன விட்டுவிட்டு அவார்டு போய் பேசிகிட்டு இருக்கா என்னது சே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில விஷயங்கள் அப்படி தான் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள், இந்த தினம் சிவபெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.

தோட்டம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களுக்காக நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. பூர்வீக சொத்து பற்றி பேசுவீங்க. ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கே ஊர் திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் புக்கிங்கு, அதுமாதிரி உங்களுக்கு என்ன வேணும் நாலு பேத்துக்கு வேண்டிய விஷயங்களை வெளிநாட்டில் வாங்கிட்டு வர்றது, இல்லைன்னா இங்கேருந்து வெளிநாடு போகிறவா தேவையான பொருட்களை எடுத்து வைத்து அதை வந்து ஏற்பாடுகள் பண்ணுறது, பிரயாணத்துக்கு உண்டான சிந்தனைகள், ஸ்கூல் லீவ் விடுறது, அங்கே இப்போ இங்கே வெக்கேஷன் போகணும், அங்கே வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு பிளானிங்கெல்லாம் பக்காவாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடன் தொழிலில் மாட்டினோம், அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். வாடகை ஆளே வரல என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லுவாளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்கள் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக, அதே மாதிரி வேர் ஹவுஸ் சம்பந்தமாக, கொரியர் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். மகர ராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும், லாபங்கள் கூடி வரும். சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்பா எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியது. ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை, ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலையிலாக நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும். அப்பா நான் படுற பாடு கொஞ்ச நஞ்சத்து பாடு கிடையாது. ஒவ்வொரு தடங்களை மீறி தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பர். நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கால் இறங்குவீங்க, அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தடங்கள் மீது தான் ஜெயம் உண்டு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க, மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. சிரித்து பேசுறது இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம், மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்போம். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி வந்து உபதிரவம் பண்ணுவா. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுக்கறது, எல்லாத்துக்கிட்டையும் சில விஷயங்களை எடுத்து சொல்றதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க. கும்ப ராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். குடும்பஸ்தானம் உங்களுக்கு வேறு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் சில விஷயங்கள்ல சண்டை வந்த விஷயங்கள், பிரச்சனையான விஷயங்களை உட்காந்து சுமூகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவா, திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தால் திருமண விஷயத்தை ஓகே சொல்லும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர்ப்புகள் அந்தஸ்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருடைய உதவிகள் மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுவோங்கிற ஒரு ஏக்கங்களும் ஒரு எண்ணங்களும் மனசில் இருந்துட்டு இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் மனசில் வாங்கி கொள்வீங்க. மன தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் உங்களுக்கு பெரிய லாப பிரயாணமாக மாறும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வெற்றி வழிபாடு. மீன ராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் பிறக்கும். சில முடிவுகள் மற்றவர்கள் எடுக்கிறத விட நீங்களே ஒரு காரியத்தை எடுத்தாலும் திருப்திகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். பிறர் மூலமான நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தில் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நடக்கும். சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவாலும் கட்டிமா அந்த காரியம் உங்களுக்கு லாபங்களை பிறக்கக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து மேலும் மேலும் மேலும் மேலும் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எங்கே சார் பயம்தான் மனசில் இருக்கு, பயத்தை விட்டுடுங்க. மீதி எல்லாமே நல்ல காரியங்களாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி என்பர்களுக்கு இருக்கு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் முன்னமே பேசிக்கிறது நல்லதுன்னுவாங்களா, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வரும். இன்றைய தினத்தில் சிவ வழிபாடும் பலம் தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்புக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம வந்து சொல்ல போகிறோம். வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து 3 ஹோரைகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3 ஹோரைகள் இந்த வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும். 1 சூரிய ஹோரை, அடுத்தது செவ்வாய் ஹோரை, அடுத்தது குரு ஹோரை. இந்த 3 ஹோரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7, அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் 6-7, வியாழக்கிழமை காலையில் இந்த

0: மூன்று ஹோரைகளும் மூன்று தினங்களும், அதாவது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது முருகப்பெருமான் வழிபாடு, அடுத்தது குரு வழிபாடு. நான் வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னா வீட்டிலே வச்சு இந்த வழிபாடு பண்ணலாம். ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி அன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றும் போது சூரிய பகவானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கேற்றும் போது முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஏற்றும் பொழுது குரு பகவானையும் வேண்டிக்கணும். கரெக்டாக இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக அமையும், இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் போகக்கூடியதாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். இதுக்கு இருக்கிற வேலையில்
1: கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி வழங்கியோர் மகிழ்ச்சியர் அவர்கள். நெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து பிரான்ஸிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் கால நேர ஒளிபரப்பாக குளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலி. சரி, வணக்கம் தமிழொலியில் தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடவெளிக்கு சென்று வரலாம்.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நேரம் இப்பொழுது சரியாக 8:49. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழில் தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். 23 மே மாதம் 2026 சனிக்கிழமை இன்றைய நாளில் உங்கள் இல்லங்களில் இடம்பெறும் பிறந்த நாள் திருமண நாள் திரு கொண்டாட்டங்கள் ஈடுபடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழர் குடும்பம் சார்பாக இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பினியர்களே, உங்களுடைய வாழ்த்து நிகழ்ச்சிகளை தமிழர்களுடைய அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலைக்கு அடுத்தவர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இடம்பிடித்திருக்கும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாக rebeldouj.tamilali.com என்ற இணையதளத்திலும், டிஆர்டி தமிழொலி என்கின்ற முகநூல் பக்கத்திலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய அழகிய புகைப்படத்தோடு இலவசமாக எம்மால் பிரசுரிக்கப்படும். இந்த பொழுது உங்கள் உறவினர்களுடைய வாழ்த்துக்களோடு இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் அழைப்பு கழுத்துங்கள். 01 48 32 15 40 வைபர் லக்கம் 0703 65 77 74.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 3 0 5 0 5 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 9 51 15 82 0 3 அல்லது 0 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.
2: மீண்டும் இன்றைய நாளில் தங்களுடைய இல்ல நிகழ்வுகளில் பிறந்தநாள் திருமணநாள் இதர கொண்டாட்டங்கள் ஈடுபடுகின்ற எங்களுடைய தமிழ்வழி குடும்ப நீ நெஞ்சங்களுக்கு இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒலிக்கின்ற இந்த அழகான பாடலோடு நிறைவு காண்பது வணக்கம். தமிழொழியின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு காண்பது வணக்கம் தமிழொலியின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்கின்றது. வணக்கம் தமிழொலியின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

வணக்கம் தமிழியின் நிறைவாக வருகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். மன்னிக்க வேண்டும், வணக்கம் தமிழியின் நிறைவாக வருகின்றது. முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாதென்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமையுரையாற்றிய கர்ணநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததோடு இங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் ஆபியசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா, நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும், தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராச மாணிக்கியம் நேற்று சபையிலே வலியுறுத்தியிருந்தார். இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரென்ன நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். வெளிமடை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமியாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலே இந்த சம்பவம் தற்போது பதிவாகியிருக்கிறது. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொன்றாகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் வெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7 தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாடு சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிட்டப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனிசைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொற்று நோயியல் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கர்ணபெம்மா இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவிவரம் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழைவீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டநாயக்கா மினுவாங்கோடை வீதி நைகட்ட பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டது. நாட்டில் நிலவிவரம் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகுட்டாஞ்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று காலை சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது கெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது விபத்தல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் வெத்துக்களுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்திருக்கிறார்.
இந்திய செய்திகளில் ஈழத் தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 18ஆம் தேதி தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதனையே வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு திரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கைத்தொலைபேசி வாயிலாக உரையாடியிருக்கிறார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போச்சாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆரத்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெற உள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியை மனிதா சஞ்சய் கவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி NCR பகுதிகளுக்கு போதைப்பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியிருக்கிறார். தாக்குதல் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தார்கள், மேலும் பலர் காயம் விட்டார்கள். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சி தலைவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5,000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராசில் ஆயுதமேந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 6 போலீசார் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் அங்கு பாதித்திருக்கிறது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு தங்களால் செல்ல முடியவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டு சென்றிருக்கிறார். துருக்கி அதிபர் ஏர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்குர் உசல் அந்த நாட்டு நீதிமன்ற உத்தரவால் அவர் தனது பதவியை இழந்துவிட்டார்.
அமெரிக்காவுக்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு முதலில் திரும்பிச் சென்றே விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை நேற்று வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கரிபிய பகமாஸ் தீவில் திருமணம் நடக்கும். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்று டிரம்ப் நேற்று குறிப்பிட்டார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதான புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் விரைவாக பரவி வருகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டார்கள். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரமான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவுக்குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை என்றும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல்மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தியாசிரி ஜெயசேகர ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று அபாரமாக வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலகக்கிண்ண போட்டி நுழைவுச் சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச் சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சுரன் மம்தானி அறிவித்திருக்கிறார். சவுதி புரோலீக்கில் முதல் முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியிருக்கிறார். கடந்த 2023 அல் நசார் அணியில் இணைந்த ரொனால்டோ முதல் முறையாக இந்த கோப்பையை ஏந்துகிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள June 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலேசியரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக பின்னர் உயிரிழந்தார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.18 இந்திய பெறுமதியில் 111.05 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.87 இந்திய பெறுமதியில் 95.70 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 426.27 இந்திய பெறுமதியில் 121.92 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36 இந்திய பெறுமதியில் 128.53 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10 இந்திய பெறுமதியில் 69.25 கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு.
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அங்கும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sassadil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213 92 73 4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அமைவான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:17 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை காலைப்பூந்தனல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணன்.
0: வணக்கம் பார்த்திபன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கின்றோம். நன்றி பார்த்திபன். என்ன பாடலை கேட்க போறீங்கள்?
1: எனக்கு நல்ல பொன்மணி படத்துல பட்டத்து ராஜா போல் மாப்பிள்ளை வந்தார், பத்திரமாத்து தங்கம் போல பொண்ணை கொண்டார்.
0: அந்த பாட்டு கேட்க போறீங்க?
1: அதோடு அருண் சனேசரும் சூரிக்குள்ள சாந்தன் என்ன இரண்டு நிறுவனங்களுக்கு என்ன நகை மாளிகை
2: ஒரே கடையில ரெண்டு
1: போயிருக்கிறீங்களா? அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள். அவர் பணிபுரியும் ஊழியரும் பொறுப்பாளர் எல்லோரும் நலமா இருந்தால் அவர்கள் வானொலிக்கு முன்னு தொடர்ந்து ஆதரவு தருவார் என கூறிக்கொண்டு ராஜாண்ணன் நான் கேட்ட பாலை ஒழிப்பு முன்னு சந்தித்துக் கொள்வோம்.
2: ராஜாண்ணன்
1: பட்டத்து ராஜா போல் மாப்பிள்ள வந்தார், பத்திர மாத்து தங்கத்தை போல பெண்ணை கண்டார்.
0: பட்டத்து ராஜா போல
1: மாப்பிள்ள வந்தார், பத்திரமாத்து தங்கத்தை போல பெண்ணை கண்டார்.
0: பட்டத்து ராஜா போல மாப்பிள்ள வந்தார். வந்தா பாட்டு வருது இல்லையென்றா வேற பாட்டு உங்களுக்கு?
1: சரி, பிரச்சனை.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
3: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
4: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044-440-50-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-04.
3: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாரலுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோற்சவ பெருவிழா

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29 மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30 மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213 92 73 4.

அன்பு உறவு பார்த்திபன் அவர்கள், நீங்கள் கேட்ட பாடலையே எடுக்க முடியாத நிலையாக இருக்கின்றது. பார்த்திபன், உங்களுக்கான பாடலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு எம்ஜிஆருடைய பாடலை தான் தர வேண்டிய அந்த பாடலாம் ஓடி வந்து விழுகுது.

0: ஒலித்த பாடலை பார்த்திபேனுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். நேரம் சரியாக 9:28, ஐக்கியராட்சியத்தில் 8:28. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
2: பாட்டு
1: இருக்கும்.
2: ஓகே, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.
3: நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள்.

0: ஒலித்த பாடலை சதீஸ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளை கலந்துரையாடல் நாளை 3 மணிக்கு டிஆர்டி தமிழொலி வானொலி மீது. வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லான் சென்டனீஸில் அமைந்துள்ள தேவி மஹாலில் அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, தேவி மஹால் 242 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் லாப்லான் சென்டனீஸில் அமைந்துள்ளது. இது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0331 48 37 16 75. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கணேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்க. நீங்களா எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களோட அன்போடு நாங்களும் நலமா இருக்கிறோம். கணேஷ், என்ன பாடல கேட்க போறீங்க?
1: பணத்தோட்டம் படத்திலிருந்து.
0: பேசுவது கிளியாவா? பேசுவது கிளியாவா?
1: பேசுவது கிளியா
0: அல்லது பெண்ணரசி மொழியா?
1: அல்லது பெண்ணரசி மொழியா? அந்த பாடல கேட்க விரும்புகிறேன். நாளைக்கு என்ன கொஞ்சம் கஷ்டம் தானே? எனக்கு முந்தி மாறினா நான் இன்றைக்கு வந்திருப்பேன். முந்தின நாளா இருந்தா இன்றைக்கு வந்திருப்பேன். பாப்போம்
0: என்ன ஆகும்.
1: இருக்கும் ஒரு காலம் உண்டு. ஒருத்தர் மகனே,
0: மகளே என்று கேக்குறீங்க.
1: இது மகனே என்ற பாடலை கேட்போமா?
0: கூப்பிடுறீங்களா?
1: இல்ல சொல்லுங்க.
0: நீங்கள் நல்லா உற்சாகமா இருக்கீங்க. எப்படி வெயில்?
1: வெயில் வந்த மாதிரி தான் தொடங்கி இருக்கு. பின்னரும் அந்த மாதிரி இருக்கும்.
0: அந்த மாதிரி இருக்குமா?
1: ஓ, இந்த கணம் முழுக்க நல்ல வெதர்.
0: அட்டாசமா வரும் என்று சொல்றீங்க.
1: அட்டாசமா வரும். வரும்.
0: ஆனா வர்றா
1: வரும்.
0: ஆனா வராது.
1: வரும் வராது.
0: நன்றி சகோதரம் அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம். அவர் சகோதரர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் கணேஷ் அவர்கள். கணேஷ் அவர்கள் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரேன்?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

ஒலித்த பாடலை கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில்

0: வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு பாட்டு முடியுதாரு முடியல தண்ணி விளையாடு காலத்தை
1: வச்சு கணேஷ் வந்தா இந்த கண்டு வரல் மீனா என்ன பாடல மீனா கேட்க போறீங்க?
0: நான் மெதுவா தந்தி அடிக்காய் மச்சானே.
1: அப்படியே சூப்பர் பாட்டு.
0: நல்ல பாட்டு கேட்போம்.
1: நல்ல பாடல் அந்த மாதிரி என்ன?
0: அபியம் வந்தவர் தான் டான்ஸும் வந்தவர்.
1: சி
0: அரவிந்த சாமி.
1: அரவிந்த சாமியும் சுகன்யாவா? இந்த ஆட்டம் ஆட மாட்டான் சுகன்யா தான் இந்த ஆட்டம் ஆடுவா.
0: நான்
1: இப்ப ரோட்டு தான் ஓடு படம் தான் இருந்தா நீங்க அதுக்கு ரோட்டே
0: தெரியுது
1: இருக்கவே முடியாது. நன்றி அம்மா. நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: குறித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் இலக்கியவாதியும் புலவருமான புலமை பித்தன். இந்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். மீனாவினுடைய குரல் கேட்டவுடனே ஓடி வந்த அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். நீங்கள் மீனாட்ட குரலை கேட்டு ஓடி வந்துட்டீங்க. இந்த
1: அப்படி
0: எனக்கு தெரியும் உங்களோட தங்கச்சி என்று சொல்லித்தான். அதுக்கு மேல அங்க மாறி போனா பிரச்சனை
1: தான்.
0: போயிடும்.
1: என்ன
0: பழமொழி சொல்லுவார்கள் தெரியுமோ,
1: முந்தி இருந்தரையில அம்மா அப்பா அம்மாவும் நடந்து எங்களை பழக்கினவே நாங்களுக்கு அந்த பேரத்தை நடக்க நடக்கன்னு
0: சொன்னா
1: உடனே ராஜா அந்த மருந்துகளையும் கூட கூட நாங்கள் வெளிவிட எங்களுக்கு நேரத்தங்களும் கூடிக்கொண்டே வருது.
0: கெமிக்கல் இல்ல
1: கெமிக்கல் அவ்வளவு மருந்தா போட்டு
0: தள்ளுறோம் சொல்லுங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்க
1: குடிக்கிறேன்
0: தங்கி அந்த மருந்தினுடைய அலசல் வந்து ஒரு இடத்துல தங்கினா அது பிறகு திரும்ப ஒரு வருத்தம் பெறும். அப்ப என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: வாழ்த்துகள். அவர் சகோதரி கமலவேணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில்.
2: ஆயிரம் கைகள் மறைந்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆலைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகள்

0: அரசகட்டளை திரையிலிருந்து முத்துக்குத்தன் அவர்களுடைய கவிதை வரியில் டி எம் எஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். கே பி மகாதேவன் அவர்களுடைய இசை. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க அக்கா வந்தோட தங்கச்சி வந்துட்டீங்க. நடக்க போவீங்கன்னு
1: சொன்னீங்க.
0: சமைக்க போறீங்களா?
1: சமைக்க போறேன்.
0: அப்ப என்ன பாட்டை கேட்க போறீங்க?
1: நீங்க நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு. நன்றி
1: ராஜா. நீங்கள் நிலைமை இருக்கிறவனை வேண்டி கொண்டு நான் கணநாள் இந்த பாட்டை கேட்டு பொம்மை குட்டி அம்மாவுக்கு அந்த பாட்டு இருக்காக பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ஜெயந்திமாலா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை ஜெயந்திமாலா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சௌதரி, நலமா இருக்கிறீங்களா ராசாதி?
1: பெண் கடவுளைங்க நாங்க சகோதரங்கள் பெண்ணா கூட இருந்தபடியா ஆம்பளை பிள்ளைல கூட தந்திருக்கிறாரு. அப்ப அது பரவாயில்லை, எல்லாரும் பெண்
0: தானே. ஒரு தெய்வம் என்ன?
1: ஆமா,
0: கவலை இருக்கா உங்களுக்கு அப்படி பெண் குழந்தை கிடைக்க இல்லை?
1: அது எனக்கு சும்மா ஏலாமல் காய்ச்சல்கள் துன்பங்கள் அப்படி இருக்கேதான் நான் நினைப்பேன். மற்றபடி எல்லாம் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் என்ன கவனமா எல்லாம் பாப்பின நல்ல மாதிரி.
0: நன்றி ராசாத்தி, உங்களுடைய அன்புக்கு நாங்கள் மாலை வணிந்து கொண்டு உங்களுக்கான பாடலை மணித்தியால செய்திகளை தொடர்ந்து தருகின்றேன். கேட்டு மாளுங்கள். நன்றியம்மா.
1: நன்றியண்ணா. அப்படியே நீங்க நல்ல நலத்தோடு இருக்க நான் கும்பலம் அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல், கார்ப்ஸா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் நிலைய சிறையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கிட்டூர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிறை கைதியே உயிரிழந்திருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகள் கையகப்படுத்துவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமையுரையாற்றிய கர்ணநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததோடு இங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபயசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா, நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும், தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று சபையிலே வலியுறுத்தியிருந்தார். இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரென்ன நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். வெளிமடை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமியாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலே இந்த சம்பவம் தற்போது பதிவாகியிருக்கிறது. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொன்றாகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் வெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7 இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுக்கம மோரகல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலை ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக அழுக்கம போலீசார் தெரிவித்தார்கள். வெளிநாடு சென்று தலைமுறைவாக்கி இருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிட்டப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனிசைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீண் அச்சங்கொள்ள தேவையில்லை என்று தொற்று நோயியல் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கர்ணபெம்மா இதனை தெரிவித்திருக்கிறார்.
இலங்கை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவிவரம் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழைவீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டநாயக்கா மினுவாங்கோடை வீதி நைகந்த பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டது. நாட்டில் விவரம் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகுட்டாஞ்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று காலை சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது கெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது விபத்தல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் வெத்துக்களுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் ஈழத்தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 18 தேதி தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதனையே வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு திரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கைத்தொலைபேசி வாயிலாக உரையாடியிருக்கிறார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போச்சாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆரத்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேல்நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியை மனிதா சஞ்சய் கவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி NCR பகுதிகளுக்கு போதைப்பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானின் இரு இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியிருக்கிறார். தாக்குதலின் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தார்கள், மேலும் பலர் காயம் விட்டார்கள். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சி தலைவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள்.
மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராசில் ஆயுதமேந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 6 போலீசார் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் அங்கு பாதித்திருக்கிறது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு தங்களால் செல்ல முடியவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டு சென்றிருக்கிறார். துருக்கி அதிபர் ஏர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்குர் உசல் அந்த நாட்டு நீதிமன்ற உத்தரவால் அவர் தனது பதவியை இழந்துவிட்டார். அமெரிக்காவுக்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு முதலில் திரும்பிச் சென்றே விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை நேற்று வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கரிபிய பகமாஸ் தீவில் திருமணம் நடக்கும். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்று டிரம்ப் நேற்று குறிப்பிட்டார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதான புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் விரைவாக பரவி வருகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டார்கள். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரமான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவு குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை என்றும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல் மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தியாசிரி ஜெயசேகர ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று அபாரமாக வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலகக்கிண்ண போட்டி நுழைவுச்சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச்சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சுரன் மம்தானி அறிவித்திருக்கிறார். சவுதி புரோலீக்கில் முதல் முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியிருக்கிறார். கடந்த 2023 அல் நசார் அணியில் இணைந்த ரொனால்டோ முதல் முறையாக இந்த கோப்பையை ஏந்துகிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள June 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலைச்சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக பின்னர் உயிரிழந்தார்கள். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.18 ரூபா இந்திய பெறுமதியில் 111.05 ரூபா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.87 ரூபா இந்திய பெறுமதியில் 95.70 ரூபா ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 426.27 ரூபா இந்திய பெறுமதியில் 121.92 ரூபா ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36 ரூபா இந்திய பெறுமதியில் 128.53 ரூபா ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10 ரூபா இந்திய பெறுமதியில் 69.25 ரூபா கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் பணத்தினர். சாசல் கார்ஸ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் பணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி
செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 13 rue Caille, 71 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனேஸ் சாசடில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Bergerie Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:17 ஐக்கியராச்சியத்தில், 9:17 திருமதி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை பிரான்சில் இருந்து ராஜா தி தியாகராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். அன்புறவுகளை காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புறவுகளை, நாளை 3 தேவி மகாலில் இடம்பெறும் பொய் வழக்கு தொடரப்பட்டது, அதாவது வாடகை கட்டவில்லை என்ற பொய் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள், கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொண்டு நீங்களும் சிறப்பிக்கலாம். அதாவது 3 நாளை டிஆர்டி தமிழொலி குடும்பம், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் உங்களுடைய பெயர்களையும் தந்துதுவாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 0331 48 37 75 ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் வருகை தரலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வைபரூடாக வந்திருக்கும் அன்புறவை ஷியாமலாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ராஜா. நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஷியாமலா. மழை பெய்ய போது போல இங்க வெயில் இருக்குது. நீங்க வந்து
1: வெயில் கொளுத்துறபடியா வந்தேன்.
0: ஷியாமலா
1: தொடர் வீடு ராஜா, 5 சேர்ந்தபடி இருக்கு.
0: அப்ப உங்களுக்கு தோட்டம் ஒண்ணும் காணி ஒண்ணும் வைக்கலாம்?
1: இருக்கு, இருக்கு, முன்னுக்கும் இருக்கு, பின்னுக்கும் இருக்கு.
0: வச்சிருக்கீங்களா? வண்டிக்காய் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல, அப்படி எல்லாம் வைக்கிறேன் இல்ல.
0: அப்ப கத்திரிக்காய்,
1: கத்திரிக்காயும் தக்காளியும் மிளகாயும் இருக்கு.
0: என்ன சித்திரா வீட்டுல வச்சே மிளகாய் அந்த மாதிரி காய்க்குது நீங்க?
1: சித்திரா பால்கனியில வைக்கிறாரு.
0: ஓ,
1: நாங்க அவ வீட்டதான் நிக்கிறேன், நாங்க வேலைக்கு போயிட்டு வரைஞ்சு.
0: அது என்ன, நீங்க நின்றாலும் நிக்காட்டிக்கணும், தண்ணி ஊத்தினா மறந்து
1: இதுல போட்டு. அது 1.5 கத்தரி 2 தக்காளி 2 மிளகாய் அதுக்கு மேல வைக்கலாரு
0: பாக்கலாது.
1: இல்ல, தக்காளி கண்டு போய் நீ வந்து வச்சு விட்டுட்டு பார்த்தேன், கொஞ்சம் சேட்டம்மா வந்தது பேருந்து பார்த்தேன், நட்ட புள்ளியர் அவர் வேட்டி ஆடிக்கிட்டேன்.
0: ஆஹ், புழு வந்துட்டு
1: இல்ல, நத்தை எல்லாத்தையும் கடிச்சு தண்டு மட்டும் நிக்கும்.
0: நத்தைக்கு மருந்து இல்லையா?
1: இருக்குது. நான் தக்காளி கண்டை கடிக்கிறேன்ட்டு கவனிக்க இல்ல.
0: கடவுளையா,
1: தக்காளி கண்டு இப்ப உள்ளங்காய் அளவு உயர்ந்து சேட்டம்மா வந்து கொண்டிருக்க பேருந்து பாக்குற தண்ணி ஊத்த போகமெண்டு பார்த்தா இல்ல.
0: ஒரு நாள்ல ஒரு இரவிலே சாப்பிடுது.
1: இரவு எல்லாத்தையும் தின்றுட்டு தண்டு மட்டும்.
0: என்ன பாடல கேக்க போறீங்க?
1: சங்கர்லால் படத்துல இருந்து அண்ணனும் தம்பியும் இசை அமைச்சு பஞ்சு அருணாசலம் எழுதிய உண்மை என்றும் வெள்ளம் காலம் மாறும் என்ற பாட்டை கேக்குறேன்.
0: அந்த பாடல கேக்குறீங்க? வாணியமாற்ற குரல் இல்ல.
1: நானும் இந்த பாட்டு ஒரு நாளும் கேட்கல, ஆக்கள் கேட்டு சின்ன மாதிரியா கேட்டு பாப்பேன்.
0: ஒருத்தரும் கேக்கு, ஒருத்தரும் கேக்கல, படம் பார்த்தவர்கள் கேட்டு.
1: நீங்களும் போட்ட மாதிரி?
0: நான் போட இல்ல.
1: அப்ப கேட்டா
0: நன்றி பாப்பம் வாணியமாற்ற இனிமையான குரல்ல பாடல் எப்படி இருக்கு?
1: சரியா,
0: நன்றி, வாழ்த்துகள்.
1: நன்றி ராஜா அண்ணா.

0: ஒலித்த பாடலை ஷியாமலா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் காலை பூந்தினல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சுபாஷினி. நலமா இருக்கிறீங்களா சுபாஷினி?
1: ஓ, நாங்கள் நிலமா இருக்க, நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். ஓண்டிக்கொண்டு
0: இப்ப யாரு பாட்டு கேட்டது? இப்ப
1: இப்ப ஷியாமலாக்காலத்து கேட்டு இருக்கிறேன்.
0: கனகாலத்து பிறகு ஜெர்மன் நடிக்கின்றிருக்கு ஸ்கோர்.
1: ராதாபியும் மற்றது யார் வந்தது? பிரான்ஸ்ல இருந்து
0: கமலவேணி.
1: ராஜாபியும் மற்ற சதீஷும் வந்தவர்.
0: சதீஷும் வந்தவர்.
1: ஆமா, மினுக்கு வந்தவர்.
0: சரியான கட்டிக்காரி. வடிவா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க?
1: நினைக்கிறேன்
0: அந்த பாடலை கேட்க போறீங்க?
1: ஆமா.
0: அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு பிடிக்கும். பிடிச்ச பாட்டுகள் எனக்கு நல்ல பிடிச்ச பாட்டுகள் எல்லாம் இப்ப போய்கொண்டுதான் அதை கேட்டுக்கொண்டு இங்கே. இப்ப மீனை வெட்டி முதல் வந்து அடிச்சு பார்த்தேன். அப்ப லைன் போச்சு. எந்த டப்பன் வந்து இங்கே மீனை வெட்டி போட்டு
0: வந்துட்டீங்க? ஓடி
1: ஓடி வந்துட்டேன்னா
0: கிடைச்சிட்டு என்ன?
1: ஆமா,
0: நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாஷினி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை சகோதரி சுவாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டு வந்தார். காலை பூந்தன நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: எப்படி இருக்கிறார் கண்ணன்?
1: கண்ணன் இப்ப டீ ஊத்தி கொண்டிருக்கிறார்.
0: தனக்கு தான் ஊத்துறாரா? உங்களுக்கு
1: இல்ல, எனக்கும் சேர்த்து தான் ஊத்துறாரு.
0: நீங்க வாங்கி குடிப்பீங்க?
1: ஆமா.
0: ஓகே, என்ன படியா போடுவீர்?
1: என்ன
0: காரணம் இந்த பாடல்?
1: நான் இன்றைக்கு வந்து கேட்க இருந்த பாடல சுகாசினி கேட்டுட்டா, அப்ப எனக்கு டக்கன் இந்த பாடல கேட்ப வேண்டும் ஞாபகம் வந்துச்சு. அப்ப இந்த
0: பாடலை இசையில சித்ராமாவரும் பாடுற பாட்டு.
1: பாட்டு? ஆமா ஆமா.
0: ஓகே, உங்களுக்கான நல்ல பாடலை தருகின்றோம், கேட்டு மாறுங்கள். நன்றி.
1: நன்றி. என்ன
2: நேத்து ரெக்கார்ட் பண்ண பாட்டு?

0: ஒலித்த பாடலை ராதா கனகராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தினல். காலை பூந்தினல் நிகழ்ச்சியில் வைபரோடாக பேன் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் ராஜா. நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம்.
0: மங்களேஷ் எப்படி இருக்கிறா?
1: வாழ்த்துகளையும்
0: சொல்லிவிடுங்க.
1: என்ன
0: பாடல் சௌரம்?
1: ஞான வந்து அம்மா நீ வாழ்க ஆயிரம் காலம்.
0: ஆயிரம் காலம் என்று பாடலை கேட்கின்றீர்கள். நன்றி.

0: ஒலித்த பாடலை மலேசியா வாசுதேவன் அவர்களோடு விஸ்வா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்குவேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் இருக்கிறோம் இறைவனுடைய கரங்களோடு.
1: எல்லாம் கடவுள் செய்யார்,
0: எல்லாம் கடவுள். கடவுள் இருக்க வேண்டிய எனக்கு சந்தேகமா இருக்கு.
1: சந்தேகமா இருக்கா?
0: நீங்க இதை வச்ச கடவுள் இருக்குன்னு சொல்றீங்க?
1: இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது அவர் தான். நாங்களே
0: ஆட்டி படைக்கிறது. என்ன ஆட்டி படைக்கிறது?
1: ஒவ்வொரு செயலும்
0: ஆட்டி படைக்கிறது.
1: இவன் நம்பிக்கை வையுங்கள்.
0: நம்பிக்கை வைக்கிறேன் இல்ல.
1: எல்லாம் வெற்றி என்று நினைங்க.
0: எல்லாம் வெற்றி என்று நினைக்கட்டா? ஒரு அம்மா சொல்ற மாதிரி
1: நினைக்கிறேன்.
0: அம்மா சொன்ன அம்மாதான் கண் கண்ட தெய்வம். நீங்க அதே மாதிரி வந்து சொல்றீங்க.
1: என்ன
0: வாணிஜெயராம்
1: இந்த குரல் கேட்கணும் போல இருந்துச்சு.
0: அவ்வளவுதான், தெய்வமா போய் நல்ல குரல்.
1: எல்லாம் தெய்வமா போயிட்டு நாம்
0: அந்த குரல்ல பாட்ட கேப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலை பாடியவர் இசையரசி வாணியம்மா அவர்கள். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருந்து சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறீங்களா? சுகமா இருந்துருங்க.
0: நன்றி உங்களுடைய அன்பான அறிவுரைக்கும் வாழ்த்துகளுக்கும். என்ன பாடல கேட்க போறீங்க சகோதரம்?
1: எம்ஜிஆர்
0: ஆயிரத்தில் ஒருவர் இல்ல,
1: ஆயிரத்தில் ஒரு
0: ஜெயலலிதா வந்து பாடுறா. அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம் சகோதரி, கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற மேடம்.
1: நடந்து போட்டு வந்து பார்த்தேன் கூட நான் இவ்வளவு பாட்டு கேட்கிறேன், அப்ப பிடிச்சு
0: நீங்கள் நடக்க போனீங்களா?
1: ஓ, நானும் நடந்து போட்டு குணநாதாவ நடந்து போட்டு புணர்ந்து விட்டுட்டு கதவை துணந்து போட்டு ரேடியோ படம் ரெண்டு போடுறேன் குணநாயி கதைக்குது பாத்தீங்களா?
0: நாங்களும் காலமே இல்லைன்றாலும் நான் கணக்கு வேலை செய்து வந்து நான் சோகிறோம்.
1: எங்க வீட்டிலயோ
0: ஷீ போய் ரத்தம் எடுத்து சோதிச்சு எல்லாம்
1: அந்த பிரச்சனையோ அதுதான்.
0: அதுக்கு போய் நின்று
1: எங்களுக்கும் பிளட் எடுக்க விட என்ன நேரம் வரே இல்ல பாப்பா, அடுத்த கிழமை அடுத்த கிழமை எடுக்கிறேன் அதையெல்லாம் தள்ளி போட்டாச்சு பின்னாலே. எனக்கு பாட்டு
0: உங்களுக்கு பாட்டு தரமாட்டேன்.
1: பரவாயில்ல, நீரம் கண்டா எனக்கு பாட்டு தெரியல.
0: என்னோட கதைச்சதே உங்களுக்கு
1: மகிழ்ச்சிதானே? எல்லாரும் பாட்டும் கேக்குறதுதான், நான் இந்த பாட்டு தான் போடணும்னு நேர காலத்தை பற்றி நாங்களுக்கு அறிய வேணும், அதுபடி நடக்க வேணும்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: திருத்து வாழ வேண்டும் பிறத்திருக்க வாழ்ந்துடாதே.
0: எந்த பாட்டு உங்களுக்கு இந்த குரலை தந்தவர்?
1: என்னது
0: கடவுள் எப்படி உங்களுக்கு இந்த குரலை தந்தவர்?
1: ஏதோ சின்ன
0: அதிராம அசையாம பாடுறீங்களே.
1: சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வாயால நான் இப்ப வாழ்ந்து கடைசி வாழ்க்கை இந்த வாயாலான் போகுது எனக்கு. இந்த வானொலி கிடைச்ச படி எத்தனை இந்த வேயும் இருக்குதான் அது வீட்டோட அடங்கி எப்பயோ போயிருக்கும்.
0: என்ன படியா வாழ்வீங்க நீங்க? சந்தோஷம் வாழ்வீங்க?
1: நடக்க மட்டும் வாழ வேணும், அல்லாட்டிக்கு வாழ விரும்ப மட்டும் வேறினாலும் வழி என்று கடவுளை தெரவுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி அவசரப்படாதீங்க, இன்னும் நீங்க இருக்கணும், எங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்லி எங்களை எல்லாம் வழி நடத்தணும்.
1: உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நானே அறிவாளி இல்லை, உங்களை புத்திமதியை கேட்டுக்கொண்டு கலைஞர்கள் என்ற அறிவிப்பாளர் புத்திமதியை கேட்டுக்கொண்டு வாழுகிறோம்.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்காக கேட்ட பாடலை ஒளிபரப்புகின்றேன். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: சிக்கு மங்கு சிக்கு மங்கு
0: கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி.

மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சித்திக்குள்ளே திறந்ததாலே முத்துக்கு

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு கணேஷ் அவர்கள் உங்களை சந்திப்பார். அதுவரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது காலை பூந்தன்றல், தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடுதலவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல். கார்ப்ஸா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரண்டியனாறு போலீஸ் நிலைய சிறையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கிட்டூர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிறை கைதியே உயிரிழந்திருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகள் கையகப்படுத்துவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2022 போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமையுரையாற்றிய கர்ணநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததோடு இங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபயசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா, நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும், தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று சபையிலே வலியுறுத்தியிருந்தார். இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரென்ன நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். வெளிமடை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமியாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலே இந்த சம்பவம் தற்போது பதிவாகியிருக்கிறது. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொன்றாகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் வெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7 தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தனவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுக்கம மோரகல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலையொன்று கரையொதுங்கியுள்ளதாக அழுக்கம போலீசார் தெரிவித்தார்கள். வெளிநாடு சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிட்டப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனின்சைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீண் அச்சங்கொள்ள தேவையில்லை என்று தொற்று நோயியல் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கர்ணபெம்மா இதனை தெரிவித்திருக்கிறார்.
இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவிவரம் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழைவீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டநாயக்கா மினுவாங்கோடை வீதி நைகந்த பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டது. நாட்டில் நிலவிவரம் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகோட்டாஞ்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று காலை சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது கெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது விபத்தல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் வெத்துக்களுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் ஈழத்தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதனையே வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு திரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கைத்தொலைபேசி வாயிலாக உரையாடியிருக்கிறார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போச்சாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆரத்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேல்நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியை மனிதா சஞ்சய் கவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி NCR பகுதிகளுக்கு போதைப்பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானின் 2 இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியிருக்கிறார். தாக்குதலின் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தார்கள், மேலும் பலர் காயம் விட்டார்கள். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சி தலைவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள்.
மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராசில் ஆயுதமேந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 6 போலீசார் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் அங்கு பாதித்திருக்கிறது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு தங்களால் செல்ல முடியவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டு சென்றிருக்கிறார். துருக்கி அதிபர் ஏர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்குர் உசல் அந்த நாட்டு நீதிமன்ற உத்தரவால் அவர் தனது பதவியை இழந்துவிட்டார். அமெரிக்காவுக்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு முதலில் திரும்பிச் சென்றே விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை நேற்று வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கரிபிய பகமாஸ் தீவில் திருமணம் நடக்கும். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்று டிரம்ப் நேற்று குறிப்பிட்டார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதான புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் விரைவாக பரவி வருகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டார்கள். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரமான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவு குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை என்றும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல் மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தியாசிரி ஜெயசேகர ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று அபாரமாக வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலக கிண்ண போட்டி நுழைவுச்சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச்சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சுரன் மம்தானி அறிவித்திருக்கிறார். சவுதி ப்ரோ லீக்கில் முதல் முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியிருக்கிறார். கடந்த 2023 அல் நசார் அணியில் இணைந்த ரொனால்டோ முதல் முறையாக இந்த கோப்பையை ஏந்துகிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள June 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலேசியரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக பின்னர் உயிரிழந்தார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.18 ரூபா இந்திய பெறுமதியில் 111.05 ரூபா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.87 ரூபா இந்திய பெறுமதியில் 95.70 ரூபா ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 426.27 ரூபா இந்திய பெறுமதியில் 121.92 ரூபா ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36 ரூபா இந்திய பெறுமதியில் 128.53 ரூபா ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10 ரூபா இந்திய பெறுமதியில் 69.25 ரூபா
கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் பணத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் பணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டு பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுறான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger les Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த ஏஎஸ் ராஜானே அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்? இது ஒப்டிக் 77 நேரம். இது நேர்களே, பிரதி சனிக்கிழமை தோறும் ஒப்டிக் 77 ஆதரவுடன் இடம்பெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்கும் கேட்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஒப்டிக் 77 சார்பில் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, ஒப்டிக் 77 தனது வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் செய்தியாக, இப்பொழுது அனைத்து நாடுகளிலும் சன், அதாவது சொலை, சூரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒப்டிக் 77 செல்லும் பொழுது நீங்கள் பணம் கூட சில வேலை கட்ட தேவையில்லாமல் சில கண்ணாடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சன் கிளாஸுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கேற்ற வகையில் அவர்கள் ஒழுங்குபடுத்தி தருவார்கள் உங்களுக்கு என்பதை தங்களது வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஒப்டிக் 77 நிறுவனத்தினர். அனைத்து விதமான சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் விதல் அனைத்து விதமான முக பாவனைகளுக்கு ஏற்றவாறு சன் கிளாஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒப்டிக் 77. ஒப்டிக் 77 இடம்பெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளில் முதலாவது கேள்வி வளமை போல் சரியா தவறா? மீதி 4 கேள்விகளுக்கு 4 விடைகள் வீதம் தருகின்றோம். நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0703148 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0703 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0703 6 50 77 74 27. ஐந்து கேள்விகளையும் உங்களிடம் தந்த பின் நாங்கள் ஒப்டிக் 77 பக்கம் சென்று வருகின்றோம். சரி நேர்களே, வளமை போல் முதலாவது கேள்வியாக உங்களிடம் வந்திருக்கின்றது. இயற்கையின் படைப்பில் விலங்குகள் ஒரே இணையோடு வாழாமல் வெவ்வேறு இணைகளுடன் சேரும் போது பிறக்கும் குட்டிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன என தரவுகள் கூறுகின்றது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், சில விலங்குகள் இருக்கின்றதவை அவை ஒரே இணையோடு, அதாவது ஒரே துணையோடு ஒன்று சீராமல் வெவ்வேறு துணையுடன் ஒன்று சேரும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் பறவை இனத்தினோ விலங்கினத்திலேயோ குட்டிகள் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன என தரவுகள் கூறுகின்றன. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக அமைகின்றது. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை, பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பறவை, குருவி, கிளி, மயில். பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பறவை, இரண்டாவதாக குருவி, மூன்றாவதாக கிளி, நான்காவதாக மயில். இலங்கையின் தேசிய விளையாட்டாக விலை தெரிவாக வருகின்றது கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கால்பந்து. இலங்கையின் தேசிய விளையாட்டு விடை தெரிவாக வருகின்றது கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கால்பந்து. நான்காவதாக வருகின்ற கேள்வியாக பூச்சிகளின் உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் என்ன? பூச்சிகளின் உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் என்ன? விடை தெளிவாக வருகின்றது சிவப்பு, பச்சை, நீலம், நிறமற்றது. பூச்சிகளின் உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் என்ன? நான்காவது கேள்வியாக வந்திருக்கின்றது. விடை தெளிவாக வருகின்றது சிவப்பு, பச்சை, நீலம், நிறமற்றது.
மனித நினைவு கல்வியாக வருகின்றது. மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதியாக, மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதியாக முடி, நகங்கள், நாக்கு, கருவிழி. மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதியாக முடி, நகங்கள், நாக்கு, கருவிழி. நேர்களே, கேள்விகளை உள்வாங்கிவிட்டு அழைப்புகளுக்கு வரவும், பிறகு அழைப்புகளை நின்று கொண்டு கேள்வியை நான் உள்வாங்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் கேட்காமைக்கு, கேள்விகள் அனைத்து முடிந்த பின் அழைப்புகளை நீங்கள் ஏற்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் 5 கேள்விகளை நாங்கள் தருகின்றோம். இயற்கையின் படைப்பில் விலங்குகள் ஒரே இணையோடு வாழாமல் வெவ்வேறு இணைகளுடன் சேரும் போது பிறக்கும் குட்டிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன. இக்கூற்று சரியா தவறா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை. பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பறவை, குருவி, கிளி, மயில். மூன்றாவது கேள்வியாக வந்திருந்தது, இலங்கையின் தேசிய விளையாட்டு. இலங்கையின் தேசிய விளையாட்டு கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கால்பந்து. நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்தது, பூச்சிகளின் உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் என்ன? விடைத்தெருவியாக வந்திருந்தது, சிவப்பு, பச்சை, நீலம், நிறமற்றது. நிறைவு கேள்வியாக வந்தது, மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதி. மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதி முடி, நகங்கள், நாக்கு, கருவிழி. சரி நேர்களை, நாங்கள் 5 கேள்விகளையும் தந்திருக்கின்றோம். நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். காரணம், பல்வேறுபட்ட இணையதளத்தில் பல்வேறுபட்ட விடை தெரிவுகள் இருக்கின்றது. அந்த காரணத்தால் தான் நாங்கள் இவ்வாறு உங்களிடம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் நேர்களை. சரி, நீங்களும் விடைகளை தெரிவு செய்து எங்களோடு நெருங்குங்கள். ஒப்டிக் 77 விளம்பரம் சென்ற பின் உங்களுக்கான அழைப்புகள் திறந்து வைக்கப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேம் வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாது.

ஆப்டிக் 27 நிறுவனத்தினர் தங்கள் வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் செய்தியாக நேர்களே, இப்பொழுது நாட்டில் அனைத்து நாடுகளிலும் சம்மர் தொடங்கிவிட்டது. அனைத்து விதமான நாடுகளிலிருந்து பரிசுக்கு வருகை தந்தவர்கள் கூட நீங்கள் ஆப்டிக் 27 செல்லும் பொழுது அங்கு உங்களுக்கு தேவையான சன்கிளாஸ்களை நீங்கள் மலிவான விலையிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றார்கள்.

0: சரிந்தேகளை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கும் டீச்சரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டீச்சர்.
1: வணக்கம்.
0: நலமா?
1: நலம் நலம்.
0: ஜெமல் எப்படி போகுது காலநிலை?
1: பொய்
0: சொல்லக்கூடாது. குறைவா இருக்கும்
1: நினைக்கிறேன்.
0: நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. முதலாவது
1: சரி என்று சொல்றேன்.
0: சரி என்றீங்க. கம்மிங் பறவை. ஓகே.
1: மூன்றாவது
0: கேரம் போட்ட சொல்றீங்களா?
1: இல்ல.
0: கேன்பால் என்ன? பாஸ்கெட்பால் சொல்றீங்களா?
1: இல்ல, நெட் பால் தான் சொல்றது. நெட்டை கட்டி போட்டு கடற்கரை பீச் வழியா கூடுதலாண்டு
0: விளையாடுவோம். தான் அதுதான் கால்பந்து. ஐயோ, சரியா?
1: ஃபுட்பால் இல்லையா?
0: சரியா, நான் பாக்குறேன். நீங்க என்ன பேசுனீங்க?
1: நீங்க
0: பூச்சிகளின் உடலில் உள்ள ரத்தத்தின் நிறம். மற்றது மனித உடலில் ரத்தம் பாயாத போது.
1: ரத்தம் பாயாதது கண் கருவிழி. நகத்துக்கும் போறையில் தான் கருவிழி என்று சொல்றேன்.
0: சரி, நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: கமலவணி, வேற வேற கட்டிக்கறியா போறீங்க? வாழ்த்துக்கலாம்.
2: டீச்சருக்கு
0: சொல்லி கொடுக்கும் போலிபால். ஓகே.
2: சதுரங்கம்
0: போட்டாக்கும் பேஸ்பால். பேஸ்பால் அந்த தடி வச்சு அடிக்கிறது. மற்ற கால்பந்து.
2: அப்ப கால்பந்து சொல்லணும். வாலிபால் தான் உண்மையான விளையாட்டு. அப்ப கால்பந்து நான் சொல்றேன்.
0: சில அவளை மாத்திட்டாங்களா? சரி, பாப்போம்.
2: கேட்டுட்டு நம்ம இல்ல, அப்படி இல்லையோ? கிரிக்கெட்.
0: சரியா, பாக்குறோமா?
2: மற்றது நிறம்
0: பூச்சி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி,
3: நலமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல. நீங்க நலமா?
3: நலமா இருக்கோம், நன்றி.
0: சரி, முதலாவது கேள்வி சொல்லவா? சொல்லுவீங்களா?
3: சொல்லுங்க.
0: பறவைகள் வந்து வெவ்வேறு துணையுடன் ஒன்று சேர்வதால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன என்று தரவுகள் கூறுதா? சரியா தவறா?
3: சரி என்று சொல்கிறேன்.
0: சரி. இரண்டாவது வந்து பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை, ஹம்மிங் பறவை, குருவி, கிளி, மயில்.
3: குருவி
0: குருவி
3: அல்ல அல்ல
0: கம்மிங் பறவை சது குருவி கிளி மயில் கணக்க யோசிக்காதீங்க
3: கிளி என்று சொல்கிறேன்
0: பிடிக்குமா கிளி
3: பிடிக்கும் கிளி பிடிக்கும்
0: சரி ஆண்கிளியா பிடிக்குமா பெண்கிளியா பிடிக்குமா பூச்சிகளில் உள்ள ரத்தத்தின் நிறம் சிவப்பு பச்சை நிறம் நிறமற்றது நிறைவாக மனித உடலில் ரத்தம் பாயாத பகுதி முடி நகங்கள் நாக்கு கருவிழி கருவிழி என்றீங்களா நன்றி ரோசாலி மீண்டும் சந்திப்போம்
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் வந்திருக்கும் ஜியா நடேசனை வரவேற்றுக் கொள்கிறோம்
4: வணக்கம் கணேஷ் நலமா இருக்கிறீங்க தானே
0: நான் நலம் நீங்க நலம் தானே
4: நான் நலமா இருக்கிறேன் நன்றி முதல் வந்து நான் கால் பண்ணி போட்டீங்க
0: நானா இல்லையே முதல் டீச்சர் நண்டு வரல இல்ல
4: முதலாவது சரி நான் முதலாவது சரி கேள்விக்கு போவோமா
0: நிறமற்றது நாலாவது நிறமற்றது நாலாவது நிறமற்றது மற்றது கருவிழி
4: கருவிழி
0: நன்றி முன்னு சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில்
4: நன்றி
0: நன்றி வணக்கம் அது ஜெயா நரசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார் வணக்கம்
5: வணக்கம் நான் சதீஷ் வைக்கிறேன்
0: சதீஷ் நலமா
5: நான் நீங்க நலந்தான் ஏற்பரும்
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்
5: நாளைக்கு சந்திப்போம்
0: ஓகே முதலாவது

0: ரத்தம் பாயாத பகுதி, முடி, நகங்கள், நாக்கு, கருவிழி.
1: கருவிழி.
0: நன்றி சதீஷ், முன்னும் சந்திப்போம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ், ஜெயமலையிலிருந்து குங்கியவர் ராஜா.
0: நலமா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நன்றி. வெயில் என்ற நிலம் தானே நாங்கள்?
1: அதிக வெயில் வைக்கக்கூடாது.
0: சரி, அது பரவாயில்லை. நல்ல வெயிலாக தான் நல்ல.
1: வீடுகளுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக செய்திருக்காங்க. மேலே
0: கிரிமில் ஏசி? ஆமாம்.
1: மேலே வந்து சரியான 30, 32, 35 போனோடனே அந்த வேலை செய்ய துவங்கிடுது.
0: தானாக வேலை செய்ய,
1: தானாக வேலை செய்து இந்த வீடுகள் வலிக்க குளிர் குளிராக இருக்கும் கொஞ்சம்.
0: உண்மைதான்.
1: அது செய்திருக்காங்க, அப்படி செய்திருக்காங்க. நான் வந்து கணேசாய் நேரம் போகுதானே?
0: இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல.
1: நேர
0: சொல்லுங்க. முதலாவது சரியா தவறா? இலங்கையின் தேசிய விளையாட்டு கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கால்பந்து.
1: அந்த மூணாவது போட்டு நாலாவது நிறமற்றது.
0: ஓகே.
1: அஞ்சாவது கரவிழி.
0: கரவிழி. நன்றி ராஜா, முன்னு சந்திப்போம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஜெனியை வரவேற்றுக் கொள்கணும். வணக்கம் ஜெனி.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலம். நீங்க நலமா?
2: வெயில்
0: படிக்காதா கடவுளே?
2: சரியான முதலாவதுக்கு சரி என்று ஊறி பாக்குறேன். இரண்டாவது கம்மிங் பேர்ட். மூன்றாவது நான் கிரிக்கெட், இது வாலிபால் தான் தேசிய விளையாட்டு, நீங்க தந்தது கிளியண்டிக்கே கிரிக்கெட்டை கூறி
0: பார்க்கின்றேன்.
2: நாலாவதுக்கு நிறமற்றது,
0: நிறமற்றது.
2: ஐந்தாவது கண்ணின் கருவிழி,
0: கண்ணின் கருவிழி. நன்றி ஜெனி, முன்னு சந்திப்போம். நன்றி. நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் திருநெல். கணேஷ் கிருஷ்ணா அவர்களே.
0: ஓம். நலமா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்க நலமாக இருக்கிறோம்.
3: இந்த கரவந்து இந்த அடிச்சு கொண்டே போட இந்த உயரமான நெட் பட்ட நெட்டுக்குள்ளே போற அதுவும் கரவந்து சொல்றது.
0: என்ன
3: விளையாடுவார்
0: அது? பாஸ்கெட் போல தான் சொல்றீங்க நீங்களும் கூட பண்ணுவோம்.
3: நான் முதலாவது சரி, மற்ற கண்ணன் பறவை, மூன்றாவது வந்து கால்பந்தன், நாலாவது வந்து நிறமற்றது, அடுத்தது கருவிழிகள்.
0: ஓகே. நன்றி, முன்னு சந்திப்போம்.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் சுவாசினி.
4: ஓ, நலமா இருக்கீங்களா கணேஷ்?
0: நான் நலம். நீங்க நலமா?
4: ஓ, நாங்களும் நலமா இருக்கோம். நீங்களும் நலமா இருக்கோம். வேண்டி கண்டு முதலாவது சரி.
0: பிரான்சுக்கு வர இல்லையா? பிரான்சுக்கு வர இல்லையோ?
4: இல்ல, வர முடியாது. கவலையா தான் வர. நீங்க எல்லாரும் சிறப்பா என்ன செய்யறோம் எல்லாம் கடவுள் துணியோட.
0: சரி, பரவாயில்ல.
4: முதலாவது சரி, இரண்டாவது கம்மியும் பறவை, மூன்றாவது கிரிக்கெட், நாலாவது நிறமற்றவை, அஞ்சாவது கருவிழி.
0: கருவிழி. நன்றி சுவாசினி. நன்றி. வணக்கம். பத்மினியை வரவேற்றுக் கொள்கிறோம். நலமா?
5: நலம் கணேஷ். நான் பத்மினி கமலான். நீங்க நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. முதலாவது சில பறவை என்றீங்கள், சில விலங்கு?
0: விலங்கு. அதுல தந்தது விலங்குகளை.
5: விலங்குகள். என்ன கேள்வி? ஒரே
0: ஒரே இணையோடு வாழாமல் வெவ்வேறு இணைகளுடன் சேரும் போது பிறக்கும் குட்டிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன. அந்த தரவு கூறுகின்றது. நான் இல்லையா?
5: என்ன செய்யுது?
0: சரி.
5: மற்றது ஹம்மிங் பேர்ட். இலங்கையில் அது கிரிக்கெட். நாலாவது நிறமற்றது. அஞ்சாவது கருவிழி.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அது பத்மினி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவர்கள். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ். நலமா?
0: ஷியாமலா?
6: ஓம்.
0: நலமா?
6: ஓ, நாங்க நலம். நீங்க?
0: நான் நலம். வேலையா வீட்டையா?
6: வீட்டை.
0: வெயிலுக்கு வீட்டை நிக்கிறீங்க? நல்லம்.
6: அடுத்த கிழமை வேலையப்பா?
0: அது பரவாயில்ல. அது அடுத்த கிழமை அப்படி எல்லாம் யோசிக்க. இன்றைய நாளே சந்தோஷமா இருப்பேன். நாங்க

0: அது சரி.
1: அடுத்ததெல்லாம் நாங்கள் யோசிக்க கூடாது. நோ டென்ஷன்,
0: நோ டென்ஷன். நாளைக்கு
1: வந்துருவீங்களா? நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: குணநாயகி
1: நன்றி வணக்கம். அது குணநாயகி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவர் சரோஜினி நினைக்கிறேன். வணக்கம். பைபிள் ஊடாக
3: முதலாவது சரி, இரண்டாவது ஹம்மிங் பேர்ட், மூன்றாவது கிரிக்கெட், நான்காவது நிறமற்றது, ஐந்தாவது கருவிழி.
1: கருவிழி. நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம்.
3: நன்றி
1: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் ப்ரோ.
1: பாமா.
4: நலமா.
1: நான் நல்லா. நீங்க நலமா?
4: நாங்களும் நலம்.
1: நானே சே ஊருக்கு போட்டீங்களா?
4: ஊருக்கு இந்த வயலுக்கு.
1: சரி.
4: அங்கே மலையன்று சொல்லிடும்.
1: நல்லம் தானே.
4: வாணிகா தம்பி எல்லாம் நிக்கிறாங்க.
1: நல்ல வகை போனா மழை பெய்யும் பண்ணுவாங்க.
4: நல்ல மனுஷர் போயிட்டுனா மழை பெய்யும்.
1: வந்து நானும்
4: போயிருக்கலாம்.
1: அதான் சொன்னான். எல்லாரும் போயிட்டு நீங்களா நிக்கிறீங்க?
4: விடமாட்டேன் பிள்ளைகள்.
1: கடவுளே. சரியா.
4: எனக்கு
1: வெயில் விருப்பம்.
4: எனக்கு
1: சட்டையல் போட்டு அடிக்க வர போறாள். இன்னைக்கு சொல்லுங்க. நன்றி பாமா. முன்ன சந்திப்போம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
5: நன்றி பாமா. முன்ன சந்திப்போம்.
1: வணக்கம்.
5: நன்றி
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமா?
5: நலம். நீங்க?
1: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி. கூறுங்க அப்பா. என்ன பெருமூச்சோட வாரீங்க சொல்லுங்க.
5: சரி.
1: ஓகே.
5: மற்றது ஹம்மிங் பேர்ட்.
1: ஓகே.
5: நானும் தேடினதுல கோழி போடலாம்.
1: என்ன
5: கையால அங்கால ஹேண்ட்போ நெட்டு கங்கால கிடைக்கிறாள். நான் இப்ப கிரிக்கெட் என்று
1: சொல்றேன்.
5: மற்றது பச்சி என்று சொல்லிட்டாங்க.
1: பச்சி என்றீங்களா?
5: சரி.
1: தோட்டம் இருக்கு தானே, போய் டக்குனு பிடிச்சு பாருங்க. ஓகே.
5: மற்றது கறிவொழி.
1: நன்றி வதனா. முன்ன சந்திப்போம்.
5: நன்றி
1: வணக்கம். அது மதனாவர்கள். மதனாவை தொடர்ந்து ராஜினி அல்போம் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்ற நிலமா.
6: வணக்கம். நீங்க நலமா? நாங்க நலம். நீங்க நலமா?
1: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி.
6: அலையத்துல எல்லோரும் நலம். இருக்கணும் சொல்லிக்கொண்டு
1: ஓம் கூறுங்களோ. அப்ப
6: அடிக்கல சுதங்க நான் நிலவத்தோடு தரம் உணர்த்திருக்கிறேன்.
1: என்று கடவுளே. நன்றி. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம். மதனி
7: இருக்கின்றோம். அப்படியே நலமா இருக்கணும் சரி சொல்றேன். மற்றது நான் தம்மிங் பறவை, மற்றது தேசிய விளையாட்டு முந்தி பார்த்தான் அதை போல இப்ப கிரிக்கெட் என்று சொல்றேன். மூன்றாவது நிறம் மற்றது அடுத்தது கருவொலி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார் வணக்கம் வணக்கம்.
8: வணக்கம் கணேஷ், நான் ராதா கதைக்கிறேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: ராதா நலம், நீங்க நலமா?
8: ஆம், நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது விட சரி என்று சொல்றேன். ரெண்டாவது கமிங் பறவை, மூன்றாவது கிரிக்கெட், நாலாவது நிறம் இல்லை, அஞ்சாவது கருவெளி என்று சொல்றேன்.
1: நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார் வணக்கம்.
9: வணக்கம் கணேஷ்.
1: மீனா
9: நலமா?
1: நான் நலம், நீங்க நலமா? முதலாவது சரி,
9: ரெண்டாவது கமிங் பறவை,
1: ஓகே,
9: கிரிக்கெட் சொல்றேன். ஆனா நீங்க என்ன விட சொன்னாலும் எல்லாருக்கும் தரணும் நினைக்கிறேன்.
1: அப்படிதான், அப்படி எல்லாம் தர மாட்டேன். ஆதாரம் உங்கள்ட இருந்தா தர
9: மாட்டேன். நிறமற்றது
1: கூறுங்கள். ஜெயந்திமாலா வரவேற்றுக் கொள்ளுங்க. நலமா?
10: வணக்கம்.
1: ஓம் நலமா ஜெயந்திமாலா? நாங்க நலம், நீங்க நலமாண்டா? நாங்க நலம்.
10: முதலாவது சரி,
1: ஓகே,
10: ரெண்டாவது கமிங் பறவை, மூன்றாவது கிரிக்கெட், நாலாவது நிறமற்றவை, அஞ்சாவது கருவிழி.
1: மூன்றாவது கிரிக்கெட் என்ன? நீங்க என்ன? நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கின்றோம்.
10: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அது ஜெயந்தி மாலாவோடு நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். நேர்களை வலிமை போல் உங்களுக்காக ஒப்தி கல்வி தேலிநாதருடன் இடம்பெறும் என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில் வந்த கேள்வி முதலாவதாக, இயற்கையின் படைப்பில் விலங்குகள் ஒரே இணையோடு வாழாமல் வெவ்வேறு இனங்களுடன் சேரும் போது பிறக்கும் குட்டிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் பலத்துடனும் பிறக்கின்றன என தரவுகள் கூறுகின்றன. இக்கூற்று சரியா தவறா என்று கேட்டிருந்தோம். நிச்சயமாக இக்கூற்று சரியான கூற்று. பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பறவை, குருவி, கிளி, மயில். சரியான விடை தெளிவாக ஹம்மிங் பறவை.

0: மூன்றாவது கேள்வியாக, இலங்கையின் தேசிய விளையாட்டு கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கால்பந்து சரியான விடை தெரிவாக மன்னிக்க வேண்டும், அந்த கால்பந்து என்றதுக்கு பதிலாக கரப்பந்து தான் சரியான பதிலாக வந்திருக்கின்றது. நேர்களை, கரப்பந்து தான் சரியானவர், என்னுடைய பக்கம்தான் அந்த தவறு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மீனா சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கான அனைத்து நேர்களுக்கும் ஒரு புள்ளி நாங்களாகவே தருகின்றோம். சரியான விடை தெரிவாக கரப்பந்து அமைக்கின்றது. நானும் ஆப்தி கல்வத்திலுக்கு போகணும் போல இருக்கு, கண்தென் தெரியவில்லை. இலங்கையின் தேசிய விளையாட்டாக கிரிக்கெட், சதுரங்கம், பேஸ்பால், கரப்பந்து சரியான விடை தெரிவாக கரப்பந்து அமைக்கின்றது. பூச்சிகளின் உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் என்னென்று கேட்டிருந்தோம். சிவப்பு, பச்சை, நீலம் நிறமற்றது. விடைக்கான சரியான விடை நிறமற்றது. மனித உடலில் இரத்தம் பாயாத பகுதி, முடி, நகங்கள், நாக்கு, கருவிழி. சரியான விடை தெரிவாக கருவிழி அமைகின்றது. ஆம்நேகலை, நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எனது இதய புறமான ஓப்தி கெழுவத்தியலின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் மணித்தியள செய்திகளோடு காத்திருக்கும் தர்சன் அண்ணாவுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சி முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சி கூடாக கலையத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கின்ற நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர், மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். மணிக்கொடு திரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ப்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் நிலைய சிறையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கிட்டூர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிறை கைதியே உயிரிழந்திருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகள் கையகப்படுத்துவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமையுரையாற்றிய கருணநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததோடு இங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபயசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா? நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும். தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று சபையிலே வலியுறுத்தியிருந்தார். இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரென்ன நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். வெளிமடை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமியாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலே இந்த சம்பவம் தற்போது பதிவாகியிருக்கிறது. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொன்றாகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் வெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7 தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுக்கம மோரகல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலையொன்று கரையொதுங்கியுள்ளதாக அழுக்கம போலீசார் தெரிவித்தார்கள். வெளிநாடு சென்று தலைமுறவாகி இருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிட்டப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனின்சைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொற்று நோய் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கர்ணபெம்மா இதனை தெரிவித்திருக்கிறார்.
இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவிவரும் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழைவீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டநாயக்கா மினுவாங்கோடை வீதி நைகந்த பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டது. நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகோட்டாஞ்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று காலை சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது கெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது விபத்தல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் வெத்துக்களுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் ஈழத்தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 18 தேதி தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதனையே வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு திரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கைத்தொலைபேசி வாயிலாக உரையாடியிருக்கிறார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போச்சாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆரத்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேல்நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீர் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியை மனிதா சஞ்சய் கவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி NCR பகுதிகளுக்கு போதைப்பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானின் இரு இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியிருக்கிறார். தாக்குதலின் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தார்கள், மேலும் பலர் காயம் விட்டார்கள். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சி தலைவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள்.
மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராஸில் ஆயுதமேந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 6 போலீசார் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் அங்கு பாதித்திருக்கிறது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு தங்களால் செல்ல முடியவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டு சென்றிருக்கிறார். துருக்கி அதிபர் ஏர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்குர் உசல் அந்த நாட்டு நீதிமன்ற உத்தரவால் அவர் தனது பதவியை இழந்துவிட்டார். அமெரிக்காவுக்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு முதலில் திரும்பி சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை நேற்று வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கரிபிய பகமாஸ் தீவில் திருமணம் நடக்கும். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்று டிரம்ப் நேற்று குறிப்பிட்டார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதான புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் விரைவாக பரவி வருகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டார்கள். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரமான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவுக்குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை என்றும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல்மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தியாசிரி ஜெயசேகர ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று அபாரமாக வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலகக்கிண்ண போட்டி நுழைவுச்சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச்சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சுரன் மம்தானி அறிவித்திருக்கிறார். சவுதி புரோ லீக்கில் முதல் முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியிருக்கிறார். கடந்த 2023 அல் நசார் அணியில் இணைந்த ரொனால்டோ முதல் முறையாக இந்த கோப்பையை ஏந்துகிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள June 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலேசியரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக பின்னர் உயிரிழந்தார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.18 ரூபா இந்திய பெறுமதியில் 111.05 ரூபா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.87 ரூபா இந்திய பெறுமதியில் 95.70 ரூபா ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 426.27 ரூபா இந்திய பெறுமதியில் 121.92 ரூபா ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36 ரூபா இந்திய பெறுமதியில் 128.53 ரூபா ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10 ரூபா இந்திய பெறுமதியில் 69.25 ரூபா
கேட்டது மணிக்கொடுத்தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் பணத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் பணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம், காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 rue Caille 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

0: FM நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. முடிந்தால் கண்டுபிடி, முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் நாங்கள் வலமை போல் உங்களுக்கு ஒரு பாடலின் இடைப்பட்ட வரிகளை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வலிமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ரெடியா மாமே?
0: அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 35 15 40.
1: ரெடியா மாமே?
0: இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0033 1 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0033 6 50 07 74 27.

0: இனிமையினைகளே. இதுதான் உங்களுக்காக நாங்கள் தரும் பாடலின் இடைப்பட்டவர். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களுடன் இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் கலாராணி.
1: ஓ, என்ன கட் பண்ணியே விட்டுட்டீங்களே?
0: கட் பண்ணி விட்டுட்டோம். நிகழ்ச்சிக்கு வரையில நினைச்சு நீங்க வெளியில போட்டீங்களா? காலையிலே
1: நீங்கள்
0: அது கலாராணி அவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: எனக்கு முதலே டீச்சர் வந்துடுவா அப்படித்தான் சில வழி ஏதாவது ஒன்று நடந்திருக்குமா? அந்த நாங்கள் வேணுமென்று யாரையுமே தவிர்க்க
2: மாட்டோம்.
0: ஆதங்கம் விளங்குகின்றது அனைவருக்கு.
2: அதொரு கவலை வேலை வாரம் எனக்கு நச்சுக்கு வராடிதான் இறங்க.
0: சரி, ஆகவே
2: நன்றியம்மா,
0: முன்னு சந்திப்போம். சியாமலா தான் சரியா சொல்ல போறா பாப்பம்?
3: வணக்கம் கண்ணே.
0: சியாமலா, நான் நிலம், நீங்க நிலம் தானே? ஒரு தடவை நிப்பாட்ட மாட்டோம்.
3: நானும் மங்காளி பக்கம் அடிச்சு அடிச்சு பார்த்தேன், மாரி இல்ல போய் தாள் அடிச்சேன்னு காசு கட்டுறது வேறு ஏற வேண்டபடியா
0: கதை கொடி.
3: நான் பாடல் வந்து நாதம் என்ஜீவனே வாவா என்று
0: பாப்பம். சியாமலாவ
3: படத்துல இருந்து சொல்றேன்.
0: என்ன படத்துல இருந்து சொன்னீங்க?
3: காதல் ஓவியம்.
0: காதல் ஓவியம், சரி, பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்
0: வதனி.
4: நலமா?
0: நான் நலம். நீங்கள் என்னத்தோட வந்திருக்கீங்க?
4: இப்ப அவ இணைப்பு கிடைக்கல, கவலை பாட்டு கொண்டு போற அதே இதுதான் நினைக்கும். இது வந்து என்னண்டா, காதல் காதல் ஓவியம் படத்துல இருந்து நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே.
5: சரி, பாடலும் பாப்போம். நானும் உங்களோட இருந்தால் கேட்க போறேன்.
4: கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல, நீங்கள் தான் பாடல தெரிவு செய்து போட்டு நின்னர் வேற என்று சொல்றீங்க.
5: உண்மையிலேயே அது வேறு ஒரு ஆள் தான் அனுப்புறவா.
4: நல்ல பாடலா?
5: சரி பாப்போம், என்னோட வேலை செய்யற வாக்கள். நன்றியா. சரி, இந்த பாடலுக்கான இறுதி அழைப்பை பாப்போம். யார் வந்திருக்கு? வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ்.
5: குணன் நாயகி. பாடகி சொன்னா சரியா இருக்க போகுது.
6: 1982 காதல் ஓவியம், நாதம் என் ஜீவன்.
5: நாதம் என் ஜீவனை. சரி, பொறுத்து இருந்து பாப்போம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
5: சரி, ஜியா நரேசன் வந்திருக்கா. அவாவை முனைத்துக் கொண்டு நிறைவு செய்வோம். ஜியா நரேசன், சரி பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, நன்றி, நன்றி. நேர்களே, நாங்கள் உங்களுக்காக முதலாவது ஒரு பாடலை ஒளிபரப்பியிருக்கின்றோம். அந்த பாடல் சரியா தவறா என பொறுத்திருந்து பார்ப்பதற்கு முன்னர் உடனடியாகவே பார்த்துடுவோம். நேர்களே, இந்த பாடல் அந்த பாடல் தானா என்று. ஆம்னர்களே, முதலில் ஆரம்பித்து வைத்திருந்தார் கலாராணி. கலாராணி ஒரு சிறிய தவறு விட்டிருந்தார், ஆனால் பரவாயில்லை. ஆனால் இணைந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கும் எனது நன்றிகள் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து யோகசரியமா சியாமலா அவர்கள் சரியான பாடலையை சரியான உச்சரிப்போடு கூறியிருந்தார். படத்தையும் கண்டுபிடித்திருந்தார், வதனையும் கூறியிருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து குணநாயகி, அவர்களை தொடர்ந்து ஜியா நடேசன், அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 1982 வெளிவந்த காதலோவியம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தி உன் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ் ஜானகி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ். முடிந்தால் கண்டுபிடி. நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கி இருக்கின்றார்கள்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழில் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் வருகின்றது அடுத்த பாடலின் இடைப்பட்ட வரி. இதோ உங்களுக்காக.

0: சரி, இரண்டாவது பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பியிருக்கின்றோம். இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது தெரிந்தாலும் வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். நானும் அடிக்கடிக்க நீங்க கூப்பிட்டீல்ல.
0: யார? சரி, பாடல பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: சரி, எத்தனை நேரம் கேட்டிருப்பீங்க இந்த பாடல்?
2: என்ன
0: படத்துல இருந்து?
2: ஆனந்த ராகம். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதா
0: ஊஞ்சலாடுது என்று சொல்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: சுவாசினி, சுவாசினிக்கு பிடிச்ச பாட்டோனால வந்துட்டீங்க பாத்தீங்களா? அவர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
1: அதான் இந்த பாட்டு தான், ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ அந்த பாடல்.
0: சரி, பாப்பம் பொறுத்திருந்து நன்றி, வணக்கம் சுபாஷினி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வதனி, என்ன விளையாட்டு?
3: வரவேற்றுக் கொள்வோம். நல்லா இருக்குது. பாடட்டும் பாடட்டும். நான் இது சிவகுமாரதா நடிப்புல வந்த ஒரு ராகம் பாடலோடு காது கேட்டதோ அந்த பாடலை சொல்லுகிறேன்.
0: உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகின்றேன். பாப்போம் பொறுத்திருந்து. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். நன்றி.
0: சேர்ந்து தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி.
4: ராகம் பாடும் பாடல்.
0: சரி, பாப்போம் பொறுத்திருந்து. நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. சரி, இந்த பாடலுக்காக இறுதி அழைப்பு ஜெயா நடேசனை வரவேற்றுக்
5: கொள்கிறேன்.
0: நன்றி வணக்கம்.
5: நன்றி நன்றி.
0: இந்த பாடலுக்கான அழைப்புகளை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். சரி, உங்களோடு சேர்ந்து நானும் பார்ப்போம். அதுதான் பாடல ஒன்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 வெளிவந்த ஆனந்த ராகம் திரைப்படத்துக்காக கங்கை அமரனின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு கே ஜே யேசுதாசோடு சேர்ந்து எஸ் ஜானகி. முதலில் கமலவணி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர்களை தொடர்ந்து சியாமலா, சுபாஷினி, வதனி, ரோசாலி, ஜியா நடேசன் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார்.

0: பாடல்களை கண்டுபிடித்த அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி, முடிந்தால் கண்டுபிடியில். உங்களுக்காக இன்னும் ஒரு பாடலின் இடைப்பெற்ற வரை உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒலிக்கும் பாடலுக்கு பிறகு அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில் முடிந்தால் கண்டுபிடி. நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 2 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக

நிகழை முடிந்தால் கண்டபடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பி இருக்கின்றோம். இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற

0: சரி நேர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்காக அந்த பாடலின் இடைப்பட்ட வரி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கேளிய நேரம் சரியாக 12:50, கேராச்சத்தில் 11:50, தாயகத்தில் மாலை 4:20. இந்த நேர அறிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிடும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsel, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

நேயர்களே, அருமையான ஒரு காதல் பாடல் ஒன்று கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கின்றதா? நேரம் நெருங்குகின்றது. உங்கள் அழைப்புகள் இன்னும் 2 நிமிடத்தில் நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். அருமையான காதல் பாடல் ஒன்று உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால், இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1980.

0: சரி, வந்திருக்கும் சியாமலா தான் கண்டுபிடித்து வந்திருக்கீங்க. பாப்போம், சியாமலா குருங்க பாப்போம்.
1: என்ன அன்புக்கு நான் அடிமை படத்துல காத்தோடு பூரச பூவை வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ
0: ஆண்டு சொன்னப்பறம் கண்டுபிடிச்சிங்களா, அதுக்கு முன்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
1: இல்ல, அதுக்கு முதல் கண்டுபிடிச்சிட்டு நான் அடிக்க போவதான் நீங்க சொல்லி. எனக்கு அந்த பாட்டு தெரியும், முன்வெறி டக்குன்னு வர மாட்டேன்.
0: எப்படி இப்படி பாடலாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க?
1: நன்றி
0: சியாமலா, நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: கலாராணி தான் சரியா சொல்ல போறா, சியாமலா கேட்க போறா.
2: சியாமலாவே சரியா சொல்றது, சியாமலா சொன்னதோடய நானும் சொல்றேன்.
0: நீங்களும் அதுதான சொல்றீங்களா? சரி பாப்போம். ஆர் என்ன? நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொழியில் முடிந்தா கண்டுபிடி, முடிந்தா கண்டுபிடி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்த பாடலின் இடைப்பட்டவர் உங்களுக்காக ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கிறது. கலைய நேரம் சரியாக 12:55, அக்கியராச்சியத்தில் 11:55. தாயகத்தில் மாலை 4:24. சரி நேர்களை, இந்த பாடல் சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக சியாமலா இந்த பாடலை சரியாக கண்டுபிடித்திருந்தார். அவர்களைத் தொடர்ந்து கலாராணியும் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார். இருவருக்குமே எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுக்கான அழைப்புகளை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். நேரம் நெருங்குகின்றது. ஆகவே சரியான பாடலாக சியாமலா கூறியிருந்தார். 1980 வெளிவந்த அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசைகளுக்கு SP பாலாவோடு சேர்ந்து சுசிலா அவர்கள் ஒலிக்கும் பாடலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. முடிந்தால் கண்டுபிடி, முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு பாடலை எங்களுக்கு அனுப்பி வைத்த எனது அன்புக்கு உறவான அவர்களுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களது வேலை பழப்புக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஒழுங்குபடுத்தி தருபவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. முடிந்தால் கண்டுபிடி தொடர்ந்து எம் அவர் படைப்புகளூடாக கலையத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கின்றேன்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம். இதுவரையெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மல்வாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலியில் தொடர்கின்றது எம் அவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் பிரதி சனிக்கிழமை தோறும் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடலை இந்த நேரத்தில் உங்களுக்காக உங்கள் டி ஆர் டி தமிழொலியில் எம்மவர் படைப்புகளூடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களை உங்களிடமும் எம்மவர் படைப்புகள் இருக்குமானால் இசைப்பேழைகள் இருக்குமானால் கூட நீங்கள் எமது கிளையத்திற்கு கொண்டு தரம் கொடுக்கும் பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் அதை ஒளிபரப்ப தயாராக காத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எம்மவர் பாடல்களில் வருகின்றது.

0: நீங்கள் கேட்டேம் அவர் பாடலை பாடியிருந்தார் எங்கள் தாயக கலைஞர் படைப்பாளியுமான கந்தப்பு இயந்திரன் அவர்கள். அவர்களுக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலை நேரம் சரியாக 1:05, அக்கியராஜ்யத்தில் 12:05, தாயகத்தில் மாலையின் 4:35. இந்த நேர அறிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இம் அவர் படைப்புகளில் வரும் அடுத்த பாடலுக்கு முன்பாக

டிஆர்டி தமிழொலி குடும்பம் கலந்துரையாடல் நாளை எங்கள் தேவி மகால் உணவகத்தில் இடம்பெற இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அறிய தருகின்றோம். எமது வானொலி மீது வாடகை கட்டவில்லை என்ற தொடர்பாக, பொய் வழக்குகள் தொடர்பாகவும் நாளை 24ஆம் திகதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தேவி மகால் உணவகத்தில் அறிவிப்பாளர்கள், நேர்கள், வர்த்தகர்கள் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அறிவித்துள்ளாக தருகின்றோர்களை மறந்து விழார்கள். நாளை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் கலந்துரையாடல் மாலை 3 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தலாக தருகின்றோம். கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் எமது காரியாலய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஆர்டி தமிழ் ஒலி குடும்பம் 0331 48 37 16 75. டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடர்பாகவும், எமது தொடக்கப்பட்டுள்ள பொய் வழக்கு தொடர்பாகவும் நாளை 3 மணிக்கு உங்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் என்பதை இந்த

0: இளைய நிறம் சரியாக 1:14 அக்கியராச்சியத்தில் 12:14 தாயகத்தில் மாலை 4:44. நீங்கள் கேட்ட பாடலை பாடியிருந்தார் எங்கள் தாய கலைஞர் கந்தப்பு ஏந்தன் அவர்கள்.
1: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1:60:20:20:47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6:67:20:40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1:55:93:16:78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 20:09 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1:57 அல்லது 604 902 சைபர் 3:44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
5: தின்பூக்களிலே உன் கூந்தல் வாசமடி, உண்மையினை சொல்கின்றேன், நீதான் என் தேசமடி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலியில் எம்மவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒழிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது எம்மவர் படைப்புகள். பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
5: BT Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Brelaque, BT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம் .com. தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் பரிசுரிய கோயில் அமைந்துள்ள வீட்டி கேஷங்கரி, கால்நில கொனிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வருகின்றது. அதற்கமைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான இலங்கையின் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபகோர்ச்சியோ தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் இலங்கையின் அதிகாரிகள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் நாட்டின் கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். இந்த முயற்சிகள் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்துவதற்கும் இவை உதவியுள்ளன. சவாலான உலகளாவிய வெளிப்புற சூழலில் உள்ள பல பொருளாதாரங்களைப் போலவே சமீபத்திய உலகளாவிய முன்னேற்றங்கள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் புதிய அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளன. இவ்வாறான அதிர்ச்சிகளை எதிர்கொண்டு பயணிப்பது என்பது ஒருபோதும் எளிதான காரியம் அல்ல. எனினும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் தற்போதைய கொள்கை கட்டமைப்பு கணிசமான அளவில் வலுவாக காணப்படுகின்றது என்றார். பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணுவ நினைவு தூபிக்குள் நுழைவதற்கு முயற்சித்தது சட்டவிரோத செயல்பாடு என்றால் நீதி அமைச்சின் கீழ் பொறுப்பாக்கப்பட்டுள்ள மல்வானை இல்லம் மற்றும் காணிக்குள் அத்துமீறி நுழைந்து இல்லத்தை ஆக்கிரமித்த புதிய அனைத்து மாணவர் ஒன்றியத்தினருக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விமல் வீரவன்சம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தில் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு மாத்திரம் கடுமையாக செயல்படுகின்றது. எதிர்காலத்தை பறிக்கும் நச்சுப்போதை பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் எனும் தொனிப்பொருளில் வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் இந்த நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வவுனியா தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் மாவட்ட அலுவலகத்தில் ஆரம்பமான இந்த நடைபயணம் பழைய பேருந்து நிலைய பகுதி வரை ஊர்வலமாக சென்றிருந்தது. இந்த நடைபயணத்தில் இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டதுடன் அவர்கள் போதை பாவனைக்கு எதிரான பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். நாட்டின் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வுகளை காண்பது மற்றும் தற்போதுள்ள வெளிநாட்டு கையிருப்புகளை பாதுகாப்பது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அவசர அமைச்சரவை கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வெளிநாட்டு நாணய பயன்பாடானது மிகவும் பொறுப்புணர்வுடனும் முறையான நிர்வாகத்துடனும் கையாள வேண்டும். இலங்கை போன்ற இறக்குமதிகளில் பெரிதும் தங்கியுள்ள ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பாதுகாப்பது மிகவும் கடினமான மற்றும் சவாலான காரியம். இதன் காரணமாக அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், எவற்றை அத்தியாவசியமற்றவை என வகைப்படுத்துவது என்பதில் அவதானம் தேவை. ஒருவருக்கு அத்தியாவசியமற்றதாக தோன்றும் ஒரு பொருள் மற்றும் ஒருவருக்கு அத்தியாவசியமானதாக இருக்கக்கூடும். எனவே இது குறித்து மிகவும் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நாட்டின் ஒட்டுமொத்த டாலர் கையிருப்பில் பெரும் பகுதி எரிபொருள் மற்றும் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கே செலவிடப்படுகின்றது.
எரிபொருள் இறக்குமதியை எந்த வகையிலும் நிறுத்த முடியாது என்பதால் மாற்று நடவடிக்கையாக வாகன இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை உள்ளது. எனினும் வாகன இறக்குமதியை முழுமையாக தடை செய்தால் தற்பொழுது கடுமையான முயற்சிகளுக்கு மத்தியில் மீண்டும் புத்துயிர் பெற்று வரும் உள்நாட்டு வாகன சந்தை முற்றிலும் வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளது. வாகன சந்தை வீழ்ச்சியடைவதை தடுத்து அதேவேளை டாலர் வெளியேற்ற கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு மற்றும் நியாயமான தீர்வை அமைச்சரவை எட்டியுள்ளது. அதன்படி வாகன இறக்குமதியை தற்காலிகமாக தளர்த்துவதை தடுத்து அதனை ஊக்குமிழக்க செய்யும் நோக்கில் விசேட கூடுதல் வரி ஒன்றை விதிப்பதற்கும் இந்த விசேட வரி விதிப்பு நடைமுறையை அடுத்த 3 மாத காலத்துக்கு அமுல்படுத்துவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அன்புக்குமார திசநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார். டாலர் மற்றும் யூரோவின் மதிப்பு உயர்வதை காரணம் காட்டி நாட்டின் தேசிய சொத்துக்களை துண்டு துண்டாக விற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என எல்லே குணவங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 54வது குடியரசு தினத்தினை முன்னிட்டு கொழும்பு பண்ணாநாக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசாங்கங்களின் தலைவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை வைத்து அரசியல் செய்தார்களே தவிர தமிழ் மக்களுக்கான எவ்வித சுதந்திரத்தையும் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் செரிப் தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச என யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை அரசியலாகவே பார்த்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதி யுத்த காலத்தில் உயிரிழந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது உறவுகளே என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களின் வேதனைகளை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை, இனிமேலும் செய்யப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆரம்ப காலத்தில் ஆட்சி செய்த தலைவர்களின் தவறான தலைமத்துவமே நாட்டில் இவ்வாறானதொரு யுத்த சூழல் ஏற்பட காரணமாக இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கனடா ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் தொடர்பாக கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவரும் கனடா உயர்ஸ்தானிகரும் கொழும்பில் சந்தித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கான கனடா உயர்ஸ்தானிகரான இசபெல் ஹெத்தரின் மார்டினுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று அண்மையில் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. எண்ணாக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் நீடித்த இன நல்லிணக்கம் தொடர்பாகவும் இருதரப்பினரும் இங்கு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதோடு இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது எண்ணாயத்தின் இந்தியமையாத அங்கமாக காணப்படுகிறது என்று குறிப்பிட்டு அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தினார். இந்த இருதரப்பு சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினும் இலங்கை எதிர்கொள்ளும் பேரண்ட பொருளாதார சவால்கள் குறித்து டித்மா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் நாட்டை பாதித்த சமூக பொருளாதார சவால்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடினர். இலங்கையில் தற்சமயத்தில் தாக்கத்துக்குள்ளான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு துரித நிவாரணம், மறுசீரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்சிக்கு முன்னுரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நாடாக மீண்டும் தலை நிமித்துவதற்கும் சேதமடைந்த சொத்துக்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் உலகளாவிய ரீதியாக உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சர்வதேச நாணய நிதியத்திடம் தான் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் மீண்டும் இங்கும் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை நிலைய சிறையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கித்துள் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிறை கைதியே உயிரிழந்துள்ளார். குறித்த காவல்துறை நிலையத்தில் கடுமையாற்றும் காவல்துறையினரால் வெள்ளிக்கிழமை இரவு 500 மில்லி லீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் கைது செய்யப்பட்டு கரடியனாறு காவல்துறை

விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி அன்னகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகள் கையகப்படுத்துவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சினைகள் உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டே போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அம்பாறை நிந்தவூர் பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையிலேயே ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அதனையும் முகாமத்தம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்துக்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாகுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கண்ணாநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமையுரையாற்றிய கருணாநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததுடன் இங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது எனவும் போக்குவரத்தில் தடங்கல்கள் காலதாமதங்கள் ஏற்பட்டால் திட்டமிடப்பட்டவை அனைத்தும் பின்னோக்கி நகரும் எனவும் இதனால் சீரான போக்குவரத்துக்கு வீதி அபிவிருத்தி முக்கியமானது என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வருடம் கிராமிய வீதிகளுக்கான 1000 மில்லியன் ரூபாய் மற்றும் டிஸ்மா புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்கான 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும். சிசுரிய பாடசாலை பேருந்து சேவை, ஹெமிசெரிய கிராமிய இணைப்பு பேருந்து சேவை, நிசிசெரிய பின்னிரவு பேருந்து சேவை மற்றும் கடல்வழி போக்குவரத்து ஆகியன தொடர்பாக விரிவாக ஆராய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஒரு அபிவிருத்தி வேலையினை ஆரம்பிக்கும் போது நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைய பகுதியளவில் மேற்கொள்ளாமல் முழுமையாக நிறைவேற்றி முடிப்பதே ஆரோக்கியமானது எனவும் யாழ்ப்பாண மாவட்டமானது அபிவிருத்தி வேலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் முதன்மையாக விளங்குகின்றது எனவும் வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களை ஒன்றிணைந்து மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு காத்திரமான பங்களிப்புகளை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேஷேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார நாயக்க ஆகியோரின் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையினுடனான கலந்துரையாடல் வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக பிரச்சினைகள், கத்தோலிக்க மத கல்விக்கான ஆசிரியர் பணிக்குழாம் முறையொன்றை தயாரித்தல், ஆசிரியர் சேவைக்காக கத்தோலிக்க கன்னியாசிரிகள் மற்றும் அருள் தந்தைமாரை இணைத்துக் கொள்வதன் அவசியம், அத்துடன் அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நடவடிக்கைகளுக்காக கல்வி அமைச்சின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான பொறிமுறையை உருவாக்குதல் ஆகிய விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. கத்தோலிக்க சபையுடன் நடத்தப்படும் கலந்துரையாடல்களை ஆண்டுக்கு 3 முறை நடத்துவதற்கும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலித செயலாளர் ரோஷன் கமக்கி அதன் செயலாளராக செயல்படுவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து தந்தமைக்காக கத்தோலிக்க சபை சார்பில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார். எந்தவொரு பாகுபாடுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தத்தமது மதத்தை கற்றுக் கொள்வதற்கு உள்ள வாய்ப்பை உறுதிப்படுத்துவதே தனது எதிர்பார்ப்பு என்றும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அருள்தந்தை கெரல்ட் ஆண்டனி பெரேரா, அருள்தந்தை கிறிஸ்டி நோயல் இமானுவேல், அருள்தந்தை அண்டன் ரஞ்சித், அருள்தந்தை விமல் சிறிசு சையசூரிய உள்ளிட்ட கத்தோலிக்க சபையின் அருள்தந்தைமார், கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுபவை உள்ளிட்ட அந்த அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீடு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா? நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும். தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சியில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு

0: பிரகடன் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2) கீழ் கேள்விகளை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2026 ஜனவரி 1 முதல் இலங்கையின் ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 6% வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் கடந்த 18 அது 327.60 ரூபாவை எட்டியுள்ளது. இது 2022 நெருக்கடிக்கு பின்னரான மிக பலவீனமான நிலைகளில் ஒன்றாகும். அண்மைய ரோலிங் விண்டோ மாறும் தன்மையுடைய அளவீடுகளின்படி தெற்காசியாவில் மிகவும் நிலையற்ற நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபாய் காணப்படுகிறது. இந்த நாணய மதிப்பிழப்பு பொதுவாக வாழ்க்கை செலவின் கடுமையான அதிகரிப்புடன் ஒத்துப்போகிறது. தற்போது ஏப்ரல் மாதத்துக்கான முதன்மை பணவீக்கம் 5.4% காணப்படுவதுடன் அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு மத்தியில் எரிபொருள் விலை சுமார் 35% உயர்வடைந்துள்ளன. அத்துடன் வீட்டு மின்சார கட்டணங்களும் சரிதியாக உயர்வடைந்துள்ளன. இறக்குமதி செய்யப்படும் பணவீக்கம், ரூபாய் மதிப்பிழப்பு மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் ஆகியவற்றின் தாக்கத்தில் இருந்து குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களை அடுத்த 6 பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும்? அஸ்வேசுமன் நலன்புரி திட்ட விரிவாக்கம், அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கான போக்குவரத்து மானியங்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீதான தற்காலிக வெட்வரி நிவாரணம் ஆகியவற்றின் ஊடாக மேலதிக இலக்கு வைக்கப்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்படுமா மற்றும் இதற்கான மதிப்பிடப்பட்ட நிதி செலவு எவ்வளவு? ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? நேரடி வெளிநாட்டு முதலீடு அரசாங்கத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் நிலையில் நாணய மதிப்பின் தொடர்ச்சியான நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் 2026 எதிர்பார்க்கப்படும் முதலீட்டு உள்வரவுகளை அடைவதற்கு மேலும் பல நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் எடுக்கப்படும் உறுதியான நடவடிக்கைகள் என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா? பூகோள பொது காரணிகள் மற்றும் அரசாங்கத்தின் நிர்வாக குளறுபடிகள் ஆகிய காரணிகளால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. நடுத்தர மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சமூக கட்டமைப்பில் ஏழ்மை நிலைமை சரிதியாக உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் அவதானத்துக்குள்ளப்பட்ட தரப்பினர் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிகள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும். தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரெட்னா தெரிவித்துள்ளார். 19 முன்னர் நபர் ஒருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் 2 உள்பட 5 பலப்பிடிய மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த இவ்வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையிலேயே பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 July 29 அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் படபலா படதூவா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வித நியாயமான சந்தேகங்களும் இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வெளிமடை டயரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வெளிமடை காவல்துறை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமையாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வெளிமடை டயராபா பெருந்தோட்ட பகுதியில் நேற்று குறித்த தொழிலாளர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வெளிமடை காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு வினவிய போது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற சிறிய வாக்குவாதம் ஒன்றின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொனராகலை பிரதேச செயலகத்துக்குள்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் பிளவத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி காரணமாக பாரியளவில் சேதமடைந்த வீடு ஒன்றுக்காக அரசாங்கத்தினால் 50 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிதியை விடுவிப்பதற்காகவே பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இவர்கள் இருவரும் கையூட்டல் கோரியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுச் சேதத்துக்காக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாவில் முதல்கட்ட தவணையாக 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்ட முதல்கட்ட நிதியில் இருந்தே சந்தேக நபர்கள் இருவரும் 10 லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்றுக் கொண்டனர். இது மட்டுமன்றி வருங்காலத்தில் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட இருந்த 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தவணை நிதிகளை எவ்வித தடையுமின்றி விடுவிப்பதற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் கையூட்டலாக வழங்க வேண்டும் என அவர்கள் நிபந்தனை விதித்திருந்தமை முதல்கட்ட விசாரணைகளில் இருந்து அம்பலமாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மொனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இதுவரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை அவர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து மேலதிய விசாரணைகளை கையூட்டல் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அழுத்துக்கமா மொரக்கல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தலையொன்று கரையொதுங்கியுள்ளதாக அழுத்துக்கம காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று சனிக்கிழமை காலை அழுத்துக்கம காவல்துறை நிலையத்துக்கு கிடைக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு ஒன்றினை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த மனித தலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட தலைப்பகுதி ஒரு ஆண் நபருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் தலை துண்டாக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டனர். கொழும்பு மொல்லை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். குற்றச்செயலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து நேற்று வெள்ளிக்கிழமை அவர் நாட்டுக்கு திரும்பிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்று தலைமறைவாகியிருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் எப்ஷு வுட்லர் தெரிவித்துள்ளார். துபாயில் வைத்து அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய 21 சந்தேக நபர்கள் வெள்ளிக்கிழமை விசேட காவல்துறை குழுவொன்றின் கண்காணிப்பின் கீழ் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட காவல்துறை குழுவினரால் பொறுப்பேற்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். அழைத்து வரப்பட்ட நபர்கள் மனித படுகொலைகள், கப்பங்கோறுதல், பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களோடு காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களும் ஆவார். பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 21 பேரும் தற்போது பயங்கரவாத விசாரணை பிரிவு மற்றும் குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் மற்றும் நிதி பரிமாற்றங்கள் குறித்த தகவல்களை வெளிக்கொணரும் நோக்கில் தடுப்பு காவலில் வைத்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டினில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சட்ட நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச காவல்துறையினரின் உதவியுடன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு பாதாள உலக குழுக்களின் வலையமைப்பை ஒழிப்பதற்கு காவல்துறை அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் என்றனர். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனிசைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என தொற்று நோயல் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கருணாபே மைதனை தெரிவித்துள்ளார். தெனியாய பகுதியில் அவதானிக்கப்பட்ட மெனின்சைடிஸ் எனப்படும் இந்த மூளை காய்ச்சல் நோய் நிலைமை தற்போது மேலும் சில பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி தியத்தலாவையில் 28 நோயாளிகளும், வெளிமடையில் 13 நோயாளிகளும், ரிகலக்ஸ் கட பகுதியில் 25 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் இது ஒரு வைரஸ் மெனின்சைடிஸ் நிலைமை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாகாண சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து உரிய ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசேட மருத்துவ நிபுணர் பாலித கருணாபேமா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டுநாயக்க மினிமாங்குட வீதி நைகந்த பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியினூடான வாகன போக்குவரத்துகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீதியும் தடைப்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே இப்பாதையை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் தங்களது பயணங்களை தடையின்றி மேற்கொள்வதற்கும் தேவையற்ற தாமதங்களை தவிர்ப்பதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் அனைத்து நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஓட்டுநர்கள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனைத்து நிலைமையினால் நபர் ஒருவர் உயிரிழந்ததாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தின் திவிலப்பட்டிய பிரதேச செயலக பிரிவுக்குள்பட்ட பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபர் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். தற்போது நிலவி வரும் இந்த அனைத்து நிலைமையினால் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் 1996 குடும்பங்களைச் சேர்ந்த 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 201 பேர் தற்போது பாதுகாப்பான தற்காலிக தங்குமிட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 6 இடங்களில் சீரற்ற காலி நிலையினால் 123 வீடுகள் பகுதியளவிலும் 2 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன. கடந்த 24 மணி காலங்களில் நாட்டின் அதிகூடிய மழை வீழ்ச்சி கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல பிரதேச செயலக பிரிவில் பதிவாகியுள்ளதுடன் அதன் அளவு 1,37,080 மில்லிமீட்டராக பதிவானதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்துக்கு முகங்கொடுத்துள்ளதுடன் விமான நிலையத்துக்கு செல்லும் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் தங்களது விமான பயண நேரத்துக்கு சுமார் 4 மணி காலங்களுக்கு முன்னதாகவே வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை வருகைக்காக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை இயன்றளவு பயன்படுத்துமாறு விமான நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். சந்திவழி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மொரக்கொட்டான்சேனை கழுவன்கனி வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை சைக்கிளில் பயணித்த நபர் மீது ஹெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த சைக்கிள் ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பானகமோ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்தவரின் மனைவியும் பிள்ளையும் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் நடித்த விசாரணையில் இது விபத்து அல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பதும் கண்டறியப்பட்டது. உயிரிழந்த நபருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே நீண்ட நாட்களாக நிலவி வந்த பகமையே இந்த கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடியிருந்த 24 வயதுடைய கேப்ரக வாகனத்தின் சாரதி தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சந்தவெளி காவல்துறையினர் மேலித விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாடந்துறை பகுதியில் வைத்தியர் ஒருவர் அண்டை வீட்டுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டதாக பாடந்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்தனர். பாடந்துறை சிறில் ஜான்ஸ் மாவத்தையில் வசிக்கும் தனியார் வங்கி அதிகாரி ஒருவர் தனது வீட்டுக்கு இந்த வைத்தியர் தீ வைத்துள்ளதாக காவல்துறை நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே வைத்தியரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வங்கி அதிகாரி வழங்கிய முறைப்பாட்டின்படி கடந்த மே மாதம் 9 தேதி அதிகாலையில் 4-5 மணியளவில் சந்தேக நபரான வைத்தியர் கையில் பந்தம் ஒன்றையும் எரிபொருள் அடங்கிய கேன் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு மங்கியாளரின் வீட்டுக்கு நுழைந்துள்ளார். அங்கு பெட்ரோலை பயன்படுத்தி வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவுக்கு அவர் தீ வைத்துள்ளார். கேமரா மீது பற்றிய தீ பின்னர் வீடு முழுவதும் பரவியுள்ளது. சுமார் 1.5 மணித்தளங்கள் பரவிய தீயினால் வீட்டின் சிசிடிவி கேமரா, மின்சார கம்பிகள் இணைந்த கட்டமைப்பு மற்றும் சுவர்கள் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. சந்தேக நபரான வைத்தியர் பந்தத்தை கொண்டு சிசிடிவி கேமராவுக்கு தீ வைக்கும் காட்சிகள் அங்கிருந்த மற்றொரு கேமராவில் துல்லியமாக பதிவாகியிருந்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சந்தேக நபரான வைத்தியரை பாணந்துறை தெற்கு காவல்துறையினர் காவல்துறை நிலையத்துக்கு வரவழைத்து கைது செய்துள்ளனர். அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட பின்னர் காவல்துறை பிணையில் விடுவித்ததாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ருமேனியாவில் மேலே வாங்கி தருவதாக கூறி பெரிய அளவிலான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை 1 வருடத்துக்குள் திருப்பிச் செலுத்துமாறு நீதவான் கங்கொடவில உத்தரவிட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குற்றப்புணர்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவு ஆகியவற்றின் முக்கிய அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நுகேகொட பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த சந்தேக நபர் கடந்த 2025 அக்டோபர் 31 முதல் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் விபத்துகளுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீர்வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணியாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். கலன் கண்காணிப்பு மையத்தின் தரவுகளின் அடிப்படையில் தற்போது பதிவாகியுள்ள சம்பவங்கள் குறித்து பணிப்பாளர் நாயகம் பின்வரும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். இந்தோனேஷியா கடல் எல்லைக்கரையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மிதந்து கொண்டிருக்கும் இந்த கலனை மீண்டும் கரைக்கு இழுத்து வருவதற்காக அதன் உரிமையாளருக்கு சொந்தமான இமுல்லா 1112 TLE என்ற மற்றொரு கலன் கடந்த மே 14 புறப்பட்டு சென்றுள்ளது. இது இன்னும் 24 மணி நேரத்துக்குள் விபத்துக்குள்ளான கலன் இருக்கும் இடத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் விபத்துக்குள்ளாகி கைவிடப்பட்ட இந்த கலனில் இருந்த மீனவர்கள் அனைவரும் 1034 ELE கலனால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் தற்போது அந்த கலனுடன் இணைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியிருந்த இந்த கலன் தற்போது 1007 MTR கலன் மூலம் காலி துறைமுகத்துக்கு இழுத்து வரப்படுகிறது. இக்கலன்கள் தற்போது காலியில் இருந்து சுமார் 120 கடல் மைல் தொலைவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த பணிப்பாளர் நாயகம் சுசாந்த ககவத்த சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகும் கலன்களை மீண்டும் கரைக்கு இழுத்து வருவது என்பது மிக அதிக செலவு மற்றும் நீண்டகாலம் எடுக்கும் ஒரு பணியாகும் என சுட்டிக்காட்டினார். மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்படுவதற்கு முன்னதாக தமது கலன்களின் தொழில்நுட்ப தகமை குறித்து உறுதிப்படுத்துமாறு அனைத்து கலன் உரிமையாளர்களையும் கேட்டுக் கொள்ளுகின்றோம். முறையாக திருத்தப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முழுமையான தகமையுள்ள கலன்களை மாத்திரம் கடலுக்கு அனுப்புவதன் மூலம் விமான விபத்துக்களை குறைக்க முடியும். இதன் மூலம் மீனவர்களின் உயிர் பாதுகாப்பும் கலன் உரிமையாளர்களின் உடைமை பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்பதை விசேடமாக வலியுறுத்த விரும்புகிறேன் என பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் 1,63,400 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்தியா செய்திக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் பரிசுரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷங்கரி, கால்கிலை கொன்னசில் அமைந்துள்ள வீட்டி சுப்பஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கியலில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினர்.
1: In இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தாத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது, இங்க போங்க போங்க.
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். ஈழத் தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயுமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் த. வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த மே 18 தமிழ் இனவழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம் என்றும் கடல் கடந்து வாழும் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் விஜய் இந்த செய்தியை இலக்கு வைத்து வட இந்திய ஊடகங்கள் சில விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் கடந்த மே 21 வேல்முருகன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் விஜய் செய்தி என்பது 2009 இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதிப் பகுதியில் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை பிரதிபலிக்கும் ஒரு மனிதாபிமான வெளிப்பாடே தவிர தீவிரவாதத்துக்கான ஆதரவு அல்ல. ஆனால் சில ஊடக நிறுவனங்கள் இந்த செய்தியை திரிவுபடுத்தி தமிழர்களின் இன அடையாளத்தையும் மனிதநேயத்தையும் தீவிரமாக அரசியலாக காட்ட முற்படுகின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, அது தமிழர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பேர் அவலம் என்று குறிப்பிட்டுள்ள வேல்முருகன், போரின் இறுதி மாதங்களில் நிகழ்ந்த பெருமளவிலான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நெஞ்சில் இன்னும் ஆறாத மடுவாகவே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் நேற்று மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கடந்த 14 நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் திருச்சி மாநகர திமுக செயற்குழு கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதல்வர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சியையும் அமைத்துள்ளது. முதல்வர் விஜய் உள்ளிட்ட 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. நீண்ட காலத்துக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் தமிழக வெற்றிக் கழகம் வாய்ப்பு தந்திருக்கின்றமை பரவலாக வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உரையாடியுள்ளார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நேற்று தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இந்த உரையாடலில் வரும் செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருவதாகவும் வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டுக்கும் வருகை தருவதாகவும் மலேசிய பிரதமர் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியுள்ளது. தலைமை நீதிபதி ஒருவரின் விமர்சனத்தால் கோபமடைந்த இளைஞர்கள் அந்த வார்த்தையே தங்களின் அடையாளமாக மாற்றி கடந்த மே 16 அபிஜித் திபே என்ற டிஜிட்டல் கிரியேட்டர் தலைமையில் கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி என்ற நையாண்டி பக்கத்தை முகநூல் மற்றும் எக்ஸலத்தில் தொடங்கினர். தொடங்கிய சில நாட்களிலேயே அதன் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 1 கோடியே தாண்டியுள்ளது. இதனை அடுத்து கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தை மத்திய அரசு முடக்கியுள்ளது. நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட போ மேலும் ஒரு புனே பேராசிரியர் மனுஷா சஞ்சய் ஹவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் மே 3 நடந்த நீட் தேர்வின் கேள்வித்தாள் வெளியானதால் அந்த தேர்வு றத்து செய்யப்பட்டு ஜூன் 21 மறுதேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. டெல்லி ஏப்பூர், குருகிராம், நாசிக், புனே, லத்தூர் மற்றும் அகல்நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 11 குற்றவாளிகள் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயர் நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஷாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆர்த்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினர். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் தமது வீடுகளில் தொழுகை நடத்தினர். நாட்டின் 10 நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டில்லி NCR பகுதிகளுக்கு போதைப் பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டதுடன் ₹16 crore மதிப்பிலான கெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை டில்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 10 மூன்றாவது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. கடந்த 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்து 4 பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த மே 15 பெட்ரோல் டீசல் விலை லீட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேற வர வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கடும் வெப்ப அலை வீசுகிறது. குறிப்பாக வட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளதால் பல மாநிலங்கள் பள்ளி கோடை விடுமுறையை முன்கூட்டியே அறிவித்துள்ளன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி புதுமண்டபத்தில் எழுந்தள்ளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் ₹1,17,840 கிராமுக்கு ₹50 குறைந்து ஒரு கிராம் ₹14,730 விற்பனையாகின்றது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ₹295 ஒரு கிலோ ₹2,95,000 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுமி உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இரு இடங்களில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புடின் சாடியுள்ளார். தாக்குதலின் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் கூறுகின்றது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தனர், மேலும் பலர் காயம் விட்டனர். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சித் தலைவர் ரத்து செய்துள்ளார். போரை தொடர நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் தேவை. அதை பெறுவதற்கு வாக்கெடுப்பு வழிவகுத்திருக்கக்கூடும். நாடாளுமன்றம் போரை பிரகடனப்படுத்தும் வரை அல்லது ராணுவ பலத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் வரை 60 நாட்களுக்கு போரை நடத்த அதிபருக்கு அனுமதியுண்டு. ஈரான் போரை அமெரிக்கர்களில் பெரும்பாலானோர் எதிர்க்கின்றனர். மத்தியிலக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலேயே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5,000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்ட்ராஸில் ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 6 காவல்துறையினர் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வடக்கு ஹோண்ட்ராஸின் துரிஜிலோ நகராட்சியில் உள்ள ஒரு வேளாண் தோட்டத்தில் நிகழ்ந்த முதல் தாக்குதலில் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் 19 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த அடுத்தடுத்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தொடர்ந்து இரு பகுதிகளிலும் ராணுவம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி. அமெரிக்கா ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் பாதித்துள்ளது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு செல்வதில்லை என்று கூறுகின்றனர் மீனவர்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டார். சீனாவின் காங்சோ நகரில் இருந்து பயணத்தை தொடங்கும் ஷாபாஸ் ஷெரீப் அங்கு நடைபெறும் பாகிஸ்தான் சீன வர்த்தக முதலீட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். மேலும் இப்பயணத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு அரசியல் பொருளாதார உத்திசார் உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தையை நடத்தவுள்ளார். துருக்கி அதிபர் எர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்க்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்கூர் ஓசல் அந்நாட்டு நீதிமன்ற உத்தரவால் பதவி இழந்துள்ளார். அமெரிக்காவிற்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் சென்றே விண்ணப்பிக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். ஹரிபிய பஹமாஸ் தீவில் திருமணம் நடக்கும். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்றார் திரு ட்ரம்ப். ஈரான் போர் போன்றவற்றால் தற்போது நேரம் சரியில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். இது முக்கியமான காலகட்டம். தற்போது தலைநகர் வாஷிங்டனை விட்டு நகர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் டாக்காவில் சுமார் 5,000 பேர் திரண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முனீர் குசேனை கைப்பற்ற பொதுமக்கள் காவல்துறை வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர். அப்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தை சந்தித்த பிரதமர் தாரிக் ரஹ்மான் உடனடியாக நீதி கிடைக்கும் என்று உறுதி தந்தார். பங்களாதேஷில் கடந்த மாதம் மட்டும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான வன்முறை குறித்த புகார்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளது. காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் சிறைத்துறை அதை மறுக்கிறது, உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ராய்டர்ஸ் கூறுகின்றது. வடசீனாவின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 82 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித எந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் பரவியிருக்கிறது. சீனாவின் சென்சன் நகரில் பியூஷர் எரா மனித எந்திர விற்பனை நிலையத்தில் நடைபெற்ற நேரடி நிகழ்ச்சியில் சம்பவம் நடந்தது. அச்சிபாட் நிறுவனத்தின் எக்ஸ்பிடிஷன் A3 என்ற அந்த மனித எந்திரம் மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற பில்லி ஜீன் பாடலுக்கு மூன்பாக் செய்தது. மைக்கேல் ஜாக்சன் பாணியில் ஒளிரும் வெள்ளை உடையில் அது மேடைக்கு வந்தது. ஊதா நிறத்தில் ஜொலித்த மேடையில் பாடல் அதிர அது அழகாக ஆடியது. மேடையில் இருந்த படிக்கட்டில் மோதி தடுமாறியது. ஆனாலும் சமாளித்து நடனத்தை தொடர்ந்தது. பிறகு மீண்டும் மூன்பாக் செய்து கொண்டே படிக்கட்டை நோக்கி நடந்த அந்த மனித எந்திரம் அது தடுமாறி விழுந்தது, இழவே இல்லை. கால்கள் மடங்கி அசைவிட்டு கிடந்த மனித எந்திரத்தை ஒருவர் வந்து கையால் தூக்கி பொம்மையை போல் இழுத்துச் செல்வதை காணொளியில் காண முடிகிறது. கீழே விழுந்தால் எழுவதற்கு இதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லையோ என்று சிலர் வேடிக்கையாக கருதி பதிவிட்டனர். இதுதான் உலகை ஆளப்போகும் செயற்கை நுண்ணறிவா என்றும் சிலர் கேட்டுள்ளனர். அந்த மனித இயந்திரத்தின் எடை 55 கிலோகிராம் என்று கூறப்படுகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 உயிருடன் புதையுண்டனர். ஆற்றில் தங்க துகள்களை சலித்து தேடிக் கொண்டதாக சந்தேகிக்கப்படும் அவர்கள் மீது 2 மீட்டர் வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்தது. கிளந்தானில் May 20 இரவு 8:20 அசம்பாவிதம் நேர்ந்ததாக மலாய் மாயில் நாளேடு கூறியது. செம்மனே தோட்டத்தில் உள்ள ஓடையில் 3 தங்க துளைகளை சலித்து தேடிக் கொண்டிருந்ததாக சந்தேகப்படுகிறது. வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததும் ஒருவர் தப்பினர், 2 சிக்கி இறந்தனர். தேடல் மீட்பு பணிக்காக தீயணைப்பாளர்கள் அனுப்பப்பட்டனர். அசம்பாவிதம் நேர்ந்த 1 மணி நேரத்தில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் கழித்து மற்றொருவரின் சடலத்தை அதிகாரிகள் மீட்டனர். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடந்தது. விபத்தில் குறைந்தது 4 காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீப்பற்றிய போது சுமார் 240 விருந்தினர்கள் ஹோட்டலில் தங்கியிருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளனர். வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவுக்குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை எனவும், இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல் மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 55 வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றிவீட்டியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1 தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. நியூயார்க் வாசிகளில் 1,000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலக கிண்ண போட்டி நுழைவுச் சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. 1 நுழைவுச் சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சோரன் மம்தானி அறிவித்துள்ளார். சவுதி புரோ லீக்கில் முதன்முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியுள்ளார். கடந்த 2023 நாசர் அணியில் இணைந்த ரொனால்டோ முதன்முறையாக இந்த கோப்பையை ஏந்துகின்றார். அல் நாசர் அணிக்கு இது 11 கோப்பையாக இருந்தாலும் ரொனால்டோ வந்த பிறகு முதன்முறையாக வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறவுள்ள U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. வரும் May 29 June 6 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஜப்பானின் ககாமிகாராவில் நடைபெற உள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்கினார்கள் www.trttamilali.com. 1 euro இலங்கை பெறுமதியில் 388.18 இந்திய பெறுமதியில் 111.05 $1 இலங்கை பெறுமதியில் 334.57 இந்திய பெறுமதியில் 95.70 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதி 426.27%, இந்திய பெறுமதி 121.92%, ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36%, இந்திய பெறுமதி 128.53%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10%, இந்திய பெறுமதியில் 69.25%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசு யூகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலியல கொண்டசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்க

0: புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் nulalam.com
3: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: BT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordbrelke BT Cash and Curry Paris Lachapelle Tordbre Tolibisi Lacam Cyberontre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098
5: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
5: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
9: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
10: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
9: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா, லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மண்ணு அடிச்சிட்டு வர பொருள் இப்ப இந்த கடைக்கு இப்ப எல்லாம் தெரிய வரப்போகுது.
5: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டி கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்
11: உனக்கு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958 47 71. வைபர் ஊடாக 0033 650 0774 27. அந்த வேல் விடுமுறை விருப்ப நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவரை அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

நல்லது ஒரு பாடலை கேட்போம் இணையும் வரை.

0: நேரம் சரியாக 2:46 இந்த வெளியில வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ரெண்டு நம்பரும் தட்டுப்பாட்டாமல்.
0: ஆமாம் அம்மா,
1: ஒருவரை நான் எடுக்க இல்ல, ஏன் தட்டுப்பாட்டு நான் போய் கொண்டு கிடக்கிறேன், கட்டுப்பாந்து
0: அப்படியா
1: நல்ல வெயில் தொடங்கிட்டு கூட கூட நேரம் வெயில் தானே. அப்ப நான் என்ன பாட்டு சரி, ஒரு புறம் நாகம் ஒரு புறம் வீரம் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை தாங்க.
0: ஒரு புறம் நாகம் ஒரு புறம் வீடன் என்ற பாடலை,
1: ஒரு நாகம் ஒரு புறம் இரண்டுக்கு நடுவே அழகிய கலமானோ இன்னொன்று பாட்டு இருக்குல்ல,
0: என்ன
1: படம் அது?
0: அது திரைப்படம் வந்து அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சோதி, நான் சோதி புஷ்பா.
0: வணக்கம் சோதி புஷ்பா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம், நன்றி.
2: இன்றைக்கு புகுந்த ஒரு படத்துல இருந்து செந்தாமரை வந்தேன்பளியே,
0: அந்த பாடலை கேட்க போறேன்,
2: கேட்க விரும்புகிறேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
2: நன்றியம்மா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இப்பொழுதுதான் இணைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் ஒரு பாடலை ஒலிபரப்பின், அதுவரையிலும் யாரும் வந்து துண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள், அதனால் இணைந்திருக்கிறீர்கள். யோகசிரி அம்மா, உங்கள் பாடலை நாங்கள் பிற கேட்போம் இன்னொரு நாளைக்கு. ஏனென்றால் நீர்கள் இணைந்திருக்கிறார்கள், நீங்கள் காலமையில் பாட கேட்டீர்கள் தானே, அப்போ அதனால் நான் அவர்களுக்கு அந்த பாடலை கொடுக்கிறேன்.

முதலில் யோகேஸ்வரி அம்மா, யோகேஸ்வரி அம்மா கேட்ட, யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை முதலில் கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழலி. அந்த வகையிலே சோதி புஷ்பா அவர்கள், நீங்கள் என்ன பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள். உங்களோட பாடலை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அந்த பாடலை நான் என்னுள்ள அதாவது ஊகிக்க முடியல, அது என்ன பாடல்னு சொல்லி நீங்கள் மீண்டும் அதாவது என்னது எங்களுடைய அலுவலக தொலைபேசிக்கு அழைத்து அந்த பாடல் என்னவென்று சொன்னீர்கள். நிச்சயமாக உங்களுக்காக நான் அந்த பாடலை தர இருக்கிறேன். அந்த பாடல் நான் நீங்கள் பாடல் சொல்லும் போது அது சின்ன தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்போ நான் டப்பனி நினைத்து இன்னும் பாடல் ஒன்று கேட்டிருந்தால் அது எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆகவே நீங்கள் மீண்டும் இணைந்து கொண்டு அந்த பாடலை சொல்லிவிடுந்தால் நலமாக இருக்கும். அந்த வேலை நான் ஒரு நேரை இணைத்துக் கொள்கிறேன். வதனி மோகன் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதனி.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: ஓம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: கொஞ்சம் இல்ல இல்ல தெரியாது, நலம் இல்ல, கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறீங்க போல.
0: இல்ல, அவர் பாடலை சொல்லும் போது எனக்கு அந்த எங்க வீட்டை இந்த ரூமுக்கு வருகிற பூனி ஒன்று வந்து அது இதுல ஏற தொடங்கிட்டு. அப்ப எனக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. அவர் கேட்ட பாட்டை வந்து நான் அது என்ன பாடல்னு கொடுத்து எனக்கு ஊகிக்க முடியல, அது என்ன பாடல் என்று.
1: நானும் அதை சோதிப்பா புஷ்பா கதைக்கிறேன்
0: எனக்கு சொல்லுவார் நினைக்கிறேன். உங்களுடைய பாடல் என்ன பாடல்?
1: நான் எனக்கு ஒரு பாட்டு உண்டு, இந்த பெண்ணை வாழ வைப்போம், இந்த பெண்ணை வாழ விடுங்கள் படத்துல இருந்து. சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து பேதம்.
0: சமையலுக்கும் மையலுக்குமா?
1: பெண்ணை வாழ விடுங்கள் படம்.
0: சமையலுக்கும் மையலுக்கும். ஓகே ஓகே.
1: சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து பேதம். நாம் என்ன சரசமாடி பேசி சமைச்சிடுவோம் சாதம் அப்படிங்கிற வரும்.
0: ஓகே ஓகே ஓகே. எம்ஜிஆர் திரைப்படம்.
1: ஜெய்சங்கர
0: திரைப்படம். ஓகே ஓகே. பழைய பாடல் கொஞ்சம் அப்படி இப்படிதான். ஓகே, அந்த பாடலை தருகிறேன். நன்றி வதனி.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

காலைநேரம் சரியாக 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். அந்த வயலே சோதி புஷ்பா அவர்கள் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அது புகுந்த வெடு திரைப்படத்திலிருந்து செந்தாமரையே செந்தே நிலவே என்ற பாடல். இந்த பாடலை எங்கள் அன்பு நேயர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது பாலேந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருக்கு இந்த பாடல் தென்பட்டிருக்கு. அவர் உடனடியாக எனது தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து, அதாவது அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து இந்த பாடல் தான் கேட்டிருந்தார் என்று. மிக்க நன்றி பாலேந்திர அவர்களுக்கு. ஆனால் சோதி புஷ்பா அவர்கள் இணையவில்லை, அதனாலே நான் அந்த பாடலை தருகிறேன். நீங்கள் கேட்ட பாடல் செந்தாமரையே செந்தே நிலவே என்ற பாடல்.

0: சரியாக 3:05 3:10 வரை இடம்பெறும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி அந்த வயலே வந்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குடநாயகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க சோபிதா நலந்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு வந்து படம் தச்சமயம் பாக்கல, மல்லிகை மொட்டு மனசை தொட்டு இழுக்குதடி மானே படம் எடுத்து போடுவேன். அதுலதான் லைன்ல நிக்கிறேன்.
0: அதுலதான் லைன்ல நிக்கிறீர்களா? என்ன திரைப்படம் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலில் பாடலை கேட்போம், பாடலை ஒலிபரப்பும் போது சொல்லுவேன். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் குடநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடல்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்வோம். அதன் பிறகு இடம்பெற இருக்கிறது பாடலி தேடல்.

0: பரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறாப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறஞ்ச யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ பால் வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 or street and who from Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சபிலை ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cai, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

0: பாடலில் தேடல். பாடலில் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடல் நிகழ்ச்சிக்கான விதிமுறைகள் நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அதில் முதல் இரு தரவுகளும் நான் ஒலிபரப்பாகும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் முதல் இரு தரவுகளின் தரவுக்குரிய பதிலே பாடல் ஊடாகவும், அடுத்து மூன்றாவதுக்குரிய தரவு நீங்கள் சொல்லும் பதிலில் முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். வேலை இன்று உங்களுக்கான புதிய தரவாக வருகின்றது. மக்கள் மனதை கொள்ளை கொண்ட, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், இந்த வடிவில் வந்துள்ளதும் இந்து பௌத்த மதங்களில், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடலில் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பெயரினை விடியாக பெறலாம். என்னும் ஒரு முறை கூறுகின்றேன். மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடலில் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பெயரினை விடையாக பெறலாம். என்னும் ஒரு முறை சொல்லுகின்றேன். மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடலில் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பெயரை விடியாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல். பாடலினூடாக எங்கள் இந்த தரவுக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடித்து அழையுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம், வளமையான தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து இந்த நீங்கள் தரவுக்குரிய பதில்களோடு இணைந்து கொள்ளலாம். இதோ பாடல்.
1: பணம் பணம்.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

வேலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

0: நல்லது நேர்களே, பாடல் கேட்டீர்களா? எங்களுடைய இந்த தரவுக்குரிய பதில் வந்து பாடலூடாக, இரு தரவுக்குரிய பதில் வந்து பாடலூடாக இணைந்திருக்கிறது. அந்த வகையிலே மூன்றாவது தரவுக்குரிய பதில் ஒரு எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி சரராஜ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஆம் சாப்பிட்டேன், நன்றி நன்றி.
1: சந்தோஷமா இருக்கிறீங்களா?
0: ஓ, மிக்க சந்தோஷமா.
1: அப்படித்தான் இருக்கணும். நாங்கள் எல்லாம் பேராசை எல்லாம் தெரிகிறோம்.
0: பேராசை மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், மற்றது இந்து பௌத்த மதங்களின் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடலில் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பெயரினை விடையாக பெறலாம்.
1: தரவை விளங்கிக் கொண்டு அமலுக்கு
0: வந்துட்டேன். பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக வரக்கூடிய ஒன்று
1: நாணயம் என்று சொல்லி பாக்குறேன். நாணயம் வருமோ தெரியல.
0: நாணயமா?
1: நாணயம் வந்தது பேரா? நான் மற்ற பக்கத்துக்கு சிந்திச்சிட்டேன். எங்களுக்கு வந்திருக்கிற பேராசையால தானே எங்களோட வானொலிக்கு இப்ப
0: அவரை தொடர்ந்து இயேசுதாசன் இணைந்திருக்கிறீர்கள் இத்தாலியில் இருந்து. வணக்கம் இயேசுதாசன் அவர்களே.
2: வணக்கம். இத்தாலியில் இருந்து இயேசுதாசன், எப்படி இருக்கிறீங்களா சோபிதா?
0: ஓம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நலமாக நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த விடுமுறை விருப்பத்துல கொஞ்சம் குழம்பு
0: கேட்கணும். பாவம், ஆண் பூனை குட்டி, அதுகளுக்கு தெரியாதானே? அதுகளுக்கு தெரியாது தானே? உண்மையில அது வந்து அந்த மேலே அகறி தெரியும் போது கொஞ்சம் அந்த இதுகள் நின்றுடும்.
2: இப்ப வானொலிக்குள்ள கன பூனைகள் பாயத்தானே தெரியுது என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் ஒரு நான் ஒரு விடை கொண்டு வச்சிருக்கிறேன். அரக்கன்ல இருந்து குரக்கன்,
0: அரக்கன்ல இருந்து குரக்கன்.
2: அரக்கன்ன்றது எங்களுக்கு இந்த வடிவத்துல வந்து இந்து சமய ஒருத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி சர்க்கரை நோய் அடி சாப்பிட வேண்டிய உணவு குரக்கன்.
0: சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவு குரக்கன் என்று சொல்லுகிறீர்கள்?
2: அரக்கன் வடிவத்துலதான் இது எங்களை வானொலிக்குள்ள வந்து கிடக்கு. அந்த இந்து சமயம் இந்த சமயங்களும் இந்த அரக்கன் மற்ற கதைகள் இருக்குது. ஆனா சரியா எனக்கு தெரியாது, வந்து சொல்லணும் ஒரு ஆசையில கூட இதை கேட்டுட்டு ஓடோடி வந்தேன்.
0: நன்றி இயேசுதாசன், நன்றி. வணக்கம்.
2: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம். மீண்டும் தேவி தான்.
1: நானும் அரக்கன்ல இருந்து குரக்கன் என்று சொல்றேன்.
0: அப்படியா?
1: ஓ,
0: அரக்கன்ல இருந்து
1: அரக்கன் தான். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடியது குரக்கன்.
0: குரக்கன்
1: கெட்டிக்காரன் சரியண்டா கெட்டிக்காரன் யேசுதாசன்.
0: அப்படியா?
1: நான் வரிகளை எடுத்து என்ன பாட்டு என்ன வரிகண்டோ அதுக்கிடையில அரக்கனை கண்டுபிடிச்சிட்டேரா. அதுக்கு வேற இந்து மதத்துக்கு எங்களுக்கு சேர்ந்த அரக்கன் தான் இந்து எங்கண்ட இதுல இருக்கு. ஓ ஓ, அது சரி. வேற அரக்க குணத்தோட தானே இப்ப இரக்கம் இல்லாமலுக்கு அரக்க குணத்தோட தானே இப்ப என்ன சொல்றது நாளைக்கு தெரியும் தானே. அரக்க எங்களுக்கு செய்யற என்னோட அரக்கன் மாதிரி நிக்கணும் சும்மாவே பேசுவினம். அரக்கர் என்று சொல்லி சில இடங்களில பேசுவினம். அப்ப அரக்கர் வந்து எங்கட இந்து மதத்துல ஒரு ராமர் ராமரன்ற இந்து மதத்துல இருக்கு எங்கட பாப்பம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி சுவி, நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
3: அதுதானே, இதக்கம் உள்ள மனது உதவி செய்தது, இதக்கமற்ற மனது குற்றம் குற்றம் புரிஞ்சிட்டு என்ன. அதனால நேற்று ஜெர்மனிய நேரத்துக்கு முன்னதான் நல்ல ஒரு கருத்தார பாட்டுங்கிற தற்போதைய சூழ்நிலை கேட்ட ஒரு பாடல். இப்ப ஒரு மாதிரி தான் இதர்வாரு நல்ல
0: எல்லாம் அப்படித்தான் வரும்
3: வரும் வரும்
0: கண்டுபிடிச்சு
3: எல்ல நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. மேல ஏறுறவ கீழ வரையினா கீழே ஏறுறவ மேல
0: போவினாம்.
3: மற்றது அரக்கன் நான் சரியா விளங்கப்படுத்த வேண்டாம். அங்க இந்து பௌத்த மதங்கள்லயும் அரக்கர் இருக்கணும். அரக்கர்ன்ற சூரியனைய வதம் செய்யறது சூரிய சம்காரம் எல்லாமே அரக்கர் மகுடாசுரன் கஜமகாசுரன் எல்லாரும் அரக்கர் தான். அப்ப அந்த அவர்களுக்கு அது அரக்கன் சரி அரக்கன்ல இருந்து அப்ப சலோரவாரம் குரக்கன் சாப்பிட்டா நல்லது போல நாங்களும் சாப்பிட்ட வெறமன் காப்பது நல்லம்தானே.
0: உண்மையில குரக்கன் நல்ல
3: நல்ல சாப்பாடு எனக்கு கிடக்கு. என்னடா நான் நெருக்க வேண்டிய அதுல ரொட்டி புட்டு செய்யறேன்.
0: அந்த காலத்துல வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து குரக்கன் தானே கூடுதலாக சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எத்தனை வயசு வரையும் இருந்திருக்கு.
3: அங்கே ஊர்ல குரக்கன் புட்டு சாப்பிட்டது இங்கேயும் தான்.
0: எனக்கு குரக்கன் புட்டு நல்ல விருப்பம். என்ன அது அவிச்சிட்டு பச்சை தேங்காய் தேங்காய் வந்து ஓ தேங்காய் போட்டு இப்ப இந்த குறைவு
3: சீனி போட்டு குழந்தை சாப்பிடுங்க தேங்காய் உடனே திருவி போட்டு நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கு நல்லா
3: இருக்கும். சாப்பிட்டு
0: சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு தேநீரும் குடிக்க சூப்பரா இருக்கும். சாப்பிட்டது போல இருக்கு.
3: என்ன பேக்கிகளுக்கு வேண்ட சாமான துப்பதா கேட்க குரக்கன் மாதிரி என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்ப இதுல குரக்கன் வந்ததுதான் புட்டு அவிப்போம்.
0: அவங்க அவங்க அவிச்சு போட்டு கூப்பிடுங்க வாரன்
3: நாளை கொண்டு வருவோம்.
0: ஆ ஓகே ஓகே
3: அதுக்கு தரும். சரி நானும் அதே விடுவது நஞ்சு கொண்டு சோபிதா. அன்னைக்கு என்ன விட சொன்னீங்க நான் போன சனிக்கிழமை நிக்கவில்லையல்லோ.
0: ஐயோ அதை இனி தேடி பிடிக்கணும் அங்கோ இனி அதுல அரைச்சிட்டேன் பேப்பர் எல்லாம்.
3: வேணுமோ பஸ் வேணுமா ஊராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழி வந்து
0: என்ன சொன்னீங்க
3: முதலிட்டு சொன்ன அந்த வெளியே வச்சு ஒட்டு இருக்கா நானும் தேடி
0: நண்பிட்டுட்டேன்.
3: எங்கே தேடி பிடிப்போமா இருக்கும் இது. சரியதா
0: நன்றி
3: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம் கமலவேணி அவர்கள் நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம் நன்றி.
4: நான் உடனே அரக்கனை தான் நினைச்சு கொண்டிருக்க வந்துட்டேன். அப்ப எனக்கு அந்த லைன் கிடைக்க மாட்டேன்ட்டது. அது அதுக்குள்ள அந்த இந்து சமயத்தை அத ஒட்டித்தான் நான் எடுத்தேன் நண்பட. அப்ப குரக்கன் சரி அது
0: குரக்கன் சரி ஒவ்வொரு முறையும் ஒரே கேள்விதான் ஒரே கேள்வி ஒரே
4: பதில் ஒரே கேள்வி ஒரே பதில்
0: ஒரே பதில். நன்றி
4: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
5: வணக்கம் சோபி
0: வணக்கம் மதனி மோகன் நலமா இருக்கிறீர்களா மதனி?
5: நான் நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன் நன்றி.
5: சாப்பிடுறீங்க?
0: ஓம் சாப்பிட்டேன். நான் வந்து
5: செய்தியல் வாசிச்சு கொண்டிருக்கேன். கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கும் என்ன
0: கொஞ்சம் வாசிச்சு கொண்டு கூட சொன்னா கொஞ்சம் இதாயிருக்கும். இருந்தாலும் சமாளிச்சு போடுவோம்.
5: அதுதானோ
0: செய்திகளை கேட்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கு. இலங்கை செய்திகளை அந்த கேட்கும் போது ஒரு உலகத்திலே நடக்கிறதையும் அப்படித்தான் அப்படி கேட்கும் போது ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதையும் சமாளிச்சு அதையெல்லாம் நாங்கள் சமாளிச்சு
5: தான்
0: காட்டிக்கொள்ள கூடாது. ஆமாம்
5: அப்படியே நீங்க அப்படியே சந்தோஷமா நலமா இருக்க வேணுமென்று நானும் கூறிக்கொண்டு இந்த புராண கதை என்று சொல்லி வந்தபடியால அந்த என்ன அந்த பௌத்த இதுக்கும் அந்த இரக்க அந்த முனிவர்களுக்கும் இருக்காம என்ன அந்த இரக்கம் அரக்கன் குணம் அது அந்த புராண கருத்துக்கள்ல தான் இருக்குது. அப்ப அந்த அரக்கனை தான் நானும் சொல்லுவேன். அது அந்த குடும்ப செய்கிற குணங்கள் தானே அது.
0: அரக்கன்மார் அரக்கன்னு சொன்னாலே அது நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் அரக்கன்ன்றதுக்கு. ஆமாம்,
5: அது ஆனா அந்த அரக்கன் வந்து புராண கதைகள்லதான் வேற கூடுதல.
0: ஆமாம்,
5: அப்ப நானும் அது அரக்கனை கொண்டு நான் இங்க இவருக்கு கொஞ்சம் சோர் இருக்கிற படியால நான் ஒரே குரக்கன்மா தான் பாவிக்கிறது.
0: அப்படியா,
5: என்ன ஆட்டமா குரக்கன்மா எல்லாம் சேர்த்துதான் புட்டு அவிக்கிறான் அவிக்கிறது.
0: நல்லா இருக்கும் என்ன,
5: அஜி பொருடானே சாப்பிட நல்லா இருக்கும். கறிகளோட தானே சாப்பிடறப்ப நல்லா இருக்கும் அது. இவருக்கு புட்டுண்டா தான் விருப்பம், அநேகம் நான் புட்டு தானே அவிக்கிறது.
0: சரி சரி, ஓகே.
5: அப்ப குறைக்கன்மாவும் ஆட்டம்மாவும் பாவிச்சு கொள்றது சுவர்காரதுக்கு அதுதான்.
0: ஓகே ஓகே.
5: அப்ப நானும் அத அரக்கல்ல இருந்து குரக்கனை சொல்லி விட வருகிறேன் சொல்லி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து யானடிசன் அவர்கள் வைபருடாக. வணக்கம்.
6: வணக்கம் சுபிதா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
6: ஓ, நான் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நானும் இந்த அரக்கல்ல இருந்து குரக்கனை தான் அடுத்த கணக்க போட்டு பார்த்தேன்.
0: ஆனா சரியா தவறான்னு நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. நன்றி வணக்கம். அவர் ஏனடிசன் அவர்கள் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
7: நலமா இருக்கீங்களா?
0: ஆம், நலமா இருக்கிறோம் ஷியாமலா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்க, அழைப்பு கிடைக்கல. அந்த பக்கம்
7: வருகுது இல்ல?
0: வருகுது இல்லையா? ஓகே
7: இல்ல, இந்த
0: தெளிவனுக்கு
7: மகள் தான் கட்டுறவா.
0: ஓ, சரி சரி.
7: அப்ப அவட்ட கேட்டா அவ சொல்ல மாட்டா. அப்ப காசை கூட போனால அவரு சொல்லுவாதானே என்ன விலையோ அவளை கட்டுறேன்னு.
0: சரி சரி, அதுதான்.
7: அப்ப இதுல முயற்சி செய்து பாக்குறேன். நாம வேற விடைக்கு மாற தேவையில்லை. அரக்கன்ல இருந்து குரக்கன்னே சொல்றோம்.
0: அரக்கன்ல இருந்து குரக்கன்னு சொல்லுகிறீர்கள்.
7: ஆமா.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 3:41. நீங்கள் இணைந்திருப்பது பாடல் தேட நிகழ்ச்சியோடு. பாடல் தேட நிகழ்ச்சிக்காக கொடுத்த தரவு, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடல் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம். அதுக்கு முதல் வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொண்டு வணக்கம்.
8: வணக்கம் சோதர சோபிதா, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மனில இருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
8: நல்ல சுமா இருக்கோம், நீங்க நலம் தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
8: நன்றி நன்றி. நானும் அதை விட ஜேசுதாசன் அவர்கள் கூறினாரே.
0: ஓம், அரக்கல்ல இருந்து குரக்கன்னு சொல்லுகிறீர்கள்.
8: வரம் சரியா இருக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுவீங்க தானே?
0: ஆமாம் ஆமாம்.
8: கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் 01 42 05 40.

0: போன்றது சரியோபுளே உண்மை எனக்கு தெரியாங்கடா. நீங்கள் அது சரியான விட இல்லை என்றீங்கள்,
1: இல்லை என்று சொல்லல. இன்னும் நான் விட எனக்கு நான் ஊகிக்கவில்லை.
0: ஆனா எனக்கு இப்படி நான் தொடர்பு ஏற்படுத்தின சொல்லிதா மற்ற வாய்ப்பு வர மாட்டேன் போட்டது தேவி வந்துட்டா என்னடா இது அவரை இன்னும் சொல்லிட்டு போனா அப்ப எனக்கு கேட்கல. எனக்கு இந்த எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னடா எனக்கு இன்றைக்கா ஏதோ ஒன்றா கண்டுபிடிக்கும் ஒன்று இந்த மனசுக்கு தூண்டிட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிதா
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 3:47. இன்னும் ஒருமுறை அந்த பாடலை கேட்போம்.
2: பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் பணம் என்னடா பணம் பணம்

நல்லதிலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்க பணம் பணம் பணம்.

நீராடினே கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே அண்ணந்தனியாளாகினே இலக்க மனத்து கெடுக்கும் அறக்கல் பணம் பணம் பணம்.

காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

0: தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோபலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நேரம் சரியாக 3:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளதும், இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனை பாடலில் இருந்து தெரிந்து சர்க்கரை நோயாளி எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பேரினை விடையாக பெறலாம். அந்த வயலே மக்கள் மனதை கொள்ளை கொண்ட எமது வானொலிக்கு இந்த வடிவில் வந்துள்ளது இப்பொழுது எது? அரக்க வடிவிலே வந்திருக்கிறது. இந்து பௌத்த மதங்களில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படும் இதனையும், அந்த இந்து மதங்களிலும் சரி பௌத்த மதங்களிலும் சரி வரலாற்று ரீதியாக அந்த புராண கதைகளில் சரி வேறு கதைகளில் சரி பழமை வாய்ந்த கதைகளில் வந்து இந்த அரக்கன் என்ற சொல்லு கட்டாயம் அதுக்குள்ள அமைந்திருக்கிறது. ஆகவே அரக்கன் என்பது இரண்டாவது தரவுக்கும் சரியான பதில் அரக்கன். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடியவற்றில் ஒன்றின் பெரியவடியாக பெல்லாம் குரக்கன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் இயேசாசன் அவர்களுக்கு. உடனடியாக ஓடி ஓடி வந்து உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த விடையை கண்டுபிடித்து அரக்கல்ல இருந்து குரக்கன் என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடல் தேடலுக்கு வந்து இப்போ ஒரு சில வேளையில் தான் நீங்கள் வருவீர்கள். இன்று வந்து இணைந்து சந்தோஷமாக இரண்டாம் தினம் வந்து தான் அந்த சொன்ன பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது தான் உடனே போய் சொல்ல வேண்டும் என்று கூட நீங்கள் அழைத்து அந்த பதிலை வந்து சொல்லி இருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து எல்லா நேர்களும் இயேசாசன் அவர்களை முதல் தேவி தன்னாச்சி இணைந்து கொண்டார். இரண்டாவது தடவையாக இணைந்து அரக்கு நின்று குரக்கு நின்று சொல்லியிருந்தீர்கள். குணநாயி பசுபதி அவர்கள் மற்றும் கமலவேணி அவர்கள், பதினி மோகன் அவர்கள், யானேசன் அவர்கள், ஷியாமலா சர்குமார் அவர்கள், உதயன் அவர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று ஒரே பதில், ஒரே பதிலாக எல்லோரும் கூறியிருக்கிறபடியால் அந்த பதில் எல்லோரும் சரியான பதிலாக அமைந்திருக்கிறது. ஆகவே முதலில் இயேசாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

நேரம் சரியாக 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வருகிறது. அதற்கமே நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான இலங்கையின் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபகோர்ச்சியோ தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தை பறிக்கின் நச்சு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் எனும் துணைப்பொருளில் வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வுகளை காண்பது மற்றும் தற்போதுள்ள வெளிநாட்டு கையிருப்புகளை பாதுகாப்பது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். டொலர் மற்றும் யூரோவின் மதிப்பு உயர்வதை காரணம் காட்டி நாட்டின் தேசிய சொத்துக்களை துண்டு துண்டாக விற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என எல்லே குண வங்க தேரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசாங்கங்களின் தலைவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை வைத்து அரசியல் செய்தார்களே தவிர தமிழ் மக்களுக்கான எவ்வித சுதந்திரத்தையும் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் சரீப் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை நிலைய சிறையில் இருந்து சனிக்கிழமை அதிகாலை உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டே போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணாநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபயசேனா மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் இணை தலைமையில் கத்தோலிக்க சபையினுடனான கலந்துரையாடல் வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டிலேயே புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரட்ன தெரிவித்துள்ளார். 19 வருடங்களுக்கு முன்னர் நபரொருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரு மகன்கள் உள்பட 5 பேருக்கு பலப்பட்டிய மேல்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெளிமலை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொனராகலை பிரதேச செயலகத்துக்குள்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் பெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அழுத்துக்கம்ம மொராகல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக அழுத்துக்கம்ம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பொருளை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனிஞ்சைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என தொற்று நோயில் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கருணா பேமா இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் நபர் ஒருவர் உயிரிழந்ததாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சந்திவழி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மொரக்கொட்டாஞ்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் மீது ஹெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
பாடந்துறை பகுதியில் வைத்தியர் ஒருவர் அண்டை வீட்டுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காவல்துறை பணியில் விடுவிக்கப்பட்டதாக பாடந்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.

இலங்கையில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் விபத்துகளுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டுவரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகளில் ஈழத்தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயுமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் த. வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் நேற்று மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல்காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உரையாடியுள்ளார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியுள்ளது. நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியர் மன்ஷா சஞ்சய் கல்வார் நேற்று கைது செய்யப்பட்டார். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என தெரிவிக்கப்படுகிறது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. உலகச் செய்தியில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உள்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புடின் சாடியுள்ளார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுத் கட்சித் தலைவர்கள் ரத்து செய்துள்ளனர். மத்தியிலக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்ட்ராஸில் ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் 6 காவல்துறையினர் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடி. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தையும் பாதித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டார். துருக்கி அதிபர் எர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்க்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்கூர் ஓசல் அந்நாட்டு நீதிமன்ற உத்தரவால் பதவி இழந்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். பங்களாதேசில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. வடசீனாவின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 82 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் பரவியுள்ளது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டனர். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரான பட்டாயாவில் கோட்டல் ஒன்றில் தீப்பற்றியுள்ளது. சம்பவம் நேற்று இரவு நடந்தது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டுச் செய்தியில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவுக் குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை எனவும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல் மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்தது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலக கிண்ண போட்டி நுழைவுச்சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச்சீட்டின் விலை $50 ஆகும். சவுதி புரோ லீக்கில் முதன்முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வந்து அசத்தியுள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இந்திய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com. ஒரு யூரோக்கு இலங்கை பெறுமதியில் 388.18% இந்திய பெறுமதியில் 111.05% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.57% இந்திய பெறுமதியில் 95.70% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 426.27% இந்திய பெறுமதியில் 126.98% ஒரு ஐக்கியநாட்டிய பாண்டு இலங்கை பெறுமதியில் 449.36% இந்திய பெறுமதியில் 128.53% ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியின் 242.10% இந்திய பெறுமதியில் 69.25%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசு லாட்சபில் அமைந்திருக்கும் வீட்டி கேசன்கரி, கால்கியில் கொண்டசில் அமைந்திருக்க வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செய்யப்படுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெளி தொடர இருப்பது கவிதையும் காணமும் ரதி கோபால் சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: பீதி கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்வது ரதி கோமலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் கானமும்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்

கானமும். கவியின் கானமிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

தெய்வத்தருள் கொண்டிருப்பாய், கண்ணக்குழி கொண்டு சிரிப்பாய், என்னை தினம் வென்று முடிப்பாய், உன்னை என்ன சுகம் கோடி கொடுப்பாய், மோகம் அதில் நீதான் இருப்பாய், காதல் அதில் நீதான் பிறப்பாய், இரு கண்கள் மூடி உருவங்கள் காண இரவெல்லாம் நீதான் நெஞ்சோடு அணைப்பாய், தீராத காதல் நான் கொள்ளும் போது தேனாக மாறி நீதானே இனிப்பாய், காதல் உறவே ராகங்கள் பாடி நீ கொஞ்சம் வா, நீங்கள் எல்லாம் சுகங்கள் நீ வந்து தான்.

கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் இந்த நேரம்.

0: பதினாறாம் தமிழ் சங்ககீதம்.
1: அவள் குரல் கேட்டாலே அதில் கேட்கும் கல்யாணி ராகம். அவள் முகம் பார்த்தாலே தோன்றுமே தேவதை சிற்பம். அவள் கால்களின் அளப்போ கற்பனைகளுக்கெல்லாம் உச்சம். அவள் வீட்டுக்கு வந்தால் ஒளி தூவும் தெய்வீக கலசம். அவள் வெளி அசைத்தாலே அதற்கு இசைவாய் துடிக்கும் இதயம். அவள் நினைவில் விழித்தால் அதிகாலையில் கேட்குமே பூபாலம். என்ன என்ன இனிக்கும் மேலகை அவளை சொல்லிக் கொள்ள கம்பனும் தமிழை கெஞ்சுவார். அவள் அழகை கண்டுகொண்டால் படைத்த பிரமணம் அதிசயம் கொள்ளுவான்.

இதய சங்குலி இடையோ அசைந்திடும் கிங்கினி என்ன சொல்லி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானம். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையை

சேட்ட தூரமாக உன் அழகை அள்ளிக்கொள்ள என் இதயம் துடிக்கின்றது. கட்டி வைத்தால் கூட பெண்ணே, என் மனசோ உன் நினைவில் பறக்கின்றது. வண்ண தமிழில் நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்காக என் இதயம் துடிக்கின்றது. நீ எனக்கு என்று சொல்லிக் கொண்டே என் மனசு தவிக்கின்றது. உலகம் பொத்தி வைத்த சுகங்கள் எல்லாம் அடி உன்னில் இருக்கின்றது. உன்னை கொத்தி செல்லத்தானே பெண்ணே, என் ஆயுள் இன்னும் இருக்கின்றது.

தம்பி ஒளியில் உங்கள் இளங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். கவிதை என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் கவிதையும் காணும்.

செடியை போலே தானாய் உன்னில் காதல் பிறக்கின்றது. நீ காட்டும் ஜாடை எல்லாம் கண்ணே என்னை கவர்ந்து கொள்கின்றது. நினைவில் கனவில் உன்னை சுமக்க பகலும் இரவும் வருகின்றது. கவிதை உன்னை எழுதி கொள்ள தமிழில் சந்தம் பிறக்கின்றது. படுத்து தூங்க முன்பும் பெண்ணே உந்த நினைவு வருகின்றது. படுத்து தூங்க முன்பும் பெண்ணே உந்த நினைவு வருகின்றது. இமைத்துக் கொள்ளா தூங்கும் போதும் கனவும் நீயாயாகின்றது.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேம் வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டி ஆர் டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும்.

0: உறக்கமில்லா இரவில் உந்தன் கனவில் தானே வாழ்கின்றேன். மிதக்கும் உந்தன் தோளில் மெல்ல சாய்ந்து கொள்ள எழுந்துகின்றேன். ராகமும் நாதமும் நீதான் காதிலே, உன் தேவதை கேட்கின்றேன். நீ வா நீரிலே, என் கண்களின் நீரிலே காதல் ஊர்வலம், என் மனம் பூக்கவே நீதான் வேர்களை. தோல் மீது பூமாலையிட நான் வரவா என் காதல் ஜீவனே? உனக்காகத்தானே பாவை நான் தேய்கின்றேன், நிதமும் உனக்காக நான் எங்குகின்றேன்.
1: காலம் கம் காலம் கம் காலம் கம் காலம் பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தங்க சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தங்க சொந்தம்

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கவனம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை.

வாழ்க்கை நீளம் கடல்தான், நீ என்னை சேர்ந்தால் வரம்தான். நீ போடும் மாலை சுமந்தால் நாளெல்லாம் காண்பேன் சுகம்தான். சொத்து சுகம் யாவும் உன்னில் இருக்கு, தொட்டனைக்க காதல் கண்ணில் இருக்கு. மித்தனைத்துக் கொள்ள மித்த இருக்கு, கற்பனைகள் மீதம் என்னுள் இருக்கு. மொத்தமாக வாழ்வில் அத்தனையும் கண்டு மகிழ்வாக வாழ்வோமே, நாமும் மகிழ்வாக வாழ்வோமே.

சக்தியின் இதயத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இதயத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள்

மோகனமே, உன் குரலில் மனதுக்குள் கிளுகிளுப்பு, ராத்திரியில் மனதுக்குள் உன் நினைப்பு, தூக்கங்கள் போகவே உன் கனா தானடி, பார்த்ததும் நீ என் நிலா தானடி. நீ கோபப்பட்டு முகம் சிவக்க அதை கவிஞனாய் காணவா? நீ கோபப்பட்டு முகம் சிவக்க அதை கவிஞனாய் காணவா? நீ நாணப்படும் நிறங்கள் அள்ளி அதில் ஓவியம் தீட்டவா? நான் இமைகளை திறந்தபடி ஜன்னலின் ஓரமாய் உன் முகம் கண்டு தொலைந்து விட்டேன் அடி என் மனம் பாரமாய், உன் முகம் கண்டு தொலைந்து விட்டேன்.

நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் கானம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி.

0: நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையும் கானத்தோடும் இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெள தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. கண்டுபிடி கண்டுபிடி.
1: வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 சுவிஸ், மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
4: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கல புரிஞ்சிருப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா
1: மாமாம் வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

இன்றைய நிகழ்ச்சிக்காக முதலிலே ஊரொன்றை கண்டுபிடிப்போம். முதலிலே முதியோர் சொல்லை கண்டுபிடிப்போம், பின்பு ஊரொன்றை கண்டுபிடிப்போம். அந்த வேளை இன்று இரண்டையும் எங்களுடைய அன்பு நேயர் விபி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றார். இந்த முதியோர் சொல்லும் ஊரொன்றை கண்டுபிடிப்போம் என்பதும் அந்நிலவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இந்த இரண்டு தரவுகளையும் நமக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அதாவது முதியோர் சொல், இந்த நாங்கள் கல்வி என்று சொல்லுவதை அந்த காலத்தில் என்ன எப்படி சொன்னார்கள் முதியோர்கள் வந்து கல்வி என்பதை அந்த காலத்தில் பழம்பெரும் காலத்தில் எப்படி இந்த கல்வி என்பதை கூறியிருந்தார்கள் என்பதை கேட்கின்றார். அடுத்தது ஊரொன்றை கண்டுபிடிப்போம். இது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த இடம் ஒன்று. முற்பகுதி உடல் உறுப்பு, முற்பகுதி அதாவது ஒன்றும் இரண்டும் சேரும்போது உடல் உறுப்பு, ஒன்றும் ஐந்தும் சேரும்போது நாற்று நட்டால் இதை எடுக்க வேண்டும். ஒன்றும் ஐந்தும் சேரும்போது நாற்று நட்டால் இதை எடுக்க வேண்டும். நான்கும் ஐந்தும் சேரும்போது இங்கு ஊர்வன பறவைகள் அதாவது ஊர்வன பறவைகள் தஞ்சம் கூடும் இடம். தஞ்சம் கொள்ளுகின்ற இடம் அதாவது ஊர்வன மற்றும் பறவைகள் தஞ்சம் கொள்ளுகின்ற இடத்தை இப்படி சொல்லுவார்கள். அந்த ஊர் எந்த ஊர், இது வந்து எத்தனை எழுத்து சொல்லுன்னு சொன்னால் ஐந்தெழுத்துள்ள சொல்லு. முதல் முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். கல்வி என்றதை அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருந்தார்கள். அடுத்து ஊரொன்றை கண்டுபிடிப்போம். இது மட்டக்களப்பு, அதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தது. அவர் ஊர் எந்த மாவட்டம் என்று எழுதவில்லை, ஆனால் ஐந்து எழுத்துள்ள சொல் முற்பகுதி. அதை ஒன்றும் ஐந்தும் சேரும்போது உடல் உறுப்பு இல்லை, ஒன்றும் ரெண்டும் சேரும்போது உடல் உறுப்பு, ஒன்றும் ஐந்தும் சேரும்போது நாற்று நட்டால் இதை எடுக்க வேண்டும். அடுத்து நான்கும் ஐந்தும் சேரும்போது இங்கு ஊர்வன பறவைகள் தஞ்சம் அடையும். சரி, இதற்கு பொருத்தமாக நீங்கள் எடுத்து வாருங்கள். அந்த முதியோர் சொல்லு அந்த காலங்களிலே வந்து, பண்டைய காலங்களிலே வந்து கல்வியை இப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். எடுத்து வாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40.

0: வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தது என்று சேர்ந்தது. மட்டக்களப்பல்ல கிளிநொச்சி மாவட்டம். அந்த வழி ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் சோபிதா. நலமா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. முதல்ல மஞ்சள் வச்சு ஊரோ கண்டு குடிச்சது சரியா விளையா தெரியாது. கழுதாவளையன்னு சொல்லி பாக்கணும்.
0: கழுதாவளையா?
1: ஓ,
0: கழுதாவளை இல்ல.
1: கழுதாவளை இல்லையா? என்னண்டா ஒன்று மஞ்சும் அந்த என்ன வித விதைச்சா இதை எடுக்கணும்டா அது களை கொடுங்குறன்னு சொல்றவே இல்லா.
0: ஓமோ, அது சரி, ஓகே. நீங்கள் வந்து சொன்னதுக்குள்ள அது அந்த கொஞ்சம் வித்தியாசம்.
1: அந்த இது சொன்னீங்க என்னது, பறவைகள் இதுகள் பேந்து போய் சேர்றதுன்னு சொல்லி அது வலைக்குள்ள போய் போடுறதுதானே. அப்ப அது சரி. அப்ப அந்த கழுவுதான் பிள்ளையா இருக்கு. இந்த கழுகண்டா உறுப்பு வரே இல்லை.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: ஓ வணக்கம், மதனா தயாளன். நலமா
2: இருக்கிறேன், நீங்கள்?
0: ஓம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நன்றி. நான் கண்டாவளையே எடுத்தேன்.
0: கண்டாவளையா? கண்டாவளை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பதில் சரியா என்று.
2: முதல் உறுப்பு கண்ணைக்க கண் வரும். நாலு மஞ்சும் வலை. ஒன்று மஞ்சும் களை பிடுங்கிறது.
0: ஓ,
2: நாத்து போட்டா அந்த உள்ளுக்குள்ள களையண்டா புல்லு களை பிடுங்கிறத நினைச்சு எடுத்தேன்.
0: ஓகே.
2: கல்விக்கு தெரியல சியாமலா, என்ன சொன்னவா? எனக்கு ஒண்ணு கேட்கல.
0: கல்விக்கு சொல்லவில்லை சியாமலா.
2: சொல்லவில்லையா? எனக்கு அது தெரிஞ்ச மாதிரி இல்ல.
0: சரி, பார்ப்போம். ஓ, யார் எடுத்துவார்கள் என்று. நன்றி.
2: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: இங்கே மாலை வணக்கம் சொல்லிதான்.
0: ஆமா, மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
3: நன்றி.
0: கண்டாவளை சொல்லி இருக்கிறார், ஆனா நான் இன்னும் சரியா பதிலா இன்னும் சரியா தவறா என்று சொல்லவில்லை.
3: நானும் கண்டாவளை.
0: கண்டாவளின்னு சொல்லுகிறீர்களா?
3: மக்கள் சொல்றதை படிப்புக்காரர் என்று சொல்லி சொல்றத அதத்தான் நானும் எடுக்கிறேன்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இம்மேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜோபிதா. யோசனி விடுறதா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். புத்தகம் படித்தல், இப்ப கல்வி கற்கு சொல்றேன், படித்தல் சொல்றாங்க. படிக்க போறது பள்ளிக்கூடம் படிக்க போறது அப்படி சொல்றேன் இருக்குமா?
0: அது இப்பவும் சொல்றோம் தானே அம்மா, இப்பவும் அது சொல்லுவதுண்டு. படிக்க
4: ஆதிகாலத்துல சொல்றதா?
0: ஓ அக்கா, அந்த காலங்கள்ல முதியவர்கள் சொன்னதுண்டு கல்வியை இப்படி சொல்லுவார்கள்.
4: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
5: நலமா இருக்கேன் சோபிதா. டெலிபோன் வந்து வருது இல்லை எங்களுக்கு. சிடி இந்த அடிக்குது ஆனா நிக்குது, என்ன தெரியல. ரிங் பண்ணது எங்களுக்கு நிக்குது. நாங்கள் தூக்க அந்த டக்காண்டு உச்சாந்து நிக்குது. நீங்க தூக்க போறீங்களா? நாங்க பெரியக்க நிக்குது. அது
0: ஏன் அப்படி எனக்கு தெரியல.
5: அப்ப இது கண்டாவல சரி. மற்ற கல்விய வந்து கணக்கு சொல்லலாம். பாண்டித்யம், பாண்டித்யம் சொல்றத, ஞானம் சொல்றத,
0: அது ஞானம் வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஞானம் ஞானம் இல்ல, ஞானம் அறிவு புத்தி கூர்மை அது அது வேற விஷயம். புத்தி அந்த இது இது கல்வியை
5: கேட்கின்றேன்.
0: பிச்சையா பார்ப்போம். பொறுத்திருந்து பாண்டித்யம் என்றவர்கள் பாண்டித்யம் என்று ஒரு கல்விக்கு ஒன்று இருக்கிறது தான் பாண்டித்யம் என்று சொல்லி. ஆனால் நான் அதை அது வச்சிருக்கவில்லை, வேறு சொல் வைத்திருக்கிறேன். நன்றி,
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி தனராஜ் அவர்கள், நலமாயிருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
6: நானும் கந்தாவளை சொல்லிக்கொண்டோம். இது வந்து அறிவு கூடம்
0: இல்ல, அறிவு கூடம் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்படி அவர் சொல்லி சொல்லித்தான் சொல்லுவார்.
6: அறிவாலயம், அறிவாலயம், அறிவு என்ன கமலோனிக்க விச்சையாமா?
0: விச்சை விச்சை என்று சொல்லி இருந்தார்.
6: விச்சை என்று சொல்றதாமா?
0: ஓம் விச்சை என்று அந்த காலத்திலே சொல்லுவார். அந்த கணக்க சொல்லி இருந்தார் அதிலே. ஆனால் அந்த வேற பாண்டூரியம் என்றும் சொல்லி இருந்தார். பாண்டூரியம் அது நான் வைத்திருக்கவில்லை. நான் வைத்திருக்கிறது வேற சொல்.
6: என்பதன் புரிய பல வகையான சித்தி முதலியவற்றை அறிவிக்கிறவா விளங்கக்கூடியது. கல்வி விச்சை என்ன என்று கண்டுபிடிச்சவா? விச்சைய பழையாக்கள் எப்படி கல்வியை சொன்ன தேடிக்கொண்டிருக்கு அது என்ன நோயெல்லாம் காட்டினது கட்டிக்காரி கண்டுபிடிச்சிட்டா?
0: போட்டு
6: பார்த்தனான்
0: அவர் சொல்லி இருக்கிறார். கணக்க சொல்லி இருந்தார் அதுல விச்சை என்றும் சொல்லி இருந்தார். விச்சை என்பது சரியான பதில்.
6: நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போமா?
0: ஓகே, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுவதி.
7: நான் மிச்சைக்கு வரையில நான் அந்த கண்டாவளை சொல்லிக்கொண்டு வந்து லைன் சொன்ன மாதிரி சீதான கஷ்டம் வந்து வந்து நிக்கிது. அந்த உண்டு என்றது துப்பரவா பெரிய கரைச்சல் கொடுக்குது.
0: ஐயர்
7: உண்டுல தொடங்குதே அது கஷ்டம். அடுத்தது வந்து பாண்டித்யம் வந்தவா அது தப்பு. அது என்ன பாண்டித்யம்? படிப்பாள பெரிய படிப்பு படிக்கிற பாண்டித்யம் பேருவாது.
0: நான்
7: பார்க்கல இது தெரிஞ்ச சொல்லுவானே கல்வியில பாண்டித்யம் பெற்றாக்கள் இவ்வளவு பெரிய பெரிய பண்டிதன்மார் எல்லாம் விடிக்கணும்ல. இது பள்ளியங்க விச்ச. சரி,
0: நன்றி
7: நன்றி வணக்கம். மற்ற கண்டாவளியும் சொல்லிக்கொண்டு அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பாடு பாடலி பாட்டும் பயந்தமிழம்.
7: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து மதனா தயால்
8: இணைந்திருக்கிறார்.
0: அவர் வச்சிருந்த அவர் தந்த சொல் விச்சை
8: சொல்
0: ஓமாம் கல்விக்கு. ஓகே, நன்றி
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் ஷியாமலா.
9: கண்டாவளை டக்கன்னு வரே இல்லையே.
0: அதான் நீங்க கழுவாவளை என்ன சொன்னீங்க? கழுவாவளை,
9: கழுதாவளை.
0: ஓ, கழுதாவளைன்னு சொன்னீங்க. கண்டாவளை தான்
9: தெரியும். கண்டாவளை தெரிஞ்ச இடம் தான் டக்கன்னு ஞாபகம் வரே இல்ல. கழுதாவளை தான் டக்கன் மண்டைக்குள்ள பூந்தது. மற்றது விச்சை.
0: பாட்டும் பயந்தமிழும் ஆமாம் ஏழு மணி வரை. நன்றி சியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம் சவிதா.
0: ஓ வணக்கம் கமலவேணி அவர்கள்.
10: சாதாரண கல்வியை காட்டிலும் சிறப்பு அறிவு அல்ல திறமை என்ற பொருளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது என்று போற்றுக்கு. அவனுக்கு பல விச்சைகள் தெரியும்.
0: ஓ கல்வி, அது விச்சயத்தான் கல்வி என்று சொல்லு,
10: பல கலைகளும் அறிவுகள் சொல்லி போட்டிருக்குது.
0: ஓகே, நன்றி,
10: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்,
10: நன்றி, வணக்கம,
0: வணக்கம். சில பேருக்கு அப்படி செய்து, சில பேருக்கு இப்படி செய்து.
11: எனக்கு தெரியாதான விஜயன்னு என்னன்னு தெரியாதான்னு சொல்றத அறிகிறேன். அதான் சொன்ன அப்பவே ஒன்றிலான் வந்தேன், இப்ப ஒன்றில வந்து எனக்கு வந்துட்டு சொல்லிருந்தேன். சரியாக வைக்கிறோம்டா.
0: ஓகே அம்மா, நன்றி. நல்லது, இப்பொழுது பாடலை கேட்போம். பாடலுடாக சொற்களை எழுதி வையுங்கள். இதுக்கு நிறைய சொற்கள் இருக்கிறது. நான் 29 சொற்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த சொற்களின்படி நான் தரவுகள் கொடுப்பேன். நீங்களும் அதுக்கு பதில் கூற வேண்டும். சரி, இந்த பாடலை கேளுங்கள்.

நல்லது நேர்களே, இப்பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணாமலை. அந்த பாடலுக்குள் நான் நிறைய சொற்கள், ஒரு 29 சொற்கள் எடுத்துள்ளேன். அந்த சொற்களுக்கேற்றவாறு நான் தரவு கொடுப்பேன். அந்த தரவுக்குரிய பதிலோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 5:30 இந்த வேளையிலே வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோவி. மீண்டும்
0: தேவி தர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான தரவு மனித வாழ்வுக்கான ஆன்மீக நெறி மற்றும் அறக்கருத்துக்களை கொண்ட மிக பழமையான நூல் ஒன்று இதுல வந்தது. அதாவது பண்டைய இந்து சமய நூல் என்று கூட சொல்லலாம்.
1: வரலாறா?
0: இல்லை, நூல். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா பண்டைய இந்து சமய நூல்.
1: வேதமா?
0: வேதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய பேச முடியவில்லை. இப்பொழுது சியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா. சியாமலம் அப்படியா போச்சுது? மீண்டும் இணைந்திருக்கிறார் சியாமலா. வணக்கம் சியாமலா.
2: வணக்கம். வணக்கம் ஜோபிதா.
0: ஓம் வணக்கம். உங்களுக்கான தரவு வந்து ஒரு திறனை நிரூபிக்க வேண்டிய கடினமான நிலை.
2: லட்சியமா?
0: இல்ல இல்ல இல்ல, லட்சியம் இல்ல. அது லட்சியம் வேற கருத்துள்ளது.
2: கொள்கை? கொள்கை
0: கொள்கையும் இல்ல. கொள்கை லட்சியம் எல்லாம் ஒரே இதுல வரும். இது வந்து ஒரு திறனை நிரூபிக்க வேண்டிய கடினமான நிலை. சவால் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மூன்றாவது சொல்லிட்டீங்களா? நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: மூன்றாவது பதில்.
0: ஆமாம் ஆமாம். சரி, ஒரு தடவை விட்டு கொடுப்போம். ஓகே, உங்களுக்கான தரவு பெரிய தாவரம் என்று சொல்லலாம். இது நிழல் மற்றும் உயிர் காற்று தரும் ஒன்று. பெரிய தாவரம் என்று கூட இதை சொல்லலாம். நிழல் மற்றும் உயிர் காற்று தருகின்ற ஒன்று.
3: பெரிய தாவரம்.
0: ஓ, தாவரம் என்று பெரிய மரம் என்று இதை மரம் என்று கூட சொல்லலாம். விருட்சம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: விருட்சத்துக்கு வந்தீங்களா? ஓகே, உங்களுக்கான தரவு வந்து உடல் உழைப்பின் அடையாளமாக வெளிப்படும் திரவம். வேர்வை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இவ்வேளையில் வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் தேவி.
0: வணக்கம் தேவி தர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான தரவு ஒரு அடிப்படை நம்பிக்கையை இப்படி சொல்லலாம். ஒரு அடிப்படை நம்பிக்கை எங்களுக்கு அடிப்படை ஆக்கள் மேல இல்ல, எங்கள் மேல நாங்கள் ஒரு நம்பிக்கை.
1: நிச்சயமாக வெல்லுவோம் சொல்லுவோம்.
0: அந்த நம்பிக்கை எப்படி சொல்லுவார்கள்?
1: நிச்சயம்
0: இல்ல, நிச்சயமாக இல்ல. நிச்சயமாக நாங்கள் இதை நாங்கள் வந்து காட்டுவோம் என்று சொல்லுவார்கள்.
1: சத்தியமா?
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
4: கொள்கை
0: என்பது சரியான பதில். சேவி தர்ராஜ் அவர்கள் எல்லாம் சொன்ன பிறகுதான் கடைசி அதை சொல்லி இருந்தார். ஆனால் அவர் நான் எடுத்துக்கொள்ள உங்களை எடுத்துக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். எனக்கு பயப்படுதுன்னா மனசாட்சிக்கு பயப்படுங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா, அதுல மூன்று நாள் என்று சொல்லி போனார் தப்பு தானே, எங்களுக்கே தெரியுது தானே ஒவ்வொருக்கும். இப்ப கமலமணியே என்ன சொன்ன அதுக்கு பாருங்கள்,
0: எதுக்கு
3: இப்ப நீங்க கேட்டதுக்கு லட்சியமா
0: கொள்கை,
3: கொள்கையா
0: கொள்கை என்று சொல்லியிருந்தார்.
3: சரியா, என்ன கேளுங்க.
0: ஒரு நீர்த்துளி பொழிவு, ஒரு நீர்த்துளி பொழிவை இப்படி சொல்லுவார்கள்.
3: மலையா,
0: மலை, மலை.
3: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: நேரம் சரியாக 5:36. அடுத்து சியாமலா வேணித்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா. கண்ட அவளை வந்து கிளிநொச்சி மாவட்டம்.
0: ஓ, கிளிநொச்சி. பிறகு நான் சொல்லி இருந்தேன் கிளிநொச்சி.
1: அது நான் கவனிக்கல, மட்டக்களப்புன்னு சொன்னீங்க. கழுதாவள மட்டக்களப்புல.
0: ஓ, கழுதாவள மட்டக்களப்பு. அதான் நீங்க கழுதாவளன்னு சொன்னீங்களே என்ன.
1: ஆமா.
0: சரி சியாமலா, உங்களுக்கான தரவு சாதனைக்கு வழங்கப்படும் அங்கீகாரம். ஒரு சாதனைக்கு வழங்கப்படும் அங்கீகாரம்.
1: சாதனைக்கு வெற்றியா? அது வராது.
0: இல்லை.
1: வெகுமானம்.
0: வெகுமானம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: கண்டு பீடி அவனை கண்டு பீடி நெஞ்சை காலவாடி ஓடி கண்டு.
0: அடுத்து வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சபி.
0: வணக்கம் தேவி தனராஜ்.
3: ஓ, அந்த கொள்கைய உறுதி முதலே சொல்லல நான்
0: பாத்தீங்களே. அதான் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்ல சொல்லாம.
3: பொறுமையா இருக்கவும் இல்லை என்று பேசுவீனாம்.
0: ஓ, ஒரு கொஞ்சம்
3: மட்டும் பேசுவீனாம். அதான் நான் வர விட்டேன்னா ஆசையில வந்தேன்.
0: அது என்ன, நேரம் எடுக்கும் போது நேரம் எடுக்கிறதுக்காக ஏன் மற்றவை மனஸ்தாபடுகிறார்கள் சொன்னால், அவர்களும் பதவியை கொண்டு வந்து
3: டெலிபோனுக்கு எடுத்து அந்த டெலிபோனுக்காலதான் ரேடியோவும் கேட்கிறேன். அதாலதான் வாரேன் நான். டெலிபோன்ல தான் கேட்க எனக்கு கேட்கற வசதி இல்ல. அதாலதான் நான் இருக்க போயிட்டு டப்பன்னு மாறுற வரிகளை எடுத்து கொண்டு ஓடி வாறேன் ரேடியோவை நிப்பாட்டி. உண்டாலதான் மூணும் செய்யறேன் சொல்லி. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கிறது.
0: உங்களுக்கான தரவு, ஒருவர் செய்த நல்ல செயலுக்கான பெருமை பாடல்ல வந்தது.
3: வெற்றி
0: வெற்றி பெருமையை
3: கேட்கின்றேன்.
0: ஒருவர் செய்த நல்ல செயலுக்கான பெருமை.
3: பெருமை
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சவிதா.
0: ஓ, வணக்கம். கமலவேணி அவர்கள்.
4: நான் புகழன் சொல்றேன்.
0: புகழ் என்பது சரியான பதில். புகழை தேவி காணவில்லை போல.
4: பார்க்கலை
0: போல. ஆமாம், அந்த வரிகளை. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் சொல்லிக்கொண்டு எனக்கு சிரிப்பும் வருது, கோவம் வருது.
0: என்னது
5: நின்று இதுல நின்று பேசி விட வேண்டும் தேவி? ஒவ்வொரு காலம் வந்த ஒரு முறைப்பாடு. கவலையா இருக்கு. சரி சொல்லுங்க.
0: உங்களுக்கான தரவு, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பரவியுள்ள மிகப்பெரிய மலைத்தொடர். இல்ல, மலைத்தொடர். சியாமலா. வணக்கம் சியாமலா. அதான் இமயமலைய மறந்துட்டார் என்ன? இல்ல, உலகின் உயர்ந்த மலை கேட்டிருந்தா கட்டாயம் சொல்லி இருப்பார். சொல்லி இருப்பார். அப்படி சொல்லி இல்லைனா. நன்றி சியாமலா. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். சரி சரி. ஓகே, இதை சொல். இது ஒரு சிந்திக்கும் திறன் உள்ளது. அறி சிந்திக்கிற திறன் உள்ள ஒன்று. அறிவையும் மற்றது தீர்வு எங்களை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற திறனை இப்படி சொல்லுவார்கள்.
3: வெள்ளர் அதான் சொல்றது. வெண் வேணன்னு சொல்லி. அதா
0: என்னது? சிந்தித்து செயல்படுகிற திறனை இப்படி சொல்லுவாங்க. இல்லை, அது லட்சியம் கொள்கை எல்லாத்துக்கும் வேறு அர்த்தம் வரும். லட்சியம் என்பதா ஒரு நாங்கள் ஒரு தொழில், எங்களுக்கு இதுதான், நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு லட்சியத்தை வச்சிருப்போம், அது லட்சியம் எதிர்காலத்தில் வைக்க கூடியது. கொள்கையும் அப்படித்தான், ஒரு கொள்கை. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ஜோவி.
0: வணக்கம்.
6: சொல்லுங்க.
0: ஒரு சிந்திக்கும் திறன் உள்ளது, இது சிந்திக்கும் திறன் உள்ளதை இப்படி சொல்லுவார்கள். ஆனா இது வந்து இப்ப நேரடியாக வராமல் மறைமுகமாக வந்திருக்கிறது. இரண்டு சொற்கள், இரண்டு எழுத்தில் ஒத்த சொல்ல, ஒத்த சொல்லுள்ள சொல் தான் இது. அந்த எங்களுடைய சிந்திக்கும் திறன் உள்ளது. இப்ப நான் புத்தி, ஓகே, அந்த புத்தி மறைபொருளாக வந்திருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம், இரண்டு எழுத்துல வந்திருக்கிறது.
6: ஒரு மிருகத்தோட சம்பந்தப்பட்ட?
0: இல்ல இல்ல, மிருகத்தோட இல்ல, எங்கள் உடலோடு
6: சம்பந்தப்பட்ட.
0: ஓ, உடலோடு. இதுக்கு வந்து இல்ல இல்ல, விழியும் இல்ல. ஆறறிவுல இதுக்கும் ஒன்றுதான், அது மறைமுகமாக வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். சியாமலா சொல்லுங்கள். சியாமலா, மதி என்பது சரியான பதில். கஷ்டமா இருந்திருக்கு மதி. ஓகே, நன்றி சியாமலா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 5:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டு

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் குணநாயகி.
1: கேளு,
0: ஒரு பொய் இல்லாத நிலையை இப்படி சொல்லுவார்கள், அதாவது
1: உண்மை
0: இல்ல, பொய் இல்லாத நிலை, ஓகே உண்மைதான், அந்த உண்மைக்கு அதாவது நேர்மை மற்றும் நீதியின், நேர்மை மற்றும் நீதியின் அடையாளத்துக்கு உரியது. இது இதை நாங்கள் இப்ப எப்படித்தான் நாங்கள் சொன்னாலும் சில பேர் நம்ப நம்ப
1: மாட்டோம்.
0: சத்தியம் என்பது சரியான
1: பதில்.
0: ஆமாம், அதான் நேர்மைக்கும் நீதிக்கும் ஒரு அடையாளமாக இந்த சத்தியம் தான் நிக்கிறது முன்னுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: சத்தியம் கண்டுபிடிச்சேன்.
0: சத்தியம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சத்தியமா சத்தியமா, நான் மிதித்தாலன்றது மிதி என்றது மதி என்றது நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அது என்னை மதித்தால் உண்மையில் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் மதித்தால் என்றே, அப்ப அதை நான் பிரிச்சு எடுத்து எடுத்திருக்க
0: மாட்டேன்.
2: மதித்தாலன்றதுக்கு தானே மதிப்பைத்தான் நான் யோசிச்சிருப்பேன்.
0: உங்களுக்கான தரவு, ஒரு இடத்தின் அல்லது செயலின் முடிவை குறிக்கும் சொல், ஒரு இடத்தின் அல்லது ஒரு செயலின் முடிவை குறிப்பது. ஒரு இடத்தின் அல்லது செயலின் முடிவை குறிப்பது.
2: ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது.
0: அப்போதெல்லாம் சொன்னீங்க தானே. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சவிதா.
0: வணக்கம்.
3: பின்னால
0: அப்படியா? ஓகே. எரிபொருளாக பயன்படுத்தப்படும் பொருள் ஒன்று பாடல்ல வந்தது. எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது.
3: என்னது?
0: இல்ல இல்ல, திரவம் இல்லை, திரவம் இல்லை. சரி, கண்டவர்கள் சொல்லட்டுக்கும் என்ன? ஓகே, நன்றி. ஷியாமலா சொல்லுங்கள். ஷியாமலா,
4: எனது கட்டை வேகாது.
0: வேகாது? உங்களோட கட்டையா? வேகாது. கட்டை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மேனியையும் கட்டையன்றுதானே சொல்றது, அதுக்கும் எடுக்கலாம். நீங்க எங்க

0: இப்படியாக கருதலாம். ஆமாம், அவமானம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பதையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சரிதா.
0: தன்னம்பிக்கை மற்றும் மரியாதை உணர்வை எப்படி சொல்லுவார்கள்? இப்ப தன்னம்பிக்கை மற்றும் மரியாதை உணர்வை எப்படி சொல்லுவார்கள்? உணர்வு இல்ல, வெகுமதி இல்ல, தன்னம்பிக்கை. இப்ப எங்களோட சம்பந்தப்பட்ட ஒன்று. இப்ப எனக்கு இப்ப நான் என்ற உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு மரியாதையான உணர்வு. ஓம் கேக்கலையா?
1: உணர்வு
0: ஒரு மரியாதை, எங்களுக்கென்ற ஒரு மரியாதையான உணர்வை இப்படி சொல்லுவார்கள். இல்லை. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். எங்களுக்குள்ள ஒரு மரியாதையான உணர்வு.
1: தன்மானம்,
0: தன்மானம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மூன்றாவது வேளையில
1: எனக்கு கேள்வி விளங்க.
0: நன்றி, நன்றி. அடுத்து ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம். நான் தன்மானத்துக்கு தன்மை.
0: ஓ, எனக்கு தெரியும் தன்மை. நான் அவர் அது முதலே வந்து நின்றுட்டார், அப்ப அதனால தான் நினைத்துக்
2: கொண்டேன்.
0: உங்களுக்கான தரவு, கடினமான இயற்கை கல் அமைப்புகளை இப்படி சொல்லுவார்கள்.
2: பாறையா?
0: பாறைகள். ஆமாம், பாறைகள். கடினமான கல்லுகள் இருக்கும் இடம் எப்படி சொல்லுவார்கள்? பாறைகள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓம் வணக்கம். எவ்வளவு
3: இருக்கிறது?
0: திசை திருப்பி ஏமாற்றுவது பாடல்ல வந்தது.
3: பிறரை
0: திசை திருப்பி ஏமாற்றுபவரை இப்படி சொல்றது, இப்படி சொல்றது, ஏமாற்றுவதை இப்படி சொல்லுவது.
3: வஞ்சம்
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சவிதா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு, உண்மைக்கு மாறான தகவல். மாறான தகவல் ஒன்று. உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லலாமே. ஓகே. சுகமான சொல்லு.
4: வெகுமானமா?
0: இல்லை, உண்மைக்கு உண்மைக்கு மாறான, உண்மைக்கு மாறான ஒரு தகவல், இல்லாட்டி உண்மைக்கு புறம்பானது என்று கூட சொல்லலாம். என்னது?
4: பொய்.
0: பொய்யன்னு சொல்லலாம். ஆனால் பாடல வந்தது பொய்மை.
4: பொய்மையா? பொய்மையா?
0: பொய்மை.
4: பொய்யா?

0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: ஓ, வணக்கம்.
0: ஒரு நாட்டின் ஆட்சி துறையை எப்படி சொல்லுவார்கள்?
2: அதான் ராஜாங்கம்.
0: அதான் ராஜாங்கம். அப்படியே நீங்க அப்போ சொன்னீங்க ராஜாங்கம்.
2: அதுக்கு என்ன நாங்கள் ராஜாங்கம்.
0: சமூகவியல் பாடங்கள்ல, சமூகவியல் பாடத்தில இது
2: எல்லாம் படிச்சது, எல்லாம் வந்தது. நான் வந்து மேலே இதுக்கு கீழே பார்த்தோன்னு
0: சரி சரி. வணக்கம் சரியாக 5:53 இந்த வழியில் ஷியாமுலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமுலா.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு ஷியாமுலா
3: சொல்லுங்க.
0: இத வந்து அது மூதாதையருடைய சொந்த இடம் என்று கூட சொல்லலாம். ஒரு குடும்பம் வந்த பண்டைய ஊர், பூர்வீகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 5:54. உங்களுக்கான தரவு குரல் அல்லது வாத்தியங்களால் உருவாகும் இனிமையான ஒலி. குரல் அல்லது வாத்தியங்களால் உருவாகும் இனிமையான ஒலியை இப்படி சொல்லுவார்கள். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: குரல் அல்லது வாத்தியங்களால் உருவாகும் இனிமையான ஒலியை
2: சங்கீதம்.
0: சங்கீதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சங்கீதம்.
0: வணக்கம் கமலி. கண்ண வணக்கம் சங்கீதம். ஓகே. ஓடும் நீரின் குறுகிய பாதை ஒன்று பாடல்ல வந்தது.
4: ஓடை.
0: ஓடை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இனி கொடுக்கப்படுற கேள்வியெல்லாம் கஷ்டமான கொஞ்சம் தான கேள்வி தான் முதல் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் இனி கொஞ்சம் சுகமான கேள்வி தான். அப்படி அப்படி சொல்லுங்களா. தரை இறங்கியது ஒன்று பகுதி ஒன்று பாடல்ல வந்தது, அது எது? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். இது தரை இறங்கிய பகுதி.
2: தரை இறங்கிய பகுதியா?
0: ஒரு தரை.
2: பள்ளம்.
0: பள்ளம் என்பது சரியான
2: பதில்.
0: சொல்லு கிடக்கு, அதெல்லாம் கேட்ட சொல்லுகள். அந்த காலத்துல கேட்ட சொற்கள். இப்ப முதல் இதெல்லாம் கேட்ட சொற்கள்
2: தான்.
0: ஓகே, இருக்கிறது. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபிதா.
0: ஓம். உங்களுக்கான தரவு வந்து ஓகே, பூமிக்கு ஒளி மற்றும் வெப்பத்தை வழங்கும் நட்சத்திரம் என்று கூட இதை சொல்லலாம். சூரியன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். விளங்க இல்ல, பாட்டுக்கு பாட்டுக்குள்ள சூரியன் வேற இல்லையா? எழுதல போல நீங்கள். வாழ்க்கையில் அடைய விரும்பும் உயர்ந்த நோக்கம். வாழ்க்கையில் அடைய விரும்பும் உயர்ந்த நோக்கத்தை இப்படி சொல்லுவார்கள். வாழ்க்கையில் அடைய விரும்பும் உயர்ந்த நோக்கத்தை இப்படி
4: சொல்லுவார்கள்.
0: அது சவால் விடுகிறது என்று சொல்றதில்ல, அது போட்டது சவால் உரிய தரவு.
4: கொள்கையும் போட்டது.
0: ஓ, கொள்கையும் போட்டது. நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். குணநாயகி பசுபதி
2: எங்கே ஓடி திரியவென்றே கேள்வி.
0: அங்கே இங்க ஓடி திரிகிறார் கமலமணி அவர்.
2: நீங்க கேட்ட கேள்வியுமே எனக்கு அப்படி கிடந்தது இல்லையே.
0: இல்ல இல்ல, நான் கேட்டதும் வாழ்க்கையில் அடைய விரும்பும் உயர்ந்த நோக்கம்
2: வெற்றி தான் அடைய ஓடிக்கணும்.
0: உயர்ந்த நோக்கம் ஒன்று,
2: லட்சியம்.
0: லட்சியம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி.

0: அடுத்து சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு, நாட்டை பாதுகாக்கும் வீரர்களில் இப்படி சொல்லுவார்கள்.
1: நாட்டை பாதுகாக்கும் வீரர்கள் வந்ததோ?
0: ஆம், பாடல்ல வந்தது.
1: நான் கவனிக்க இல்லையா?
0: அப்படியா? பாடல விராமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். சியாமலா சொல்லலாம். படைதான் பாடல்ல வந்தது. பாடல்ல வந்தது படைகள். ஆமாம். நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓகே, உங்களுக்கான தரவு, தரை உயர்ந்து காணப்படும் பகுதி. இது கொஞ்சம் நண்டு கேள்வி தான் இருக்கிறது. அதை முடித்து நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். இருளுக்கு பின் வெளிச்சம் வரும் நேரத்தை எப்படி
3: சொல்லுவார்கள்?
0: பாட்டுல வராமலே சொல்லலாம். இது
3: என்னண்டு?
0: இருளுக்கு பின் வெளிச்சம் வரும் நேரம். விடியல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நல்லது. இப்பொழுது 6 மணி ஆகிவிட்டது. ஆகவே இத்துடன் முடிந்துவிட்டது. 29 தரவுகள் எடுத்து வைத்திருந்தேன் இந்த பாடல்ல. நிறைய தரவுகள் இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் அது கொடுத்தாலும் ஆக சுகமானதாக போய்விடும். அப்ப முக்கியமானதை தான் எடுத்தேன். அந்த வேலை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தரவுக்குரிய பதில்களை சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து 6:05 7 மணி வரை இடம்பெற இருக்கிறது. சொல்லுக்குள் சொல்லெடுத்தல், அப்படி பல்வேறுபட்ட தரவுகள் உங்களுக்காக கொடுக்கப்படும்.

0: இந்தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வேணி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வேணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 302-380-0035 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் 0172-92-91-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

நேரம் சரியாக 6:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக அடுத்து வருவது புதிர்கேள்வி இரண்டு கொடுக்கப்படும். அந்த இரண்டு புதிர்கேள்விக்கும் சரியான பதிலை சொல்ல வேண்டும் நீங்கள். முதலாவது கேள்வி, அதாவது அக்காவின் வயது எட்டு இருக்கும்போது தம்பியின் வயது பாதி எனில், அக்காவின் வயது 24 தம்பியின் வயது என்ன? அதாவது அக்காவின் வயது 8 இருக்கும்போது தம்பியின் வயது பாதி எனில், அக்காவின் வயது 24 தம்பியின் வயது எத்தனை? சரி, இணைந்து கொள்ளுங்கள் இதற்கான சரியான பதிலோடு.

என்ன மறுமுறை கூறுகிறேன் அந்த தரவை. அக்காவின் வயது 8 இருக்கும் போது தம்பியின் வயது 12 எனில், அக்காவின் வயது 8 இருக்கும் போது, 8 வயது இருக்கும் போது தம்பிக்கு அதில் 12 வயது, அப்ப 12 வயதுன்னு சொன்னா 4 எனில், அக்காவின் வயது 24 இல் தம்பியின் வயது எத்தனை?

0: அந்த வயலே சியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா. சியாமலா, சியாமலாக்கு கொஞ்சம் கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கிறதா? தான் துண்டித்து விட்டு இணையுங்கள் சியாமலா, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன் சியாமலா. வணக்கம் சியாமலா.
1: அக்காட வயது 24 தம்பியின் வயது 20.
0: தம்பியின் வயது 20 என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சியாமலா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சியாமலா சொன்ன பதில் சரியா தவறா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம்.

இன்னொரு புதிர் கேள்வி. மிட்டாய் ஒன்றின் விலை ரூபாய் ஒரு ரூபாய் ஆகும். அதாவது மிட்டாய் ஒன்றின் விலை ரூபாய் ஒரு ரூபாய் ஆகும். ஒரே தடவையில் 6 மிட்டாய்களை வாங்கினால் ரூபாய் 5.5 செலுத்த முடியும். அதாவது மிட்டாய் ஒன்றின் விலை ரூபாய் 1 ரூபாய் ஆகும். அதே வேளையில் ஒரே தடவையில் 6 மிட்டாய்களை வாங்கினால் ரூபாய் 5.5 செலுத்த முடியும். செலுத்தினால் அவரிடம் 41 ரூபாய் இருந்தால் 41 ரூபாய் இருந்தால் அவளால் அதிகப்படியான எத்தனை மிட்டாய்களை வாங்க முடியும்? விளங்கிட்டுதான் தரவு. மிட்டாய் ஒன்றின் விலை ரூபாய் 1 ஆகும், 1 ரூபாய் ஆகும். ஒரே தடவையில் 6 மிட்டாய்களை வாங்கினால் ரூபாய் 5.5 செலுத்த முடியும். இப்ப ஒவ்வொன்றாக வாங்கினத்தான் 1 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்ப ஒரே தடவையில 6 மிட்டாய்கள் வாங்கினால் 5 ரூபாய்த்தான் செலுத்த முடியும். இப்ப அவரிடம் 41 ரூபாய் இருந்தால் அவர் அதிகப்படியாக எத்தனை மிட்டாய்களை வாங்க முடியும்?

0: இது கொஞ்சம் கடினம்தான். ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்லுகின்றேன். அந்த விலை நீங்களும் அதாவது இதை கண்டுபிடித்து, அதாவது இந்த மிட்டாய்களின் விலை எவ்வளவு, 40 ரூபாவுக்கு எத்தனை மிட்டாய்களை வாங்க முடியும்.
1: கடனுணவு பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் கியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 6:14. இந்த வழியில் ஏன் நடிசன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா.
0: ஓம் வணக்கம்.
3: கோயிலால வந்து நான் சோவிதா. 80 முட்டை வாங்கலாம் நினைக்கிறேன்.
0: எத்தனை? 80? 80 முட்டாயா?
3: 9?
0: ஆமா, 9 தவறான பதில். சரி, 3 தரவுகள் கொடுக்கின்றேன், 3 இது கொடுக்கின்றேன் விளக்கங்கள். 41, 49, 48. நீங்கள் அதை கணக்கு பார்த்து தான் சொல்ல வேணும்.
3: 41, 49, 48
0: இந்த மூன்றுக்குள்ளையும் நீங்கள் இந்த கணக்கை சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடை, மூன்றுக்குள்ள உள்ள விடை வேற. 41, 49, 48.
3: சரி, நான் பார்த்து.
0: ஓ ஓகே, நன்றி.

0: அந்த வகையிலே மீண்டும் இதை கூறுகின்றேன். மிட்டாய் ஒன்றின் விலை ரூபாய் ஒரு ஒன்றாகும், அதாவது ஒரு ரூபாய். அடுத்து ஒரே தடவையில் ஆறு மிட்டாய்கள், அதாவது ஒரே தடவையில் ஆறு மிட்டாய்களை வாங்கினால் ரூபாய் ஐந்தினை செலுத்த முடியும் என்றால் அந்த அவரிடம் ரூபாய் 41 ரூபாய், அதாவது 41 ரூபாய் இருந்தால் அவரால் அதிகப்படியாக எத்தனை மிட்டாய்களை வாங்க முடியும், அதிகப்படியாக எத்தனை மிட்டாய்களை வாங்க முடியும்? ஜெனி இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் ஜெனி.
1: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமா, நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி சோபிதா. நான் இதுக்கு 49 என்று கூறி பார்க்கிறேன்.
0: 49 என்று சொல்லுகிறீர்களா?
1: ஆமா சோபிதா.
0: ஓகே, நன்றி ஜெனி, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 6:17. அடுத்து சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம். நீங்க திருப்பி சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்து கொண்டிருந்தேன், திருப்பி சொல்ல இல்ல. நானு 49
0: என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, பார்ப்போம். பொறுத்திருந்து சியாமலா.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: நல்லது நேர்களே, 49 என்பது சரியான பதில். எனக்கும் சியாமலாக்கும் வாழ்த்துக்கள்.
1: ஆமாம், நன்றி.

நல்லது. ஒரு சரி, ஒரு சொல்லு கொடுப்பேன். அந்த சொல்லு, அந்த சொல்லின்ற பேரை, பேருக்குரிய தரவையும் கொடுப்பேன். நான் தரவுகள் சிலது கொடுப்பேன். அந்த சொல்லை, அந்த பொருள் என்ன வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இது விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்று, விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்று. முதல் இரண்டு எழுத்தும் மறைந்தால், அதாவது முதல் இரண்டு எழுத்தும் மறைந்தால் ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஆகும். அடுத்து நடுவில் இரண்டு எழுத்து மறைந்தால், அந்த நடுப்பகுதியில இரண்டு எழுத்து மறைந்தால் உடலில் படும் காயமாகும். மூன்றாவது நான்காம் எழுத்து மறைந்தால், நான்காவது எழுத்து மறைந்தால் மன்னர் ஏறும் வாகனம் ஆகும். முதல் எழுத்தும் அடுத்து கடைசி எழுத்தும் சேர்ந்தால் போதை தரும். அது எது?

அதாவது முதல் இரண்டு எழுத்து மறைந்தால் ஒரு நாள் வெறும். நடுவில் இரண்டு எழுத்து மறைந்தால் உடலில் படும் காயமாகும். மூன்று, நான்காம் எழுத்து மறைந்தால் மன்னர் ஏறும் வாகனமாகும். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் போதை தரும். ஆகவே இந்த தரவுக்குரிய சொல்லின்படி அந்த ஆபரண தங்கம், அதாவது விலை உயர்ந்த ஆபரணம் எது என்று மறுமுறை சொல்லுகின்றேன். முதல் இரண்டு எழுத்து மறைந்தால், முதல் இரண்டு எழுத்து நீங்கள் நீக்கினால் ஒரு நாள் ஆகும். அந்த பதில் அதிலேயே இருக்கும், அந்த ஆபரண தங்கத்திலே இருக்கும். அடுத்து நடுவில் இரண்டு எழுத்து மறைந்தால் உடலில் படும் காயமாகும். நடுவில் இரண்டு எழுத்து மறைந்தால் உடலில் படும் காயமாகும். மூன்றாவது, நான்காம் எழுத்து மறைந்தால் மன்னர் ஏறும் வாகனமாகும். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் போதை தரும், மதுவாகும். அது எந்த ஆபண தங்கத்திலே இந்த தரவுகளுக்குரிய பதில் அமைந்திருக்கிறது.

அதாவது நாளை நடைபெற இருக்கிறது எமது 24ஆம் தேதி மே மாதம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தோம், கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி மே மாதம் நாளை ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லாண்ட் சென்டெனிஸில் அமைந்துள்ள தேவி மஹாலில் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். அதன்படி 17 இளைஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பரிசில் பிரான்சில் இருப்பவர்கள் 17 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் நாளைய தினம். அதுக்கு மேலும் பதிவு செய்யாதவர்களும் வரலாம், நீங்கள் வராமலும் இருக்கலாம். நீங்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பதை நாளை தான் தெரியும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பதிவு செய்யாத நேர்களும் வந்து நீங்கள் கலந்து கொண்டு அந்த உங்களுக்குரிய கருத்துக்களை நீங்கள் அங்கு தெரிவித்துக் கொள்ளலாம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சாய் இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் சரியாக 6:30 இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம். எத்தனை எழுத்தன்னு சொன்ன நீங்களா?
3: இல்லை, எத்தனை எழுத்தன்னு நான் சொல்லவில்லை. இப்ப நான் தரவுகள் கொடுத்திருக்கிறேன் தானே, அந்த தரவுக்குரிய மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது முதல் ரெண்டு எழுத்து நீக்கினால், முதல் ரெண்டு எழுத்து நீக்கினால் ஒரு நாள் ஆகும், அந்த நாள் ஆகும், சரியா? நடுவில் இரண்டு எழுத்து மறைந்தால், அதாவது நீக்கினால் உடலில் படும் காயம், உடலில் படும் காயம். மூன்றாவது 4 எழுத்து மறைந்தால் மன்னரேறும் வாகனம், சரியா? மன்னரேறும் வாகனம். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் போதை தரும் மதுவாகும்.
4: இப்ப இந்த கேள்வி எழுதினா அந்த இரண்டு எழுத்து மறைந்தால், முதல் இரண்டு எழுத்து மண் சொன்னீங்களா, முதல் இரண்டு எழுத்து மறைந்தா மற்ற
3: நன்றி. இது கொஞ்சம் எல்லோருக்கும் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனா அந்த தரவுகளை நீங்கள் வடிவ பார்த்து ஒத்து பார்த்தால் அந்த வைரத்தின் அதாவது அந்த தங்கத்தின் ஆபரண தங்கம் எதுவென்று உங்களுக்கு தெரியும். கஷ்டமா இருக்கு, எல்லாரும் மலமரண்டு முதல்ல வந்தவர்கள் பிறகு வராமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல, அவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் போல. சரி, உங்களுக்கு நான் வேறு தரவுகள் கொடுக்கின்றேன். இது ஒரு அந்தாதிதான், அந்தாதி அந்தாதிக்குரியதுதான். உங்களுக்கு தெரியும் அந்தாதி எப்படின்னு சொன்னால், நான் ஒரு சொல்லு கொடுப்பேன், அந்த சொல்லை வைத்து தரவு கொடுப்பேன், அந்த தரவுக்குரிய மாதிரி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது இப்ப ஒரு திரைப்படத்தை கூறினால் கூட, இன்றைக்கு அது திரைப்படம் இல்லை, திரைப்படத்தை கூறினால் கூட அந்த திரைப்படத்தில் வரும் இப்ப அண்ணாமலைன்னு சொன்னால், இப்ப மலை என்று நான் கொடுப்பேன், அது வந்து அண்ணாமலை என்று வருது முடிகிற சொல். அப்படி உங்களுக்கு தெரியும் தானே, அதே போல மலையில தொடங்குறதும் வரும் அது திரைப்படத்தில். இப்பொழுது வித்தியாசமாக ஒரு இலக்கிய சொற்களில் நான் வித்தியாசமான ஒரு இலக்கிய சொற்களை கொடுக்கப்போறேன். ஓகே,

முதல் தரவு தமிழின் முதல் கள ஆய்வு நூல் இது. தமிழின் முதல் கள ஆய்வு நூல் இது. இரண்டாவது, அதாவது இது முடிவடைகிறது. நான் அந்த சொல்லு சொல்ல மாட்டேன், இதில் வந்து ஒரு வித்தியாசமாகத்தான் சொல்லுகிறேன். அந்த சொல்லு என்ன சொல்லுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். இது ஒரு கேள்வி மாதிரியாக அமையும், அந்த கேள்விக்குரிய மாதிரி நான் அந்த தரவையும் கொடுப்பேன். அதாவது தமிழின் முதல் களவ ஆய்வு நூல் இது. முதல் கள ஆய்வு நூல் இதுன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவென்று உங்களுக்கு தெரியும். அதே போல பழங்காலத்து கதைகளையும் இப்படி சொல்லுவார்கள், பழங்காலத்து கதைகளையும் இப்படி சொல்லுவார்கள். அதில் இரண்டாவது தரவு வந்து ஆரம்பமாகும், இந்த சொல்லிலே ஆரம்பமாகும். முதலாவது தரவு சொல்லிலே முடியும். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் இது, இந்த சொல்லில் முடியும். அடுத்து அந்த சொல்லிலிருந்து ஆரம்பிக்கிறது. பண்டை காலங்களில் இந்த கதைகளை சொல்லுவார்கள்.

0: லைனிலே தேவி அண்டனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் தேவி அண்டன் அவர்களே, வணக்கம். வணக்கம். உங்களுடைய தொலைபேசியும் என்ன இப்படி போகிறது? தேவி என்ன நினைத்திருக்கிறேன், அவருடைய தொலைபேசி. சரி, சியாமலாவை இணைக்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா.
1: உங்களுக்கு புறா பெரிய புராணம் புராண கதை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: ஆமாம், தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். அதே போல அந்த பண்டைய காலத்து கதைகளை புராண கதைகள் என்று சொல்லுவார்கள் தானே? வாழ்த்துக்கள் சியாமலா. நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். நான் சொல்லி சொல்லாமலே நீங்கள் கண்டுபிடித்தது மிகப்பெரிய பாராட்டு. அதுவேளை தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி என்றன் அவர்கள். வணக்கம்.
2: இது பெரிய புராணமும் புராணம்.
0: பெரிய புராணமும் புராண கதைகள். புராணம் என்று தனியே வராது. நான் பண்ட காலத்து கதைகளை எப்படி சொன்னேன், புராண கதைகள். வாழ்த்துக்கள். புராண கதைகள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்த தரவு தமிழின் முதல் தேசிய காப்பியம். தமிழின் முதல் தேசிய காப்பியம் இது. இதில் முடிவடைய வேண்டும். இந்த தேசிய காப்பியம் வந்து இரண்டு எழுத்திலே முடிவடைகிற ஒரு சொல்லொன்று. அடுத்து கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் இடம். வெளிப்படுத்தும் இடம் என்று சொல்லலாம், வெளிப்படுத்துவதை இப்படி சொல்லலாம். அந்த வேலையை இப்பொழுது வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் பெரிய புராணம்
0: தமிழின் முதல் தேசிய காப்பியம் இது. ஐந்து நாலெழுத்து சொல். நாலெழுத்து சொல் தேசிய காப்பியத்தில் ஆரம்பித்தார். அதில் முடிவடைகிற சொல்லில் இருந்து நமது கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துவது இது. கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துவது முதல் தமிழின் முதல் தேசிய காப்பியம். அடுத்து கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துவது. இல்லை, தேசிய காப்பியத்தை
3: கேட்கின்றேன்.
0: நன்றி.
3: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அடுத்து ஜானடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். தமிழின் முதல் தேசிய காப்பியமா? இன்னொன்று இருக்கிறது, சிலப்பதிகாரம். ஐந்து எழுத்து சொல். நோ, ஆறு எழுத்து சொல். நான் நாலு எழுத்துல கேட்டேன். ஓ, நாலு எழுத்துல கேட்டேன்.
4: நாலு எழுத்துண்டாம் தெரியல. முதல் தேசிய காப்பியம் முதல்
0: தமிழின் முதல் தேசிய காப்பியம். அடுத்து கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துவது. ஓகே, அடுத்தவருக்கு விடுவோமா?
5: தமிழின் முதல் தேசிய.
0: நன்றி. என்னுடைய நான் பேசுவதுதான் வருகிறது. நன்றி யாண்டிசன் அவர்களே. நன்றி. வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: என்ன முதல் இது? ஒன்றில் சிலம்பு மணிமேகலை.
0: மணிமேகலை. வாழ்த்துக்கள் மணிமேகலை. அடுத்து
2: மற்றது என்ன சொல்றீங்க?
0: கலைஞர்களின் கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துவது.
2: கலையரங்கு,
0: கலையரங்கு வெளிப்படுத்தும் இடத்தை கேட்டா கலையரங்கு. நம்ம வெளிப்படுத்துவது கலை விழா.
2: கலை விழா, கலையரங்கு
0: நான் இடம் என்று கேட்டிருந்தா கலையரங்கு. ஓகே, நான் கேட்டது வெளிப்படுத்துவதை இப்படி சொல்லுவார்கள், கலை விழா. வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்து ஷியாமலா, என்ன சொல்ல வந்தீர்கள் ஷியாமலா?
1: இல்ல, நீங்க கொஞ்சம் பிள்ளையா கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: எதை?
1: அந்த முதல் தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம், முதல் பௌத்த காப்பியம் தான் மணிமேகலை.
0: அப்படியா? நான் எடுத்த தரவுகள்ல ஆனால் இதுதான் அப்படித்தான் கேள்வி இருக்கிறது.
1: தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான் வருது.
0: ஓ, நான் ஒரு அறிவு களஞ்சியத்துல எடுத்தேன் இது. தமிழில் முதலில் தேசிய காப்பியம் மணிமேகலை என்றுதான் இருக்கிறது.
1: அது பௌத்த காப்பியம் தான் மணிமேகலை என்று வருது.
0: அது எப்படி பௌத்த இதுல வெறும் மணிமேகலை?
1: மணிமேகலை பௌத்த இதுதானே.
0: ஆஹா, தமிழில் முதல்
1: முதல் பௌத்த சமண காப்பியம் இருக்குது. தெரியல, சில வேளை நீங்க தேடினதுல அப்படி இருக்கோ தெரியாது.
0: நான் தேடினதுலதான் இப்படித்தான் இருக்கிறது.
1: நான் இதுல தேடியக்குல இப்படித்தான் வருது. யாரும் தேடினாக்கள் வந்து
0: இப்ப ஏரண்டே சனம் சிலப்பதிகாரம் சொன்னது, அதுதான் நான் பார்த்தேன். ஆனால் சிலப்பதிகாரம், அது சிலப்பதிகாரத்துக்கு இன்னொன்று இருக்கிறது.
1: முதல் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை.
0: உங்களுக்கான தரவு வந்து வந்து இவர் வந்து தென்னாட்டு பெண்ணாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னாட்டு பெண்ணாட்சா என்று அழைக்கப்படுபவர், சரியா? இவர் அதுக்கு பதிலா மற்றது ஒரு திரைப்படத்தை கொடுக்கின்றேன். திரைப்படத்தில் வந்து சத்யராஜ் நடித்த திரைப்படம், அதில் ஆரம்பமாகிற இந்த சொல், முடிவடைகிற சொல் வந்து ஆரம்பமாகுது. சத்யா நடித்த திரைப்படம். இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்படுபவர் இவர்.
1: தெரிஞ்ச பேர் தான்
0: மற்ற திரைப்படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், சத்யராஜ் நடித்த திரைப்படம் சொன்னால் அப்போ உங்களுக்கு இவரை ஞாபகம் பெறும்.
1: சத்யராஜ் வந்து கணக்க படம் நடிச்சிருக்கிறது
0: தானே. முதல் இந்த சொல்லு, இந்த சொல்லுடன் ஆரம்பிக்கப்பட்ட சொல்லு, அதாவது
1: அண்ணாத்துறை
0: இல்லை, அண்ணா அறிஞர் அண்ணா தான் முதலாவது விடை. ஆமா, அண்ணாத்துறை இல்லை, அறிஞர் அண்ணா
1: இல்ல. சத்யராஜ் அண்ணா
0: அண்டன் அண்ணா நகர் முதல் தெரு.
1: அண்ணா நகர் முதல் எனக்கு அண்ணாவின் ஆசைதான். அது பழைய படம் இல்ல. அண்ணா நகர் முதல் என்ன, அண்ணா நகர் முதல் தெரு அம்பிகாவோட நடித்த படம் நினைக்கிறேன்.
0: அம்பிகாவோட நடித்த திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. வாழ்த்துக்கள் ஷியாமலா, நன்றி, வணக்கம்.

0: ஆமாம் ஷியாமில், சொன்ன மாதிரி நான் தான் அந்த தரவை மாத்தி கொடுத்து விட்டேன். அதில் தமிழ் பௌத்த காப்பியம் வந்து மணிமேகலை இல்லாட்டி குண்டலகேசலி. குண்டலகேசி ரெண்டும் தான் பெரும், மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் பெரும். அதனால் நான் பௌத்த காப்பியத்தில் தமிழ் காப்பியம் எழுதிவிட்டேன். அடுத்து தமிழின் முதல் தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். அது இரண்டாவது காப்பியம் வந்து பெரிய புராணம். அதுதான் சரி மணிமேகலை. அது பௌத்த காப்பியமாக நான் சொல்லுவதை தமிழ் முதல் தமிழ் காப்பியம் என்று சொல்லிவிட்டேன். சரி, தவறுக்கு நான் மறு மருந்துகிறேன் ஷியாமலா. நன்றி ஷியாமலா, அதை எனக்கு நினைவுபடுத்தியதுக்கு. அதில் ஏரண்டேசன் அவர்களும் சிலப்பதிகாரம்னு சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நான் சிலப்பதிகாரம் எடுத்திருந்தால் காரம் காரத்துக்குரிய பொருள் பின்னுக்கு கிடைக்காதபடியால் அப்போ நான் மணிமேகலை எடுத்தேன். மணிமேகலை வந்து பௌத்த காப்பியமாகத்தான் எடுத்தேன். ஆனால் நான் தான் மாறி தவறுதலாக சொல்லிவிட்டேன். ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்று
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 404-305-0005
2: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சி களஞ்சியம்.
0: சரியாக 6:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி உலக. இப்ப சொல்லுக்குள்ள சொல் எடுப்போம், அதாவது எழுத்துக்கள் தருவேன். அந்த எழுத்துக்குள்ள நீங்கள் ஒரு சொல் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாகி பசுபதி.
3: ஓ, நான் இருக்க கீழே இறங்கி வந்தேன்.
0: சரி, அது அந்த சொல்ல கடினமான யோசிக்க வேண்டியது. அப்ப நேர்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. பாப்பம் யோசிப்போம் இனி அப்படிப்பட்ட சொற்களை. சரி சரி, ஓகே, நன்றி. உங்களுக்கான எழுத்துக்களை எழுதுங்கள், நீங்கள் சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். சரியா
3: சொல்லுங்க.
0: லானா கொம்பு, லானா
3: கொம்புலானா
0: கல்லுக்கு வரும் லானா இருக்குல்ல அந்த லானா. இத்தன்னா அத்தைக்கு வர இத்தன்னா. மானா தானா உம்மன்னா.
3: தானாவா?
0: தாத்தா தங்கைக்கு வர தானா.
3: மத்தளம் மத்தளம்.
0: ஆ, மத்தளம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: ஒன்று

0: வணக்கம். அதனை தொடர்ந்து சியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சாமிதா.
0: வணக்கம். உங்களுக்கான எழுத்துக்கள் சியாமலா. சியாமலா சொன்னது சரி. சியாமலா
1: நல்ல தரவுகள், கொஞ்சம் தேட வேணும்.
0: ஓ, தேட வேணும். அது தேடுவதற்காகத்தான் தேடுவ. இப்ப சுகமா கொடுத்தாலும் உடனே வந்து குணநாயம் சிரிப்பா. சுகமா தந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கண்டு. அப்ப எனக்கு
1: ஒண்டசுகமா
0: சரி பாப்பன். நான் அது அப்படியும் கொடுக்கத்தானே வேணும். என்ன கஷ்டமானதெல்லாம் யோசிக்க வேணும் தானே. என்ன
1: மூளையின் செலவு செய்யத்தானே.
0: ஆமா ஆமா. அது நான் தான் அது மாறி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் நான் எழுதி வைத்தது. சரி, உங்களுக்கான எழுத்துக்களை எழுதுங்கள் சியாமலா. கை என்ன? கைக்கு வர கை என்ன? மூணு சுழி இன்னா இக்கண்ணா. மூணு சுழி நீனா, அன்னைக்கு வர நீனா. அடுத்தது ஏனா. எண்ணிக்கை என்பது சரியான பதில். இன்னொன்னு சொல்றேன் எழுத்துக்களா? ஓகே, இரண்டு ஒருவருக்கு ரெண்டு எழுத்து
1: கொடுப்பேன்.
0: நூனா, ரெண்டு சுழி நூனா. பானா ஆனா. உம்மன்னா வானா. ஓ, வானா.
1: உம்மன்னா வானா.
0: ஓம்
1: அனுபவம்.
0: ஆமாம், அனுபவம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஏன் தொலைபேசியை துண்டிக்கிறீர்கள்? சரி, உங்களுக்கான எழுத்துக்களை எழுதுங்கள். இப்பொழுது பானா யார் சொற்கள் சொல்லை கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்கள் முதலில் இணைந்து கொள்ளலாம். பானா, வா வள்ளிக்கு வர வானா. அடுத்த இட்டன்னா குட்டியல் என்று வருகிற இட்டன்னா. இப்ப பட்டிக்கு வருகிற இட்டன்னா. அதே போல லீனா, கொம்புலீனா. வள்ளிக்கு வருகிற லீனா, கொம்புலீனா. பூவன்னா, பூவுக்கு வருகிற பூவன்னா. கானா, கானா. டானா, ரதிக்கு வர டானா. முதல் கானா, கண் என்று வருகிற கானா. அடுத்த ரதிக்கு வர ரானா. அடுத்தது இல்லண்ணா, கொம்பில் இல்லண்ணா, அதாவது கல்வன் என்று வருகிற இல்லண்ணா. சரி, அந்த வகையிலே இப்பொழுது முதலில் வந்திருப்பவரை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: பூரவள்ளி.
0: கற்பூர வள்ளி என்று சொல்லுகிறீர்கள். கற்பூர வள்ளி. ஓகே. கோவண்ணா, பருப்புக்கு வர டூனா.
2: டூனா.
0: உப்பண்ணா,
2: உப்பண்ணா.
0: மௌலீனா, பழி என்று வருகிற மௌலீனா. களிக்கு வருகிறது
2: மௌலீனா.
0: ஓகே. அக்கண்ணா,
2: அக்கண்ணா.
0: நேனா, நெருப்பு என்று வர நேரா.
2: நேனா.
0: பூனா,
2: பூனா.
0: ஓகே.
2: நெருப்பு கோழி,
0: நெருப்பு கோழி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பது இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் சவிதா. என்னண்டா இந்த போன் வந்து நீங்க இணைய சொல்றீங்க, அப்பவும் எனக்கு கட் பண்றீங்க, அப்பவும் எனக்கு ரிங் பண்ணி கொண்டே இருந்தது.
0: வந்து கட் பண்ணி கொண்டு போகிறது தான் உண்டு.
3: எனக்கு ரிங் பண்ணி கொண்டே இருக்குது. மற்றது நான் ஏன் அதிகாரம் சொன்னேன், நீங்க அந்த பின்னுக்கு நாலு எழுத்து அஞ்சு எழுத்து தான் வந்தது. சிறப்பிரியர் தான் எனக்கு காட்டினது. அதனாலதான் நான் அந்த அதிகாரத்தை சொன்னேன்.
0: நான் சரி சரியா. ஓகே.
3: எனக்கு அந்த பேருந்து அதான் வந்து விளங்கப்படுத்துறதான் அதை அடிச்சு பாத்துருக்கலாமன்ற இதுக்கு சொல்லி கப்பூட வழிகாரையை போட்டா
0: நெருப்பு கோழியும் போயிட்டது.
3: ஆமா.
0: உங்களுக்கான சொல்லு தோனா. தோனா தொண்டையர் வருகிற தோனா.
3: தோனாவா?
0: தொண்டைக்கு வருகிற தோனா. விளங்கினதா? உப்பண்ணா, அப்பாக்கு வர உப்பண்ணா. பைத்தியம் என்று வர பையண்ணா. டீனா, கடி என்று வர டீனா. இத்தண்ணா, அத்தைக்கு வர இத்தண்ணா. கூனா, குழந்தைக்கு வர்ற கூனா. இட்டண்ணா. குப்பை தொட்டி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்லவா?

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: உங்களுக்கான சொற்களை எழுத்துக்களை எழுதுங்கள். பானா, சீனா, சிறுமி என்று வர சீனா, இட்டன்னா, இட்டன்னா அதாவது இப்ப பட்டு வருகிற இட்டன்னா, அத குடைக்கு வர டையன்னா, நானா நாய்க்கு வருகிற நானா, அடுத்தது ஜீனா, ஜி பைத்தியம் என்று வருகிறது, ஜீனா வருதல்ல ரெண்டாவது பைத்தியம், ஜீனா, உப்பன்னா.
0: நடைப்பயிற்சி
1: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: வந்து சியாமலாவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் சியாமலா.
1: குப்பை தொட்டி சொன்னீங்க தானே?
0: ஓம்,
1: நான் அதுக்கு குட்டி தொப்பை என்று சொல்ல
0: வந்தேன். குட்டி தொப்பை, குட்டி தொப்பையா? ஓகே, சரி. உங்களுக்கான எழுத்து எழுதுங்கள் சியாமலா. உக்கண்ணா, ஜி பைத்தியத்துக்கு வர ஜீனா, தூனா தும்பிக்கு வர தூனா, டூனா மூன்று சுழி இன்னண்ணா, ரூனா கயிறு என்று வர ரூனா, அடுத்து கானா.
1: துண்டு
0: கயிறு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா.
1: நன்றி.
0: இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒன்று
1: சொல்றேன்.
0: நையண்ணா, அதாவது அனைத்தும் வந்து வர நையண்ணா,
1: ரெண்டு சுழி,
0: ஓ ரெண்டு சுழி நையண்ணா, இத்தண்ணா, மானா, தூணா, திரும்ப மானா, டூனா, டூனா பருவம் என்று வேற டூனா, அடுத்தது மானா.
1: மருத்துவமனை,
0: மருத்துவமனை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. அவரை தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: கண்டுபிடிச்சா எல்லாரும். அப்ப நீங்க இனி சொல்லுக்கு சொல்லி
0: ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமா கொடுக்கலாம் தானே.
2: சரியம்மா, நேரம் சரி.
0: இன்னும் 4 நிமிடம் இருக்கு.
2: 4 நிமிடம் இருக்கு. சரி,
0: உங்களுக்கான சொல்லு கானா.
2: கானா,
0: லானா கொம்புலானா, கூனா,
2: கூனா
0: ஆனா, பள்ளிக்கு வர இல்லன்னா,
2: பள்ளிக்கு வர இல்லன்னா,
0: ஓ இக்கண்ணா,
2: இக்கண்ணா,
0: பீனா,
2: கீனாவோ,
0: பீனா, ஓ பீனா,
2: அகல் விளக்கு.
0: அகல் விளக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். சரியா?
1: உங்களுக்கான
0: சொல்லு வந்து லீனா, மௌலீனா, ஓ அந்த மானா போட்டு வர லீனா, மௌலீனா. அடுத்த மோனா, மொட்டைக்கு வர்ற மோனா, பானா, வள்ளிக்கு வர மான, அடுத்ததும் மௌலீனா, ரெண்டு தினம் வருது மௌலீனா, இல்லன்னா பள்ளிக்கு வர இல்லன்னா, தானா
1: மொழிவழிதல்,
0: மொழிவழிதல் இல்ல அப்படி வருமா, மொழிவழிதல் அப்படி வராது,
1: மொழிவழிதல் வருது,
0: மாறி சொல்றீங்க,
1: வழிமொழிதல்,
0: வழிமொழிதல் தான் சொல்றது, மொழிவழிதல் சொல்றேன், மாத்தி சொல்லிட்டீங்க, வழிமொழிதல் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான அடுத்தது ஏனா, ஏனா,
1: ஏனா,
0: இர்ரண்ணா, இர்ரண்ணாண்டா அந்த டானா ரதிக்கு வர இர்ரண்ணா போட்டு இர்ரண்ணா வரும், ஓ டானா மாதிரி போட்டு, தீனா, தீ, தீ, திருமதி, திருமதிக்கு வர தீனா, உம்மண்ணா, லானா பள்ளிக்கு வர லானா, அடுத்தது காவண்ணா, லானா காவண்ணா,
1: எதிர்காலம்,
0: எதிர்காலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
3: நெஞ்சை களவாடி ஓடிவிட்டான் கண்டு பீடி, கண்டு பீடி அவனை கண்டு பீடி.
0: நல்லது, இத்துடன் நிறைவு பெறுவது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியிலே கலகலப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்வினை சுவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வருகிறது. அதற்கமைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான இலங்கையின் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபகோர்ச்சியோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணுவ நினைவு தூபிக்குள் நுழைவதற்கு முயற்சித்தது சட்டவிரோத செயல்பாடு என்றார். நீதி அமைச்சின் கீழ் பொறுப்பாக்கப்பட்டுள்ள மல்மானை இல்லம் மற்றும் காணிக்குள் அத்துமுறை நுழைந்து இல்லத்தை ஆக்கிரமித்த புதிய அனைத்து மாணவர் ஒன்றியத்தினருக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்காலத்தை பறிக்கும் நச்சு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் எனும் தொனி பொருளில் வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வுகளை காண்பது மற்றும் தற்போதுள்ள வெளிநாட்டு கையிருப்புகளை பாதுகாப்பது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். டொலர் மற்றும் யூரோவின் மதிப்பு உயர்வதை காரணம் காட்டி நாட்டின் தேசிய சொத்துக்களை துண்டு துண்டாக விற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என எல்ஏ குணவங்க தீரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசாங்கங்களின் தலைவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை வைத்து அரசியல் செய்தார்களே தவிர தமிழ் மக்களுக்கான எவ்வித சுதந்திரத்தையும் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் சரீப் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை நிலைய சிறையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 2022ஆம் ஆண்டே போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேசன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கா ஆகியோர் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையினுடனான கலந்துரையாடல் வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வருடங்களுக்கு முன்னர் நபர் ஒருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரு மகன்கள் உட்பட 5 பேருக்கு பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெளிமடை டயரபா தேர்ந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரால் தாக்கப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. அழுதுகம மொரக்கல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலையொன்று கரை ஒதுங்கியுள்ளதாக அழுதுகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பொருளை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட சிறிசர உயர் அடுக்குமாடி குடியிருப்பு கருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மெனிசைடிஸ் நோய் நிலைமை பரவி வருகின்ற போதிலும் அது குறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என தொற்று நோயியல் நிபுணர் விசேட மருத்துவர் பாலித கண்ணாபேம இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கட்டுநாயக்க மினிவாங்குடை வீதி நாய்கந்த பகுதியில் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனைத்து நிலைமையினால் நபர் ஒருவர் உயிரிழந்ததாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சந்திவெளி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மொரக்கொட்டாஞ்சேனே களவன்கேணி பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை சைக்கிளில் பணித்த நபர் ஒருவர் மீது ஹெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாணந்துறை பகுதியில் வைத்தியர் ஒருவர் அண்டை வீட்டுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காவல்துறை பணியில் விடுவிக்கப்பட்டதாக பாணந்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ருமேனியா
இந்தியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெரிய அளவிலான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை ஒரு வருடத்துக்குள் திருப்பிச் செலுத்துமாறு நீதவான் கங்குடவில உத்தரவிட்டுள்ளார். செய்திகளில் ஈழத்தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாபீன செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் நேற்று மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உரையாடியுள்ளார். நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் கசிவி விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியுள்ளது.

உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஷாலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆர்த்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினர். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் தங்களது வீடுகளை தொழுகை நடத்தினர். நாட்டின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களில் எண்ணிக்கை குறையும் என தெரிவிக்கப்படுகிறது.

கோவில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. உலகச் செய்திகளில், தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுமி உள்பட 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவில் மாணவர் சங்கம் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புடின் சாடியுள்ளார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சித் தலைவர்கள் ரத்து செய்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலேயே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5,000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்ட்ராஸில் ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் நடத்திய 2 தனித்தனி துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 6 காவல்துறையினர் உள்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு நெருக்கடியுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சங்கத்தையும் பாதித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டுள்ளார். துருக்கி அதிபர் எர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்க்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஓஸ்கூர் ஓசல் அந்நாட்டு நீதிமன்ற உத்தரவால் பதவி இழந்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். பங்களாதேசில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 1,000,000கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. வடசீனாவின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 82 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித இயந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டனர். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீ பெற்றியது. சம்பவம் நேற்று இரவு நடந்தது. விபத்தில் குறைந்தது 4 பேர் காயமடைந்தனர். வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவுக்குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை எனவும் இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல்மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தயாசிரி ஏசகர் ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. நியூயார்க் வாசிகளில் 1,000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலக கிண்ண போட்டி நுழைவுச்சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச்சீட்டின் விலை $50 ஆகும். ஜப்பானில் நடைபெறவுள்ள U12 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றீடு கணசனை வழங்குகின்றார்கள். www.trttamiloli.com. ஒரு யூரோ கிழங்கிய பெறுமதியில் 388.18% இந்திய பெறுமதியில் 111.05%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.57% இந்திய பெறுமதியில் 95.70%. ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 426.27% இந்திய பெறுமதியில் 121.92%. ஒரு கிராட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.36% இந்திய பெறுமதியில் 128.53%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 242.10% இந்திய பெறுமதியில் 69.25%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பாரிஸ் லாட்டப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, கால்நிலை கொண்டசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சமீபத்திய நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: இந்த அடியம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா பார்.
7: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 765 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 604 375 0055.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
9: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: நேரம் சரியாக 7:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 9 வரை திரேசிய பாடல்களை கேட்போம்.

0: கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

ராசி. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு, கடகம் உச்சம் பெறக்கூடிய ராசி. அந்த இடத்தில் குரு மாறுகிறார். கடகத்தில் குரு மாறினாலும் ஸ்தான பலத்தை விட குருவுக்கு பார்வை பலம் மிக முக்கியம். அஞ்சாம் பார்வையாக விருச்சகத்தை பார்வையிடுகிறார், ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்வையிடுகிறார், அடுத்த விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வையாக மீனம் சொந்த வீடை, அதாவது குருவுடைய வீட்டை சனி இருக்க பார்வையெடுக்கிறார். இந்த ஸ்தான பலத்தை விட பார்வை பலங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய ராசிகளால் விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் குரு பார்வையிடுவதனால் என்னென்ன நல்லது, என்னென்ன கஷ்டம், என்னென்ன சங்கடங்கள் எல்லாம் குரு கடகத்தில் கோச்சாரத்தில் கடக வீட்டில் இருப்பதனால் என்ன அசௌரியங்கள், என்ன நன்மைகள் என்பதை பார்க்க போகிறோம். உலகத்திற்கு பொதுவாகவே உச்சம் பெறக்கூடிய குரு மஞ்சள் பொருள்களின் விலையை அதிகரித்துவான். தங்கமும் அதில் உண்டு, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஸ்திரமற்ற தன்மைகளை கொடுப்பான். மருத்துவத்தில் தான் புரட்சிகள் வரும். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பது தான், மருத்துவத்தில் மாபெரும் புரட்சிகள் வரும். ஒரே இன்ஜெக்ஷனில் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் போறது, ஒரே இன்ஜெக்ஷனில் மூளை பிரச்சனைகள் போறது, ஒரே இன்ஜெக்ஷனில் ரொம்ப நாட்களாக இருந்த அடைப்புகள் போறது என்றெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும், விவசாயத்தில் புரட்சிகள் ஏற்படும், பயணங்கள் புரட்சிகள் ஏற்படும், ஆட்டோமொபைலில் புரட்சிகள் ஏற்படும், ஆகாய பயணங்களில் புரட்சிகள் ஏற்படும், அதே போல் விண்வெளி பயணங்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள், போர் யுத்திகள், போரெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். ஆனால் பெரிய அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே கண்டுபிடிப்பார்கள். அணு ஆயுதத்தை விட பலம் வாய்ந்ததாக கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். இந்த வருடத்தில் குரு கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அணு அழிவை விட பெரிய அழிவுக்கு உண்டான அழிவுகளை எல்லாம் கண்டுபிடிப்பார்கள். எப்படி நல்லதெல்லாம் நடக்கிறதோ அதே போல் வந்து ஆட்டோமொபைல், ஆட்டோமேஷன் டெக்னாலஜிகள், ஏஐ டெக்னாலஜிகள், விவசாயம், கால்நடைகள், விவசாயத்தில் விவசாயிகளுக்கு அதாவது வெஜிடேரியனுங்களுக்கு உண்டான உணவுகள், வெஜிடேரியன் புரோட்டீன்ஸ்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களுக்கு பிடித்த வகையில் உணவுகள், ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே ஒரு நாள் முழுவதும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடியது, இது போல் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார்கள். அசுர வளர்ச்சி காணப்படும். அதே போல் தொற்று நோய்களை பரப்பக்கூடியவர்கள், ஏதாவது உலகத்தில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், வண்டுகள், ஏற்கனவே பில்கேட்ஸ் எல்லாம் நல்லது என்று சொன்னாலும் கடைசியில் ஏதாவது ஒரு அழிவை கொண்டு வந்து விடுவார். ஏற்கனவே நாம் பல ஆண்டுகள் சொல்லி கொண்டு வருகிறோம். அதுபோல வக்கர புத்தியாளர்கள் செய்யக்கூடிய கோரங்கள், தொந்தரவுகள், தலைவர்களுக்கு பாதிப்புகள். ஏன்னா பராபவ ஆண்டு, எதிர்பார்க்காத அரசியல் முன்னேற்றங்கள், மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சரி, மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சரி, நிறைய சவால்கள், வேலை வாய்ப்புகளில் பெரும் பாதிப்புகள், உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள், எரிபொருள்கள் திண்டாட்டம்லாம் என்னதான் ரெடி ஆனாலும் பிரச்சனை வரணும். ஏன்னா கடகத்தில் குரு இருக்கச்சு வரணும். இந்த பராப வருட கணக்கில் தான் இதை கொண்டுக்கணும். எப்படி 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சிகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை போல், பெரிய பெரிய தொழில்கள் இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலம், 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா? தலைவர்களுடைய தேகாரோக்கியம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவது, தனிப்பட்ட ஒழுக்கத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது, நிறைய எக்ஸ்போஸ் ஆகும், அதெல்லாம் பெரிய சிக்கலாகும். ஆன்மீகவாதிகளால் பாதிப்புகள், ஆன்மீகத்தில் இருப்பவர்களால் தொந்தரவுகள், பெரிய சிக்கல், மத மோதல்கள், இன மோதல்கள் உலகம் முழுவதும் இருக்கும். ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. கடகத்தில் குரு வந்தால் மக்கள் ஆன்மீகத்தை தேடி தான் ஓடுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்துருவாங்க எல்லா பாதிப்பும். ஸ்திரமற்ற தன்மை,
நிறைய வழக்குகள், ஏதோ நம்ம ஊர்களில் மட்டும் வழக்கெல்லாம் வராது, எல்லா ஊர்லேயும் வழக்குகள் வரும். வக்கர புத்தியில் இருப்பவர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவங்களை இப்படி அழிச்சிடலாம், இவங்களை இப்படி நாசம் பண்ணிடலாம், அதெல்லாம் வேலைக்காகாது, எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்திற்கும் காலம் நேரம் பொறுமை முக்கியம், அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க. பணவீக்கங்கள், பணத்தினால் பெரிய பாதிப்புகள், போர் நிறுத்தங்கள் ஏற்பட்டு வேறு வேறு நாட்டுடன் போர்கள் ஆரம்பிக்கிறது, உலகம் முழுவதும் வெடி சத்தங்கள், குழந்தைகள் பாதிப்பது, குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய சேதம், பெரிய சோதனைகள், குழந்தைங்க படிப்பு தடையாகிறது. கொரோனா காலகட்டத்தில் எப்படி வேலைகள்லாம் வீட்டுக்குள்ளேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டுபிடிச்சார்களோ, இப்போ இனிமேல் ஒர்க் ஃப்ரம் அது ஸ்டடீஸ் ஃப்ரம் ஹோம்னு வந்துடும். அது வந்து சாதாரண பெரிய ஸ்கூலுங்களுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நினைக்காம, கிராம பள்ளிகளில் கூட ஒர்க் ஃப்ரம் இது ஸ்டடீஸ் ஃப்ரம் ஹோம்னு வந்துடுமா? டெவலப்மெண்ட் தான், ஆனாலும் குழந்தைங்களுக்கு நட்பு கிடைக்காது, விளையாட்டு கிடைக்காது, அன்பு கிடைக்காது, ஒரு பிள்ளைகளோட இன்னொரு பிள்ளைகளோட பழக்கம் கிடைக்காது, மன அழுத்தம் அதிகமாகிடும் குழந்தைங்களுக்கு. வீடியோ பார்த்துக்கினே இருக்குது, ஃபோனை பார்த்துக்கினே இருக்குது, சினிமா பார்த்துக்கினே இருக்குது, இன்ஸ்டா பார்த்துக்கினே இருக்குது, ரீல்ஸ் பார்த்துக்கினே இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் தொந்தரவுகள் இருக்கும், சரியா? ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம், பெரிய சிக்கல்கள் ஏற்படும். விஞ்ஞான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி, ராக்கெட் வளர்ச்சி, வெளி உலக வளர்ச்சி, எல்லாம் நல்லது தான், ஆனால் மனிதனுக்கு நிம்மதி இல்லாத போகிறது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டோடு இல்லாமல் வெளியில் போயிட்டு நான் இருக்கிறேன், நாங்கள் சந்தோஷமாக சீனியர் லிவிங் ரூமுக்கு சீனியர் லிவிங் ஹோமுக்கு போயிடுறோன்ற மாதிரியே கடகத்தில் இருக்கக்கூடிய குருவிலேருந்து அடுத்த 12 வருஷத்துக்குள்ளே பெரும் புரட்சிகள் ஏற்படும். அவங்கவுங்க சுயநலத்தோடு வளவங்க, பெற்றுட்டோம் வளர்த்துட்டோன்னு ஃபாரின் மாதிரி வந்துடும். நீங்கள் நீங்களாக இருந்துக்குங்க, நாங்கள் நாங்களாக இருந்துக்கிறோம், சும்மா எங்ககிட்ட வந்து தொந்தர் பண்ணாதீங்கலாம் சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடும். இந்தியாவா இப்படின்னு வந்துடும், அதில் தமிழ்நாடு இப்படின்னு வந்துடும். நிறைய கோயில்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது, அதிகாரிகள் கோயிலில் பண்ணுற ஒரு ஒரு சேஷ்டியும் பெரிய சிக்கல்கள் ஏற்படுவது, அதை செய்தா தப்பு, இதை செய்தா தப்புன்னு. ஆனால் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையை சுற்றியெல்லாம் கிரிவல பாதையெல்லாம் பெருசாகிடுறது, முருகருடைய அறுபடை வீரர்களிலும் கிரிவலம் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கிரிவலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய கோயில்கள். திருவண்ணாமலை மாதிரி எல்லா சிவன் கோயிலும் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க பக்தர்கள், பெருமாள் கோயிலையும் கிரிவலம் மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. பெருமாள் வளம், கிரிவலம் அல்ல, பெருமாள் வளம். ஸோ இந்த ஆன்மீகத்தில் புரட்சிகள் ஏற்படும், நிறைய சர்வமத கூட்டங்கள்லாம் நடக்கும், நிறைய மத நல்லிணக்கத்திற்காக தலைவர்கள் பாடுபடுவார்கள், மத்தியில் இருப்பவர்களும் மாநிலத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து நிறைய செய்வார்கள். சட்டத்திட்டங்களுக்கு, சட்ட ஒழுங்குகளுக்கு கடுமையான நடவடிக்கைகள், பெண்கள் பாதுகாப்புகளுக்கு கடுமையான நடவடிக்கைகள் உலகம் முழுவதுமே ஏற்படும். பெண்களுக்கு பெரும் பிற புரட்சிகள் ஏற்படும், நினைக்காத அளவுக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள், அனுகூலங்கள், சந்தோஷமும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ஆனால் உலகத்தில் பொதுவாகவே நல்லது நடப்பதற்கு 35% தான் காணப்படுகிறது, 65% கெட்டதும் மக்களுக்கு தொழிலிலும் உத்தியோகத்திலும் வேலை வாய்ப்புகளிலும் தேவாரகத்திலும் பதட்டத்திலும் விலைவாசி உயர்விலும் தலைவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளால் பெரும் பாதிப்புகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வாக்கியத்தின்படி 26/5/2026 என்று, திருக்கணிதத்தின்படி 2/6/2026 என்று பெயர்ச்சியாகிறதுனால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள்
இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சியில் கடகத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மந்திராலய ஸ்ரீ ராகவேந்தரை கும்பிடுவதும் மகான்கள் தரிசனம் பண்ணுவதும் ஏற்றத்தித்தல். கண்டிப்பாக குருவானவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் வருகிறார். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் நல்லது? வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். வெளிபடியாக இருந்த பிரச்சனை போயிடும். உத்தியோகம் தொழிலை பற்றி கவலையே பட வேணும். 5 வருஷம் 10 வருஷம் கூட பெரிய சிக்கலில் இருந்தவங்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கும். வேற இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, தொலைதூரங்கள், இல்லைனா ஃபேமிலியோடு வர்றது, கடல் கடந்து இருப்பவங்க, இல்லை எனக்கு பிடிக்கல நான் தாய்நாட்டுக்கே போகிறேன், நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நிம்மதி இருக்கலாம், நிறைய போல்டாக முடிவு எடுப்பீங்க. எதிரிங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கலாம் யோசிக்கணும்லாம் உடம்பு கெடுத்துக்காது. என்ன முடிஞ்சு போனால் கடைசியாக உயிர் தான் போகும், ஆனால் அது வந்து தெய்வம் நினைத்து விட்டால் அது போய் தான் தீரும். ஸோ யாரை பற்றியும் கவலைப்படாது, மன அழுத்தம் கொள்ளாமல் முன்னேறுங்கள். கண்டிப்பாக சுபவரியம் நிறைய நடக்கும், மன அழுத்தங்கள் கண்டிப்பாக தோப்போம். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்லாம் வாக்குவாதம் வேணாம். ரத்த பந்த உறவுங்களை ஏதாவது உங்களை சொல்லிட்டு போட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயினே இருங்க. ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அவங்க கூட அட்வைஸ் பண்ணுறது, அவங்க கூட தர்க்கம் பண்ணுறது, அவங்க கூட முறுக்கிக்கிறது, இதெல்லாம் வேணாம். ஜாலியாக இருக்கா தான் உங்களுக்கு நல்லா இருக்க போது. ஒரு மனுஷனுக்கு தொழில் கிடைச்சா போகிறாதா? தடைப்பட்டு இந்த படிப்பு நிவர்த்தி ஆகிடும். நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கிளியர் ஆகிடும். வேறு ஸ்டடீஸ் பண்ணுறது, யூஜி பண்ணுறது, பிஜி பண்ணுறது, அப்படியே டாக்டரேட் பண்ணுறது, எல்லாமே மேஷத்துக்கு வரும். எக்ஸசைஸ் பண்ணோம் 7.5 சனி, அதில் ரொம்ப சோம்பேறிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காகவே நிறைய வாழ்வீங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னே இருப்பீங்க. எல்லா ஃப்ரெண்டும் முன்னேறுவான், நீங்கள் மட்டும் அதே இடத்துல இருப்பீங்க. குடும்பத்தில் கத்ததானே செய்வாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. குடும்பத்தாருடன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே உழைக்கிறத விட்டுட்டு குடும்பத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்ககிட்ட எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, நிறைய விஷயங்கள், நிறைய நட்பு, நிறைய புது நட்பு, புது உறவுகள், புது கௌரவம், புது பதவி, அரசியலில் பெரிய ஏற்றம் எல்லாம் 7.5 சனியிலும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? ரிஷப ராசிக்காரங்க. குருவானவர் 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துக்கு குரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல அற்புதங்களை ஏற்படுத்துவார். தைரியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் கோபப்படுறது மட்டும் நிறைய வரும், அன்வான்ட் டிப்ரெஷன் வரும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே சமயம் லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும், முதலீடுகள் நிறைய வரும், வயிறு முதுகு தண்டோட கோளாறுலாம் பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு எப்பவுமே நல்லது 3 நரசிம்மரை பார்க்குறது. கடலூரில் இருக்கக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூரசிங்கப்பு நரசிம்மர், உளுந்தூர்பட்ட பரிக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மர், இந்த நரசிம்மரை பார்த்துருங்க. ஒரே நேர்கோடு நரசிம்மர். ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா 3 மணி நேரத்தில் 3 கோயிலையும் பார்த்துடலாம், இல்லை 5 மணி நேரத்தில் பார்க்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் அற்புதம் ஏற்படும். உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணமானவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கோர்ட்டு வழக்கு கேஸ் எல்லாம் இருந்தவங்களுக்கு ஒன்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே திருப்பி சேர்ந்துருவீங்க, இல்லை ரெண்டாவது கல்யாணம் நடக்கும், இல்லை 3வது கல்யாணம் நடக்கும். அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்தது. அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், அனுகூலம் ஏற்படும், பெரிய கௌரவம் ஏற்படும், லாபம், நிறைய பணம் வரும். பணம் வந்தால் என்ன அர்த்தம்? நிறைய தொழில் புதுசு புதுசாக பண்ணுவீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ட்ரேடிங்கு, கோயில் திருப்பணிகள் எல்லாமே நடக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? கேது 4ல இருக்கிறனால அப்பா அம்மாவோடய எழுத்தை பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கினே இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க. அதுக்கு நீ தான் மொத்த காரணம், உன்னால் தான் பிஸ்னஸ் கெட்டுது, உன்னால் தான் அது கெட்டுதுன்னு திட்டாதீங்க. அவர் வந்து நம்பிக்கையில் தானே செஞ்சார், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி ரிஷபத்திற்கு யோக பலங்கள் படிப்படியாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி அன்யோன்யம்,
அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூர்வீகத்தில் பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகள், மாமனார் வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீடெல்லாம் தகராறு இருந்திருக்கும். அதெல்லாம் நல்லா மாறிடும், நிறைய நல்லது நடக்கும். பூர்வீகத்தில் சொத்துக்கள் சேர்க்கறது, பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக சொத்து பாகப்பிரிவில் உங்களுக்கு வர்றது, வேற என்ன வேணும்? ஆச்சரியம் தானே? குடும்பத்தில் கணவன் மனைவி தகராறுலாம் இருந்தால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், சால்வ் ஆகிடும். ஸோ குடும்பம் நிம்மதியாக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். இது வரைக்கும் உங்கள் கூட தான் குரு இருந்தார், இப்போ தான் ரெண்டாம் இடம் மாறுறார். காது மூக்கு தொண்டை சைனஸு ஒத்தத்தலை வலி பல்லெல்லாம் பார்த்துக்கணும். மிதுனன்னாவே குரு உச்சமாறார். ஆர்ட்டு அடைப்போ ரத்தம் அடைப்போ வரக்கூடாது. ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். மிதுனம் ஹெல்த்து பார்த்துக்கனாவே நல்லது. திருவெண்காடு புதஸ்தலம், அகோரமூர்த்தி இருக்கிற கோயில் அது, சாதாரண புதன் ஸ்தலம்னு நினச்சிக்காதீங்க. அகோரமூர்த்தி அத்தனை ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர், அஷ்ட கைகளை உடையவர், புரியுதா? அற்புதமானவர். அவரை போய் தரிசனம் பண்ணுங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கும். பழைய கடன்கள் பைசலாகும், மன அழுத்தம் தீரும், தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை தீரும். என்ன பிரச்சனைலாம் தெரியாத இருப்பீங்க, கரெக்டான டாக்டர் இதுதான் உனக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பார். மருந்துகளால் சிலருக்கு சரியாகும், சிலருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலேருந்து அற்புதமாகிடும். யோக பலங்கள் அதிகமாக பெறுவீங்க, தனிப்பட்ட செல்வாக்கு பெறுவீங்க. மிதுனத்துக்கு நிறையத்தோட பணம் வர்றது, கடன் அமைப்பு, எதிரிகள் விஷயம் இதெல்லாம் மாறுறதோட மிதுனத்துக்கு என்ன கிடைக்கும்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு. இது நிச்சயமாக மிதுனத்துக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். வேலை போயிட்டுருக்கோம், படிப்பு தடையாயிட்டிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டு இருப்பாங்க, லவ்வால் படிப்பை விட்டுருப்பீங்க, இடமாற்றம் கிடைச்சிருக்கும், டிரான்ஸ்ஃபரபிளில் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆவார், அவர் பின்னாடியே போக வேண்டியதாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கும், அதனால் படிப்பு தொழிலெலாம் விட்டுருப்பீங்க, அவள் பேர் வந்திருக்கும், நிறைய மன கஷ்டம்லாம் இருக்குல்ல, அப்படியே வெயிலே கண்ட பணி போல் உருகி ஓடிடுமா, ஓடிட்டு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மிதுனத்துக்கு ஆச்சரியம் நிறைய இருக்கும், ஏற்றங்கள் ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், ப்ரமோஷன் ஏற்படும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய அரசியலில் எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதெல்லாம் ஆயிருப்பாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல கௌரவம் ஏற்படும். புதுசாக கவுன்சிலர் ஆகிறது, புதுசாக நல்ல நகராட்சி தலைவர் ஆகிறது, நிறைய நல்லதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படுறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு அற்புதங்கள் ஏற்படும். ஹெல்த்து பார்த்துக்கணும், வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சும்மா வா வா ஜபா கொடுக்குறேன், ஜாமீன் கொடுக்குறேன், நான் அப்படி என் நண்பன் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜவாப் ஜாமீன் தேட வேண்டியதாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகராசி. உங்களுக்கு தான் குரு வராரு, ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு தான் வராரு. வந்தாலும் கடகத்தில் குரு வந்து உச்சம் பெறுவார். கடகத்தில் குருவானவர் உச்சம் பெறனால பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைலாம் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்ந்துடும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும், மன அழுத்தம் தீரும். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படும். யாருக்கு? கடகராசிக்கு. கடகராசிக்கு நினைக்காத நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் போகணும். வயிறு பிரச்சனை, கழிவு பாதை பிரச்சனை, முதுகு தண்டவட பிரச்சனை பார்க்கணும். தொழில் இடமாற்றங்கள் கண்டிப்பாக கடகத்துக்கு ஏற்படும், அப்ரூவ்டாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகம் சத்ருக்கள விஷயத்திலிருந்து பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் குடும்பத்தில் புது உறவுகள் ஏற்படும். கல்யாண அமைப்பில் டைவர்ஸ், கிவர்ஸ் எல்லாம்
சுபிச்சமாக்கி மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடப்பது, திருமணம் நடப்பது, திருமணத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்துவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தால் அனுகூலங்கள் ஏற்படுவது, புதிய அறிமுகங்கள் பெரிய பலத்தை கொடுப்பது, புது தொழில் தொடங்குவது, புது அரசியலில் ஆரம்பிப்பது, பெரிய ஏற்றங்கள் ஏற்படுவது, புதுமையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மன தைரியங்கள் ஏற்படுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற எதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினைத்தீங்களா, படிப்பு மாற்றமும் அதெல்லாம் கடகத்துக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும், மகான்கள் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடெல்லாம் கடகத்திற்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், பெரிய அற்புதம் என்னன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார், 12 இடத்துக்கு வர்றார், குருவானவர் 12 இடத்துக்கு வர்றார், நிறைய நல்லது நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதே சமயம் தேகாரக்கத்தில் ரொம்ப நாள் இருந்த தொந்தரவெல்லாம் தீரும். ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்று குரு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் போயிடும், நல்லது நடக்கும். உடன் துணை அல்லது துணைவி யார், காதல் காதல் அமைப்பெல்லாம் நல்ல கௌரவத்துக்கு வருவாங்க. பெற்றோர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும், பெற்றோர்களுடைய பெருமைகள் போற்றப்படும், தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு நினைக்காத அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவது காணப்பட்டாலும், பணவிரயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொருள் விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருங்க. சும்மா யார் சொல்கிறாங்களோ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய நகைகள்லாம் போட்டுன்னு போவாதீங்க. ஒன்று நீங்களே காணாத அமைச்சிருவீங்க, இல்லைன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை அபகடம் ஏற்பட்டுரும், அதனால் பார்த்துக்குங்க. வாகன அமைப்பு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வண்டி வாகனத்திலலாம் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆடிட்டர்கிட்டையும் உங்கள் ஃபேமிலி ஜோசியர்கிட்டெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதே சமயம் கண்டிப்பாக நிம்மதியாக எதிரிகளுடைய பலத்தை பெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் சரணாகதி ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது சிம்மத்துக்கு யோக பலத்தை தரும். மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதை கண்கூடாக சிம்மராசிக்காரர்கள் பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காண்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வழக்குகள்லாம் வெற்றிகளையும் சந்தோஷம் ஏற்படும், நல்ல உறவுகளையும் கண்டிப்பாக இந்த 36 வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் கண்டிப்பாக வருவீங்க. அது வந்து உங்களுக்கு கடவுளாக பார்த்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படுவது ஆனந்தமும் சந்தோஷம் தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பிலெல்லாம் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல கௌரவமான நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், அது சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதம் ஆனந்தம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் பெரிய அளவு பலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி ஒவ்வாமை விட்டமின் டெபிஷியன்சி கால்சியம் டெபிஷியன்சியில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக இருந்த
சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். தைரியம் ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்த மனக்குறைகள் தீரும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எழுபடியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்தலாம். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. புத்திர சந்தான தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழிலில் அற்புதமான அமைப்பு டக்கென்று ஏற்படும். ரொம்ப நாட்களாக பத்தில் இருந்த குரு படாத பாடு படுத்தி பதவிகளை பிடுங்கி வீழ்வது அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதெல்லாம் இருக்கும். வீடை விட்டு ஊரை விட்டெல்லாம் மாற்றி வந்திருப்பீங்க. ஆனாலும் வந்த இடத்தில் நிலையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் 11 இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் பூர்வத்தில் இருந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். பூர்வீக சொத்து அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளாக குடும்பத்தில் இருந்த கஷ்டம்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கன்னிக்கு 11 வரக்கூடிய குரு ஏற்படுத்துவதே லாபமும் சந்தோஷமும் தெய்வ காரியங்கள் நிறையாக பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானம் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடிவயிறு கால் பாதம் அலர்ஜி மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் போக முடியாது என்று சொல்லக்கூடாது. ஏற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு என்பதையும் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய துலா ராசிக்காரர்கள் 6 இடத்தில் சனியை குரு பார்வையிடுவதனால் சத்ரு ஜெயம். தேகாரக்கத்தில் நிம்மதி ஏற்படுவது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அவசரப்படுவதோ மேலதிகாரிகளுடன் தகராறு செய்வதோ கண்டிப்பாக கூடாது. இருக்கிறதை விட எல்லோரும் 10 குரு வருவதனால் தொழிலில் பெரிய சிக்கல் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்று யாராவது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்கள். உங்களுக்கு 3-6 10 இடமான தொழிலிடத்தில் வந்தாலும் கண்டிப்பாக இருக்கிற நிலைமையை விட பெரிய உயர்ந்த நிலைமைக்கும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரிய கௌரவத்தையும் நீண்ட நாட்களாக மறைமுகமாக குடும்ப அமைப்பு குடும்ப உறவுகள் இருந்தாலும் பகிரங்கமாக வெளி உலகத்தில் நிம்மதியாக ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதும் பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் தொழில் மனைவியாக இருந்தால் கணவன் உயர்ந்த நிலைமைக்கு போறதும் கணவனாக இருந்தாலும் மனைவியுடைய உயர்ந்த நிலைமை பார்ப்பதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வது வீடு கட்டுவது வீடு புதுப்பிப்பது வீடு இன்டீரியர் மாற்றுவது என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்களும் ஆனந்தங்களும் பேரானந்தமும் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு துர்கையுடைய கவசத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் கேட்க கேட்க ஆனந்தம் பேரானந்தம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். திருநள்ளாறு சென்று விட்டு வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். குருவானவர் அஷ்டமத்தில் இருந்தவர். 2
ஐந்துக்குரிய குரு எட்டாம் இடத்திலிருந்து பலவிதமான சிக்கல்கள் சங்கடங்கள் பெரிய கஷ்டப்பட்டு வெற்றிகள் கொடுத்தாலும் ஒன்பதில் உச்சம் பெறுகிறார். ஒன்பதில் குரு வச்சும் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார், அதாவது விருச்சகத்தை பார்க்கிறார். சொல்லவா வேணும், எல்லாமே ஏற்றம் அனுகூலம், குழந்தைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் தீர்வது. தேகாரைக்கு மட்டும் எப்பயுமே விருச்சகம் கொஞ்சம் பார்த்துக்கணும், அலர்ஜி வரலாம், தலைவலி வரலாம், முதுகு வலி வரலாம், இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு மன சோர்வு, லோ பிபி எல்லாம், ஹீமோக்ளோபின் எல்லாம் விருச்சகம் பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். விருச்சகத்துக்கு அற்புதமான காலகட்டங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனம், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அற்புதமான கவனமாக பார்த்து கொள்வதும், அதே சமயம் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுபடியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவதும், அண்டை அயலாரிட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், வீடு கட்டுறது நடக்கும், இன்டீரியர் நடக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கை நடக்கும், வண்டி வாகன மாற்றங்கள் நடக்கும், நிறைய டிராவல் செய்வீர்கள். டிசம்பருக்கு அப்புறம் கடல் கடந்து தொழில் வேண்டும், உத்தியோகம் வேண்டும், வியாபாரம் வேண்டும், படிப்பு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படுவதும், எதிரிகளை வெல்லக்கூடிய பிராப்தம். இந்த காலகட்டத்தில் திருமணம் எல்லாம் வந்தால் உடனடியாக செய்து கொள்வதும், குழந்தை பேர் வந்தால் பெற்றுக்கொள்வதும் தடையில்லாமல் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சகத்திற்கென்பே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பழனி முருகரை தரிசனம் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரை ஏழாம் இடத்திலிருந்த குருவானவர் குடும்பத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் சிக்கல்களோ நிறைய பயணங்களோ ஏற்படுத்தி கொடுத்தாலும், அஷ்டமத்தில் வருகிறார், உங்கள் ராசியுடைய அதிபதியே குரு என்பதனால், குரு உச்சமாகிறதுனால் எட்டாம் இடத்தில் குரு வந்து உச்சமாகிறார், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றெல்லாம் பதட்டம் வேண்டாம். தேகாரக்கத்தில் இரத்தத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உடல் உறவினர்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுத்தி கொடுப்பவர் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். இயற்கையாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, இன்டீரியர் பண்ணுறது, நகை வாங்கிறது, முதலீடு செய்வது என்று எல்லா விஷயமும் யோக பல

திருமணம் ஏற்படுமா என்றெல்லாம் பயப்படவே பயப்படாதுங்கள். குரு பார்வை 12 இடமும் 2 இடமும் என்பதனால் டக்கு டக்கு டக்குன்னு என்று நிறைய டக்குன்னு திருமணங்களோ புத்திர சந்தானங்களோ நல்ல விஷயங்களோ அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகளில் தனுசு வருவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் பழைய கடன்களை பைசலாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்களை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனுசுக்கு ஏற்படக்கூடிய அற்புதத்தை 8 இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார். வயிறு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். காலஸ்திரி தரிசனம் செய்வது சிறந்த பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7 சனி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், குருவானவர் 6 இடத்திலிருந்து கஷ்டங்கள், தேகாரோக்கியங்கள், கடன் அமைப்பு, மன அழுத்தம், எதிரிகள் பெரிய அளவுக்கு வெற்றிகள் கொள்வது, எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுவதெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி 7 இடத்தில் வந்து குருவானவர் சமசப்த பார்வையாக உங்களை பார்ப்பதனால் மகரத்துக்கு நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, ஏற்றங்கள், புதிய முயற்சி, அனுகூலத்தை திசை திருப்பி வைக்கக்கூடிய காலகட்டம். மரண பயம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வண்டிகளில் மட்டும் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் தைரியமாக மகர ராசிக்காரர்கள் இறங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை மகரத்திற்கு பெற்றுத்தரும். டிசம்பர் மாதத்திலிருந்து ராகுவானவர் ஜென்மத்துக்கு வருவதனால் டிப்ரெஷன் ஆகாமல் இருப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாகனங்களில் மட்டும் இந்த குரு பயிற்சியில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் அற்புதத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும், வித்தீக மிக மிக முக்கியம். பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்ப நிம்மதியை கெடுக்க பார்ப்பார், அதில் மட்டும் உச்சமாகி இருக்கார். யார் எதை சொன்னாலும் குடும்பத்தில் கோபத்தை தவிர்த்து வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். திருப்பதி திருமலைக்கு செல்வதும், கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் அலமேலு தாயாரை தரிசனம் செய்வதும் கும்பத்திற்கு அற்புதம். 5 இடத்தில் இருந்த குரு 6 இடத்துக்கு மாறுகிறார். பெரிய அளவுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தனலட்சுமி, அஷ்டலட்சுமி, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்குவது, புத்திர சந்தான தடைகள் நீங்குவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எல்லா உறவுகளிலும் சுபகாரியங்கள் நடப்பது. கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்தாலும் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், மறைமுக எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாமல் உபத்திரத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதங்களும் ஆனந்தங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மறைமுக எதிரிகள் ஸ்தான மறைமுக எதிரிகளால் தொந்தரவுகள் மட்டும் மிக மிக கவனமாக எல்லா விதத்திலும் மறந்து போன விஷயத்தை போய் நோண்டி பெரிய சிக்கலாக்கி விடாதீர்கள். வார்த்தைகளால் கண்டிப்பாக நல்லதை பேசுவதும், நல்லதை பாடுவதும், நல்லதை சொல்வதும்,
உத்தமம்.

0: மான பலனை தரும் அடிவயிறு கழிவுகள் முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதி மிக மிக கவனமாக இருப்பதும் குறிப்பாக 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திலும் வாகனங்களிலும் சட்டவிரோதத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கும்பராசிக்காரர்களால் கண்டிப்பாக புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு, இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தம். 60 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு டக்கு டக்கு என்று அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான உத்தமமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பு, வண்டி வாகனம், அற்புதங்கள் எல்லாம் ஏற்படும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். உறவுகள் மத்தியில், கம்யூனிட்டி மத்தியில் அதீத கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம். கண்டிப்பாக மறைந்த விஷயங்கள், மறந்த விஷயங்கள் எல்லாம் போய் நோண்டி பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். திருக்கொள்ளிக்காடு விசேஷமான அமைப்பு. ஜென்மத்தில் சனி இருப்பதை குரு பார்வையிடுவதனால் அற்புதமான அமைப்பு ஏற்பட்டாலும் அடிவயிறு, முதுகு, கழிவு, பாதம், முட்டுக்கள் விஷயத்தில் கவனம். வாகனங்களில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம், புது இன்கிரிமெண்ட், படிப்பு தடை கண்டிப்பாக தீர்வதும் ஜென்மசனியில் திருமண தடைகளும் புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகளும் நிவர்த்தி ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கு டக்கென்று தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அதே சமயம் பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் தெய்வ காரியங்கள், தெய்வ திருப்பணிகள் செய்வதற்குண்டான யோக பலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. அம்மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய சகவாசம் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, சுபகாரிய ரீதியாக, கல்யாணம், காது குத்து, நல்ல விஷயங்கள், சீமந்தம் எல்லாமே குடும்பத்தில் டக்கு டக்குன்று ஏற்படுவது. வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, தொழில் மாற்றுவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் வருவதெல்லாம் ஏற்படுவதெல்லாம் மீனத்திற்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. பெரிய அளவு யோக பலத்தை டிசம்பரிலிருந்து பெறக்கூடிய பிராப்தங்கள் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மட்டும் படித்து கொண்டிருப்பது கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல விஷயமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ராசிநாதனான குருவானவர் கடகத்திலிருந்து விசேஷ பார்வையாக 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் இத்தனை நாட்கள் இருந்த தடைகள், தொழில் தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, படிப்பு தடை, எல்லா தடையும், ஒரே டிப்ரெஷன், கூடா சகவாசம், வருத்தம், குடும்பத்தோட பிரச்சனை எல்லாமே மாறி சந்தோஷம் ஏற்படுவது தொழிலாளிகளுக்கு சங்கடங்கள் தீர்வது, வேலை வாய்ப்பு கிடைப்பது, முதலாளிகளுடைய நம்பிக்கை பெறுவது, மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை பெறுவது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பெரும் தொழில் செல்வந்தர்களாக மாறுவதெல்லாம் சுபிட்சமும் அஷ்டலட்சுமி கடாட்சம் என்ற நல்ல செய்திகளாக வரக்கூடிய ஐந்தாம் இட குரு பெயர்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகத்திற்குண்டான இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிகளுக்கு. இதுவரை மேஷத்திலிருந்து மீனம் வர உள்ள 12 ராசிகளுக்கு உண்டான கடகத்தில் வரக்கூடிய குருவால் என்ன பலன்கள், என்ன தெய்வ பழி வழிபாடுகள் எப்படி இருக்கும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்த்தோம். மீன்
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்ப பாக்கும் டிஆர்டி தமிழலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகம் இன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் தலைமையில் அரியாலையில் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் அரியாலை பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். இதே நேரத்தில் பின்னர் ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்த டில்வின் சில்வா அவர்கள், மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் நோக்கில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக நாங்கள் பணம் ஒதுக்கினோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் டித்வா புயல் வந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒதுக்கப்பட்ட பணம் அவ்வாறு இருக்கும் போது டித்வாவுக்கு 500 பில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்க வேண்டியிருந்தது. அதாவது டித்வாவுக்காக 5000 கோடி ரூபாய் அந்த பணம் தேர்தலுக்கு ஒதுக்கியிருந்த பணம். ஆகவே இவ்வருடம் எம்மால் தேர்தலை நடத்த முடியாது. இப்போது புதிய பிரச்சனையும் எழுந்துள்ளது. சட்ட ரீதியிலான பிரச்சனை ஒன்றும் தோன்றியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க காலத்தில் மாகாண சபையை நடத்துவதற்கான சட்ட நடைமுறைகள் சீர்குலைக்கப்பட்டதால் இந்த மாகாண சபை தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தற்போது பாராளுமன்றத்தில் குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். எனவே அந்த குழுவின் அறிக்கை எமக்கு கிடைத்ததும் நாம் அதனை பரிசீலித்து வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றால் அடுத்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு இந்தியாவிடமிருந்து எந்த அழுத்தமும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில், அதாவது இந்திய அரசாங்கத்துக்கும் எமது அரசாங்கத்துக்கும் இடையில் நல்ல உறவு உள்ளது. மிகவும் நட்பான உறவு காணப்படுகின்றது. எங்களிடையில் நல்ல புரிதல் காணப்படுகின்றது.
2: வடக்கு மாகாணத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்தும் அவர் இதன்போது கருத்துரைத்தார்.
1: அரசியல் உள்நோக்கங்கள் இல்லாமல் நேர்மையாக பார்த்தால் கடந்த 1.5 வருடங்களில் நாங்கள் பல ராணுவ முகாம்களை அகற்றி வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவித்துள்ளோம். மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்துள்ளோம். மேலும் பல காணிகளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். இப்போது அவற்றை பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அவற்றை அப்படியே விடுவிக்க முடியாது. தற்போதுள்ள ராணுவ முகாம்களை நாங்கள் மாற்ற வேண்டும். அவற்றின் எண்ணிக்கையை நாம் குறைக்க வேண்டும். அந்த காணிகளையும் கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக ஜனாதிபதிக்கு எதிர்பார்ப்பு ஒன்று, விடுவிக்கப்பட்ட அந்த காணிகளை ஒருவருக்கொருவர் வெறுமனே கொடுப்பதற்கு பதிலாக தொழில்களை ஆரம்பிக்க விரும்பும் வடமாகாண மக்களுக்கு அவற்றை நாம் கொடுக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கான வருமான வழிகளை நாங்கள் உருவாக்கும் விடமாக அவற்றை மாற்ற வேண்டும். எனவே வாக்குறுதி அளித்ததன்படி அந்த காணிகளை நாங்கள் படிப்படியாக விடுவித்து வருகின்றோம். மேலும் மக்களின் காணிகளை மக்களுக்கே கொடுப்பதற்காக முயற்சித்து வருகின்றோம். சிலர் வருத்தத்தில் உள்ளமை எமக்கு நன்கு தெரியும். சிலர் அர்த்தமற்ற போராட்டங்களை உருவாக்குகின்றார்கள். எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எங்கள் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒரு அரசாங்கமாகும். குறிப்பாக வடக்கு மாகாண மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒரு அரசாங்கமாகும். ஆகவே அந்த நம்பிக்கையை விரும்பாத தோற்கடிக்கப்பட்ட சக்திகளின் பல்வேறு முயற்சிகளையும் பலவிதமான பொய் பிரச்சாரங்களையும் மீறி நாங்கள் வாக்குறுதி அளித்தபடி இவற்றை அனைத்தையும் செய்து மக்களுக்கு காணிகளையும் வழங்கி வருகின்றோம். மக்களின் தொழில்துறையை வலுப்படுத்தவும் நாங்கள் உதவுகின்றோம். அது மட்டுமின்றி வீடுகளை கட்டுவதற்கு மற்றும் கிராமப்புற வீதிகளை செப்பனிடுவதற்கான வேலைகளையும் திட்டமிட்டு வருகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் அவற்றுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அவை முன்னெடுக்கப்படும்.
0: தொடர்ந்து, யுத்தம் காரணமாக ஏற்பட்ட வடுக்களை தீர்க்கும் பணிகளில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்கா இன்று வவனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார்.
1: இன்று வடக்கில் வாழும் தமிழ் தாயும் தந்தையும் அவர்கள் இந்த இலங்கையின் சமத்துவமான பிரஜைகளாக அடிமைகளாக அல்ல, சமத்துவமான பிரஜைகளாக இந்த இலங்கையை துண்டு துண்டாக உடைக்காமல் ஒன்றாக வாழ்வதற்கு அவர்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள் என்பதையே கடந்த தேர்தல்களை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே நான் கூறுவது என்னவென்றால், யுத்தத்தினால் ஏற்பட்ட பல்வேறு காயங்கள் இருக்கின்றன. யுத்தத்தினால் கிராமங்களில் மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதனால் தமிழர்கள் சிங்களவர்கள் ஆகிய தரப்பினருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எமது இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அந்த பழைய வடுக்களை காயங்களை நாம் குணப்படுத்துவோம்.
2: வவுனியா அலுகல் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட காப்பட் வீதி மக்கள் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை கூறினார். கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 42 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அலுகல் காப்பட் வீதி இன்று திறந்து வைக்கப்பட்டது.
0: தொடர்ந்து பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாட சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்காவிடம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா ஆகியோருக்கு இடையில் நேற்று தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் கடந்த வியாழக்கிழமை இரவு விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்கு உடனடியாக சர்வகட்சி மாநாடு ஒன்றை கூட்ட வேண்டும் என்றும் அது குறித்து எதிர்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு நேரில் அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த இணக்கப்பாட்டின்படி நேற்று எதிர்கட்சித் தலைவர் ஜனாதிபதியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார். இதன்போது பதிலளித்துள்ள ஜனாதிபதி தான் தற்போது மட்டக்களப்பில் தங்கியிருப்பதாகவும் கொழும்பு திரும்பியதும் இது தொடர்பில் இறுதி பதிலை தெரிவிப்பதாக எதிர்கட்சித் தலைவருக்கு அவர் அறியப்படுத்தியிருக்கிறார். தற்போதைய ஆட்சியாளர்கள் எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் தங்களிடம் கையளிப்பார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண கூறுகிறார்.
1: இவர்கள் இந்த நாட்டினை கையளிப்பார்கள் என நான் உறுதியாக கூறுகின்றேன். யாரிடம் கையளிப்பார்கள் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல. அதனை எவ்வாறு ஆட்சியமைப்பது குறித்து நாம் தற்போது சிந்தித்து தயாராக இருக்க வேண்டும். யார் அதனை பொறுப்பேற்றாலும் முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாகும். இவர்கள் நாட்டினை முற்றிலுமாக அழித்து விட்டே செல்வார், திரை சேரியினை துடைத்து விட்டே செல்வார்கள். அவ்வாறான ஒரு சிக்கலிலேயே நாடு தற்போது உள்ளது. செய்த விடயம் தவறு என இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3/2 பெரும்பான்மை கொண்ட அதிகாரத்தை ஏன் வழங்கினோம் என நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். அதனாலேயே எமது கட்சிக்கு இவ்வாறான பலத்தை வழங்கி இருக்கவில்லை. அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் பைத்தியக்காரர்களை போல் நடந்து கொள்கின்றார்கள் என்று நமக்கு கூற வேண்டியுள்ளது.
2: எதிர்கட்சியில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்களை நீக்கிவிட்டு தகுதியானவர்கள் ஒன்றிணைந்து நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அனுராதபுர மாவட்ட தலைவரான திசுக்குட்டி ஆராய்ச்சி கூறியுள்ளார்.
1: வழக்குகளின் மூலம் ஊழல் மற்றும் மோசடி தொடர்புடையவர்கள் என நிரூபிக்கப்பட்ட குழுவினரை நீக்கிவிட்டால் வெளியில் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் சிறந்த மனிதர்கள் என்றே நாம் எண்ணுகின்றோம். குற்றச்சாட்டுகள் மாத்திரமே சுமத்தப்பட்டு அவை நிரூபிக்கப்படாத சிறந்த மனிதர்கள் மாத்திரமே இன்று வெளியில் இருக்கின்றார்கள்.
2: இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருடன் இணைந்து ஆட்சிக்கு வருவது குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார்.
1: ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மாத்திரம் இணைந்து செயல்படுவது பற்றி நான் சற்று கூற வேண்டும். இந்த சஜித் பிரேமதாசவினால் ஒருபோதும் இந்த நாட்டை தனியாக வழிநடத்த முடியாது. ஏனெனில் நான் எப்போதும் கூறுவது போல சஜித் பிரேமதாஸ் என்பவருக்கு பெரிய தலை இருந்த போதிலும் சிறிய மூளையை கொண்ட ஒரு குழந்தை போன்றவர் ஆவார். எனவே அவருக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு அறிவு இல்லை. மஹிந்த ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, சந்திரிகா மற்றும் அனுருகுமார் திசாநாயக் என இங்குள்ள அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு சர்வகட்சி மாநாட்டின் மூலம் தீர்மானங்களை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கையாகும்.
2: இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக பிரான்சுக்கு செல்வதை விடுத்து அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
1: நாம் பிள்ளையானை பார்க்க சென்றோமா என்று கேட்பதற்கு பிரான்சுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நீதிமன்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே அவ்வளவு தூரம் பிரான்சுக்கு சென்று பிள்ளையானை பார்க்க சென்றோமா என கேட்டுவிட்டு வந்தது ஒரு குற்றமாகும். ரூபாவை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன? வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கும் இந்த நாட்டின் வாழ்க்கை செலவை ஓரளவு தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கத்தின் திட்டம் என்ன? அதற்கு அரசாங்கம் வழங்கும் திட்டம் ராஜபக்சவை திட்டுவது மாத்திரம் என்றால் அது வெற்றியளிக்கப் போவதில்லை. இந்த நாட்டின் வாழ்க்கை செலவை மக்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பதற்கும் பதிலளியுங்கள்.
3: தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
4: தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மிக தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுத்தப்படுகின்ற வேளையிலே நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த சர்வதேச விசாரணையை முன்னெடுத்திருப்பது தொடர்பாக சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் கேட்கின்றோம், ஏன் நாமல் ராஜபக்ச போன்றோருக்கு இவ்வளவு பயம்? இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உண்மை நிலைமையை அறிவிக்க வேண்டிய கடப்பாடு எமது அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்பொழுது விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. இன்னும் சில காலங்களிலே இதற்கான இறுதி தீர்ப்பு நிச்சயம் எழுதப்படும். அதற்காக நீதித்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே சில கிடைத்த சாட்சியங்கள் அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொள்ள சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பையும் அல்லது சர்வதேச மட்டத்திலேயே வருகின்றோம். எனவே இந்த வேளையிலே இவர்களுக்கு தெரியும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பின்னணி இருந்தவர்கள் யார். நாளுக்கு நாள் புதிய புதிய தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே இவர்கள் ஒரு கலக்கம் பயக்கம் தயக்கம் வந்திருக்கிறது. இதனூடாக அவர்கள் அனுபவிக்க போகின்ற தண்டனை எண்ணை பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: தொடர்ந்து இளைஞர் தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக விழிப்புணர்வு நடைப்பவனி இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நடைப்பவனியை திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர் சேவைகள் மன்றம் ஏற்பாடு செய்திருந்தது. ஊர்வலத்தில் பங்கு பெற்றியவர்கள் போதை தடுப்பு தொடர்பிலான விழிப்புணர்வு பதாகைகள் அடங்கிய வாசகங்களை ஏந்தியவாறு திருவண்ணாமலை ஆளுநர் செயலகத்திலிருந்து திருவண்ணாமலை பஸ் நிலையம் வரை சென்றார்கள். இதில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் கோதாசன், ரோசான் அக்மிமென உட்பட இளைஞர் சம்மேளனங்கள் இளைஞர் கழக உறுப்பினர்கள் என்று பலரும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். இதன் போது போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு உரையாடல்களும் இடம்பெற்றன. கடந்த மே 18ஆம் தேதி இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளையொட்டி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பொது வீதியில் உந்துருளி பேரணி நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் முல்லைத்தீவு காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டார்கள். பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் உந்துருளிகளில் பயணித்த நபர்களின் படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து புலனாய்வு பிரிவினரை கொண்டு நடத்தப்பட்ட தேடுதலில் இந்த சந்த நபர்கள் புத்தூர் சந்தியிலிருந்து கொடிகாமம் ஊடாக கிள்ளச்சி நோக்கி பயணித்துள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் முதற்கட்டமாக தலைக்கவசமின்றி பயணித்த ஒரு உந்துருளி பதிவு இலக்கத்தின் அடிப்படையில் கடந்த மே 19ஆம் தேதி கிள்ளச்சி கிரக்கன்கட்டு பகுதிக்கு சென்ற கிள்ளச்சி காவல்துறை அதிகாரிகள் அதன் உரிமையாளரை கண்டுபிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதன்போது கடந்த 18ஆம் தேதி விஸ்வமடு சந்தியில் ஒன்று கூடிய உந்துருளிகள் ஓட்டிகள் முல்லைத்தீவு வீதி வழியாக வெள்ளமுள்ளிவாய்க்கால் நோக்கி பயணித்துள்ளமை தெரியவந்ததை அடுத்து முல்லைத்தீவு காவல்துறை பிரிவினர் நடத்திய விரிவான விசாரணைகளின் மூலம் இந்த மூவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பயங்கரவாத தடை சட்ட விதிகளின் கீழும் பல்வேறு பாதுகாப்பு பிரிவினர் இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேவேளை சமூக ஊடகங்களில் பரவிய படங்களை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு காவல்துறைக்கு தகவல் வழங்கிய சட்டத்தை மதிக்கும் குடிமக்களின் விழிப்புணர்வை தாங்கள் பெரிதும் பாராட்டுவதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் சதித்திட்டங்களின் அடிப்படையில் குற்றமிழைத்துள்ளார்களா என்பதை நீதிமன்றத்தின் முன் சான்றாதாரங்களுடன் நிரூபிப்பதற்கான முறையான விசாரணைகள் நுணுக்கமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் இலங்கை காவல்துறை நாட்டின் எந்தொரு பகுதியிலும் இனம் மதம் அல்லது தனிமனித தராதரம் பாராது அனைவருக்கும் சமமாகவே சட்டத்தை நிலைநாட்டும் என்று உறுதியளித்திருப்பதோடு ஒரு விசாரணையின் இறுதி முடிவுகளை எட்டுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதால் இந்த இடைப்பட்ட காலத்தில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை உடைக்க முயலும் சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குறுகிய நோக்கங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் உத்தியுர்வ துப்பாக்கியை தவிர மேலும் ஒரு சட்டவிரோத துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். தமிழக அரசியல் கட்சி தலைவர் சீமானை அச்சுறுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இந்தியாவுக்கு துப்பாக்கி எடுத்து வர முடிந்திருந்தால் சீமானை சுட்டுக் கொன்றிருப்பேன் அல்லது அவர் யாழ்ப்பாணம் வந்தால் சுட்டுக் கொள்ளுவேன் என்று பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அத்துடன் பெண் ஒருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய வழக்கில் அர்ஜுனாவின் உத்தியோர்வ துப்பாக்கி ஏற்கனவே நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் அவர் மீண்டும் சுட்டுக் கொள்ளுவேன் என்று கூறுவது அவரிடம் மேலும் ஒரு சட்டவிரோத ஆயுதம் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தால் தமிழகத்தில் தற்போது கண்டன போராட்டங்கள் வெடித்துள்ளன. இது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருப்பதோடு இந்தியாவின் இறையாண்மைக்கும் சவாலாக அமைந்திருக்கிறது. ஆபத்து காலங்களில் உதவும் அண்ட நாட்டுடனான ராஜேந்திர உறவை பாதுகாக்க சபாநாயகர் உடனடியாக தலையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உரியை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவரை நாடாளுமன்றத்திலிருந்து இடநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் இவ்வாறானவர்களுக்கு விசா வழங்குவதை இந்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வரும் திங்கட்கிழமை தன்னை கைது செய்ய திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் அரசியல் நேர்காணலில் தொகுப்பாளரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். நாம் கீழே விழுந்து போர் வீரர்கள் நிமிடத்துக்கு முன்னால் அங்கு விழுந்ததில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளின் காலடியில் விழுந்து கிடக்கிறது. அப்படி விழுந்தால்தான் நாம் வெட்கப்பட வேண்டும். எனது அரசியல் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நாடகம் ஆடியதில்லை. போர் வீரர்கள் நினைவிடம் என்பது ஒரு பொது இடம். அங்கு யார் வேண்டுமானாலும் சென்று அஞ்சலி செலுத்தலாம். அதை தடுக்க நினைப்பது சட்டத்துக்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்தார். அங்கிருந்த வெள்ள நிற சிறிய சுவரில் தனது கால் தட்டியதால் சமநிலை தவறி விழுந்ததாகவும் கைகளால் அதை தடுத்துக் கொண்டதால் முகத்தில் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தான் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்தார். நான் சட்டத்தை மீறியிருந்தால் அங்கேயே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் தற்போது என்னையும் எங்கள் கட்சியின் மற்றொரு உறுப்பினரையும் வரும் திங்கட்கிழமை தலங்கம காவல்யத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி அன்று அவர்கள் எங்களை கைது செய்து நீதிமன்றில் முல்லைப்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். நாங்கள் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த 1990 முதல் அதிவீரியம் கொண்ட நச்சு பூச்சிக்கொல்லி பாவனைகள் படிப்படியாக தடை செய்யப்பட்டதன் மூலம் நாட்டில் இடம்பெறும் உயிர் மாய்ப்பு சம்பவங்களின் எண்ணிக்கை சுமார் 70% குறைவடைந்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். ஜெனிவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார பேரவையின் பக்க நிகழ்வாக இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பூச்சிக்கொல்லிகளால் ஏற்படும் உயிர் மாய்ப்புகளை தடுத்தல் என்ற விசேட அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது இலங்கையில் கடந்த 1995 100,000 பேருக்கு 47 காணப்பட்ட உயிர் மாய்ப்பு வீதமானது 2022 14 குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், உலக நாடுகள் அனைத்தும் தங்களின் தேசிய தற்கொலை தடுப்பு உத்திகளுக்குள் இந்த பூச்சிக்கொல்லி கட்டுப்பாட்டு கொள்கைகளை உள்ளடக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். பூச்சிக்கொல்லிகளை தடை செய்வதோடு மட்டும் உயிர் மாய்ப்புகளை முழுமையாக தடுத்துவிட முடியாது என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு மற்றும் சமூக அடிப்படையிலான சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமே இதற்கு நிலையான தீர்வை எட்ட முடியும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் வளரும் நாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் தொழில்நுட்ப ஆதரவு அவசியம் என்றும் இந்த விடயத்தில் இலங்கை தனது வெற்றிகரமான அனுபவங்களை ஏனைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உயிர் மாய்ப்பு தடுப்புக்கான சர்வதேச சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் 34வது உலக உயிர் மாய்ப்பு தடுப்பு மாநாடு எதிர்வரும் 2027 இலங்கையில் நடத்தப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொலர் மற்றும் யூரோவின் மதிப்பு உயர்வதை காரணம் காட்டி நாட்டின் தேசிய சொத்துக்களை துண்டு துண்டாக விற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று எல்லே குணவங்ச தேரர் தெரிவிக்கிறார். இலங்கையின் 54வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். டாலர் மற்றும் யூரோவின் மதிப்பு உயர்வதை காரணம் காட்டி நாட்டை துண்டு துண்டாக விற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எமக்கு தேவை வெளிநாட்டு தலைவர்கள் அல்ல, இந்த மண்ணின் பாரம்பரியத்தை உணர்ந்த தலைவர்களேயாகும். தற்போது சமூக ஊடகங்கள் மூலம் திட்டமிட்ட முறையில் பௌத்த சாசனத்துக்கும் தேரர்களுக்கும் மற்றும் கலாச்சாரத்துக்கும் எதிராக நற்பெயர் களங்கப்படுத்தும் நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. பௌத்தத்தின் உன்னத விழாக்களான விசாக் மற்றும் போசோன் பண்டிகைகளின் முக்கியத்துவத்தை குறைப்பதற்கும் எமது புத்தாண்டு சுப நேரங்களை குழப்புவதற்கும் சில தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு முன்னால் மகாசங்கத்தினரும் பௌத்த மக்களும் பௌனமாக இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர் அங்கு வலியுறுத்தினார். முன்னாள் அரசாங்கங்களின் தலைவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை வைத்து அரசியல் செய்தார்களே தவிர தமிழ் மக்களுக்கான எந்தவித சுதந்திரத்தையும் வழங்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் செரித் தெரிவித்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே, கோத்தபாய ராஜபக்ச என யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை அரசியலாகவே பார்த்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இறுதி யுத்த காலத்தில் உயிரிழந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது உறவுகளே என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களின் வேதனைகளை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை, இனிமேலும் செய்யாதென்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஆரம்ப காலத்தில் ஆட்சி செய்த தலைவர்களின் தவறான தலைமைத்துவமே நாட்டில் இவ்வாறானதொரு யுத்த சூழல் ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கனடா ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் தொடர்பாக கலந்துரையாட எதிர்கட்சித் தலைவரும் கனடா உயர்ஸ்தானிகரும் கொழும்பில் சந்தித்தார்கள். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கான கனடா உயர்ஸ்தானிகரான இசபெல் கேத்ரின் மார்டினுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று அண்மையில் கொழும்பில் உள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் நீடித்த இன நல்லிணக்கம் தொடர்பாகவும் இருதரப்பினரும் அங்கு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதோடு இந்த சந்திப்பில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது ஜனநாயகத்தின் இன்றியமையாத அங்கமாக காணப்படுகிறது என்று குறிப்பிட்டு அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தினார். இந்த இருதரப்பு சந்திப்பின் போது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினும் இலங்கை எதிர்கொள்ளும் பேரண்ட பொருளாதார சவால்கள் குறித்தும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் நாட்டை பாதித்த சமூக பொருளாதார சவால்கள் தொடர்பிலும் அங்கு விரிவாக கலந்துரையாடினார்கள். இலங்கையில் தற்சமயத்தில் தாக்கத்துக்குள்ளான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு துரித நிவாரணம், மறுசீரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்சிக்கு முன்னுரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நாடாக மீண்டும் தலைநிமிர்வதற்கும் சேதமடைந்த சொத்துக்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் உலகளாவிய ரீதியாக உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சர்வதேச நாணய நிதியத்திடம் தான் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் மீண்டும் அங்கு சுட்டிக்காட்டினார். அவ்வாறே கனடாவின் வலுவான காலநிலை, நிதி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கால்நிலை ஸ்மார்ட் கமத்தொழிலை வலுப்படுத்துதல், நிலப்பேறான காணி பயன்பாடு மற்றும் நீரேந்து முகாமைத்துவத்தை மேம்படுத்தல் மற்றும் இலங்கையில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வறண்ட கால்நிலையை கொண்ட புவியியல் பகுதி முழுவதும் உலர்வலயம் இருக்கும் பெண் விவசாயிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கனடிய டாலர் 5 மில்லியன் வேலை திட்டமான அக்சஸ் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். சட்டவிரோதமாக கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் நிலைய சிறையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கித்துள் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிறை கைதியே உயிரிழந்து போனார்.
3: சுருசிதவருக்கு ஏற்பட்ட சுகுகீனத்தினால் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சையை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை வேளையில் அவரது வாயிலிருந்து நுரை வெளியேறியதை அடுத்து அவரை வைத்தியசாலையில் அனுமதித்ததாக கரடியனாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். தெரிவித்தார். விஷத்தன்மையினால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மரணத்திற்கான காரணத்தை பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே சரியாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் கரடியனாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கூறினார். சடலம் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை பாதுகாப்பதற்காக பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காணிகள் கையகப்படுத்தப்படுவதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் உருவெடுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அம்பாறை மாவட்டத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கல்வி அலுவலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற நிர்வாக கட்டமைப்புகளை நிறுவதென்பது ஒரு நிர்வாக பணியை தவிர அது அரசியல் பணியல்ல என்றும் குறிப்பிட்டார். 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா திட்டவட்டமாக அம்பாறை நிந்தவூர் பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டார். நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்துக்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைப்பதே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்தொரு அரசாங்கத்தின் கீழும் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை ஒழித்து அரசியல்வாதிகள் அனைவரையும் மக்களுக்காக பணியாற்றும் ஒரு குழுவாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமை உரையாற்றிய கருணநாதன் இளங்குமரன் போக்குவரத்து துறை மிகவும் இன்றியமையாததோடு அங்கு நேர முகாமைத்துவம் முக்கியமானது என்றும் போக்குவரத்தில் தடங்கல்கள் காலதாமதங்கள் ஏற்பட்டால் திட்டமிடப்பட்டவை அனைத்தும் பின்னோக்கி நகரும் என்றும் இதனால் சீரான போக்குவரத்துக்கு வீதி அபிவிருத்தி முக்கியமானது என்று தெரிவித்தார். மேலும் கடந்த வருடம் கிராமிய வீதிகளுக்கான 1000 மில்லியன் ரூபாய் மற்றும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்கான 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும். சிசுரிய பாடசாலை பேருந்து சேவை, கெமிசெரிய கிராமிய இணைப்பு பேருந்து சேவை, நிதிசெரிய பின்னிரவு பேருந்து சேவை மற்றும் கடல்வழி போக்குவரத்து ஆகியன தொடர்பாக விரிவாக ஆராய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஒரு அபிவிருத்தி வேலையினை ஆரம்பிக்கும் போது நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைய பகுதியளவில் மேற்கொள்ளாமல் முழுமையாக நிறைவேற்றி முடிப்பதே ஆரோக்கியமானது என்றும் யாழ்ப்பாண மாவட்டமானது அபிவிருத்தி வேலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் முதன்மையாக விளங்குகிறது என்றும் வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களை ஒன்றிணைந்து மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு காத்திரமான பங்களிப்புகளை வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும் 2027 ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ள கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம், கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி திட்டங்கள், கிராமிய வீதிகளில் காணப்படும் பாதுகாப்பற்ற பிரதேசங்களை சீர்படுத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டு அனுமதிகளும் வழங்கப்பட்டன. மேலும் குமுதினி படகு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி முதல்வர் தியாளன், மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி ஏகரன், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் ஸ்ரீ வாகேசன், மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் சிவகுமாரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர், வீதி அபிவிருத்தி திணைக்கழகத்தின் பொறியியலாளர், பிரதி செயலாளர்கள், துறை சார்ந்த திணைக்கழகத்தின் தலைவர்கள், போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கு பெற்றிருந்தார்கள். விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபயசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோருடன் இணைத்தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக பிரச்சினைகள், கத்தோலிக்க மத கல்விக்கான ஆசிரியர் பணிக்குழாம் முறையொன்றை தயாரித்தல், ஆசிரியர் சேவைக்காக கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மற்றும் அருட்தந்தைமாரை இணைத்துக் கொள்வதன் அவசியம், அத்துடன் அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நடவடிக்கைகளுக்காக கல்வி அமைச்சின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான பொறிமுறையை உருவாக்குதல் ஆகிய விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டது. கத்தோலிக்க சபையுடன் நடத்தப்படும் கலந்துரையாடல்களை ஆண்டுக்கு 3 முறை நடத்துவதற்கும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகை அதன் செயலாளராக செயற்படுவதற்கும் அங்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து தந்தமைக்காக கத்தோலிக்க சபை தரப்பில் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். எந்தொரு பாகுபாடுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தத்தமது மதத்தை கற்றுக்கொள்வதற்குள்ள வாய்ப்பை உறுதிப்படுத்துவதே தனது எதிர்பார்ப்பு என்றும், கல்வித்துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அருட்தந்தை ஹெரெஸ்ட் ஆண்டனி பெரேரா, அருட்தந்தை கிறிஸ்டி நோயல் இமானுவேல், அருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித், அருட்தந்தை விமல் ஸ்ரீ ஏசூரிய உள்ளிட்ட கத்தோலிக்க சபையின் அருட்தந்தைமார், கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வப உள்ளிட்ட அந்த அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா? நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும். தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது வலியுறுத்தியிருந்தார். 2026 ஜனவரி 1st முதல் இலங்கை ரூபாவின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 6% வீழ்ச்சி அடைந்திருப்பதோடு கடந்த 18th அது 327.60% எட்டியுள்ளது. இது 2022 நெருக்கடிக்கு பின்னரான மிக பலவீனமான நிலைகளில் ஒன்றாக இருக்கிறது. அண்மைய ரோலிங் விண்டோ மாறும் தன்மையுடைய அளவீடுகளின்படி தெற்காசியாவில் மிகவும் நிலையற்ற நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபா காணப்படுகிறது. இந்த நாணய மதிப்பிழப்பு பொதுவாக வாழ்க்கை செலவின் கடுமையான அதிகரிப்புடன் ஒத்துப்போகிறது. தற்போது ஏப்ரல் மாதத்துக்கான முதன்மை பணவீக்கம் 5.4% காணப்படுவதோடு அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மோதலுக்கு மத்தியில் எரிபொருள் விலைகள் சுமார் 35% உயர்வடைந்திருக்கின்றன. அத்துடன் வீட்டு மின்சார கட்டணங்களும் சடுதியாக உயர்வடைந்துவிட்டது. இறக்குமதி செய்யப்படும் பணவீக்கம், ரூபாய் மதிப்பிழப்பு மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் ஆகியவற்றின் தாக்கத்திலிருந்து குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களை அடுத்த 6 பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும்? அஸ்பெசிம நலன்பிரி திட்ட விரிவாக்கம், அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கான போக்குவரத்து மானியங்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீதான தற்காலிக வட்வரி நிவாரணம் ஆகியவற்றின் ஊடாக மேலதிக இலக்கு வைக்கப்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்படுமா மற்றும் இதற்கான மதிப்பிடப்பட்ட நிதி செலவு எவ்வளவு? ரூபா மதிப்பின் நிலையற்ற தன்மையை கையாள்வது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? நேரடி வெளிநாட்டு முதலீடு அரசாங்கத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் நிலையில் நாணய மதிப்பின் தொடர்ச்சியான நிலையற்ற தன்மைக்கு மத்தியிலும் 2026 எதிர்பார்க்கப்படும் முதலீட்டு உள்வரவுகளை அடைவதற்கு மேலும் பல நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் எடுக்கப்படும் உறுதியான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் என்ன? சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்காக வாழ்க்கை செலவு தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாரா? பூகோள பொது காரணிகள் மற்றும் அரசாங்கத்தின் நிர்வாக குளறுபடிகள் ஆகிய காரணிகளால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. நடுத்தர மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சமூக கட்டமைப்பில் ஏழ்மை சடுதியாக உயர்வடைந்து விட்டது. இவ்வாறான பின்னணியில் அவதானத்துக்குட்படுத்தப்பட்டுள்ள தரப்பினர் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தடுக்க வேண்டும். தற்போதைய இக்கட்டான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று சாணக்கியன் அங்கு வலியுறுத்தியிருந்தார். இலங்கையை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் இலங்கையில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரென்ன பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா சைபர் தாக்குதல் தொடர்பில் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் இதனை குறிப்பிட்டார். சைபர் பாதுகாப்பு என்பது தற்போது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை, பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் டிஜிட்டல் இறையாண்மை ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு விடயமாக மாறியுள்ளதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது. டிஜிட்டல் பொது சேவைகள், டிஜிட்டல் கட்டண முறைகள், அடையாள அட்டை நடைமுறைகள், கிளவுட் உள்கட்டமைப்புகள் மற்றும் குடிமக்கள் சேவைகள் ஆகியவை வேகமாக அதிகரித்து வருவதால் இலங்கையில் சைபர் குற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. அரசாங்கம் இதற்கு பல்வேறு கொள்கை மேம்பாடுகள், சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் செயலாக்கம், வழிகாட்டுதல்கள் மற்றும் விழிப்புணர்வு உத்திகள் மூலம் வெறும் எதிர்வினை ஆற்றும் மாதிரியிலிருந்து ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சைபர் மீள்திறன் மாதிரிக்கு மாறியிருக்கிறது. இலங்கையில் ஏற்படும் சைபர் பாதுகாப்பு சம்பவங்களை இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவுக்கு கட்டாயமாக புகாரளிக்க வேண்டும் என்ற சட்டபூர்வ தேவையில்லை. இதற்கான முன்மொழியப்பட்ட சைபர் பாதுகாப்பு சட்டம் தற்போது வரை வரவில்லையிலே இருக்கிறது. இந்த புதிய சைபர் சட்டத்தை இயற்றி அதன் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள சைபர் குற்றங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபையை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். வெளிமடை டயரப பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவினால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வெளிமடை காவல்துறை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமியாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வெளிமடை டைரபா பெருந்தோட்ட பகுதியில் நேற்று இந்த தொழிலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வெளிமடை காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற சிறிய வாக்குவாதம் ஒன்றின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார். அதுநேரம் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் தொழிலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த தொழிலாளியால் தாமும் தாக்கப்பட்டதாக கூறி தோட்ட அதிகாரியும் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிமடை காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டார். கட்டன் டிக்யா நகரில் கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள்.
5: கட்டன் டிக்யா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் வயோதிபர் தம்பதியினர் சடலங்களாக நேற்று முன்தினம் மீட்கப்பட்டனர். கொலையாளி குறித்த தம்பதியினரிடம் இருந்து 18 பவுன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 82 வயதான முதியவரும் அவரின் 82 வயதான மனைவியுமே கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புகவந்தலாவை பகுதியில் மறைந்திருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த சந்தேக நபரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன.
0: பொதுமகன் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் மொன்றாக்கலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் பெல்வத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி காரணமாக பாரிய அளவில் சேதமடைந்த வீடொன்றுக்காக அரசாங்கத்தினால் 50 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிதியை விடுவிப்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இவர்கள் இருவரும் கையூட்டல் கோரியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டு சேதத்துக்காக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாவில் முதல்கட்ட தவணையாக 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்ட முதற்கட்ட நிதியிலிருந்தே சந்தேக நபர்கள் இருவரும் 10 லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இது மட்டுமன்றி வருங்காலத்தில் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட இருந்த இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட தமிழ நிதிகளை எந்தவித தடையுமின்றி விடுவிப்பதற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மேலும் 10 லட்சம் ரூபாய் கையூட்டலாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை விதித்திருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து அம்பலமாகியிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தனபர்கள் இருவரும் மூன்றாக்கலை நீதவான் நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்டதை அடுத்து இருவரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அழுக்கம மோரகல்ல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு பின்புறமாக உள்ள கடற்கரையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித தலையொன்று கரையொதுங்கியதாக அழுக்கம போலீசார் தெரிவித்தார்கள். இன்று காலை அழுக்கம போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்பொன்றினை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த மனித தலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட தலைப்பகுதி ஒரு ஆண் நபருடையது என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு தலை துண்டாடப்பட்டு உயிரிழந்த நபரின் விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தார்கள். அண்மையில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பொன்றில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் சர்வஜன பழைய தேசிய அமைப்பாளருமான திலீம் அமனுகமாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக அவர் காவல்துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் விட்லர் தெரிவித்திருக்கிறார். தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 15 வயது சிறுமி ஒருவருடன் தொடர்புடைய சிறுவர் துஷ்பிரயோக வழக்கொன்றில் அட்டமஸ்தானபதி தேரர் கைது செய்யப்பட்டமை ஒரு பாலியல் தொழிலாளி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி குறித்து இவ்வாறான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியமைக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கடுமையான கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து தனது கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ பகுதியில் நடந்த வேறொரு சம்பவம் குறித்த தகவலையே தான் குறிப்பிட்டதாக திலீம் அமனுகம விளக்கம் அளிக்கிறார். அத்துடன் இந்த தவறான புரிதலினால் அந்த சிறுமிக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ அல்லது சமூகத்தில் யாருக்கு என்றாலும் மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவராகவும் முக்கிய சாட்சியாகவும் விளங்கும் சிறுமிக்கு இந்த கருத்துக்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இதுகுறித்து உடனடியாக விசாரிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு காவல்துறை அதிபரிடம் உத்தியோகமாக கோரிக்கை விடுத்திருக்கிறது. திலீம் அமனுகமாவின் இந்த கூட்டானது 2023ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாத்தல் சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படலாம் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி மீண்டும் உளவியல் ரீதியான அதிர்ச்சிக்குள்ளாவதை தடுக்கும் பொருட்டு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி பதிவுகளை மேலும் பகிர்வதை தவிர்க்குமாறு ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக பயனாளர்களிடம் அதிகாரிகள் அவசரமாக கேட்டிருக்கிறார்கள். கொழும்பு பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் கடந்த 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இரு துப்பாக்கிதாரர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். குறித்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பிரதான சந்தேகநபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து நேற்று அவர் நாட்டுக்கு திரும்பிய போது கட்நாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து குற்றப்படைவு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்தேகநபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. வெளிநாடு சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் நாட்டினுள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை வழிநடத்தி வந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய 21 சந்தேகநபர்கள் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் தெரிவித்தார். துபாயில் வைத்து அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய 21 சந்தேகநபர்கள் நேற்று விசேட போலீஸ் குழு ஒன்றின் கண்காணிப்பின் கீழ் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அந்த சந்தேகநபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கட்நாயக்கா விமானத்தில் வைத்து குற்றப்படைவு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட போலீஸ் குழுவினரால் அவர்கள் பொறுப்பேற்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அழைத்து வரப்பட்ட நபர்கள் மனித படுகொலைகள், கப்பம் கூறுதல், பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களாவதோடு போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேகநபர்கள் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 21 பேரும் தற்போது பயங்கரவாத விசாரணை பிரிவு மற்றும் குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தனவர்கள் மற்றும் நிதி பரிமாற்றங்கள் குறித்த தகவல்களை வெளிக்கொணர் நோக்கில் தடுப்பு காவலில் வைத்து தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சட்ட நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு

0: இந்நிலையில் இது ஒரு வைரஸ் மெனிசைடிஸ் நிலைமை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாகாண சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து உரிய ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசேட மருத்துவ நிபுணர் பாலித கர்ணபேம தெரிவித்தார். அத்துடன் தற்போது நிலவும் மழைக்காலம் மற்றும் விசாக பண்டிகை காலத்தில் தானசாலைகள் குறித்தும் அனைவரையும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த நோய் அசுத்தமான நீர் மற்றும் உணவு மூலமே பரவுவதால் அவதானமாக அனைவரும் இருக்குமாறும் முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நாளையும் 100 மில்லிமீட்டர் அளவிலான கனமழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று போல் கனமழை நாளையும் பெய்யும் என்று எதிர்வு கூறியிருக்கிறது.
1: இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் கூட மழையுடனான வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் நாங்கள் தெரிவித்ததை போன்றே மழையுடனான வானிலை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நீடிக்கப் போகிறது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக தென்மேல் பருவ பெயர்ச்சியினுடைய நிலை கொண்டிருக்கக்கூடிய தன்மைதான் படிப்படியாக நாட்டிலே இந்த வானிலை தொடர்பான விடயங்களிலே கூடிய தாக்கம் செலுத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் நாட்டின் பல பகுதிகளிலே பலத்த மழையுடனான வானிலை பதிவாகி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஆறுகளை அண்மித்த பல பகுதிகள் இப்பொழுது நீரிலே மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக கழுகங்கையை பொறுத்தவரையிலே அடுத்து வரக்கூடிய 24 மணி ஆண்டுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கழுகங்கையை அண்மித்திருக்கக்கூடிய தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ரத்னபுரி மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பல பகுதிகளில் நீரில் மூழ்கியிருந்த பகுதிகள் இப்போது வெள்ளப்பட்டம் குறைவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி காலங்களிலே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வானிலை சம்பவங்கள் இவ்வாறு பதிவாகியது. பார்ப்போம்.
2: எதிர்வரும் 24 மணி காலங்களில் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய ஹொரணு தொடங்குடு மில்லனிய களுத்துறை புலத்சிங்கள மதுராவல பாலிதனுவர ஆகிய பிரதேச எல்க பிரிவுகளுக்குட்பட்டு கழுகங்கை தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சிறிய அளவிலான வெள்ள அபாயம் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அத்தனகல ஓயா நீரேந்து பகுதிக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 48 மணி காலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தீவிரப்பட்டிய மீரிகம அத்தனகல் மகர கம்பகா மினிமாங்குட ஜாயல கட்டான மற்றும் பத்ரளி ஆகிய பிரதேச இருக்க பிரிவுகளுக்குட்பட்ட அத்தனகல் ஓயா மற்றும் உருவல் ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 7 பிரதான நீர்த்தேக்கங்களும் 9 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த மழை காரணமாக அடுத்த 24 மணி காலங்களுக்கு 2 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலி மாவட்டத்தின் தேஹோவிட்டு திரணியகலு ருவான்வெல் ஆகிய பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி அயகம குருவிட்டு மற்றும் எஹலியகோடு ஆகிய பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு களுத்துறை கேகாலி கம்பகா நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கும் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன.
3: கடந்த நாட்களில் பெய்த கடும் மழை வீழ்ச்சியினால் மண் சரிவு அபாயம் ஏற்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. அந்த பகுதிகள் மீண்டும் சரிவடையக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. தற்போதைய மழை வீழ்ச்சியுடன் ஏதேனும் ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகும்.
2: இதேவேளை அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாடளாவிரியில் சுமார் 16,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிக அளவிலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 11,150 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடாகங்கை வான் பாய்ந்ததன் காரணமாக புலசிங்கள மோல்காவ பிரதான வீதி தம்பல மற்றும் ஹட்டமக சந்தை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. பூக்கோடு நகரின் வீதிகள் வர்த்தக நிலையங்கள் மற்றும் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சியே இது. வெள்ளம்பெட்டிய வெள்ளைவத்த பகுதியும் இன்று காலை வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. மினிமாங்குட கட்டான வீதியின் மகா உலுப்பெட்டிய இரண்டாம் கட்டை பகுதியில் உள்ள வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்தன்கலு ஓயா மற்றும் ஊர்வல் ஓயா வான் பாய்ந்ததன் காரணமாக கம்பகா கந்தானி வீதி மற்றும் கம்பகா ஜாயில வீதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கம்பகா கொசோவிட்டு மற்றும் ரத்மல் வீட்டு

0: பிரதேசங்களிலும் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சியே இது. இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்று காரணமாக எல்பிடிஏ அவித்தாவ நாலந்தா மகாவித்யாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் கட்டடத்தின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பெரியமுல்லை பிரதேசத்தில் கோமஸ் வத்தை, ரப்பர் வத்தை, தெனியாய வத்தை, செல்லக்கந்த ஆகிய பகுதிகளும், கட்டுவை பிரதேசத்தின் புவக்வத்தை உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறித்த பகுதியை ஊடுருத்துச் செல்லும் தெப்பாயல பெருக்கெடுத்தமையே இதற்கான பிரதான காரணமாகும். இதேவேளை நீர்கொழும்பு மீரிகம பிரதான வீதியில் இரண்டாம் கட்டு பகுதியில் வெள்ளம் தேங்கியிருப்பதனால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது.
1: தொடர்ந்து சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா விமானத்துக்கு செல்லுகின்ற விமான பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கட்நாயக்கா விமானத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்துக்கு முகம் கொடுத்திருப்பதோடு விமானத்துக்கு செல்லும் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. இதனால் விமானத்துக்கு செல்லும் பயணிகள் தங்களது விமான பயண நேரத்துக்கு சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே அங்கே செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை வருகைக்காக கொழும்பு கட்நாயக்கா அதிவேக நெடுஞ்சாலையை இயன்றளவு பயன்படுத்துமாறு விமானத்தின் பொறுப்பதிகாரி அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போது கட்நாயக்கா விமானத்துக்கு அருகிலுள்ள நைகந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதோடு கோவிந்த பகுதியும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகொட்டாச்சேனை கழுவன்கேணி வீதியில் நேற்று காலை சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் மீது கெப்ரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த சைக்கிள் ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்து விட்டதாக தெரியவிருக்கிறது. இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்தவரின் மனைவியும் பிள்ளையும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் விபத்து தொடர்பில் போலீசார் நடத்திய விசாரணையில் இது விபத்தல்ல என்பதும் திட்டமிட்ட முறையில் அரங்கேற்றப்பட்ட கொலை என்பதும் தற்போது கண்டறியப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. உயிரிழந்த நபருக்கும் சந்த நபருக்கும் இடையே நீண்ட நாட்களாக நிலவி வந்த பகைமையே இந்த கொலைக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடியிருந்த 24 வயதுடைய கெப்ரக வாகனத்தின் சாரதி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாணாந்துறை பகுதியில் வைத்தியர் ஒருவர் அண்டை வீட்டுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு நேற்று போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாணந்துறை சிறில் ஜான்ஸ் மாவட்டத்தில் வசிக்கும் தனியார் வங்கி அதிகாரி ஒருவர் தனது வீட்டுக்கு இந்த வைத்தியர் தீ வைத்ததாக போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வைத்தியர் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட வங்கி அதிகாரி வழங்கிய முறைப்பாட்டின்படி கடந்த மே மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் சந்தேக நபரான வைத்தியர் கையில் பந்தம் ஒன்றையும் எரிபொருள் அடங்கிய கேன் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வங்கியாளரின் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார். அங்கு பெட்ரோலை பயன்படுத்தி வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவுக்கு அவர் தீ வைத்துள்ளார். கமரா மீது பற்றிய தீ பின்னர் வீடு முழுவதும் பரவியுள்ளது. சுமார் 1.5 மணித்தியாலங்கள் பரவிய தீயினால் வீட்டின் சிசிடிவி கேமரா, மின்சார கம்பிகள் இணைந்த கட்டமைப்பு மற்றும் சுவர்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருந்தது. சந்த நபரான வைத்தியர் பந்தத்தை கொண்டு சிசிடிவி கேமராவுக்கு தீ வைக்கும் காட்சிகள் அங்கிருந்த மற்றொரு கேமராவில் துல்லியமாக பதிவாகி இருந்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சந்த நபரான வைத்தியரை பாணாந்துறை தெற்கு போலீசார் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து கைது செய்தார்கள். அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்ததாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ரூமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெரிய அளவிலான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை 1 வருடத்துக்குள் திருப்பிச் செலுத்துமாறு நீதவான் கங்கோடுவில உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குற்றப்பணவு திணைக்கழகத்தின் நிதி விசாரணை பிரிவு ஆகியவற்றின் முக்கிய அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு நேற்று நுகைகுட பிரதான நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சந்த நபர் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சந்த நபருக்கு 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்த அவரது சட்டத்தரணி அதற்கான மதிப்பீட்டு அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக கூறினார். அதுடன் சந்தனபருக்கு பிணை வழங்கப்பட்டால் 2 வருடங்களுக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை செலுத்துவதாகவும் அவர் கோரிக்கை விடுத்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் விசாரணை பிரிவை பிரதிவப்படுத்திய சட்ட அதிகாரி ஜனக காரியவசம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை செலுத்த 3 வருடங்களுக்கு மேல் கடந்துள்ளதால் மேலும் தாமதிக்காமல் உடனடியாக இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் 1 வருட காலத்துக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை முழுமையாக திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சந்தனபருக்கு பிணை வழங்க உத்தரவு பிறப்பித்தார். ஆழ்கடலில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் விபத்துக்களுக்கு உள்ளாகியுள்ள இலங்கையின் பல நாள் மீன்பிடி கலன்களின் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மீண்டும் கரைக்கு கொண்டு வரும் பணிகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் நேரடி தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்தார். கலன் கண்காணிப்பு மையத்தின் தரவுகளின் அடிப்படையில் தற்போது பதிவாகியுள்ள சம்பவங்கள் குறித்து பணிப்பாளர் நாயகம் தகவல்களை வெளியிட்டார். இந்தோனேஷிய கடல் எல்லைக்கு அருகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மிதந்து கொண்டிருக்கும் இந்த கலனை மீண்டும் கரைக்கு இழுத்து வருவதற்கு அதன் உரிமையாளருக்கு சொந்தமான மற்றொரு கலன் கடந்த மே 14 புறப்பட்டு சென்றுள்ளது. இது இன்னும் 24 மணி நேரத்துக்குள் விபத்துக்குள்ளான கலன் இருக்கும் இடத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் விபத்துக்குள்ளாகி கைவிடப்பட்ட இந்த கலனில் இருந்த மீனவர்கள் அனைவரும் 1034 GLE என்ற கலனால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்த மீனவர்கள் தற்போது அந்த கலனுடன் இணைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகி இருந்த இந்த கலன் தற்போது இன்னொரு கலன் மூலம் காலி துறைமுகத்துக்கு இழுத்து வரப்படுகிறது. இந்த கலன்கள் தற்போது காலியில் இருந்து சுமார் 120 கடல் மைல் தொலைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் கரைமிளகாய் 1 கிலோகிராம் 530 ரூபாவுக்கு இன்று விற்பனை செய்யப்பட்டது. அத்துடன் சிவப்பு குடைமிளகாய் 1 கிலோகிராம் 600 ரூபாவுக்கும் மஞ்சள் குடைமிளகாய் 650 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. தக்காளி 1 கிலோகிராம் 450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதே நேரம் கோவா 1 கிலோகிராம் 150 ரூபாவுக்கும் கரட் 1 கிலோகிராம் 330 ரூபாவுக்கும் பீட்ரூட் 1 கிலோகிராம் 190 ரூபாவுக்கும் விற்பனையாகியுள்ளது. அதுடன் உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 220 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கதிர்காம கந்தன் ஆலயத்துக்கான வருடாந்த பாத யாத்திரை இன்று தொண்டமனாறு சன்னதி ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது.
0: வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய ஆடிவேல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரை செல்வது வழக்கமாகும். எனினும் யாழ் தொண்டமானாறு செல்வ சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகும் பாத யாத்திரைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. யாழ் செல்வ சன்னதி ஆலயத்தில் ஒன்று கூடிய யாத்திரிகர்கள் அன்னதான கந்தன் என வர்ணிக்கப்படும் செல்வ சன்னதி ஆலயத்திடம் பெற்ற விசேட பூஜைகளில் பங்கேற்றனர். விசேட பூஜைகளை அடுத்து பாத யாத்திரை செல்லும் அடியவர்களிடம் முருகப்பெருமானின் திருக்கைவேல் கையளிக்கப்பட்டதை அடுத்து பாத யாத்திரை ஆரம்பமானது. வார கால பாத யாத்திரையை அடுத்து கதிர்காம கந்தன் ஆலய ஆடிவில் திருவிழாவின் கொடியேற்றத்தில் பங்கேற்பதோடு பாத யாத்திரை இனிதே நிறைவு பெறுவது வழமையாகும்.
1: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஈழ தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாயமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் 11 பதிவிட்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம் என்றும் கடல் கடந்து வாழும் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் விஜய் இந்த செய்தியை இலக்கு வைத்து வட இந்திய ஊடகங்கள் சில விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் கடந்த மே 21 வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் செய்தி என்பது 2009 இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி பகுதியில் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை பிரதிபலிக்கும் ஒரு மனிதாயமான வெளிப்பாடே தவிர தீவிரவாதத்துக்கான ஆதரவல்ல. ஆனால் சில வட ஊடக நிறுவனங்கள் இந்த செய்தியை திரிவுபடுத்தி தமிழர்களின் இன அடையாளத்தையும் மனித நேயத்தையும் தீவிரவாத அரசியலாக காட்ட முற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, அது தமிழர்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பேரவலம் என்று குறிப்பிட்டுள்ள வேல்முருகன், போரின் இறுதி மாதங்களில் நிகழ்ந்த பெருமளவிலான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நெஞ்சில் இன்னமும் ஆறாத வடுவாகவே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் காணாமல் போன 10 சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.
3: நேற்று முன்தினம் மாலை தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 சிறுமி ஒருவர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. வெகு நேரமாகியும் அந்த சிறுமி வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குளக்கரையில் சிறுமியின் உடல் நேற்று இரவு மீட்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியின் உடலை மீட்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி ஒருவர் பைக்கில் அழைத்து செல்வது பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் சிறுமியை அழைத்து சென்ற கார்த்திக் மற்றும் அவருக்கு உதவிய மோகன்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சூலூர் காவல் நிலையத்தில் இருந்து தப்ப முயன்றபோது வலது காலில் முறிவு ஏற்பட்ட கார்த்திக்கிற்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுமி காணாமல் போனதாக புகார் அளித்தவுடன் வழக்கு பதியாமல் போலீசார் அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் சிறுமி பாதுகாப்பு இருப்பார் என போலீசார் கூறிவிட்டு 2வது நாள் சடலமாக மீட்டதாக வேதனை தெரிவித்தனர்.
4: ப்ராப்பரான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே போலீஸ் வந்துட்டு எங்களுக்கு பாஸ் பண்ணல. ஸோ பாப்பா இருக்காங்க, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கணும். இது எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. அதனால சிஎம் சாருக்கு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு அவரோ ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எங்களுக்கு பாஸ் பண்ணணும் சார்.
3: இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் கூராய்வுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மேற்கு மண்டல IG திருமதி ரம்யா பாரதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
5: விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார்.
3: சிறுமி கொலை செய்யப்பட்டது குறித்து முதலமைச்சர் ஏதும் கூறாமல் மௌனம் காத்ததாக சிறுமியின் தாயார் குற்றம் சாட்டினார். கோவையில் 10 சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த மனவேதனையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக திரு விஜய் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
1: இது நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளார்கள்.
6: இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடி தாக்குதல், ஆளுங்கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம், தற்போது கோவை சிறுமி கடத்தி கொலை உள்ளிட்ட 30 மேற்பட்ட பெரும் குற்ற நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பதால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதாக சாடியுள்ளார். இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை முதலமைச்சர் திரு விஜய் தர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, கொடூர சம்பவத்தை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டது என சாடியுள்ளார். வெறும் ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தாவேக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு இத்தகைய கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது வேதனைக்குரியது என்றும் திரு பழனிசாமி பதிவிட்டுள்ளார். குற்றவாளிகளை அமைச்சர்களாக்குவதில் ஆர்வம் காட்டும் தாவேக அரசு கொடும் குற்றங்களை தடுக்க தவறிவிட்டதாக மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டம் இயற்ற அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் அடிப்படை மனிதநேயத்தையே கேள்விக்குறியாக்கும் அவல நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வேதனை தெரிவித்துள்ளார். இத்தகைய மனிதநேயமற்ற மிருகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் இந்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த கயவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தூக்கு தண்டனை வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கடந்த 14 தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் திருச்சி மாநகர திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சியையும் அது அமைத்துள்ளது. முதல்வர் விஜய் உள்ளிட்ட 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றன. நீண்ட காலத்துக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றமை பரவலாக வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சிக்கு வந்து 2 வாரங்களே முடிவடையாத நிலையில் தொழிலதிபர்களிடம் அந்த கட்சி நிர்வாகிகள் மிரட்டி பணம் கேட்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
7: திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்தது முதல் அக்கட்சியினர் மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், மாநகராட்சி அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களிலும் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பகுதியில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு சென்ற தாவேக ஒன்றிய செயலாளர் திரு விஜயகுமார், நிர்வாகிகள் திரு லோகேஷ், திரு ஈஸ்வரன் ஆகியோர் மாமூல் தர வேண்டும் என்று உரிமையாளர்களை மிரட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவினர் மிரட்டுவதை செங்கல் சூளை உரிமையாளர்கள் வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூரில் தாவேக கட்சியினர் மிரட்டுவதை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அம்மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற வீடியோ மற்றும் புகைப்படங்களை நம்பி ஊழியர்கள் மீது டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். அதேபோல் சமூக நல ஆர்வலர்கள் என்ற பெயரில் தாவேகாவினர் டாஸ்மாக் ஊழியர்களை அச்சுறுத்துவதாகவும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
8: தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைந்தவுடன் தாவேகா நிர்வாகிகள் என்ற பெயரிலும் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரிலும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் வீடியோ எடுப்பது என்ற போர்வையில் மிரட்டி பணம் பறிப்பது அச்சுறுத்துவது என்ற பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படாத வண்ணம் செயல்பட வேண்டும்.
7: அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் தாவேகா நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உரையாடியிருக்கிறார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நேற்று கைத்தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இந்த உரையாடலில் வரும் செப்டம்பர் மாதம் பீரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருவதாகவும் வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டுக்கு வருகை தருவதாகவும் மலேசிய பிரதமர் இப்ராஹிம் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் பக்கத்தை நடத்தி குறுகிய காலத்தில் 22 மில்லியன் பின்தொடர்பாளர்களை கடந்து உலகளவில் டெண்டாகி அட்மின் அஜித் திப்கே என்பவர் டெண்டாகி வருகிறார். தற்போது அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி கற்று வரும் அபிஜித் திப்கே இந்தியா திரும்பும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என்று அவரது பெற்றோர் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரது பெற்றோர் ஊடகங்களுக்கு அளித்த பிரத்யேக பட்டியலில் தங்களின் வேதனையையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 2 நாட்களாக நாங்கள் தூக்கத்தை தொலைத்து தவித்து வருகிறோம். அமெரிக்காவில் உயர்கல்வி கற்று வரும் எங்களது மகன் இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைக்குள் நுழைவதில் எங்களுக்கு சற்றும் விருப்பம் இல்லை. அவர் இந்தியா திரும்பினால் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் தங்கள் சமூக வலை பக்கங்களை சைபர் தாக்குதல் மூலம் முடக்கி மத்திய அரசு சர்வாதிகாரமாக நடந்து வருவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே குற்றம் சாட்டியிருக்கிறார்.
6: உச்சநீதிமன்றத்தில் கடந்த 15ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றில் கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கரப்பான்பூச்சிகளைப் போன்ற சில வேலையில்லாத இளைஞர்கள் ஊடகவியலாளர்களாகவும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாகவும் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களாகவும் மாறி அனைவர் மீதும் தாக்குதல் தொடுத்து வருவதாக சாடியிருந்தார். அவரது கருத்துக்கள் இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்காவின் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பியல் துறையில் பயின்று வரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞர் அபிஜித் திப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் சமூக வலைதள கணக்கை தொடங்கினார். இவர் 2012ஆம் ஆண்டு நடந்த ஊழலுக்கு எதிரான இயக்கத்திலும் அதில் இருந்து உருவான ஆம் ஆத்மி கட்சியின் தகவல் தொடர்பியல் பிரிவிலும் செயல்பட்டவர் ஆவார். எக்ஸ் தளம் இன்ஸ்டாகிராமில் தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சிக்கு ஜென்சி இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைக்க கிண்டலாக தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சி ஆன்லைன் அரசியல் இயக்கமாக உருவெடுத்தது. தொடங்கிய 4 நாட்களில் 1.5 கோடி பேர் அதில் உறுப்பினர்கள் ஆயினர். மொபைல் போனை சின்னமாக கொண்ட இந்த அரசியல் இயக்கத்தின் வலைதள பக்கங்களில் பாஜகவை பற்றியும் மோடி தலைமையிலான மத்திய அரசு குறித்தும் கிண்டலாக மீம்ஸ்கள் வெளியிடப்பட்டன. அரசியல் பிரபலங்கள் திருமதி மகுவா மொய்த்ரா, திரு கீர்த்தி ஆசாத் உள்ளிட்ட பல தலைவர்களும் சிஜேபி வலைதள பக்கத்தை பின்தொடர தொடங்கினர். பாஜக அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்க கணக்கை 87 லட்சம் பேரே பின்தொடரும் நிலையில் காக்ரோச் ஜனதா கட்சியின் பக்கத்தை அதைவிட அதிகமானோர் பின்தொடர்ந்த நிலையில் அதனை மத்திய அரசு முடக்கியது. பாகிஸ்தான் ஆதரவோடு காக்ரோச் ஜனதா கட்சியை திரு அபிஜித் இயக்குவதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் கரப்பான் பூச்சிகள் ஒருபோதும் சாவதில்லை என்ற முழக்கத்துடன் காக்ரோச் இஸ் பேக் என்ற பெயரில் தற்போது புதிய கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காக்ரோச் ஜனதா கட்சியின் இன்ஸ்டா பக்கம் உள்ளிட்ட அனைத்து பக்கங்களையும் மத்திய அரசு சைபர் தாக்குதல் நடத்தி ஹேக் செய்துள்ளதாக அக்கட்சி நிறுவனர் அபிஜித் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கரப்பான் பூச்சிகள் கையெழுத்திட்டு இருப்பதாக கூறிய அவர், நல்ல எதிர்காலத்தை கேட்கும் கரப்பான் பூச்சிகளைக் கண்டு மத்திய அரசு அச்சமடைவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மோடி அரசின் இந்த சர்வாதிகார போக்கு இந்திய இளைஞர்கள் கண்களை திறந்துள்ளதாக திரு அபிஜித் விமர்சித்துள்ளார். காக்ரோச் ஜனதா கட்சியின் இன்ஸ்டா பக்கத்தை சுமார் 21 மில்லியன் மக்கள் பின்தொடரும் நிலையில் அதன் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
1: தொடர்ந்து இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் பாகிஸ்தான் இளைஞர்கள் மத்தியிலும் புதிய அரசியல் கருத்துக்களாக தற்போது பிரபல்யம் அடைந்துள்ளது.
3: மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை கடந்த 15ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், வேலையில்லா இளைஞர்கள் பலர் கரப்பான் பூச்சி போல் சமூக ஊடகம் மூலம் ஒவ்வொருவரையும் தாக்குவதாக கூறினார். இதனால் வெகுண்டெழுந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் எதிர்வினையாற்றி வந்தனர். இதனால் அடுத்த நாளே CJP எனப்படும் காக்ரோச் ஜனதா கட்சியை அரசியல் தகவல் தொடர்பு வகுப்பாளரான திரு அபிஜித் தீபே தொடங்கினார். சோம்பேறிகள் மற்றும் வேலையற்றவர்களின் குரல் என்பதை தங்களது தாரக மந்திரமாக கொண்டுள்ளது இந்த இயக்கம் அரசியல் அமைப்பு யாரையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள மறந்ததோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதை கொள்கையாக கொண்டுள்ளது. இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற இந்த டிஜிட்டல் இயக்கம் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடங்கிய 6 நாட்களில் 2.5 கோடி பின் தொடர்பாளர்களுடன் 87 லட்சம் பின் தொடர்பாளர்களை கொண்டு ஆளும் பாஜகவையே இன்ஸ்டாகிராமில் பின்னுக்கு தள்ளி உலக அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த நையாண்டி இயக்கம் தற்போது எல்லை கடந்து பாகிஸ்தான் சமூக ஊடகங்களிலும் காட்டு தீயாக பரவி வருகிறது. காக்ரோச் அவாமி கட்சி, காக்ரோச் அவாமி லீக் மற்றும் முத்தகிதா காக்ரோச் இயக்கம் போன்ற பெயர்களில் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் உருவாக்கப்பட்டு பாகிஸ்தானில் அவை ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. பாகிஸ்தானின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளான இம்ரான்கானின் BDI, நவாஸ் ஷெரீப்பின் BMLN மற்றும் BBP ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்தும் வகையில் பச்சை மற்றும் வெள்ளை நிற கலவையில் கரப்பான் பூச்சி சின்னத்துடன் லோகோக்களையும் இவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவில் இந்த இயக்கம் 2 கோடிக்கும் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்களுடன் ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானில் அது எந்த ஒரு தனிநபர் கட்டுப்பாடுமின்றி பல்வேறு தனிநபர்களால் தன்னிச்சையாகவும் பரவலாக்கப்பட்ட முறையிலும் கொண்டு செல்லப்படுகிறது. எனினும் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான இளைஞர்களின் இந்த ஆன்லைன் எழுச்சி போராட்டம் தற்போது இரு நாட்டு இணையவாசிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
1: தொடர்ந்து நீட் மறுதேர்வை 100% தவறில்லாமல் நடத்துவதை அரசு இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி நேற்று வலியுறுத்தியிருக்கிறது. இதே நேரத்தில் நீட் கேள்வித்தாள் கசிந்த விவகாரத்தில் இயற்பியல் வினாத்தாளை கசியவிட்ட மேலும் ஒரு புனே பேராசிரியை மனுஷா சஞ்சய் கவல்தார் நேற்று கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வின் கேள்வித்தாள் வெளியானதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தை CBI விசாரித்து வருகிறது. டெல்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, லத்தூர் மற்றும் அகிர்ஜி நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 11 குற்றவாளிகள் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கில் நீட் இயற்பியல் வினாத்தாளை குறிப்பிட்ட சில தேர்வர்களுக்கு கசியவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் புனேயைச் சேர்ந்த பேராசிரியை மனுஷா சஞ்சய் கவல்தார் என்பவரை CBI அதிகாரிகள் கைது செய்தார்கள். தற்போது புனேயில் உள்ள சேத்கிரலால் சரப்பிரசாலா பள்ளியில் பணியாற்றி வரும் மனுஷா சஞ்சய் கவல்தார், ஏற்கனவே கைது செய்யப்பட்ட புனேயைச் சேர்ந்த தாவரவியல் பேராசிரியர் மனுஷா மந்த்ரோவுக்கு இயற்பியல் கேள்வித்தாளை பயந்து கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துக்கும் அதனை மூடி மறைத்ததற்கும் பிரதமர் மோடியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியிருக்கிறார்.
7: மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. 22 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி தேர்வர்களையும் பெற்றோர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி வரும் CBI டெல்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, லாத்தூர், அகில்யா நகர் ஆகிய நகரங்களைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் இயற்பியல் வினாக்கள் வெளியானது தொடர்பாக மனிஷா சஞ்சய் ஹவால்கர் என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் புனேவைச் சேர்ந்த சேத் ஹீராலால் என்பவரால் பணியமர்த்தப்பட்டுள்ளார். நீட் வினாத்தாள் விவகாரத்தில் மற்றொரு முக்கிய குற்றவாளியையும் CBI கண்டுபிடித்துள்ளது. பெயர் வெளியிடப்படாத அந்த பெண் தேசிய தேர்வு முகமையில் இயற்பியல் கேள்விகளை தயார் செய்யும் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு ஆஜரான தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் திரு அபிஷேக் சிங் நீட் வினாத்தாள் முழுமையாக கசியவில்லை என்றும் ஒரு சில வினாக்களே கசிந்ததாகவும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஜெயராம் ரமேஷ் இது உண்மையாக இருந்தால் அவமானகரமானது அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். உண்மையான தேர்வில் இடம்பெற்ற கேள்விகளை கொண்ட ஒரு மாதிரி வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே மாணவர்களிடையே புழக்கத்தில் இருந்தது என்பது தெளிவாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது கசிவு இல்லை என்றால் வேறு எதுதான் கசிவு என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ் திரு மோடி அரசு இதை ஏன் மூடி மறைக்கிறது என்று வினவியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் அதை மூடி மறைக்கும் முயற்சிக்கு திரு மோடியும் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: பெற்றோர் இருவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அவர்களின் பிள்ளைகளுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
7: கர்நாடக மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பான குரூபா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் உதவி பொறியாளர் பணிக்கு இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவரது பெற்றோர் இருவரும் மாநில அரசு ஊழியர்களாக இருப்பதாலும் அவர்களது ஆண்டு வருமானம் சுமார் 19.48 லட்சம் ரூபாயாக இருப்பதாலும் அவர் கிரீமி லேயர் வரம்பிற்குள் வருகிறார் என்று கூறி அவருக்கு சாதி சான்றிதழ் வழங்க கர்நாடக அரசு மறுத்தது. அதனை கர்நாடக உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருமதி நாகரத்னா திரு உஜ்ஜல் புயார் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு சஷாங் ரத்னு அரசு ஊழியர்களின் கிரீமி லேயரை தீர்மானிப்பதில் சம்பள வருமானம் ஒரு காரணியாக இருக்கக்கூடாது என்று கூறினார். சம்பளத்தை மட்டுமே தகுதியாக வைத்தால் டிரைவர்கள் பியூன்கள் கிளார்க்குகள் போன்ற கீழ்நிலை அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் கூட இடஒதுக்கீட்டு பலன்களில் இருந்து விலக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்று அவர் கூறினார். கிரீமி லேயரை கணக்கிடும் போது சம்பளம் மற்றும் விவசாய வருமானத்தை கணக்கில் கொள்ளக்கூடாது என்றும் வணிகம் அல்லது பிற ஆதாரங்கள் மூலமான வருமானத்தை மட்டுமே கணக்கில் கொள்ள வேண்டும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் மனுதாரரின் பெற்றோர் இருவரும் மாநில அரசு அதிகாரிகளாக உள்ளதாலும் கிரீமி லேயர் வரம்பை தாண்டி உள்ளதாலும் அவர்களது மகனுக்கு இடஒதுக்கீடு சலுகை வழங்க முடியாது என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இடஒதுக்கீடு மூலம் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் தொடர்ந்து இடஒதுக்கீட்டு பலன்களை பெற வேண்டுமா என கேள்வி எழுப்பினர். பிள்ளைகளுக்கும் இடஒதுக்கீடு கோருவதன் மூலம் அதிலிருந்து ஒருபோதும் விடுபட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வசதியான பிரிவினரை இடஒதுக்கீட்டு பலன்களில் இருந்து விலக்குவதற்கு பல்வேறு உத்தரவுகளை அரசு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அவற்றுக்கு எதிராக இப்போது வழக்குகள் தொடுக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். முன்னேறியவர்கள் வழிவிட்டால்தான் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
1: உயர்நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஷலா வளாகத்தில் இந்துக்கள் மகா ஆரத்தி காட்டி நேற்று வழிபாடு நடத்தினார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களது வீடுகளில் தொழுகை நடத்தினார்கள். போச்சாலா வளாகம் முன்பு சரஸ்வதி தேவிக்கான இந்து கோவிலாக அது இருந்ததாகவும் பின்னாளில் மசூதி கட்டப்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் அங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்துக்கள் வழிபாடு நடத்தவும் வெள்ளிக்கிழமை தோறும் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தவும் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இதற்கு தொல்லியல் துறை அனுமதி அளித்திருந்தது. இந்த அனுமதியை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ரத்து செய்து கடந்த மே 15 தீர்ப்பளித்தது. அங்கு இந்து கோவில் இருந்ததால் இந்து மதத்தினர் மட்டுமே வழிபாடு நடத்தலாம் என்றும் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவித்திருந்தது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து போஷாலா வளாகத்தில் இந்துக்கள் வழிபட வந்த வண்ணம் இருந்தார்கள். இந்நிலையில் நேற்று மக ஆராத்தி காட்டி வழிபாடு நடத்தினார்கள். பஜனை உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற்றன. இதில் தார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த வளாகத்தில் இஸ்லாமியர்கள் வழக்கமாக நடத்தி வந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்தவில்லை. தங்கள் வீடுகளில் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். தார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டு வரும் கடைகளும் நேற்று மூடப்பட்டிருந்தன. இந்தியாவின் 10 மாநிலங்களில் நடைபெறவுள்ள 26 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கை குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாகும் 26 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகாரின் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் பல தூண்கள் இடிந்து விழுந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறைக்கு நடவடிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி வருகின்ற மே 25-26 இந்த தேதிகளில் நாடு முழுவதும் உள்ள எஸ்பிஐ வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு முந்தைய மே 23-24 சனிக்கிழமை இன்று, நாளை ஞாயிறு விடுமுறை நாட்களாகும். அதேபோல் மே 27 பக்ரீத் பண்டிகை அன்று பெரும்பாலான மாநிலங்களில் அரசு விடுமுறை நாளாகும். இதனால் எஸ்பிஐ வங்கி சேவைகள் தொடர்ந்து 5 நாட்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 2024 மட்டும் 5737 வரதட்சணை கொடுமை மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்திருக்கிறது. சராசரியாக 90 நிமிடங்களில் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொள்வதாக தெரியவருகிறது. மணிப்பூரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி NCR பகுதிகளுக்கு போதைப்பொருள் கடத்திய கும்பலை கண்டுபிடித்து 9 பேர் கைது செய்யப்பட்டதோடு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருட்களை டெல்லி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனை பொதுமக்கள் வன்மையாக கண்டித்துள்ளார்கள்.
3: மேற்காசிய போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை காரணம் காட்டி இந்தியாவில் 5 மாநில தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. மே 15-19 தேதிகளை தொடர்ந்து இன்று 3வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 1 லிட்டர் 104.49 ரூபாய் இருந்த பெட்ரோல் 87 காசுகள் உயர்த்தப்பட்டு 105.36 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 96.11 ரூபாய் இருந்த டீசல் விலை 91 காசுகள் அதிகரிக்கப்பட்டு 97.02 ரூபாய்க்கு இருக்கிறது. தொடரும் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கவலை தெரிவித்துள்ளனர்.
9: தங்கள் புடவை நாட்டு புடவோட தங்குகடல் புடவைகளும் அதிகமாகவே இருக்கு. டீசல் விலை வந்து தொடர்ந்து 3வது நாளாக உயர்ந்திருக்கிறதால மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பா இருக்கு. மத்திய அரசு வந்து இந்த டீசல் விலையை வந்து தொடர்ந்து திரும்ப பெறணும்னு, மீனவர்களுக்கு கொடுக்கிற மானிய டீசல் அளவு உயர்த்தணும்னு மத்திய அரசுடன் எங்க மீனவர்கள் கோரிக்கையை நான் கேட்டுக்கிறேன்.
3: இந்நிலையில் நெல்லையில் வண்ணாரப்பேட்டை, KTC நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள எரிவாயு நிலையங்களில் CNG எரிவாயு தட்டுப்பாட்டால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கரூரில் ஆத்தூர் பகுதியில் உள்ள எரிவாயு நிலையத்தில் பேருந்துகளுக்கு மட்டும் CNG நிரப்பப்பட்டதால் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக கார் ஓட்டுநர்கள் கூறினர்.
10: ஆத்தூர் பிரிவு கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து CNG கேஸ் ஃபுல் பண்ணலான் வந்தோம். காலையில 5 மணிக்கு வந்தேன், இன்ன வரைக்கும் ஃபுல் பண்ணல. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கெல்லாம் ஃபுல் பண்றாங்க, ஆனா வந்து காருக்கு இதுக்கெல்லாம் ஃபுல் பண்றதே இல்லை.
3: பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனாலும் அடுத்தடுத்து எரிபொருள் விலையை உயர்த்தி தங்களது தலையில் மத்திய அரசு சுமையை ஏற்றுவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 13.78% அதிகரித்து 4,356 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியிலும் கடந்த 5 மாதங்களில் இல்லாத அதிவேக வளர்ச்சியை ஏப்ரல் மாத ஏற்றுமதி கண்டுள்ளது. அதே நேரம் இறக்குமதியும் 10% அதிகரித்து 7,194 கோடி டாலராக உயர்ந்ததால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 3 மாதங்களில் இல்லாத அளவாக 2,838 கோடி டாலராக விரிவடைந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் பல்வேறு பொருட்களின் விலை உயர்ந்து வருவதும் இந்த ஒட்டுமொத்த ஏற்றுமதி மதிப்பு அதிகரிப்பதற்கு ஓரளவு சாதகமாக பங்களித்திருக்கலாம் என்று மத்திய வர்த்தக செயலர் ராஜேஷ் அகர்வால் விளக்கம் அளித்துள்ளார். அந்த வகையில் இந்த முறை ஏற்றுமதி வளர்ச்சிக்கு மின்னணு பொருட்கள் 40.31%, இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் 48%, பெட்ரோலிய பொருட்கள் 34.66%, பொறியியல் பொருட்கள் 8.76%, மருந்து பொருட்கள் 7.12% ஆகியவை முக்கிய உந்து சக்தியாக விளங்கியுள்ளது. குறிப்பாக மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 517 கோடி டாலராகவும் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி 960 கோடி டாலராகவும் உயர்ந்துள்ளது. சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட புதிய சந்தைகளில் இந்தியா தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்தியதும் இந்த வளர்ச்சிக்கு உதவியிருக்கிறது. இந்தியா முழுவதும் வெப்ப அலை நிலவுவதால் 11 மாநிலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் கடும் வெப்ப அலை வீசுகிறது.
3: கோடை வெயில் நாடு முழுவதும் சுட்டெரித்து வருவதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் வெப்ப அலை வீசுகிறது. உலகின் வெப்பமான 100 நகரங்களின் பட்டியலில் இந்தியாவில் 97 நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. பீகார் மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம் பிரம்மபரியில் நேற்று அதிகபட்சமாக 117 டிகிரி வெயில் வாட்டியது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் 114 டிகிரி வெப்பம் சுட்டெரித்தது. டெல்லியில் கடும் வெயில் காரணமாக நீர்நிலைகள் வற்றி வருகின்றன. தண்ணீர் சூடேறி மீன்கள் செத்து மடிவதால் அவற்றை ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். குளிர் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரிலும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள பழச்சாறு கடைகள், கரும்புச்சாறு கடைகளில் மக்கள் இளைப்பாறி வரும் நிலையில் இயந்திரங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து வெப்பத்தை தணிக்கும் முயற்சியில் ஜம்மு மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையாக வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடமேற்கு, மத்திய இந்திய பகுதிகளிலும், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலங்களின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 18 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. வேலூரில் 106.34, சென்னை மீனம்பாக்கத்தில் 105.44 டிகிரி, திருத்தணியில் 104.9 டிகிரி வெப்பம் தகித்தது. மதுரை நகரம், திருச்சி, மதுரை விமான நிலையம், நுங்கம்பாக்கம், கரூர் பரமத்தி, தஞ்சாவூர், கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் சதம் அடித்து வாட்டி எடுத்தது.
1: தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த நிலச்சரிவு கடவுள் செயல் என்று கூறியுள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க மறுத்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
3: அந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் கனமழை கொட்டியது. ஷிம்லா அருகே மாஷோபிரா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் விவசாய நிலங்கள் மற்றும் ஆப்பிள் மரக்கன்றுகள் சேதமடைந்தன. நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நரேந்திர சிங் ரதோர் மற்றும் சில விவசாயிகள் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுமான பணிகளுக்காக போடப்பட்ட சுவர் இடிந்து விழுந்ததால் தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்துள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இது முழுக்க முழுக்க இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் கடந்த ஆண்டு மே மாத இறுதியில் முழுவதும் கனமழை பெய்ததாகவும் கட்டுமான பணிகள் நடைபெறாத பகுதிகளிலும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு கடவுள் செயல் என்று பதில் மனுவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஷிம்லாவில் சம்பவம் நடந்த சமயத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ததற்கான ஆதாரங்களையும் நெடுஞ்சாலை ஆணையம் தாக்கல் செய்துள்ளது. 440 மரங்கள் சேதமடைந்ததால் சுமார் 32 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மறு ஆய்வு செய்து புதிய அறிக்கை தாக்கல் செய்ய இமாச்சல பிரதேச தோட்டக்கலை துறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தற்போது அளிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இழப்பீடு வழங்க முடியாது என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
11: மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வறுத்து எடுத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மாநகரில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலத்த காற்றும் வீசியது. மெரினா, பட்டினபாக்கம் கடற்கரைகளில் பார்வையை மறைக்கும் வகையில் புழுதி காற்று வீசியதால் நடைபயிற்சிக்கு சென்றவர்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினா்.

0: சென்னையில் வீசிய புழுதி காற்றால் 10 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் திருப்பதிக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனிடையே தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 26 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவு பகுதிகளில் கடந்த 16 தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை அடுத்த 4 நாட்களில் அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் பரவி மேலும் தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
1: தொடர்ந்து மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தார்கள்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தொடங்கிய வைகாசி வசந்த உற்சவ விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி மதுரை புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வருடம் முழுவதும் திருவிழா நடைபெறும் உலக புகழ் பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக துவங்கி

0: இனி இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 295 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 2,95,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
1: எண்ணெய் வளம் மிக்க கனடிய மாகாணமான ஆல்பர்டாவில் வரும் அக்டோபர் மாதம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. கனடாவிலிருந்து பிரிந்து செல்வது தொடர்பான சட்ட நடைமுறைகளை தொடங்குவது குறித்து இந்த வாக்கெடுப்பு அமையும். 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்ட மனுவை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் தொடர்பாக ஒட்டாவாவில் உள்ள கூட்டாட்சி அரசுக்கும் ஆல்பர்டா மாகாணத்திற்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. பெரும்பான்மையினர் பிரிந்து செல்வதற்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தொழில்நுட்ப உலகம் மற்றொரு பிரம்மாண்டமான ஐபிஓ எனப்படும் பங்கு சந்தை வெளியீட்டு தயாராகி வருகிறது. பல்வேறு தகவல்களின்படி ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில் பட்டியலிட விண்ணப்பிக்கலாம் என்றும், செப்டம்பர் மாதத்தில் பங்கு விற்பனை தொடங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் மதிப்பை $1 trillion வரை எட்டக்கூடிய இந்த வெளியீட்டுக்கான ஆரம்பகட்ட பணிகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது.
0: தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுமி உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் 2 இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. முதலில் கனியை கிராமத்துக்கு குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் இஸ்லாமிய சுகாதார சங்கத்தைச் சேர்ந்த 4 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். அதன் பின்னர் டயர் மாகாணத்தில் உள்ள டெய்ர் குவான் அல் நகர் கிராமத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 1 சிறுமி, 2 மருத்துவ பணியாளர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தார்கள். இதில் சிரியாவைச் சேர்ந்த சிறுமியும் இஸ்புல்லாவின் நட்பு அமைப்பான அமல் இயக்கத்தைச் சேர்ந்த 2 மருத்துவ பணியாளர்கள் இறந்துவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேல் லெபனானிடையே தொடர்ச்சியாக போர் இடம்பெற்று வந்த நிலையில் அண்மையில் அந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது. ஆனாலும் லெபனானின் எல்லைப் பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாகவே நேற்று தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யாவில் மாணவர் தங்கம் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் சாடியிருக்கிறார். தாக்குதலின் போது அங்கு 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது. அவர்களில் 6 மாணவர்கள் இறந்தார்கள், மேலும் பலர் காயமுற்றார்கள். இன்னும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா தெரிவித்தது. மாணவர் விடுதியிருந்த பகுதியில் உக்ரைன் 16 ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். அந்த மாணவர் விடுதிக்கு பக்கத்தில் ராணுவ தளம் எதுவும் இல்லை என்று ரஷ்ய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். உக்ரைனுக்கு உரிய பதிலடி கொடுக்க தயாராகும்படி ரஷ்ய ராணுவத்துக்கு அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் உக்ரைன் மாணவர்களை தாக்கியதை மறுக்கிறது. ரஷ்யாவின் வானூர்தி கட்டுப்பாட்டு தளத்தை நோக்கித்தான் தாங்கள் தாக்கியதாக உக்ரைன் தெரிவிக்கிறது. அனைத்துலக மனிதாயமான சட்டத்தை மதித்து தாங்கள் நடப்பதாகவும் உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை குடியரசுக் கட்சித் தலைவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். போரை தொடர நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை. அதை பெறுவதற்கு வாக்கெடுப்பு வழிவகுத்திருக்கக்கூடும். நாடாளுமன்ற போரை பிரகடனப்படுத்தும் வரை அல்லது ராணுவ பலத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் வரை 60 நாட்களுக்கு போரை நடத்த அதிபருக்கு அனுமதியுண்டு. ஈரான் போரை அமெரிக்கர்களில் பெரும்பாலானோர் தற்போது எதிர்த்து வருகிறார்கள். இந்நிலையில் குடியரசுக் கட்சித் தலைவர்கள் வாக்கெடுப்பை ஒத்திவைத்திருப்பதை அரசியல் விளையாட்டு என்று ஜனநாயக கட்சியினர் கருதுகிறார்கள். கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்களும் வாக்களிக்க வாய்ப்பு தரவே அதனை ஒத்திவைத்ததாக குடியரசுக் கட்சி தெரிவிக்கிறது. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக நாடுகளின் முயற்சிகள் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடனில் நேட்டோ அமைச்சர்கள் மாநாட்டுக்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளுக்கிடையான கருத்து வேறுபாடுகள் குறைந்துள்ளன, இருந்தாலும் இன்னமும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. பேச்சு தோல்வியடைந்தால் ரம்பசம் மாற்று திட்டங்கள் தயாராக இருக்கின்றன. கோர்முஸ் நீரணியை ஈரான் திறக்க மறுத்தால் நேட்டோ உதவியை அமெரிக்கா கோரவில்லை என்றாலும் மாற்று வழிகள் பரிசீலிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அண்மையில் போலந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கரோல் நவ்ராக்கியின் வெற்றி மற்றும் அவருடனான சுமமான உறவின் அடிப்படையில் அந்த நாட்டுக்கு கூடுதலான 5000 அமெரிக்க வீரர்களை அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈரான் போரில் ஐரோப்பிய நாடுகள் போதிய ஆதரவு அளிக்கவில்லை என்றும், பாதுகாப்பு செலவினங்களை நேட்டோ நாடுகள் சரியாக பயந்து கொள்வதில்லை என்றும் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு போதிய வியூகம் என்று ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் விமர்சித்ததை தொடர்ந்து அந்த நாட்டிலிருந்து 5000 படைவீர்களை திரும்பப் பெற டிரம்ப் உத்தரவிட்டார். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி சார்பின்றி இதை எதிர்த்தார்கள். டிரம்பின் உத்தரவை அடுத்து போலந்துக்கு செல்ல இருந்த சுமார் 4000 வீரர்கள் அடங்கிய அமெரிக்க படையினரின் பயணம் கடந்த வாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக போலந்து அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் டிரம்பின் இந்த திடீர் அறிவிப்பு ஸ்வீடனில் நடைபெற்று வரும் நேட்டோ வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதப் பொருளானது. டிரம்பின் அறிவிப்பை போலந்து நேட்டோ நாடுகள் வரவேற்றாலும் அமெரிக்காவின் இந்த அடுத்தடுத்த நிலைப்பாடுகள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ஸ்வீடன் கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ இதை மறுத்ததோடு, உலகளாவிய பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப படைகளை மாற்றி அமைப்பது வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் என்று விளக்கம் அளித்தார். தற்போது ஐரோப்பாவில் சுமார் 80,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளார்கள். அமெரிக்க விதிகளின்படி நேட்டோ நாடுகளின் கலந்தாலோசிக்காமல் ஐரோப்பாவில் உள்ள படைகளின் எண்ணிக்கையை 76,000 கீழ் ஒருபோதும் குறைக்கக்கூடாது. டிரம்பின் முந்தைய படை குறைப்பு உத்தரவு இந்த வரம்பை மீறும் வகையில் அமைந்திருந்த நிலையில், தற்போது போலந்துக்கு கூடுதல் படைகளை அனுப்புவதன் மூலம் அந்த எண்ணிக்கை சமன் செய்ய டிரம்ப் நிர்வாகம் கருதுவதாக நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையில் இனி ஐரோப்பா அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் கூறுகிறார்.
2: நிச்சயமாக அந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். நேட்டோ ராணுவ தளபதிகள் இது குறித்த விவரங்கள் பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வலிமையான ஐரோப்பா மற்றும் வலிமையான நேட்டோ நோக்கியே நமது பயணம் அமையும். இதன் மூலம் நீண்டகாலமாக அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையை மாற்றி காலப்போக்கில் படிப்படியாக அந்த சார்பு தன்மையை குறைப்பதை நாம் உறுதி செய்கிறோம். அணு ஆயுதங்கள் மற்றும் மரபுசார் படைகள் விவகாரத்தில் ஐரோப்பாவில் அமெரிக்கா தொடர்ந்து முக்கிய பங்காற்றும். ஆனால் வரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பங்களிப்பை படிப்படியாக அதிகரிப்பது மிகவும் முக்கியமானதாகும். அமெரிக்கர்களும் இதனை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நீண்டகால பயணத்தின் ஒரு பகுதியாகவே இத்தகைய முடிவுகளும் அறிவிப்புகளும் அமையும்.
0: தொடர்ந்து, அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கியூபா ஒரு அச்சுறுத்தல் என்று அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். அத்துடன் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லை என்றும் மார்க்கோ ரூபியோ தெரிவிக்கிறார்.
3: அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்தம் என்பதுதான் அதிபரின் முன்னுரிமை. கியூபாவுடன் எங்களின் எப்போதைக்குமான முன்னுரிமை அதுவே. அதற்கான வாய்ப்பு குறைவே. அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதனை தொடர்வோம்.
1: மனிதாபிமான உதவிகளுக்கு 10 கோடி டாலர்களை பெற்றுக்கொள்ள கியூபா ஒப்புக்கொண்டுள்ளதாக ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க தடைகள் மற்றும் எரிபொருள் முடக்கம் காரணமாக கியூபாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனினும் இதற்கான நிபந்தனைகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த உதவிகள் கியூபாவின் ராணுவம் மூலம் விநியோகிக்கப்படுவதை தவிர்க்க விரும்புவதாகவும், மாறாக கத்தோலிக்க திருச்சபை மூலமாக அவை வழங்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்புவதாகவும் ரூபியோ கூறினார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 2 விமானங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்க கொலை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த மறுநாள் ரூபியோவின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளையில் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் கரீபியன் பகுதிக்கு வந்து சேர்ந்துள்ளது.
4: இதற்கு கியூபாவின் வெளியுறவு அமைச்சர் தன்

0: ஒரே வழி என்றும் அமெரிக்கா கூறுகிறது.
1: தொடர்ந்து மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராசில் ஆயுதம் ஏந்திய கும்பல்கள் நடத்திய இரண்டு தனித்தனி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 6 போலீசார் உட்பட 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வடக்கு கொண்டுராசின் துரிஜிலோ நகராட்சியில் உள்ள ஒரு வேளாண் தோட்டத்தில் நிகழ்ந்த முதல் தாக்குதலில் அங்கு பணியிலிருந்த தொழிலாளர்கள் 19 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். இதேபோல் கௌதமாலா எல்லைக்கருகில் உள்ள ஒமோவா நகராட்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது மற்றொரு கும்பல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஒரு உயரதிகாரி உட்பட 6 போலீசார் உயிரிழந்தார்கள். இந்த அடுத்தடுத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து இரண்டு பகுதிகளிலும் ராணுவ போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மீன் விற்பனைக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போரால் எண்ணெய் விலை உயர்வது மீனவ சமூகத்தை பெருமளவு பாதித்திருக்கிறது. செலவை கட்டுப்படுத்த அடிக்கடி கடலுக்கு தாங்கள் செல்வதில்லை என்று மீனவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக பெரிய ரால்களுக்காக வலவிரிப்போரின் பாடு திண்டாட்டமாக தற்போது மாறிவிட்டது. மீன்பிடி படகுகளுக்கு அதிகளவு எரிபொருள் தேவை. அண்மைய ஆண்டுகளில் காணாத விலையேற்றத்தை இப்போது தாங்கள் சந்திப்பதாக அமெரிக்க மீனவர்கள் கூறுகிறார்கள். எரிபொருள் செலவை மிச்சப்படுத்த வசந்த காலத்தில் மீனவர்கள் பலர் துறைமுகத்திலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள். அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகளவில் உள்ள மீனவர்களிடமும் இந்த தகவல்கள் இவ்வாறுதான் இருக்கின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது தூண்டில் இறை எரிபொருள் விலைகள் படகு பழுது நீக்கம் ஆகியவற்றுக்கான செலவு அதிகரித்திருப்பதால் லாபம் குறைந்து விட்டதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் அங்கு செல்வதுண்டு. கடல் உணவை பிடித்து கரைக்கு கொண்டு வருவது குறைந்திருப்பதால் கோடை காலத்தில் ரால்களின் விலை எப்படி இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அமெரிக்க மீனவர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு இன்று புறப்பட்டு சென்றார். சீனாவின் காங்சோ நகரில் இருந்து பயணத்தை தொடங்கும் ஷபாஸ் ஷெரீப் அங்கு நடைபெறும் பாகிஸ்தான் சீன வர்த்தக முதலீட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறார். மேலும் இந்த பயணத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், பிரதமர் லீ கியாங் ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு அரசியல் பொருளாதார உத்திசார் உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். பாகிஸ்தான் சீனா ராஜ்ய உறவுகள் 1951 நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி இந்த பயணம் அமைகிறது. சீனாவுடன் ராஜ்ய உறவை ஏற்படுத்திய முதல் முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையொட்டி பாகிஸ்தான் அரசு 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நினைவு நாணயம் ஒன்றையும் வெளியிடுகிறது. துருக்கி அதிபர் எர்டோகனின் அரசுக்கு எதிராக எழுச்சி பெற்று வந்த முக்கிய எதிர்கட்சியான குடியரசு மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் ஒஸ்கூர் ஓசல் அந்த நாட்டு நீதிமன்ற உத்தரவால் பதவியை இழந்துவிட்டார். 2023 அதிபர் தேர்தலில் எர்டோகனிடம் தோல்வியை தழுவியதை அடுத்து அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து கெமால் கிலிட்ரோக்லு கட்சியினரால் நீக்கப்பட்டார். பின்னர் உள்கட்சி தேர்தல் மூலம் ஒஸ்கூர் ஓசல் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கெமால் கிலிட்ரோக்லே மீண்டும் அதே பதவியில் அமர்த்த உத்தரவிட்டுள்ளது. சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல்களில் ஆளுங்கட்சியை விட சிஎச்பி அதிக இடங்களில் வென்றது. இந்த சூழலில் எதிர்க்கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் அரசு நீதிமன்றத்தை பயன்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அமெரிக்காவுக்குள் தற்காலிக விசாக்கள் மூலம் நுழைந்த வெளிநாட்டு பிரஜைகள் அங்கு நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிர்வாகம் புதிய கொள்கை வழிகாட்டலை வெளியிட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சட்டப்பூர்வ குடிவரவு முறைமையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கிலே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறை எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் ஒருவர் கிரீனட்டை பெற விரும்பினால் அவர் விண்ணப்பிப்பதற்காக தனது சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும். இந்த கொள்கையானது சட்டவிரோத ஓட்டைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கு பதிலாக குடிவரவு அமைப்பு சட்டத்தின் நோக்கத்துக்கேற்ப இயங்குவதற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் நேற்று வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டலின்படி அமெரிக்காவுக்குள் இருந்து கொண்டே நிரந்தர குடியுரிமையை பெறும் முறைமையானது ஒரு தன்னிச்சையான சலுகையே தவிர அது ஒரு தானியங்கி உரிமை அல்ல என்று தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்காலிக விசாக்களில் வருபவர்கள் தங்களது தங்குவதற்கான நோக்கம் நிறைவேறியதும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனே குடிவரவு அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதிகாரிகள் விண்ணப்பங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து தவுதி அடிப்படையில்

0: தீர்மானிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. புதிய சுற்றறிக்கையின்படி அதிகாரிகள் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். விசா விதிமுறை மீறல்கள், அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதலாக தங்கியிருத்தல், அனுமதியற்ற வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுதல், மோசடிகள், அமெரிக்காவுக்குள் நுழையும் போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை முறையாக பின்பற்றியுள்ளார்களா என்பது, அதேவேளை சில குறிப்பிட்ட விசா பிரிவினருக்கு இருநோக்கு அனுமதி வழங்கப்படுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. சில தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் அதே வேளையில் அமெரிக்காவில் சட்டபூர்வமாக அவர்கள் தங்க முடியும். ஆனால் இத்தகைய பிரிவுகள் கிரீன் அட்டை ஒப்புதலுக்கு உத்தரவாதம் அளிக்காதென்றும், தங்களது நோக்கம் முடிந்ததும் பார்வையாளர்கள் வெளியேற வேண்டும் என்ற காங்கிரசின் எதிர்பார்ப்பை மாற்றாதென்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த இட்டப்படுத்தப்பட்ட வழிகாட்டல் மூலம் ஏனைய குடிவரவு வழக்குகளை விரைவாக செயலாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளையும் வளங்களையும் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த புதிய கொள்கை முடிவை குடியேற்றவாசிகளுக்காக குரல் கொடுக்கும் மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இந்த முடிவானது தங்களது விண்ணப்பங்களுக்கான முடிவுகள் வரும் வரை பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள மக்களை ஆபத்தான அல்லது ஸ்திரமற்ற சூழ்நிலைகளை கொண்ட தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப கட்டாயப்படுத்தும் என்ற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவளிக்கும் கியாஸ் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பு குறிப்பிடுகையில், மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள், துஷ்பிரயோகத்துக்குள்ளான மற்றும் கைவிடப்பட்ட சிறுவர்கள் தங்களது நிரந்தர குடியுரிமை செயல்முறைகளை நிறைவு செய்வதற்காக அமெரிக்காவை விட்டு வெளியேற நேரிடுவதால் இந்த கொள்கை அவர்களை பாரதூரமாக பாதிக்கும் என்ற கவலையை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டின் குடிவரவு விதிகளை கடுமையாக்கவும் நீண்டகால குடியுரிமைக்கான வழிகளை முடக்கவும் மேற்கொண்டு வரும் பரந்த அளவிலான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த புதிய வழிகாட்டல் பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சில மாணவர்கள், கலாச்சார பரிமாற்ற வருகையாளர்கள் மற்றும் ஊடுவிலாளர்களின் விசா காலத்தை ட்ரம்ப் நிர்வாகம் குறைத்திருப்பதோடு, ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றது முதல் இதுவரை 100,000 மேற்பட்ட விசாக்களை வெளியுறவுத்துறை ரத்து செய்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது மூத்த மகன் திருமணத்துக்கு தான் செல்லவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கரிபிய பகமாஸ் தீவில் திருமணம் நடக்கும் மகன் கல்யாணத்துக்கு போகவே தனக்கு விருப்பம் என்றாலும், அதைவிட தேசப்பணி தனக்கு முக்கியம் என்று ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஈரான் போர் போன்றவற்றால் தற்போது நேரம் தனக்கு சரியில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இது முக்கியமான காலகட்டம். தற்போது தலைநகர் வாஷிங்டனை விட்டு தன்னால் நகர முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தன்னகர் டாக்காவில் சுமார் 5,000 பேர் திரண்டார்கள். கைது செய்யப்பட்ட சந்து நபர் முனீர் ஹுசைனை கைப்பற்ற பொதுமக்கள் காவல்துறை வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அப்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தை சந்தித்த பிரதமர் தரிக் ரஹ்மான் உடனடியாக நீதி கிடைக்கும் என்று அவர்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். பங்களாதேஷில் கடந்த மாதம் மட்டும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான வன்முறை, அது தொடர்பான புகார்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டிவிட்டது. மிகவும் மெதுவாக செயல்படும் பங்களாதேஷ் நீதித்துறையில் பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்று மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேல் சிறைத்துறை அதை மறுக்கிறது. உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது. செவ்வாய்க்கிழமை 50 படகுகளில் சென்ற 430 பேரை அனைத்துலக கடற்பகுதியில் இஸ்ரேல் கைது செய்தது. அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார்கள். அவர்களை கேலி செய்து இஸ்ரேலிய அமைச்சர் வெளியிட்ட காணொளி உலகளவில் கண்டிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் பலர் மருத்துவமனையில் இருப்பதாகவும், குறைந்தது 15 பேர் பாலியல் புகார் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெர்மனி அந்த நாட்டவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னது கூடுதல் விவரம் தரவில்லை. கடத்தல், பாலியல் தாக்குதல் ஆகியவை குறித்து இத்தாலி சட்ட ஆலோசனையை நடத்துவது தொடர்பாக தற்போது ஆராய்ந்து வருகிறது. இபோலா பாதிப்பிருந்ததாக சந்தேகிக்கப்படும் நோயாளி ஒருவர் இறந்ததை தொடர்ந்து கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு கும்பல் ஒன்று தீ வைத்துள்ளது. ஜுனிய நகருக்கு அருகில் உள்ள அந்த மருத்துவமனைக்குள் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். தொற்றும் பரவும் அபாயம் இருப்பதால் உடலை ஒப்படைக்க சுகாதார பணியாளர்கள் மறுத்துவிட்டார்கள். இதனால் வன்முறை வெடித்ததாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த உயிரிழந்தவரின் தந்தை தெரிவிக்கிறார்.
1: என் மகனை அடக்கம் செய்யவே இங்கு வந்தோம். அப்போது மக்கள் திரளாக வந்து உடலை கேட்டனர். அவர்கள் கற்களை வீச தொடங்கியதோடு கூடாரங்களுக்கும் தீ வைத்தனர். என் மகனின் உடல் எரிந்த நிலையில் அங்கேயே கிடந்தது. இப்போது என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த ஈபோலா விவகாரத்தால் நிலைமை மிகவும் சிக்கலாகிவிட்டது.
2: சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நோய் பரவல் காரணமாக 177 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கிட்டத்தட்ட 750 பேருக்கு பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே ஆயுதமேந்திய மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வைரஸ் மேலும் பரவக்கூடும் என்ற கவலையை ஏற்படுத்தும் வகையில் தெற்கு கிவு மாகாணத்தில் முதல் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை M23 கிளர்ச்சி குழு நேற்று உறுதிப்படுத்தியது.
3: The local authorities continue to try and educate.
4: இபோலா ஆபத்துகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். இந்த பிராந்தியத்தில் வசிக்கும் மக்களில் பெரும்பாலானோர் இபோலாவை ஒரு மருத்துவ பிரச்சனையாக பார்க்காமல் பில்லி சூனியம் என நம்புவதால் சிகிச்சைக்கு முதலில் மருத்துவமனைக்கு செல்வதில்லை. இதனால் நோய் பாதிப்பை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படுகிறது. மேலும் தொற்று ஏற்பட்ட பிறகு வெளியில் வராதவர்கள் மற்றும் நோயினால் உயிரிழப்பவர்களின் உடல்கள் முறையான மருத்துவ பாதுகாப்பு வழிமுறைகளின்படி கையாளப்படாமல் போக இது வழிவகு
0: தொடர்ந்து வடசீனாவின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 82 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வெடிப்பு நேற்று அந்த நாட்டு நேரப்படி இரவு 7:29 அளவில் சங்கசியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்டது. விபத்து நடந்த நேரத்தில் 247 ஊழியர்கள் அங்கு பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் மீட்பு பணிகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு நடனமாடிய மனித யந்திரம் மேடையில் தடுமாறி விழுந்த காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சீனாவின் சென்சென் ஃபியூச்சர் எரா மனித யந்திர விற்பனை நிலையத்தில் நடைபெற்ற நேரடி நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அகிபோட் நிறுவனத்தின் எக்ஸ்பிடிஷன் A3 என்ற அந்த மனித யந்திரம் மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற பிலிஜின் பாடலுக்கு முன்வாக்கு செய்தது. மைக்கேல் ஜாக்சன் பாணியில் ஒளிரும் வெள்ளை உடையில் அது மேடைக்கு வந்தது. ஊதா நிறத்தில் ஜொலித்த மேடையில் பாடல் அதிர அது அழகாக ஆடிக்கொண்டிருந்தது. மேடையில் இருந்த படிக்கட்டில் மோதி தடுமாறியது. ஆனாலும் சமாளித்து நடனத்தை தொடர்ந்தது. பிறகு மீண்டும் முன்வாக் செய்து கொண்டே படிக்கட்டை நோக்கி நடந்த அந்த மனித யந்திரம் அதில் தடுமாறி விழுந்தது. பின்னர் இழவே இல்லை. கால்கள் மடங்கி அசைவற்று கிடந்த மனித யந்திரத்தை ஒருவர் வந்து கையால் தூக்கி பொம்மையை போல் இழுத்து செல்வதை காணொளியில் காண முடிகிறது. கீழே விழுந்தால் எழுவதற்கு இதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா என்று சிலர் வேடிக்கையாக கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள். இதுதான் உலகை ஆளப்போகும் செயற்கை நுண்ணறிவா என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அந்த மனித இயந்திரத்தின் எடை 55 கிலோகிராம் என்று கூறப்படுகிறது. மலேசியாவில் ஆற்றங்கரை வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததில் 2 நபர்கள் உயிருடன் புதையுண்டார்கள். ஆற்றில் தங்கத்துகள்களை சலித்து தேடிக்கொண்டிருந்ததாக சந்தேகப்படும் அவர்கள் மீது 2 மீட்டர் வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்தது. கிளந்தானில் May 20 இரவு 8:20 அசம்பாவிதம் நேர்ந்தது. செம்பனை தோட்டத்தில் உள்ள ஓடையில் 3 தங்கத்துகள்களை சலித்து தேடிக்கொண்டிருந்ததாக சந்தேகப்படுகிறது. வெள்ளத்தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததும் 1 தப்பினார். 2 சிக்கி இறந்தார்கள். தாய்லாந்தின் பிரபல சுற்றுலா நகரமான பட்டாயாவில் ஹோட்டல் ஒன்றில் தீப்பற்றியது. சம்பவம் நேற்றிரவு நடந்தது. விபத்தில் குறைந்தது 4 காயமடைந்தார்கள். தீப்பற்றிய போது சுமார் 240 விருந்தினர்கள் ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது. ஹோட்டலின் மேல் மாடிகளை தீயும் கரும்புகையும் சூழ்ந்ததால் விருந்தினர்கள் பெருமளவில் வெளியேற்றப்பட்டார்கள். தீயணைப்பாளர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்திருக்கிறது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவல் அதிகரித்து வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் தீவிர கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று காலை 8 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தட்டம்மையால் நேரம் 11 குழந்தைகள் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்திருக்கிறது. இதேபோல் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 54 பேருக்கு தட்டம்மை பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 8329 அதிகரித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தேசிய தெரிவு குழுவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி மாற்றங்கள் சட்டவிரோதமானவை என்றும், இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மேலும் அரசியல் மயமாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களான கரின் பெர்னாண்டோ மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் கடுமையான கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள். பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 55 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பாகிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. 2 அணிகளுக்கு இடையிலான இந்த ஒருநாள் தொடர் வருகின்ற 30 தேதி முதல் தொடங்குகிறது. நியூயார்க் வாசிகளில் 1000 பேருக்கு மிகவும் மலிவான விலையில் உலக கிண்ண போட்டி நுழைவுச் சீட்டுகள் கிடைக்க இருக்கின்றன. ஒரு நுழைவுச் சீட்டின் விலை $50. அதனை நியூயார்க் நகர மேயர் சோரான் மம்தானி அறிவித்தார். நியூ இயர்ஸில் நடக்க இருக்கும் போட்டிகளுக்கு நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படும். அத்துடன் இலவச பேருந்து சேவையும் வழங்கப்படும். நுழைவுச் சீட்டை பெற விரும்புவோர் அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கெடுக்க வேண்டும். மக்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டை மக்களே ரசிக்க வேண்டும். நுழைவுச் சீட்டின் விலை அதிகமானால் பெரும்பாலானோரால் கால்பந்து விளையாட்டுகளை கண்டுகளிக்க முடியாது என்று மம்தானி தெரிவித்தார். நுழைவுச் சீட்டு விலை குறித்து அண்மையில் சர்ச்சை வெடித்திருக்கிறது. நியூயார்க்கில் நடக்க இருக்கும் குழு சுற்று விளையாட்டு நுழைவுச் சீட்டின் சராசரி விலை $864 என்று டிக்கெட் டேட்டா தளம் தெரிவித்தது. இறுதி சுற்று நுழைவுச் சீட்டின் விலை கிட்டத்தட்ட $33,000 எட்டியிருப்பதாக தளம் தெரிவித்தது. சவுதி புரோ லீக்கில் முதல் முறையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோப்பை வென்று அசத்தியிருக்கிறார். கடந்த 2023 அல் நாசார் அணியில் இணைந்த ரொனால்டோ முதல் முறையாக இந்த கோப்பையை ஏந்துகிறார். அல் நாசார் அணிக்கு இது 11th கோப்பையாக இருந்தாலும் ரொனால்டோ வந்த பிறகு முதல் முறையாக வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறவுள்ள U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29 தேதி முதல் June 6 வரை ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஜப்பானின் ககாமிகாராவில் நடைபெறுகிறது. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த 2 இந்திய வீரர்கள் கடும் சோர்வு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilnadu.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். €1 இலங்கை பெறுமதியில் $388.18 இந்திய பெறுமதியில் $111.05 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் $334.87 இந்திய பெறுமதியில் $95.70 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $426.27 இந்திய பெறுமதியில் $121.92 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $449.36 இந்திய பெறுமதியில் $128.83 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $242.10 இந்திய பெறுமதியில் $69.25 கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: தீயாதி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கேட்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

கதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

0: நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

அன்பினி போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டமுண்டோ, ஒரு நம்பிடி நஷ்டமுண்டோ.

0: வணக்க நேயர்களே, இன்றைய சுவிஸ் நேரத்திலே கனடாவில் இருந்து திருமதி அங்கேக்கனி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் யார், அவருடைய பணிகள் என்ன என்பது தொடர்பாக கனடாவில் இருந்து கூணம் அவர்கள் அவரை முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். வணக்கம் கூணம் அவர்களே, அவரை முதலில் அறிமுகப்படுத்தி வையுங்கள்.
1: வணக்கம் தர்சன, வணக்கம் அங்கேக்கனி, நலமா இருக்கிறீங்களா?
2: வணக்கம், ரொம்ப நலம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
1: இவரை பற்றி அறிமுகப்படுத்துவது முதல் ஏற்கனவே டிஆர்டி வானொலியில் ஒரு தடவை தரிசனம் நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீர்கள்,
0: நினைவிருக்கின்றது.
1: இவர் வந்து ஒரு சிறந்த நடன ஆசிரியர். இங்கு இலங்கை தமிழ் பிள்ளைகளே நிறைய பேர் இவருடைய கிளாஸுக்கு போய் பழகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவருடைய நடனம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. நிறைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்கள் ரெண்டு இடங்களில் நடக்கின்றது நினைக்கிறேன். ஒன்று சரைய என்ற இடத்திலும் பன்கூரிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறந்த நடன ஆசிரியர். அத்துடன் இவர் ஒரு இந்த சமய சத்யகிருஷ்ணா அவர்கள் செய்கிற ஒரு நிகழ்வுக்கு இவர் தன்னுடைய இலவச சேவையையும் அங்கு நடனமாடி மிகவும் சிறப்பிப்பார். அது பக்தி திருவிழா என்று ஒவ்வொரு ஆண்டுகளும் நடக்கும். அதிலும் இவர் நடன தனது நடன கலையை பணியாற்றுவார். நாங்க பார்த்திருக்கின்றோம். ஆகவே அவரை நீங்களே தொடர்ந்து கேள்வி கேட்பது நல்லவென்று நினைக்கிறேன் தர்சன. நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி. அதாவது நடனம் என்றால் இப்ப குறிப்பாக ஆரிடமும் நீங்கள் நடனம் என்று கேட்டால் குறிப்பாக சொல்வார்கள் இசைக்கு தாளத்துக்கு அமைவாக உடலை அசைப்பதுதான் நடனம் என்ற மாதிரியாக சொல்வார்கள். நடனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை வடிவமாக எல்லா சமூகங்களாகவும் இந்த நடனம் ஒரு கலை வடிவமாக இருக்கிறது. மற்றது அனைத்து சமூகங்களையும் ஒரு இணைக்கக்கூடிய வடிவமாகவும் இந்த கலை வடிவம் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த நடனம் என்பதை எப்படி நீங்கள் விளங்கப்படுத்துவீங்க?
2: எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நடனம் அப்படின்னு சொல்லும் போது வெறும் கைகளையும் கால்களையும் ஆடுறது மட்டும் நடனம் கிடையாது. அது ஒரு மனதுல இருந்து வரக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி. அது ரொம்ப ஆழ் மனசுல இருந்து வரணும். நிறைய குழந்தைங்களுக்கு இயல்பாகவே சின்ன வயசுல இருந்தே, 2 வயசு 3 வயசுல இருந்தே சில குழந்தைங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே மனசுல இருந்து சுத்தி யார் இருக்காங்க என்ன அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம மனசுல இருந்து இயல்பாகவே கை கால்களை அசைக்கக்கூடிய நேச்சரா இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி
0: சொல்றது உண்மை. என்னடா, குழந்தை பருவத்துல வந்து எங்களுக்கு முதல் தெரிகிறது வந்து இந்த ஆடல் கலை தான். ஏதாவது ஒன்றுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் போது கூட சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவர்கள் ஆடுவார்கள். அவை சிறு வயதிலேயே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நடனம்.
2: இலங்கை தமிழ் குழந்தைகள் தான் நம்ம கிட்ட வராங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் புதுசா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். நான் குழந்தைங்க வந்து கிளாஸ்க்கு வரும்போதே ஃபர்ஸ்ட் சொல்றது அதுதான். நமக்கு என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம என்னவா மாறுறோம், நம்ம என்ன வந்து டான்ஸ தவிர மத்த என்ன கத்துக்கிறோம், நம்ம வந்து டிசிப்ளினா எப்படி, ஒழுக்கம் எப்படி இருக்கணும், மத்தவங்களோட எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கோரியோகிராஃபி நம்ம பண்றோம், நேரத்துக்கு எப்படி நம்ம வரோம், அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் எடுத்துக்கிட்டோம்னா ஆடை இன்னும் வடிவமைப்பெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம இருக்கணும், நம்ம எப்படி நம்மளுடைய டைமிங்கை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி பல விஷயங்கள். வெறும் டான்ஸ் மட்டும் கத்துக்கிறது கிடையாது. குழந்தைங்க வரும்போது தே மேக் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஒரு ஃபேமிலியே இங்க வந்து அவங்களுக்கு வந்து இங்க கிரியேட் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஒரு 1 hour class 1.5 hours கிளாஸ்னா அந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட கிளாஸ், அந்த மியூசிக், அந்த யூனோ கத்துக்கிற புதுசான அந்த விஷயம், இதெல்லாம் மட்டும்தான் அவங்களோட மைண்ட்ல இருக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலி ஒரு IT கம்பெனில வேலை பாக்குறேன். IT மேனேஜர். சோ இது வந்து நான் வந்து என்னுடைய ஈவினிங் டைம்ஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல தான் நான் வந்து யூஸ்வலி பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமிங் எதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் காலையில 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம எவ்வளவு வேலை பளுல இருந்தாலும் இந்த சாயந்தரம் கிடைக்கிற 2 மணி நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப பொக்கிஷமா பாக்குற ஒரு டைமிங். அந்த அளவுக்கு எனக்கும் நடனம் பிடிக்கும், என்னோட குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதாவது ஷேர் தட் காமன் ஜாய்.
0: அதாவது உங்களுக்கு சிறு வயதுல இருந்து இதுல ஈடுபாடு ஏற்பட்டதுனால இதுதான் உங்களுடைய பிரதான தொழிலாக இருந்திருக்க வேண்டும். ஆனா அதாவது வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக வேறு தொழிலை செய்தாலும் உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடியதாக இருப்பது இந்த நாட்டிய கலைதான். பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் சில பிள்ளைகள் நீங்கள் கற்றுக் கொடுப்பதை உடனே உள்வாங்கி விடுவார்கள், சில பிள்ளைகளுக்கு அதை உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்?
2: பொதுவாகவே நான் பேரண்ட்ஸ் கிட்டையும் பெற்றோர்கள் கிட்டையும் சொல்றது இதுதான், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எந்த குழந்தையும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பெற்றோர்கள் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம குழந்தைய அவங்கள மாதிரி ஆட வச்சிடணும், இவங்கள மாதிரி ஆட வச்சிடணும், இந்த மாதிரி ஆடணும், அந்த மாதிரி ஆடணும். அப்போ அவங்க கிட்ட நான் சொல்றதும் ஒண்ணுதான், ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, அந்த தனித்துவத்தை எடுத்துட்டு வர்றதுதான் என்னுடைய வேலையை தவிர அவனை மாதிரி ஆடு, இவள மாதிரி ஆடு அப்படின்னு அவங்கள வந்து நம்ம வந்து காபி கேட் மாதிரி ஆக்கிட்டோம்னா அவங்களுடைய உண்மையான திறன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. சில குழந்தைங்க வந்து டக்குன்னு பிக்கப் பண்ணிடுவாங்க, சில குழந்தைங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, சில குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை பார்த்து பிக்கப் பண்ணுவோம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். சோ அந்த பொறுமை வந்து எனக்கும் தேவை, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேவை. சில குழந்தைங்கள் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், வாயில சொன்னாலே போதும் டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்டு தான், ரொம்ப ஒரு பெரிய வரம் தான் அதெல்லாம் சொல்லலாம். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் தே வில் கெட் தேர் பிகாஸ் அவங்க அந்த சூழல்ல வளர்றதுனால, அந்த சூழலை பாக்குறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்துருவாங்க. நான் ஒரு ஒரு தடவை பெற்றோர்களை மீட் பண்ணும்போது நான் சொல்றது அதுதான், நீங்க வந்து எந்த காரணத்து கொண்டு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களை வந்து இவனை மாதிரி பண்ண அவனை மாதிரி பண்ண எதுக்கும் சொல்லக்கூடாது. நேச்சுரலி அந்த மாதிரி வந்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. கண்கூட வந்து எனக்கு வந்து மத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கோம், ஐயோ இந்த பையன் நான் என்ன இப்ப இப்படி ஆடுறான், ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வீட்டெல்லாம் மிஸ் பண்ணுவானே, இப்ப இவ்வளவு அழகா ஆடுறானே அப்படின்னு ஃபீட்பேக்கையும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சோ இட் இஸ் அ ப்ராசஸ் தான், இதுல வந்து யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட டைம்ல எழுப்பிக்கிட்டேன்.
0: எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் இந்திய பாரம்பரிய நடனங்கள்லதான் கூடுதலாக நாங்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். இந்திய பாரம்பரிய நடனங்கள்லயே அது பல வகைகளாக இருக்கிறது, பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, அப்படி என்றெல்லாம் கும்மி, அப்படி என்றெல்லாம் பல வகைகள் இருக்கிறது. இந்த பாரம்பரிய நடனங்கள், கிராமிய நடனங்கள், அப்படி என்று சொல்லி பல வகைகள் இருக்கிறது. அவ்வளவற்றையும் ஒருவரால கற்க முடியுமா? இல்லையல்லவா?
2: இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாத்தையும் கற்க முடியுமான்னா அது வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து. என்னுடைய லைஃப்ல எப்படி இது நடந்தது அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து நடனத்துல ரொம்ப ஆர்வம் எனக்கு இருந்தது. நான் முறையா போய் குழந்தையா இருக்கும்போது அந்த சின்ன வயசுல நான் கத்துக்கல, ஆனா என்னுடைய ஸ்கூல்ல இருந்த என்னுடைய பரதநாட்டிய ஆசிரியை நான் ஆடுறதை பார்த்துட்டு, நீ வா நான் உனக்கு வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், நீ எனக்கு பே பண்ணவே வேண்டாம், நீ வந்தா மட்டும் போதும் நீ வா. ஏன்னா அவங்க எனக்குள்ள ஏதோ ஒண்ணு அவங்க பாத்துருக்காங்க, அது நமக்கு தெரியல என்னன்னு அந்த வயசுல. சோ அவங்க நம்மளை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நாள் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்வம் இருந்துட்டு, சினிமா பாடல்கள் நிறைய நம்ம டிவில பாக்குறதுனால எல்லா வித்தியாசமான ஸ்டைலும் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஆபீஸ் போய் நிறுத்தவே இல்லை நான், என்னுடைய எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறுத்தாம நான் புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சோ கரகம், அப்புறம் ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ஏதாவது புதுசா பண்ணணும். புதுசா பண்ணும் போது எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹிப்ஹாப் பண்ணாங்க, பிரேக் டான்ஸ் பண்ணாங்க, அப்புறம் சால்சா பண்ணாங்க. இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணும்போது நான் வந்து எப்படி வந்து நம்மளுடைய பாரம்பரிய நடனத்துல ஃபியூஷன் மாதிரி கொண்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வெஸ்டர்ன் சாங் எடுத்துட்டு அதுல நம்மளுடைய மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய பாரம்பரிய ஒயிலாட்டத்தை வந்து எப்படி வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து சின்ன வயசுல இது நான் சொல்றது வந்து என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்லயே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். நானு நிறைய காம்படிஷன்ஸ் நாங்க போயிருக்கோம், நிறைய வின் பண்ணிருக்கேன். நாங்க ஸ்கூல் காலேஜ் ஈவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்தியால நான் பேசுறது. சோ அந்த மாதிரி புதுசு புதுசா நிறைய ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கதக் கொஞ்ச நாள் கத்துட்டேன். கதக் வந்து ஒரு வட இந்திய நடனம், அது அது கத்துக்கிட்டேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நான் யூஎஸ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து நான் பேலே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியால வந்து காலேஜ் முடிச்சு ஆபீஸ் போற டைம்ல கொஞ்ச நாள் வந்து இந்த மயிலாட்டம் கரகம் அதெல்லாம் அங்க ஒரு குரு கிட்ட கொஞ்ச நாள் கத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்னால கத்துக்க முடிஞ்சது. ஆனா அதை வச்சு நான் நிறைய வந்து என்ஹான்ஸ் பண்ணி பில்டப் பண்ணி நான் புதுசா நிறைய ட்ரை பண்ணி அப்படிதான் வந்து என்னோட டான்ஸ் ஜேர்னி வந்து இருக்கு. சோ எல்லா கலைகளிலும் பயங்கரமா நேர்த்தி அடைஞ்சு 100% அரங்கேற்றம் பண்ணி அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது எல்லாமே கத்துக்கணும்னா. அதனால எல்லாத்தையும் சில சில நாலேஜ் சில சில பேசிக் ஃபவுண்டேஷனை எடுத்துக்கிட்டு என்னால என்ன அதுல வந்து மாற்றம் கொண்டு வர முடியுமோ அதுதான் நான் இன்னை வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயுமே வந்து என்னோட முக்காவாசி பர்ஃபார்மன்சஸ் பாத்தீங்கன்னா எப்படியாவது எங்கேயாவது நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை வந்து புகுத்தி, ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் இப்போ அப்ப எல்லாரும் எல்லாம் ஆடக்கூடியதுதான், அது ஒண்ணும் பெரிய புதுசு கிடையாது. பட் நம்ம ஸ்டைல்ல வந்து ஆடுறதுதான் வந்து ஒரு புதுமை அப்படின்றதுனால அது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.
0: உடல் நலத்துக்கும் நடனத்துக்கும் உள்ள தொடர்புகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
2: எனக்கு வந்து இப்போ ரொம்ப வருஷமா பேக் பெயின் இருக்கு, எனக்கு யாராவது சொன்னா நம்பவே மாட்டாங்க. சோ அந்த 9 to 5 காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்படி இதுன்னு. ஆனா சில நேரங்கள்ல 6 மணி நேரம் கூட ரிஹர்சல் பண்ணுவோம், அந்த 6 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட எனக்கு பேக் பெயின் இருந்ததா, தலைவலி இருந்ததா, வயிற்று வலி இருந்ததா எதுவுமே எனக்கு நினைவா இல்லவே இல்லை. அந்த மாதிரி என்னைக்குமே ஐவ் ஆல்வேஸ் பீன் வெரி ஹெல்த்தி, ஐவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் மை டான்ஸ் ஜேர்னி. சோ இது வந்து உங்களுக்கு பொதுவாவே ஒரு இது இருக்குல்ல, நம்ம உடம்புக்கு வந்து எழுந்திரிச்சு நம்ம மூவ் பண்ணணும், நம்ம அசையணும், அது நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம். அதை தாண்டி நம்மளுடைய பிரெயின் நம்மளுடைய மூளை வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மூளைக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க டான்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கை, உங்களுடைய கால், உங்களோட கண்ணு, உங்களுடைய இடுப்பு, உங்களுடைய தோல், உங்களோட தொடை, உங்களுடைய எல்லா அங்கங்களும் அசையும். இப்ப நம்ம கொரியோகிராஃப் பண்றோம், ஒரு நடனத்தை இயக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வைக்கிறோம். லெஃப்ட் கைனா ரைட் ஹேண்டா லெக்கா அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணும் போது உங்களுடைய மூளை வந்து கான்ஸ்டன்டா தொடர்ந்து உங்களுடைய மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுடைய மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோ, மந்தமா இல்லாம இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனம் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுடைய ஆயுள் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே சீரா இருக்கும். அது வந்து நான் சொல்லல, அது ஒரு சயின்டிபிக்காவே வந்து அது ஒரு உண்மைதான். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் வந்து அது வந்து ரொம்ப இம்பாக்ட் நல்ல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது.
0: இப்ப நீங்க சொல்லுங்க, அதாவது உடனே எல்லா பகுதிகளும் இந்த நடனத்தின் போது கட்டாயமாக வேலை செய்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த நடனத்தை நீச்சல், அதாவது நீச்சல் அடிக்கிற போதும் எல்லா உடல் பாகங்களும் வேலை செய்யும். அதை ஒப்பிடலாமா நடனத்தோட நீச்சல் அடிப்பதை?
2: எல்லாமே ஒன்னும் ஒரே மாதிரி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள் ஓட்டுறது, ரன்னிங், அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்போர்ட் விளையாடுறது, எல்லாமே ஒரே மாதிரிதான். ஆனா இதுல என்னன்னா நடனத்துல வந்து நீங்க கொஞ்சம் கிரேஸ் ஆட் பண்றீங்க இல்லையா, அந்த நளினம் ஆட் பண்றீங்க, அந்த மியூசிக்க உள்வாங்கி அதுக்கு உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம உங்களுடைய மனம், உங்களுடைய மூளை அப்படின்னு எல்லா சம்பந்தப்பட்டதும் வந்து நடனம். வெறும் அசைவுகள் பத்தி மட்டும் பாத்தீங்கன்னா எனி ஸ்போர்ட் நீங்க டான்ஸும் அதே மாதிரி தான் சொல்லலாம். ஆனா டான்ஸோட ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அது வந்து நீங்க உள்வாங்கி உங்களுடைய மனசுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது.
0: மேற்கத்திய நடனங்களுக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், மேற்கத்திய நடனத்துல உங்களுக்கு சில இதுவற்றை பழகி கொண்டீர்கள், அதே நேரம் லத்தீன் நடனங்கள்லாம் சிலவற்றை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த மேற்கத்திய நடனம் லத்தீன் நடனங்களோடு எங்களுடைய நடனத்தை ஒப்பிடுகிற போது ஏதாவது வேறுபாடுகள் வித்தியாசங்களை நீங்கள் கண்டீர்களா?
2: சோ நான் பேலே கத்துக்கும் போது இது வந்து 2014-15-16 அந்த 2016 இருக்கும் நினைக்கிறேன் அந்த பீரியட். சோ இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பேலே கத்துக்கும் போது நான் அதுக்கு முன்னாடியே வந்து கத்து லேர்ன் பண்ணியிருந்தேன். சோ ரெண்டுமே இந்த பேலே நடனமே வந்து அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வான் டைப்ல அவ்வளவு எலிகண்டா இருக்கும். அதே மாதிரி கதக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப எலிகண்டான ஒரு நடனம், அது அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. அதுல நிறைய ஸ்பின்ஸ் வரும், சுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி. சோ இந்த பேலேக்கும் கதக்கும் நிறைய சிமிலாரிட்டி நான் நோட் பண்ணினேன், ஆனா நிறைய டிஃபரன்சஸும் நான் நோட் பண்ணினேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கதக்ல வந்து சக்கர் அப்படின்னு சொல்றோம், சக்கர்னா நம்ம சுத்துறது. இப்ப கதக் நடனம் தெரிஞ்சவங்க அது பார்த்தவங்க வந்து அவங்களால இதை வந்து ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். அதுல வந்து நம்மளுடைய ஹீல், நம்மளுடைய பாதத்துல ஹீல் பகுதியை வந்து அழுத்தி சுத்துவோம், இது வந்து சக்கர் வந்து கதக்கில். அதே அப்படி பேலையில போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டோ, இந்த நுனி கால், இந்த நுனி கட்ட விரல், அந்த விரல் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து நம்ம வந்து அந்த ஸ்பின் வந்து நம்ம பண்ணுவோம். இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இது ரெண்டுமே. ஏன்னா நம்மளுடைய உடலுடைய இடையை வந்து ஃபுல் இடையை வந்து ஒரு பக்கம் ஹீயும் இன்னொரு பக்கம் டோவும் தாங்கும். சோ அதுல வந்து பண்ற ஸ்பின், நான் வந்து என்னுடைய பேலே கிளாஸ்க்கு நான் போகும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய பேலே டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய தசையிலேயே வந்து நம்மள அறியாம சில விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சில விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களை அறியாம உங்களுடைய உடல் அப்படிதான் இயங்கும். சோ ஒரு நாள் பேலே கிளாஸ்ல தெரியாம ஒரு ஸ்பின் வந்து நான் ஹீல்ல சுத்திட்டேன் கத்துக் ஞாபகத்துல. அப்ப என்னோட பேலே டீச்சர் கிளாஸ்ல நிறைய பேர், ஒரு 20-30 பேர் இருக்கும் அந்த கிளாஸ்ல, டக்குன்னு கிளாஸ் நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு, இது என்ன நீ வந்து புதுசா ஹீல்ல சுத்துறீங்க, எப்படி அது சுத்துறீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆஹா ஐயோ ஹீல்ல சுத்திட்டோம், எனக்கு அது நினைவே வரல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி நான் வந்து கத்துக் அப்படின்ற ஒரு நடனம் வந்து நான் வந்து கத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதனால அந்த பழக்கத்துல பண்ணிட்டேன். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது, இது எப்படி பண்றீங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னா. அப்போ ஒரு 15 தடவை அந்த சக்கர் சுத்த 15 தடவை ஹீல்ல அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரே பிரமிச்சு போறாங்க அந்த ஸ்பின்ன பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு, அந்த மாதிரி ஹீல்ல வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இப்படி ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்றத பாத்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வமும் வருது, எப்படி வந்து இந்த ரெண்டு டான்ஸ் ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, ஆனா சில விஷயங்கள்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படின்னு. அப்போ அவங்க நம்ம விஷயங்களை சில கத்துக்கிறாங்க, நம்ம அவங்க விஷயங்களை சில கத்துக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விப்படி எல்லா கலைகளிலும் எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ்லயும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், அதே சமயத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாகவும் இருக்கும். சோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கள ரெண்டு மூணு பேர் என்கிட்ட வந்து கத்துக்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சில போர்ஷன்ஸ் கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க.
0: நாங்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்கிற போது இந்து சமயத்துல வந்து ஒரு நடனம் ஒரு முக்கியமான கூறாக காலம் காலமாக இருந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை வந்து பாலிக்கு இந்தோனேஷியாவின் பாலி, அதுக்கு பாலி நடனம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த அங்குள்ள அந்த கலை கலாச்சாரத்துல இந்த பாலி நடனம் மிக மிக முக்கியமானது இருக்கிறது. ஆனா அவங்க இந்து சமயத்தோட இணைந்த நடனமாக அதை மாற்றி இருக்கிறார்கள் பாலி நடனத்தை. எங்களை பொறுத்தவரையில இந்து சமயத்துக்கும் நடனத்துக்கும் நெருங்கின தொடர்பு அந்த காலத்துல இருந்து தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது.
2: சக்தி கிருஷ்ணா அவர் பக்தி மகா உற்சவம் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து போன வாட்டி நாங்க ஒரு சிவன் சம்பந்தமான ஒரு, போன வருஷத்துக்கு முந்தின வாட்டி ஒரு சிவன் சம்பந்தமான ஒரு நடனம் பண்ணோம். போன வாட்டி கொஞ்சம் தேவராட ஆட்டம் சம்பந்தமா ஒரு ஒரு நடனம் பண்ணோம். சோ நீங்க சொல்றது உண்மைதான், நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து இந்து சமயம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து காலகாலமா பல பல ஆண்டுகள் காலமா வந்து அப்படியே பின்பற்றி வருது. ஆனா பொதுவாகவே நடனம் பத்தி எல்லாருக்கும் மதம் சார்ந்து நிறம் சார்ந்து இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, எல்லாருக்கும் இயற்கையாகவே வந்து எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த டான்ஸ் அப்படின்னு நான் பாக்குறேன்.
0: ராமாயணத்தை கூட நடனமாக வெளிப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். அது இப்ப ஒரு விடயத்தை வந்து இப்ப காலத்துக்கு ஏற்ற வகையில தற்போதைய நவீன காலத்துக்கு ஏற்ற வகையில நடனத்தை வெளிப்படுத்த முடியுமா அந்த விடயங்களை நடனத்தின் ஊடாக? சில சில விடயங்கள் தான் பலருக்கு உடனடியாக அவர்களுக்கு மனதில பதியக்கூடியதா இருக்கும். அவை நடனம் ஒரு வகையிலே அவ்வாறான வேலைகளை செய்யக்கூடியதா இருப்பதால சில சமூக பிரச்சனைகள் அவற்றையெல்லாம் நடனத்தின் வழி வெளிக்கொணர முடியுமா?
2: கண்டிப்பாக அப்படித்தானே இருந்தது. ஆதி காலத்துல இருந்தே தெருக்கூத்துகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்துகள்ல பாடி ஆடி நிறைய புரட்சிகள் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய புதுமை பண்ணிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வந்ததுதானே இந்த சினிமா. அதுக்கப்புறம் இப்ப வர இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே நம்ம இப்ப மேடை நாடகங்கள் போடும்போது பொதுவாவே எனக்கு வந்து நான் பண்ற மேடை நாடகங்கள்ல எப்பவுமே ஏதாவது ஒரு தீம் ஒண்ணு செட் பண்ணுவேன். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஎஸ்ல வந்து ஒரு அந்த நீட் சமயத்துல அனிதா அவங்களுடைய விஷயம் நடக்கும்போது ஒரு நல்ல பெரிய மேடை கிடைச்சது, நிறைய இந்தியன்ஸ் இருந்த மேடை அது. அந்த இடத்துல நாங்க வந்து அதை போர்ட்ரே பண்ணி அந்த துயரம் அந்த அந்த வலி அந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்து சில விஷயங்கள் மறுக்கப்பட்டது, எப்படி வந்து ஒரு சமுதாயமா வந்து அந்த பெண்ணை காப்பாத்திருக்கலாம், வந்து வீட்டு வைக்கலாமா வைக்க கூடாதான்றத பத்தி இல்லாம ஒரு சமுதாயமா அந்த பெண்ணை நம்ம கைவிட்டுட்டோமே, அது ஏன் வந்து மக்கள் வந்து வாய்ஸ் பண்ணல, ஏன் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றபடி ஒரு ஒரு தீமாட்டிக்கான ஒரு ஐம்பன் சொல்வோம் அந்த மாதிரியான ஒரு நடன படம் சூப்பர் ஹிட்டா இருந்தது. அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த சமயத்துல நடக்கிற ஒரு விஷயத்த டான்ஸ் மூலமா நம்மளால 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல 7 நிமிஷத்துல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். அது பீப்புளுக்கும் நிறைய நடனங்கள் அப்படியே ஆணியா வந்து அப்படியே மனசுல பாஞ்ச மாதிரி நிறைய பேர் இன்னி வரைக்கும் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன், திடீர்னு எனக்கு வந்து பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் பண்ணி ஐயோ என்னால அதை மறக்கவே முடியாதுங்க, இப்ப வரைக்கும் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது எனக்கு வந்து பெரிய அது கிரெடிட் doesn't go to me, the credit goes to the art form. ஆ நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இம்பாக்ட் எங்கேயோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன், என்னால அது முடிஞ்சிருக்கு, அது வந்து பீப்புளுக்கு ரீச் ஆயிருக்குன்னா அது அந்த ஆர்ட் ஃபார்மோட ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் நினைக்கிறேன்.
0: யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய பட்டியல்ல உங்களுடைய நடனத்தை இணைத்திருக்கிறார்களா? உங்களுடைய இந்திய நடனங்களுடைய வகைகளை வந்து ஏதாவது ஒன்று யுனெஸ்கோ வந்து அடையாளம் கண்டு அதை தங்களுடைய பட்டியல லத்தீன் அமெரிக்க நடனங்கள் அவற்றையெல்லாம் தங்களுடைய பட்டியல்ல சேர்த்திருக்கிறார்கள். இந்திய நடனங்கள்ல ஏதாவது அந்த பட்டியல்ல சேர்த்திருக்கிறார்களா யுனெஸ்கோ பட்டியல்? ஒருமுறை நான் செய்தியில வாசிக்க ஞாபகம் இருக்கிறது குஜராத்தின் பாரம்பரிய நடனம் என்ன, குஜராத்தின் கர்பாவா, கர்பா நடனத்தை தங்களுடைய பாரம்பரிய பட்டியல்ல இணைக்கு பிரான்சிலே ஒருமுறை யுனெஸ்கோவில ஒரு போட் ஒன்று போட்டிருந்தார்கள். அந்த கர்பா நடனம் நடைபெற இருக்கிறது என்று அது யுனெஸ்கோ உங்களை பொறுத்தவரையில் தற்போது என்னென்ன இந்த நடனத்தை தாண்டி என்னென்ன சமூக பணிகள்ல நீங்க ஈடுபட்டு வரீங்க?
2: பொதுவாகவே நாங்க வந்து as a dance team இங்க வந்து மேப்பிள் ரிட்ஜ்னு ஒரு சிட்டி இருக்கு, மேப்பிள் ரிட்ஜ், அப்புறம் பர்னபி, வான்கூவர், சரி, போர்ட் கோக்விட்லம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சவுத் ஏசியன் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நிறைய கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. இந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கான நோக்கம் முக்கியமா என்னன்னா அந்த சிட்டில இருக்க இந்தியன் கம்யூனிட்டி எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய இந்த பாரம்பரியம் என்ன, நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அதுக்காக வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நல்ல ஃபோரம் நம்மளுக்கு நம்மளுடைய கலைகளை திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணலன்னா அப்படியே வந்து மண்ணோட மண்ணை அழிஞ்சிடும், அப்படியே மொழி மாதிரி தான். இப்ப தமிழ் வந்து நம்ம இப்ப இவ்வளவு அழகா நீங்க பேசுறீங்க, இப்ப நான் ரொம்ப முயற்சி பண்றேன் நிறைய தமிழ்ல பேசுறதுக்கு, ஆங்கில வார்த்தை வந்து எப்படியாது, இப்ப நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்கல்ல, இப்ப நம்ம எல்லாம் பேசாம விட்டோம்னா மொழியா அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த கலைகள் எல்லாம் வந்து இங்கேயோ யாரோ நானோ இல்ல இந்த மாதிரி இருக்க போல நடன ஆசிரியர்களோ இங்க அதெல்லாம் நம்ம பண்ணலன்னா அது மண்ணோட மண்ணம் அழிஞ்சிடும். சோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் இந்த ஹங்கர் ஈவெண்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து ஃபுட் ஃபுளோ டான்ஸ் அகாடமி வந்து போய் பல நடன நிகழ்ச்சிகளை வந்து நாங்க வந்து அரங்கேறிக்கும். சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து இலவசமா தான் பண்றோம், நம்ம எதுவுமே வந்து நம்ம வந்து பைசாலாம் வாங்குறது கிடையாது. ஏன்னா அது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ். ஏன்னா பொதுவா இப்போ நம்ம ஒரு ஒரு ஒரு நடனத்தை இயக்கி அத்தனை பேரை வச்சு பண்ணி ஒரு சில நேரங்கள்ல 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடனங்கள் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30 பேர் பண்ணுவோம். நீங்க பொதுவா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு 2 மாசம் நடனத்தை பயின்று அது போய் ஒரு இவெண்ட்ல பண்ணணும் அப்படின்னா அதோடைய செலவு ரொம்ப அதிகம். நம்ம காஸ்டியூம் வாங்குறது, நம்மளுடைய நேரம், நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோ புக் பண்றது, இல்ல நம்ம எல்லாரும் அந்த டைமுக்கு கரெக்டா வர்றது, இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கான பைசா அப்படின்னா அதோடைய செலவு வந்து நிறைய. நம்ம இப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக ஒரு டொனேஷன் மாதிரிதான் அதுவுமே கம்யூனிட்டிக்காக பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயா ஒரு இவெண்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பொதுவாகவே வந்து பே பண்ணுவாங்க, பே பண்ணணும். இந்த மாதிரியான இவெண்ட்டை நம்ம வந்து ஃப்ரீயா பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி முக்கியம், கம்யூனிட்டி சேவை முக்கியம் அப்படின்றதுக்காக.
0: வெளிநாட்டவர்கள் இந்த நிகழ்வுகளால் நடத்தப்படுகிற நடனங்களை பார்த்து உங்களுக்கு என்னென்ன அபிப்பிராயங்களை சொல்லி இருக்கிறார்கள்? இப்ப பாராட்டுறது வந்து வெளிநாட்டவர்கள் வந்து நம்மளை விட உளமெனதோட உண்மையாக பாராட்டுவார்கள். அப்ப அந்த வகையில வெளிநாட்டவர்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா?
2: அதாவது எப்படின்னா ஒரு ஒரு தடவையும் நான் வந்து இந்த மாதிரி வெளி இவெண்ட்டுக்கு போகும்போது அவங்க எல்லாரும் சொல்றது வந்து பிரம்மாண்டம், பிரமிப்பு, இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ப்ளீட்டா புதுசு இல்ல. இங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது. இப்போ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் பாலிவுட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்தியன் டான்ஸ்னாலே பாலிவுட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப என்னுடைய பெரிய முதலாய கடமையா நான் நினைக்கிறது என்னன்னா, இந்தியா ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டுல வந்து பல ஸ்டேட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு ஸ்டேட்லயுமே பல விதமான கலைகள் இருக்கு, பல விதமான நடனங்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு சின்ன பெட்டிகளை அடைச்சி வைக்கிற மாதிரியான இடம் கிடையாது. இது நம்ம ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும். ஆனா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் தான் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். நான் ஒரு ஒரு இடத்துக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகும்போதும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இது வந்து ஒரு சவுத் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ், சவுத் இந்தியன் ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ், இல்ல சவுத் இந்தியன் ஃபோக் ஃபியூஷன், இது வந்து பாலிவுட் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம பாலிவுட் ஃபியூஷனும் பண்றோம், ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய ஹிந்தி மக்கள் இருக்கலாம் அந்த மாதிரி. பட் முக்கவாசி இந்த மாதிரி வெளிநாட்டு மக்கள், அந்த வெளிநாட்டு மக்கள் சொல்றது இல்ல, இந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்ம ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இது வந்து சவுத் இந்தியன் ஃபோக் ஃபியூஷன் நடனம் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்றோம். அவங்க ஒரு ஒரு தடவை பார்க்கும் போதும், நம்ம போன வருஷம் நம்மளுடைய ஈவெண்ட் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து மேப்பிள் ரெட்ஜியோட மேயர் நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். அவரு ரொம்ப ஏன்னா மேப்பிள் ரெட்ஜிக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமா நம்ம வந்து அவங்களோட கம்யூனிட்டி ஈவெண்ட் எல்லாத்துக்கும் நம்ம தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் கூப்பிட்ட உடனே மறுக்காம கண்டிப்பா அவர் வந்து நம்மளுடைய ஈவெண்ட் ஃபுல் ஈவெண்ட் 4 மணில இருந்து 8:30 வரைக்கும் ஃபுல் ஈவெண்ட் அவரும் எல்லாரும் வந்து இருந்து பார்த்து நம்ம பிளஸ் பண்ணி ஒரு ஒன்றையும் ஆச்சரியப்பட்டு போனார். எவ்ரி ஈவெண்ட் நம்ம போகும்போது நம்ம அவரை வந்து நாங்க பார்ப்போம். சோ அவங்க அந்த மாதிரி இந்த அந்த மக்கள் எல்லாருக்குமே பொதுவாக நாங்க வரோம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா தே வில் மேக் ஷூர் அவங்க பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் வராங்க. ஏன்னா நம்ம வரோம், ஏதோ ஒண்ணு புதுசா நம்ம வந்து பண்ண போறோம், புதுசா ஏதோ ஒண்ணு ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் ஆர்ட் ஃபார்ம் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வம் நமக்கு நிறைய இருக்கு. அண்ட் நம்மளுடைய அந்த ஆடை எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கலர் கலரா நம்ம பண்றது, நம்மளுடைய அந்த டான்ஸ் மூவ், நம்மளுடைய மியூசிக், ரொம்ப முக்கியமா நம்மளுடைய மியூசிக், அந்த இசை வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஃபீட்பேக் எப்பவுமே எனக்கு வந்து கிடைச்சது எவ்ரி சிங்கிள் டைம்.
0: நான் இங்கே கேட்காத ஏதாவது விடயம் தொடர்பாக குறிப்பிட விரும்புகிறீர்களா?
2: கண்டிப்பா. நம்ம வந்து இப்போ எவ்ரி இயர் நம்ம ஆனுவல் ஈவெண்ட் நம்ம பண்றோம். இந்த வருஷம் அது பேர் வந்து மாத்தியோசி அப்படின்னு. இந்த வருஷம் மாத்தியோசி 3 June 20 சிந்தியா வினோலன், சிந்தியா வினோலன் வந்து இப்ப உங்க எல்லாருக்கும் சாண்டி மாஸ்டர் தெரிஞ்சிருந்ததுன்னா சாண்டி மாஸ்டருடைய சிஸ்டர்லாம் அவங்க நிறைய டிவி ஷோஸ்ல பாத்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்க இந்த தடவை நம்ம வரவழைக்கிறோம் நம்மளுடைய ஒன் ஆஃப் தி கெஸ்ட்ஸா. அவங்க இங்க வந்து பெர்ஃபார்மும் பண்றாங்க. அண்ட் அடுத்த நாள் ஜூன் 21st அவங்க வந்து ஒர்க் ஷாப்பும் பண்றாங்க வான்கூவர் ஆர் பர்னபி அண்ட் சாரி ரெண்டு இடங்கள்ல. அண்ட் நம்மளோட இவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 20th சிட்டி ஆஃப் சரியோட கவுன்சிலர் லென்னா ஆனஸ் அவங்க வந்து நம்மளுக்கு சீஃப் கெஸ்டா வராங்க. அண்ட் இந்த இவெண்ட்ல வந்து 100 பேருக்கு மேல பெர்ஃபார்ம் பண்றோம். எல்லா ஏஜ் பசங்களும் இருக்காங்க. 3 வயசு தான் ஆச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு. ஸோ 3 வயசு குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட 50 வயசு 60 வயசு வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் 100 பேர் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். எல்லா விதமான ஸ்டைல்ஸும் நம்ம வந்து இந்தியன் ஸ்டைல்ஸும் நம்ம வந்து இங்க காட்டுறோம். நம்ம வந்து ஒயிலாட்டம் பண்ண போறோம். நிறைய ஃபியூஷன் எலிமெண்ட்ஸ் வித்தியாசமான நிறைய ஃபியூஷன் எலிமெண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். அதுக்கப்புறம் நல்ல அழகான ஃபோக் சாங் நம்ம வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம் மரபு மரம் அழகான ஃபோக் சாங்ஸ் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி பல விதமான கலர்ஃபுல்லான நிறைய பெர்ஃபார்மன்சஸ் நம்மளோட ஈவெண்ட்ல இருக்கு. ஒரு நாடக சபா மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேயும் நம்ம பண்ண போறோம். ஏன்னா கலை நாடகம் நடனம் இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்சு அந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறோம். ஸோ ஓவராலா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷோ ஜாம் பேக்ட் ஷோ ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் ஆஃப் ஃபன் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். வந்து பாக்குறவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஜூன் 20th சாட்டர்டே சரி ஆர்ட் சென்டர்ல நடக்குது. 4 மணிக்கு டோர்ஸ் ஓபன், 4:30 ஷார்ப்பா இவெண்ட். எவ்ரி டைம் நம்ம ஷார்ப்பா தான் இவெண்ட் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஷார்ப்பா 4:30 ஈவெண்ட் ஆரம்பிக்கும், 8:30 ஈவெண்ட் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃபிளையர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸும் வந்து முன் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ஸோ அதுக்குதான் இப்ப பயங்கரமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து இங்க வான்கூவர் ஆர் அரௌண்ட் ஏரியா சரி மேப்பிள் ரிட்ஜ் ஆமஸ்போர்ட் வானதி நியூ வெஸ்ட்மின்ஸ்டர் இந்த ஏரியா போர்ட் கோக்கோட்ல இந்த ஏரியா எல்லாம் இருக்கிறவங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஜூன் 20th மாத்தியோசி 3 சரி ஆர்ட் சென்டருடைய பேஜ்ல நம்மளுடைய டிக்கெட்ஸ் இருக்கும். நீங்க போய் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். 21st சிந்தியா வந்து அவங்களே அவங்களோட ஒர்க் ஷாப் பண்றாங்க. நம்ம ஹோஸ்ட் பண்றோம், அவங்க ஒர்க் ஷாப் பண்றாங்க. சிந்தியா ஒரு ரொம்ப திறமையான நடன ஆசிரியர், ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப அருமையான நடன ஆசிரியர், வெரி கிரியேட்டிவ், வெரி பியூட்டிஃபுல், வெரி எலிகண்ட். ஸோ அவங்களுடைய ஒர்க் ஷாப் நீங்க அட்டன் பண்ணணும்னாலும் நீங்க வந்து அங்கே chandrasekar.com வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கும். எனக்கு நீங்க டைரக்டாவும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.
0: உங்களுடைய விழா வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முன்கூட்டியே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் குணநலர்களுக்கும் மீண்டும் நேர்கள் சார்பிலும் நிலைய கலையத்தார் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.

नास्तिके साम्यशः काय जरामरणज भयं नास्ति जरामरणज।

0: இன்று மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேர்களே, இந்த வருடத்தின் 142 நாள், பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1457, ஹிஜ்ரி 1447, துல் ஹிஜா மாதம் பிறை 6. நல்ல ஒரு இனிமையான அருமையான காலை வேளையில இணைந்திருக்கோம் நேர்களே. நல்ல ஒரு அழகான பழைய பாடலுடன் நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தோம். திருமணம் திரைப்படத்திலிருந்து ஜிக்கி பாடிய பாடல் அது. இன்னும் மேலும் தொடர்ந்து உங்களுக்காக அழகான இதமான பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி மற்றும் ஏ எம் ராஜா, ஜமுனா ராணி பாடிய 2 அழகான பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்க தயாரா?
1: ஒலி 9:08 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

எங்க குடும்பம் பெருசு. திரைப்பட பாடல கேட்டீங்க நேர்களே, டி ஜி லிங்கப்பாவுடைய இசையில. அதற்கு முன்பாக ஜி அஸ்வதம்மா அவருடைய இசையில ஆ மருத காசி, இவர் வரி கொடுக்க தெய்வபாலம் திரைப்படத்தில் இருந்தும் பாடலை கேட்டிருந்தீங்க. இப்ப தொடர்ந்து இரண்டு பாடல்கள் கேட்க போறோம். இந்த பாடல்களுடைய சிறப்பு என்னன்னா, இருங்க என்ன பாடல் அப்படிங்கறத லைட்டா உங்களுக்கு காட்டிடுறேன்.

இந்த பாடல்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த படங்களே சிறப்பு தானே. நல்ல நேரம் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படங்களில் இருந்து இந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடல்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய யாஸ்மின் அரிஃபா நேற்று மாலை நிகழ்ச்சி படித்திருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன், உங்கள் சாய்ஸ் இரண்டு பாடல்களை நீங்க சேர்த்து விடுங்க, நான் வந்து நேர்களுக்காக உங்க பேரை சொல்லி நான் ஒளிபரப்பு செய்யறேன் அப்படின்னு. அவங்க தேர்வு செய்த பாடல்கள் தான் அடுத்து வரும் இரண்டு பாடல்கள். கேளுங்க மகிழுங்க, ஒளி ஒன்பது அறியட்டுடன் தொடர்ந்து இணைந்திருந்தேன்.

0: பாடலின் வரிகள்ல இரண்டு அழகான பாடல்கள் கேட்டீங்க. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 6:23
1: போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் PIE எங்கோ அவென்யூக்கு பிறகு வரும் பகுதியில் வாகனம் பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் பார்க்கேஜினை
1: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026
2: ஏழு வயதில் இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
3: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில்.
4: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 888 6 3 3 888
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
9: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க.

0: 합니다. 하나, 하나.
1: 아하하! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8! 바딜! 바딜! 바딜! 날 말듯 난 설레.

நேர்களே, MSV-யோட இசையில இரண்டு பழைய பாடல்கள் கேட்டீங்க. அதனுடன் பழைய பாடல்கள் இப்ப ஒரு முடிவுக்கு வருது. 10 மணிக்கு மேல உங்களுக்கு பழைய பாடல்கள் தொடர்ந்து இடம்பெறும். இப்ப வாங்க 80s பக்கமா போறோம். இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள் கேளுங்க மகிழுங்க. ஒளி 9:00 தொடர்ந்து இருங்க.

திருமணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதை சார்ந்த ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். 7 மணி செய்திகளுக்கு பிறகு அந்த கேள்வியை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க. போக்குவரத்து நிலவரங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்க்க போற நேர்களே, 2 பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத

0: இவர் பாவங்க பெரிய சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விடுவு காலம் வரட்டும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம். மயில்கள் ஆடும் தெம்மாங்கு பாடும் அவர் பண்ணலாம் இருக்கும். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரங்களை பாத்துருவோம். பிறகு வரும் நான்காம் ஐந்தாம் தரங்கள்ல தவிர்த்திருங்க, வாகனம் பழுதாகி இருக்கு.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலாம் கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
3: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333888.
5: போக்குவரத்து நிலவரம்
6: PIE நோக்கி செல்லும் TPE ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் பகுதியில் வாகனம் பழுதாகி இருக்கு. 4-5 தடங்களை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் பார்க்கினை.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: உங்களுக்கு சமைக்க தெரியாதா? அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன், கட்டர் கட்டர் பாட்டிசஸ்,
3: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: இந்த வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல பல பேர் நம்ம கிட்ட வந்துட்டு கேட்காமலே அறிவுரை சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்களெல்லாம் யோசிச்சா அப்படி காண்டாகும். முட்டை நான் கேட்டேன், இப்ப அறிவுரை கேட்டேன்னா.

சோனு மழை பெய்யுது. அப்ப இந்த பேப்பர் படகு வந்து அவசர அவசரமா தயாரிச்சு மடிச்சு வச்சுட்டு அப்படியே இப்ப தண்ணில விடும் பொழுது டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, மழை பெய்த இந்த பேப்பர் படகு வந்து தண்ணில விட்டேனா அப்படியே அது வந்து நினைஞ்சிடுமே, வீணா போயிடுமே, கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த படகு வந்துட்டு அப்படியே தண்ணிலே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டானா. செஞ்சது என்னமோ தண்ணில விட்டு அது வந்து விளையாடி பாக்குறதுக்கு தான். ஆனா அங்க போனோட அவன் மனசுல ஒரு தடுக்கம், ஒரு நடுக்கம். அவருடைய தாத்தா அங்க வராரு. தாத்தா வந்து வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்த பார்த்தவர் இல்லையா. அங்க வந்தோடனே பேர ஏன் அப்படி நிக்கிறான் அப்படிங்கறத சட்டுன்னு அவர் வந்து கண்டறிஞ்சிட்டாரு. உடனே பேரனை பார்த்து சொன்னாராம், இங்க பாரு, நீ வந்து இந்த பேப்பர் படகை எதுக்கு செஞ்ச, எதற்காக நீ அதை உருவாக்குனியோ அது கண்டறிய வேணும்னா நீ வந்து தண்ணீர்ல இதை விடதான் செய்யணும். அது தண்ணீரை தொட்டாதான் அதற்கான அந்த பயனை வந்துட்டு அது அடையும். தாத்தா அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரா, அப்ப உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நீ வந்து அலமாரிலேயே வச்சிரு, அங்கதான் வந்து சேஃபா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போறாரு. சிறுவனும் வந்துட்டு அலமாரிலதான் முத வைக்கிறான். வச்சோடனே அது என்ன பண்ணுது, அலமாரில ஒரு விஷயத்த தொடாம வச்சிருந்தா என்ன ஆகும், தூசி தான் தட்டும், தூசி ரொம்ப ரொம்ப சேருது அப்படின்னு சொல்லிட்டு மறுமுறை மழை பெய்யும் பொழுது மனசு அப்படி திடமாக்கிட்டு டக்குன்னு வந்துட்டு தண்ணீர்ல விட்டுட்டான். விட்ட உடனே அந்த தண்ணீர் குட்டையில அந்த பேப்பர் படகு தள்ளாடியது, சாய்ந்தது, நனைந்தது, இறுதியில நகரவும் தொடங்கியது. சில விஷயங்கள் வசதியாக இருக்கும் பொழுது உயிர் பெறுவதில்லை நேர்களே, அது பயன்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் உயிர் பெறுது. அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய பயனும் அது அடையுது. வாழ்க்கையும் அப்படிதான் இல்லையா. உங்களுடைய கனவு கச்சிதமாக நேர்த்தியாக எப்போதுமே இருந்திராது, அது நடுங்க செய்யும், நீளமாகவும் கலைந்து கூட போகலாம். அதற்காக நீங்க வந்துட்டு உங்களுடைய கனவை செதைச்சிட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்லை. நீங்க இறுதியாக உங்களுடைய கனவை பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத தான் நீங்க மனசுல நினைவுல கொள்ளணும். எனவே வாழ்க்கை வந்து இப்போது குழப்பமாக இருந்தாலும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினாலும் நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. அப்படி நீங்க உடைஞ்சு போகல, மிதந்துகிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களை வந்து சேரும். வாழ்க்கை ரொம்ப நீளமானது. அந்த நீளமான பயணத்துல நீங்க நீண்டு நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா விடாமுயற்சியை கைவிட்டுறாதீங்க, தன்னம்பிக்கையை எப்போதும் பக்க பலமா வச்சுக்கோங்க. கோமல் கேம்பல் இவங்களுடைய குட்டி கதையை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். மற்ற நிகழ்ச்சியில வேறு சில குட்டி கதைகளோட நான் வந்துடுறேன்.

வணக்கம். காலை மணி 7. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா, ஈரான், சமரச பேச்சு நடத்தும் பாகிஸ்தான் ஆகியவை போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக கூறியிருக்கின்றன. 3 மாத போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். போர் நிறுத்தம் குறித்த நகல் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து சண்டையை தொடர்வதா என்பது பற்றி இன்றைக்குள் முடிவெடுக்கவிருப்பதாக அவர் சொன்னார். ஹார்முஸ் நீரணியை திறப்பது தொடர்பிலும் பேசப்பட்டது. ஈரான் அணுவாயுதங்களை பெறுவதை அந்த ஒப்பந்தம் தடுக்கும் என்றார் அதிபர் ட்ரம்ப். அதோடு ஈரான் கொண்டுள்ள செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் ஏற்கத்தக்க வகையில் கையாளப்படும் என்றும் அவர் கூறியதாக தகவல் வெளிவந்தது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடனும் மற்ற தரப்பினருடனும் உரையாடியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியில் இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகள், துருக்கி, பாகிஸ்தான் போன்றவற்றுடனான பேச்சு நல்ல முறையில் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வர்த்தகம், எரிசக்தி போன்றவை பற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியிருக்கிறார். புதுடெல்லி சென்றுள்ள திரு ரூபியோ அமெரிக்கா விதித்துள்ள வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள இரு நாட்டு உறவை சரிசெய்ய நோக்கம் கொண்டிருக்கிறார். இந்தியா அமெரிக்காவின் பங்காளி என்று வருணித்த திரு ரூபியோ பிரதமர் மோடியை வாஷிங்டனுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அமெரிக்கா சீனாவுடன் கொண்டுள்ள தொடர்புகளால் இந்தியாவுடன் பதற்றம் நீடிக்கிறது. அதை சரிசெய்யவும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் முனைகிறார். அண்மையில் அதிபர் ட்ரம்புடன் வெளியுறவு அமைச்சர் ரூபியோவும் சீனா சென்றிருந்தார். வட்டார உலக அமைதி பாதுகாப்பு குறித்து திரு ரூபியோவுடன் பேசியதாக இந்திய பிரதமர் மோடி சொன்னார். உலக நன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து அணக்கமாக பணியாற்றும் என்றும் அவர் கூறினார். சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புக்கு கடுமையான விதிமீறல்கள் காரணமாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எத்தகைய விதிமீறல்கள் நேர்ந்தன என்பது குறித்து அதிகாரிகள் கூடுதல் தகவல் வழங்கவில்லை. குறைந்தது 82 பேர் மாண்ட அசம்பாவிதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நாட்டின் வடக்கில் உள்ள ஷான்சி மாநிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் பாதிக்கப்பட்ட 120க்கும் அதிகமானோர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் இருவரை காணவில்லை. முன்னதாக 90 பேர் மாண்டதாக சீனாவின் அரசாங்க ஊடகமான சிசிடிவி தெரிவித்திருந்தது. மாண்டோர் எண்ணிக்கையை அது பிறகு மாற்றி தகவல் அளித்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட ரசாயன கசிவை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 40,000 பேர் வீடுகளை விட்டு தற்காலிக தங்குமிடங்களுக்கு சென்றுள்ளனர். கூடுதல் தற்காலிக தங்குமிடங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக அந்த மாநில ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்தார். ஆரஞ்ச் கவுண்டி வட்டாரத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் வளாகத்தில் ரசாயன தொட்டி அதிவேகமாக வெப்பமடைந்ததால் கசிவு ஏற்பட்டது. ரசாயன தொட்டியில் வெடிப்பு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. காங்கோ குடியரசு இபோலா கிருமி தொற்றை கையாள திணறுகிறது. நிதி ஆதரவு குறைக்கப்பட்டிருப்பதும் சண்டை நடக்கும் பகுதிகளை சென்றடைவதில் நீடிக்கும் சவாலும் நிலைமையை சிக்கலாக்கியிருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உதவி குழுக்களும் கூறுகின்றன. கிருமி தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுவோர் எண்ணிக்கை 860 தாண்டிவிட்டது. கிருமியால் மாண்டதாக சந்தேகிக்கப்படுவோர் எண்ணிக்கை 204 உள்ளது. அண்டை நாடான உகாண்டாவிலும் இபோலா கிருமி பரவுகிறது. சிங்கப்பூரில் பாரம்பரிய சீன மருத்துவர்கள் புதிய சான்றிதழ் கட்டமைப்பின் கீழ் அங்கீகாரம் பெறவிருக்கின்றனர். அந்த சான்றிதழ் திட்டம் இவ்வாண்டு அறிமுகமாகும். கூடுதல் நிபுணத்துவம் பெற்ற பாரம்பரிய சீன மருத்துவர்களை அங்கீகரிப்பதன் மூலம் அந்த துறையை முன்னேற்றலாம் என்று சுகாதார அமைச்சு கூறியது. உயர்தர பராமரிப்பை வழங்கும் பாரம்பரிய சீன மருத்துவ சேவை நிபுணர்களும் அந்த திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறுவர். பாரம்பரிய சீன மருத்துவ நிபுணர்களின் சேவையையும் பங்களிப்பையும் பாராட்ட முதல் முறையாக நடைபெற்ற விருது நிகழ்ச்சியில் அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. அந்த துறை
தொடர்ந்து அளவிலும் தரத்திலும் வளர்ச்சியடைகிறது. பாரம்பரிய சீன மருத்துவத்துறையை சிங்கப்பூரின் தேசிய சுகாதார பராமரிப்பு கட்டமைப்பில் இணைக்க திட்டமிருக்கிறது. அதே நிகழ்ச்சியில் சுகாதார மூத்த துணை அமைச்சர் கோ போ குன் கலந்து கொண்டார். பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்மையில் அறிவித்தது பற்றி அவர் பேசினார். தாம் எங்கும் ஓடவில்லை என்றார் அவர். குடும்பச் சூழல் காரணமாக அடுத்த மாதம் முதல் தேதி பதவி விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார். தமது முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு அவர் நன்றி கூறினார். டாம்பனிஸ் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து சேவையாற்றுவார். உட்லண்ட்ஸில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கென சிறப்பு பல் மருத்துவ நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆண்டில் 1500 அதிகமான வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நிலையம் ஆதரவு வழங்கும். சாட்டா காம் ஹெல்த்தின் அந்த நிலையம் உரிய நேரத்தில் கட்டுப்படியான கட்டணத்தில் பல் மருத்துவ சிகிச்சை வழங்க முயல்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையிற நேர்களை நல்ல ஒரு வளமான வரிகள் கொண்ட பாடலை கேட்டோம் இல்லையா. அதே வரிசையில் ஹரிஹரன் மற்றும் தேவா கொலோனியல் கசன்ஸ் இவங்களுடைய ஆல்பம்ல இருந்து அடுத்த பாடல் வருது. அதனையும் தொடர்ந்து கிறிஸ்துவ பாடல்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திக்கிறேன். நானுங்கோ ஹலோ காயத்ரி.

0: புகழ்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: போக்குவரத்து நிலவரங்களை லைட் ஐட்டி பாத்திரலாம். நேர்களை 7:20 ஆகிவிட்டது. வாகனம் பழுதாகி இருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ டிபிஇக்கு பிறகு வரும் பகுதியில், மேலும் ஸ்லேட்டால் லிங்கை நோக்கி செல்லும் பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ ஸ்லீட்டால் லிங்க் பிறகு வரும் 4-5 தரங்களை தவிர்த்திருங்க. தடங்கள் ஒன்று ஏற்பட்டுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம்
1: அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
2: வணக்கம். ஓடி போயிட்டாங்க,
3: ஓடி குரங்கு கூட சுத்தி இங்கதான்
4: சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
3: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
1: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படியே தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி
3: நவீன் வழங்கும்.

0: ஒரு வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி
1: இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு நேர்களே. ஆனா அதற்கு முன்பாக இத கேளுங்க, பதில கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க.
2: என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்?
1: ஆஹா, உங்க மூளைக்கு வேலை கொடுக்கிற நேரம் இது இல்ல. அதாவது அதிகமா இன்னும் கசக்கி புழிஞ்சி நம்ம வந்து இன்னும் மூளையை வந்து கொஞ்சம் வேலை கொடுக்க போறோம். என்னன்னா, இன்னைக்கு ஒரு சுலபமான கேள்வி அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பாப்போம் எப்படி நீங்க வந்துட்டு எனக்கு பதில வந்துட்டு எவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு சொல்றீங்க அப்படிங்கறத பாப்போம். இப்ப ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பாரம்பரியம் இருக்கும், பல பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது போலதான் துருக்கியில மணமகன் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவரா, திருமண வாழ்க்கைக்கு தயாரானவரா, நல்ல கணவனாக இருக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் அதாவது தகுதிகள் கொண்டவரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாரம்பரியத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக மணப்பெண் இந்த பாரம்பரியத்தை செய்யறாங்களாம். அது என்ன பாரம்பரியம், அதுதான் கேள்வி. கண்டறிவதற்காக ஒரு திருமண பாரம்பரியம் நடத்துறாங்களாம். அது என்ன பாரம்பரியம், வாங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8 8 எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
2: என்ன பதில்
1: மேடம்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த பாடல் கேட்கலன்னா எப்படி?

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூத்த விருதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயில் அரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலும் கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டுக் கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 மிரிகாப்பில்.
3: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633338 6333888.

0: பதில்
1: புல்லட் பாட்டு கேட்டோனே புல்லட் மாதிரி பறக்குது உங்களுடைய பதில்கள். சரி, வந்திருக்கும் பதில்களை பார்க்கலாம். சீனாவில் நடக்கிற ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியத்தை வந்துட்டு நேரு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து அவங்க குறிப்பிடல, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மணமகன் வந்துட்டு எவ்வளவு பொறுமையா இருக்காரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு கல்யாணத்தை வந்து ரொம்ப நீளமா அப்படி இழுத்து இழுத்து ஜவு மாதிரி இழுத்து கொண்டு போவாங்களாம். அவர் வந்துட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல அங்க எங்க அப்படி பாக்குறாரா, இல்ல எழுந்துட்டு நடந்துட்டு போயிடுறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாக்குறதுக்காக இப்படி ஒரு அப்படி ஜவு மாதிரி இழுப்பாங்களாம் அந்த கல்யாண பாரம்பரியங்களை. இது வந்து சீனாவில நடந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மணமகன் குறிப்பா என்ன சொல்லியிருந்தேன், மணமகனுக்கு தான் இந்த ஒரு தேர்வு, இந்த ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. அதனால நம்ம நேர்கள்லாம் வந்து மணமகனுக்கு நடக்கிற அநியாயங்கள் அதை வந்துட்டு கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கிறீங்க. ஸ்காட்லாந்துல நடக்கிற ஒரு விஷயம் இது. நேர் சுகு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மணமகனை வந்துட்டு இந்த கெட்டு போன பால் எம்மா, அப்புறம் வந்துட்டு இந்த விபூதி இறகு இதெல்லாம் வந்துட்டு அப்படி அடிச்சு துவச்சி கச கசன்னு ஆக்கி அவரை வந்துட்டு தெருவில் நடக்க விடுவாங்களாம். இவங்களும் சேர்ந்துதான் போவாங்களாம், ஆனா இவர் மட்டும் அப்படி கச கசன்னு வந்துட்டு தெருவில் நடக்க விடுவாங்களாம். ஏன்னா மற்றவர்கள் அவரை பார்க்கும் பொழுது, பொதுமக்கள் இடையே அவர் இப்படி நடக்கும் பொழுது, வாழ்க்கை அதாவது கல்யாண வாழ்க்கை எவ்வளவுதான் அவரை புரட்டி போட்டு அடிச்சாலும் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சமாளிச்சிருவாரு அப்படிங்கறத வந்துட்டு சோதிக்கிறதுக்காக இப்படி செய்வாங்களாம். இது வந்து ஸ்காட்லாந்து நடக்கிற ஒரு விஷயம். டர்க்கில என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு சில நேர்கள் பதிலுடன் வந்திருக்கீங்க, அது அப்புறமா நான் சொல்றேன்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா.
1: இந்த சிஸ்டம் என்ன ரொம்ப சோதிக்குது. வாங்க இப்ப போக்குவரத்து நிலவரங்களை லைட் ஐடி பாத்துருவோம். 7:42 ஆகி விடுது.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE பெனாய் ரோடுக்கு பிறகு வரும் 3rd தடத்திலும், வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோட் ஜூரோங் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் 11 பிறகு வரும் 1st தடத்திலும், சாலை பணிகள் சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்காபுலாவாடுக்கு பிறகு வரும் 1st தடம், பத்திரமாக உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: இதோ வந்துட்டோம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: துருக்கியில மணமகன் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவரா, திருமணத்திற்கு தயாரானவரா, இல்ல நல்ல கணவன் மெட்டீரியலா இருக்கிறாரா அப்படிங்கிற தகுதியை கண்டறிவதற்கு ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்க. அது என்ன கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க.

0: ஏற்பட்டுள்ளது. பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் 4-5 தடங்கள்ல. துவாசி நோக்கி செல்லும் ஏஐ பெனாய்ரோடுக்கு பிறகு வரும் 3 தடத்தில் வாகனம் பழுதாகியிருக்கு.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: என்ன பதில்?
1: டர்க்கில மணமகன் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவரா, ஹஸ்பண்ட் மெட்டீரியலா, இவரை வந்து திருமணம் செய்துக்கலாமா அப்படிங்கறத திருமண மேடைக்கு வந்த பிறகு ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்க நம்ம மணப்பெண்கள். அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேர்கள் நல்ல முயற்சி செய்தீங்க, ஆனா மூன்று நேர்கள் குறிப்பாக ராஜா முதல்ல பதில கண்டுபிடிச்சிருந்தாரு, அவரையும் தொடர்ந்து புஷ்பா மற்றும் நாஸ், இவங்க மூவருமே பதில கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. நஸ்மின்,
2: என்ன வார்க்கம்
1: இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குதான்னு தெரிஞ்சுக்கங்க.
3: காலை வணக்கம் அக்கா.
1: வணக்கம்.
3: உப்பு கலந்த காப்பியை கொடுப்பாங்க,
1: ஏ
3: அதனால வந்து அவங்களோட பெருமையோ சகிப்புத்தன்மையோ தெரிஞ்சுக்கிறதுக்காக.
1: இவர்தான் ராஜா, இவர்தான் வந்துட்டு முதல்ல முதலா பதில சரிய டக்குன்னு சொன்னாரு. பாருங்க, ஒரு மணமகனுக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா, கல்யாணம் தான் ஒரு சோதனை ஒரு வேதனை அப்படின்னு பார்த்தா, இதுலயும் இப்படி ஒரு சோதனையா, என்னது இது? உண்மையிலே நேர்களே, டர்க்கில இப்படி எல்லாம் நடக்குதான். நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, டர்க்கில மட்டும் தப்பி தவறி கல்யாணம் பண்ணிடாதீங்க.
4: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே.
1: அப்புறம் அப்படிதான் ஆயிடும் வாழ்க்கை. சரியான பதில கண்டுபிடிச்சு சொன்ன நேர்களுக்கு நன்றி. முயற்சி செய்த மற்ற நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். 8 மணி செய்திகளுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப வாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாடிய தலைவா திரைப்பட பாடல், ஜி வி பிரகாஷ் இசையில, நா முத்துக்குமாரின் வரிகள்ல, இதோ உங்களுக்காக.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப்போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர் மடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் அளிக்கப்பட்டது. வெள்ளை மாளிகைக்கு வெளியில் சோதனை சாவடியை நோக்கி வந்த ஒருவர் பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கியதாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது எந்த நிலையில் உள்ளார் அல்லது எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டார் என்பது குறித்து அதிகாரிகள் விவரிக்கவில்லை. சந்தேக நபர் மனநல பிரச்சினை கொண்டவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்கிறது. அமெரிக்கா, ஈரான் சமரச பேச்சு நடத்தும் பாகிஸ்தான் ஆகியவை போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக கூறியிருக்கின்றன. 3 மாத போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சொன்னார். போர் நிறுத்தம் குறித்த நகல் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து சண்டையை தொடர்வதா என்பது பற்றி இன்றைக்குள் முடிவெடுக்கவிருப்பதாக அவர் சொன்னார். ஹார்முஸ் நீரணியை திறப்பது தொடர்பிலும் பேசப்பட்டது. ஈரான் அணுவாயுதங்களை பெறுவதை அந்த ஒப்பந்தம் தடுக்கும் என்றார் அதிபர் டிரம்ப். அதோடு ஈரான் கொண்டுள்ள செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் ஏற்கத்தக்க வகையில் கையாளப்படும் என்றும் அவர் கூறியதாக தகவல் வெளிவந்தது. சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புக்கு கடுமையான விதிமீறல்கள் காரணமாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எத்தகைய விதிமீறல்கள் நேர்ந்தன என்பது குறித்து அதிகாரிகள் கூடுதல் தகவல் வழங்கவில்லை. குறைந்தது 82 பேர் மாண்ட அசம்பாவிதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நாட்டின் வடக்கில் உள்ள ஷான்சி மாநிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் பாதிக்கப்பட்ட 120 அதிகமானோர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் இருவரை காணவில்லை. முன்னதாக 90 பேர் மாண்டதாக சீனாவின் அரசாங்க ஊடகமான சிசிடிவி தெரிவித்திருந்தது. மாண்டோர் எண்ணிக்கையை அது பிறகு மாற்றி தகவல் அளித்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட ரசாயன கசிவை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 40,000 பேர் வீடுகளை விட்டு தற்காலிக தங்குமிடங்களுக்கு சென்றுள்ளனர்.